0: அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பு தகப்பனே. இந்த வேளையில ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிலுவைக்கு பின்னாக அடியாளை மறைத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் உயர்ந்தவரும் பரிசுத்தரும். ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஜனங்கள், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் அளிக்கிற தேவனாக, ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத தேவனாக, அன்பின் தகப்பனாக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திலே ஆண்டவரை உம்மை ஏற்றுக் கொண்டவர்கள் அத்தனை பேர்கள் சலாக்கியத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உமக்கு பிரீதியாயிருப்பதாக. இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்துகிற, நித்திய வெளிச்சம் வானொலி நிகழ்ச்சியை நடத்துகிற அன்பான ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் நாங்கள் நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதித்து ஆண்டவரே பெருக பண்ணுங்க. சகலவற்றை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கனம் துதி மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமேன் ஆமேன். நாங்கள் இன்று வேத வாக்கியத்திலே விசுவாசத்தை குறித்து தான் நாங்கள் சற்று முன்பதாக கேட்டோம். கர்த்தரும் என்னுடைய இருதயத்திலே இந்த வாக்கியத்தை குறித்து பேசும்படியாகத்தான் பாரப்படுத்தினார். ரோமர் 4:3 இவ்விதமாய் கூறுகிறது. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது நீங்கள் வாசிப்பீர்களானால் உதவியாயிருக்கும். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால் 20:21 வாசிப்போமானால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹலேலூயா! நம்மை நினைத்திருக்கிறார் தேவன். நம் ஒவ்வொருவரையும் அவர் நினைவு கூர்ந்து இந்த ஆபிரகாமுடைய இந்த வாழ்க்கை சம்பவத்தை அவர்க மட்டுமல்ல நமக்காகவும் இதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் அடிக்கடி எல்லோரும் பிரசங்கத்திலே கேட்கிறோம், அதிகமான பிரசங்கத்திலே விசுவாசத்தின் தந்தை என்று நாங்கள் அவரை குறித்து பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த விசுவாசத்திலே ஆபிரகாம் எப்படி இப்படி விசேஷமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் கூட அடிக்கடி அவருடைய வார்த்தையை குறித்து அங்கே எழுதும் போது ரோமர்களின் காரியத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்திலே ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார், ஏன் இந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், எப்படி அவர் வல்லவனானார் என்று பார்ப்போமானால் நாங்கள் அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த ஆபிரகாம் ஏன் இப்படி விசுவாசமானவராக தேவன் தெரிந்தெடுத்தார் என்று பார்த்தால் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மனுஷரோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் இருதயத்தின் யோசனைகள் நினைவுகளை அறிந்த தேவனாயிருக்கிறார். அவர் தூர பார்வை உள்ளவர். நாங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்தேன், நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன் எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றும் நாங்கள் எவ்விதமாய் வருவோம் என்று எங்களை குறித்த தகல தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்த தேவன் அங்கே ஆபிரகாமை கண்டுகொண்டார். 12:6 பார்ப்போமானால் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அன்பானவர்களே, நீங்கள் உங்களோட உள்ளத்திலே இதை சிந்தித்து பாருங்கள். உங்களை குறித்து தேவன் இவ்விதமாய் அழைப்பாரானால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? எப்படி இருக்கும் உங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆகவே இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்ன? அவன் அங்கே தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன் என்பதை அவர் அறிந்து கொண்டார். தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும், நீ விரும்புகிற தேசம் இல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றுதான் தேவன் அழைத்தார். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையே அவருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே அன்பானவர்களே, அவருடைய வயது என்ன தெரியுமா? 75 வயது. அந்த ஆபிரகாம் அங்கே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். தொடர்ந்து வாசிப்போமானால் 7 வசனத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கள் என்றால் அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இதுதான் ஆபிரகாமுடைய பியூட்டி, இருதயத்தின் அழகு என்று சொல்லலாம். அவர் என்ன செய்கிறார்? தனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கிறார். இது தேவன் அவருடைய இருதயத்தை, இந்த துதிக்கிற ஆராதிக்கிற இருதயத்தை தேவன் கண்டார். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்கள், தொடர்ந்து அந்த பிரயாணத்திலே 8 வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், அவ்விடம் விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கிருக்கும் மலைக்கு போகிறார்கள். பெத்தேலிலே அவர்கள் அங்கே போய் கூடாரம் போட்டு இருக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது? அங்கேயும் அவன் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இவ்விதமாய்த்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட அவன் அங்கே பார்க்கிறோம், அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக இருந்தான். ஆகவேதான் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு வந்த எல்லா சோதனைகள் மத்தியிலும் அவன் விசுவாசத்தில் வல்லவனானார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்று அங்கே அவரை குறித்த ஒரு கரெக்ட் சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் அங்கே புதிய ஏற்பாடு புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அந்த தேசத்திலே அங்கே தொடர்ந்து பார்ப்போமானால் பஞ்சம் வந்தது. அங்கே எகிப்துக்கு போகிறார். அந்த எகிப்துக்கு போன இடத்திலே அவருக்கு பெரிதான ஒரு சோதனை வருகிறது. அன்பர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது நாங்கள் எவ்விதமாய் தீர்மானிக்கிறோம், எவ்விதமாய் நாங்கள் நடந்து கொள்கிறோம்? இங்கே பார்க்கிறோம், அந்த சகோதரி என்றது நிமித்தமாக சாராள் அங்கே அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாள். ஆனாலும் அங்கே பார்க்கிறோம், தேவன் அவர்களோடு பேசிய வேளையிலே இங்கே பார்க்கிறோம், தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். நாங்கள் கர்த்தரை நேசிக்கும் பொழுது, அவர்களே அன்பு கூறும் பொழுது தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். அவனுக்கு அங்கே ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்க பார்வோன் அவருடைய வீட்டுக்கு மகா வாதை ஒன்று வருகிறது. பெரிய வாதை வந்தது, வாதித்தார். இதனால் அவன் பயந்து அங்கே எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புறதை பார்க்கிறோம். அங்கே அது மட்டுமல்ல, 13:2 வசனம் சொல்லுகிறது, ஆத்தியுடைய சீமானாக அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவருடைய லோத்து மெய்த்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் அங்கே பார்க்கிறோம், வெள்ளியும் பொன்னுமான ஆத்திகளை உடைய சீமானாய் மாறுகிறான். பாருங்கள், கர்த்தர் எவ்விதமாய் நேசிக்கிற மக்களுக்கு தேவன் அங்கே தன்னுடைய பலிபீடத்தை கட்டி ஆராதிக்கிற மகன், கர்த்தருக்கு பயப்படுகிற மகனை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 4 வசனத்திலே பார்ப்போமானால் அவருடைய சரித்திரத்திலே முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கின அதே இடத்துக்கு திரும்ப வந்து அந்த ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே போய் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இந்த ஆபத்திலிருந்து என்னை மீட்டு நன்மைகளால் நிரப்பினீரே என்று நாங்கள் மறந்து போகிறது போல அவர் மறந்து விடவில்லை. அதை நினைத்து அவன் அன்னை என்ன செய்கிறான்? அந்த இடத்துல போய் தேவனை தொழுது கொண்டார். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அவருடைய சமூகத்தை நாங்கள் நித்தம் தேடுகிறோமா? பூமிக்குரியவை அல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுகிறோமா என்று நாங்கள் பார்ப்போம். அது தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் போனால், இங்கே ஆபிரகாமுக்கு ஏன் தேவன் விசுவாசத்தில் வல்லவர் ஆனார் என்று அவருக்கு அந்த பேரை சூட்டினார் என்றால், அங்கே பார்க்கிறோம் லோத்துவும் அங்கே கூட இருந்தான். அவர்களுடைய ஆடு மாடுகளின் பெருக்கத்தினாலே இவர்களுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. பூமி அங்கே அவர்களை தாங்க கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம். 6 ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிட்டு. ஆகவே அந்த விட்டு கொடுக்கும் மனப்பாங்கையோடு அங்கே ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்லுகிறான், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று. அங்கே மத்தேயு 5:9 சொல்லுகிறது போல, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவ்விதமாய் சமாதானம் செய்ய பார்க்கிறோம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று அவன் அங்கே பார்க்கிறோம். சமாதானம் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், ஒத்து போகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:18 சொல்லுகிறது, கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பாருங்கள், அந்த அவர் அங்கே அந்த லோத்துக்கு முதல் இடத்தை கொடுத்து, நீ பிரிந்து போக விருப்பமானால் உன் இஷ்டமானபடி உனக்கு விருப்பமான இடத்துக்கு போ என்று சொல்லி அங்கே அவர் விட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு ஆபிரகாமோடுதான் லோத்து வந்தார். பிறகு பார்க்கிறோம், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பொழுது அங்கே தேவன் மறுபடியும் வந்து சந்திக்கிறார், தரிசிக்கிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இன்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்றார். அப்ப எப்ரோனிலிருந்து 18 கூறுவதர், மம்ரேயின் சமபூமியில் போய் சேர்ந்து குடியிருந்து அங்கே என்ன செய்கிறாராம், அங்கே கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். 18 அங்கே கூறுகிறது, கத்தருக்கு பலிபீடம். எங்கே போனாலும் ஆபிரகாம் பார்க்கிறோம், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், கத்தரை தொழுது கொள்ளுகிறார். இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, இதுதான் அவருடைய இருதயத்தின் நினைவுகள், தோற்றம். எப்பொழுதும் அவர் கத்தரை தேடுகிற மனிதனாக, கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருந்தார். ஆகவேதான் நாங்கள் இந்த நாட்களில் ஆலயத்தை கட்டி தொழுது கொள்ளுகிறது மாதிரி அங்கே அவர் பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார். பிறகு பார்க்கிறோம், அங்கே சாதாரணமான வாழ்க்கை இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள், பரதேசியாய் புறப்பட்டு போனவர், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பி போனவர். அங்கே சோதேமிலே பார்க்கிறோம், லோத்துடைய காரியத்திலே அங்கே யுத்தம் உண்டாகி எதிரிகள் வந்து லோத்தையும் அவனுடைய பொருட்கள், அவனுடைய மனைவி ஸ்திரிகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போன செய்தி அங்கே வருகிறது. ஆபிரகாம் பேசாமல் இருந்து விடவில்லை. நாம் அந்த இடத்துல நம்மளை சிந்தித்து பார்ப்போம், நம்மை விட்டு பிரிந்து போனவன் அங்கே ஒரு ஆபத்திலே இருக்கிறான் என்ற உடனே அந்த ஆபிரகாமுடைய இருதயத்தை பாருங்கள், தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்காக துடிக்கிறது. அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வீட்டிலே பிறந்த 318 ஆயுதம் தரிப்பித்து அவர்களை அங்கே எடுத்து சென்று அந்த எதிரி படையை முறியடித்து அங்கே லோத்தையும் அவருடைய பொருட்களையும் அவருடைய ஸ்திரிகளையும் ஜனங்களையும் அவர் திருப்பி கொண்டு வருகிறதை நாங்கள் 14 நாங்கள் பார்க்கலாம். அங்கே பார்ப்போமானால், வரும் பொழுது அங்கே சாலோமின் ராஜா மெல்கிசேதேக்கு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அங்கே வாழ்த்துகிற பார்க்கிறோம், ஆசீர்வதிக்கிறார். அந்த வேளையிலே ஆபிரகாம் செய்கிற காரியம், ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அங்கே தசம பாகம் கொடுக்கிறான். இந்த வேத புத்தகத்திலே முதல் முதலாக தசம பாகம் கொடுத்த ஒரு மனிதன் ஆபிரகாம் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர் தான் அங்கே முதல் முதலாக எல்லாவற்றிலும் அந்த சாலேமின் ராஜாக்கு அவர் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை பாருங்கள், தேவனுக்கு தன்னுடைய எல்லா காரியத்திலும் இருந்து தசம பாகத்தை கொடுக்க, இருதயம் அதாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக, அவருடைய நினைவுகளை அறிந்து வராக அங்கே அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சோதோமின் ராஜா அவன் சொல்லுகிறான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருளை நீர் எடுத்துக் கொள்ளும் என்று. அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று நீர் சொல்லாத படிக்கு, நான் ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாத படிக்கு, ஒரு சரட்டையாயிலும் பாதரட்சியின் வாரியாயிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்றான். பிறருடைய பொருளை இச்சிக்காத மனுஷனாக, பிறருடைய ஆஸ்தியிலே அவர் மறுபடைய சம்பாதியத்திலே ஒரு ஆசை கொள்ளாத மனிதனாக, அவர் ஒரு சாதாரண, அவர் ஒரு சீமான், அவரை அற்புதமாய் தேவன் ஆசீர்வதித்தார். அங்கே பார்க்கிறோம், இன்றைக்கு பார்த்தால் உலகத்திலே பணம் உள்ளவர்கள் இன்னும் பணத்தை சேர்ப்பார்கள், சொத்துள்ளவர்கள் ஓடி ஓடி சொத்தைத்தான் சேர்ப்பார்கள். அசுத்தன் எப்படியும் திரும்ப திரும்ப அசுத்தனாவதைத்தான் பார்ப்பான். தந்திரம் உள்ளவன் மீண்டும் மீண்டும் எப்படி தந்திரம் செய்து நாம் பொறும் சம்பாதிக்கலாம் என்று பார்ப்பான். ஆனால் ஆபிரகாமுடைய இருதயமோ தேவனுக்கு ஏற்ற இருதயமா இருந்தபடியால் அவன் தேவனுக்கு தசமபாகம் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, சோதோமின் சாலோமின் ராஜாவுடைய ஒரு சிரட்டை தானும் எனக்கு வேண்டாம் என்று அவன் அங்கே ஒதுக்கி நடக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் அவருடைய இருதயத்தை பார்த்து இதுதான் அன்பானவர்களே, அவரை பார்த்து சொன்னார், நீர் விசுவாசத்தில் ஆபிரகாம் வல்லவன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, 17 நாங்கள் வாசிக்கும் போது தொடர்ந்து பார்ப்போம், நேரம் போகிறபடியால், 99 போது அங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமமாயிரு என்று சொல்றார். 3 பார்த்தால் அங்கே 99 அந்த வேளையிலே அவர் என்ன செய்கிறார், ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். தேவனை எப்படி வணங்கினார், முகம் குப்புற விழுந்து சாஸ்தாங்கமாய். அது ஒரு தாழ்மையை குறிக்கிறது, அது அவருடைய பணிவை குறிக்கிறது. அவர் விழுந்து வணங்குதல் ஒரு அர்ப்பணிப்பை, கர்த்தாவே நான் என்ன என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று அவர் ஒரு பணிவாக ஒரு தாழ்மையோடு அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், தொடர்ந்து நாம வாசிப்போமானால் அங்கே 15 தேவன் அந்த ஆபிரகாமோடு எதிர்கால திட்டங்களை குறித்து, அவர்களுடைய ஜாதி எவ்விதமாய் நடக்க போறது என்று அங்கே தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு நண்பனை போல அவர் பேசுகிறார். அவருடைய எதிர்கால திட்டங்கள், அவருடைய இன ஜனத்தை பற்றி எல்லா காரியங்களையும் பேசுகிறார். அங்கே வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, உன் அந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். 99 அன்பானவர்களே, இன்னும் ஒரு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவன் அங்கே பாருங்கள், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 6 சொல்லுற, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் திரளான ஜாதிக்கு தகப்பனாவா என்று சொல்லி அவருடைய பேரை ஆபிரகாம் என்று சொல்லி அங்கே மாற்றுகிறார். அதே போல் அவருடைய மனைவியினுடைய பேரை கூட சாராள் என்று சொல்லி அங்கே மாற்றுகிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார், அந்நிய தேசத்திலே 400 நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், அங்கே இருப்பீர்கள், அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். பின்பு அவர்கள் 400 பின்பு விடுதலை பெற்று புறப்பட்டு வருவார்கள் என்று பாருங்கள். அந்த 4 முன்பதாகவே அங்கே ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். அது மட்டுமல்ல, நீ உன் பிதாக்களிடத்திலே சமாதானத்தோடு முதிர் வயதிலே அணக்கம் பண்ணப்படுவாய் என்று ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணினார். இந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது அங்கே கடந்து போகிறது போல அவர் காணப்பட்டார். அக்கினியிலே அங்கே பதிலை கொடுத்ததை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் நாங்கள் அதிகமாக கணவன் மனைவிக்கு சிலவழியமா அதிகமாக ரகசியங்களை பேசுவார்கள். அதே போல் தனிப்பட்ட காரியங்களை இப்ப நண்பர்களோடு, உற்ற நண்பர்களோடு பேசுவோம். அதே போலத்தான் தேவனும் அங்கே ஆபிரகாமோடு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன் தெரியுமா, அவரை பற்றியே தேவன் அங்கே சாட்சி கொடுக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து, 19 பார்க்கலாம், நீங்கள் நீதியையும் செய்து கட்டளையிடுவார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவருடைய சுபாவம் மாற்றப்படுகிறது. அங்கே பார்க்கிறோம், என் வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அங்கே சுபாவம் மாற்றப்படுகிறது. சாராள் அங்கே சாரா என்றவள் சாராளாகிறார், ஆபிரகாம் என்பவர் ஆபிரகாம் என்று அங்கே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு 3 அங்கே வந்து எதிரே நிற்கிறார்கள். அந்த வேளையிலே அவர் ஓடி தரை மட்டும் குனிந்து, 6 பார்க்கிறோம், ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் விட்டு சாராளிடத்துக்கு ஓடி போய் சொல்லுகிறார். அவர் தனி மட்டும் அங்கே போய் பணிகிறார். பாருங்கள், அவர் அங்கே யாருன்னு தெரியாது, மூன்று புருஷர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி அறியவில்லை, ஆனாலும் அவர்களை போய் பணிந்து வரவேற்று வாருங்கள், இங்கே வந்து சாப்பிட்டு செல்லுங்கள் என்று அழைக்கிறார். அது மட்டுமில்ல, தீவிரமாய் கூடாரத்தில் அவங்க ஓடி போய் சாராண்டத்தை சொல்றார், நீ சீக்கிரமாய் மூன்று மெல்லிய மாவெடுத்து பிசைந்து அப்பஞ்சுடு என்று ஆட்டு மந்தை கோடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரில் கொடுத்து சொல்லுகிறார், சீக்கிரத்தில் அதை சமைச்சு தான். பாருங்கள், ஆபிரகாம் எவ்வளவு வேலைக்காரர் இருப்பார்கள், எவ்வளவு கார் அந்த அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள், ஆனால் என்ன செய்கிறார் ஆபிரகாம், அங்கே ஓடி போய் நல்ல இளங்கன்றை பிடித்து அங்கே சமைத்து கொடுக்கிறார். பாருங்கள், அவர் வெள்ளை அந்த நாம் நேசிக்கிற ஆக்களுக்கு நாம் என்ன செய்வோம், நல்ல சிறப்பானதை நாங்கள் எடுத்துக் கொடுப்போம் இல்லையா. ஆகவேதான் அவர் அங்கே ஓடி போய் அங்கே ஆபிரகாம் வெண்ணெய் பால் சமைத்த கன்றை மடுத்து வந்து முன்பாக வைத்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், மரத்தடியில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் புசிக்கிறார்கள், அங்கே வந்த புதியவர்கள் புசிக்கிறார்கள், அவர்கள் யார் என்று தெரியாது அவருக்கு, ஆனாலும் அவர் அங்கே மரத்தடியிலே அவர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய பணிவா பண்பை அது எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்களே, அவருடைய பண்பை பாருங்கள், அவர் செல்வ சீமானாக இருந்தும் எத்தனையோ வேலைக்காரர் இருந்தும் அவர் ஓடி சென்று நல்ல கன்றை தெரிவு செய்கிறார். நாம் அப்படித்தான் அன்பாக மதிக்கிற மனிதர்களுக்கு நாம சிறப்பானதை கொடுப்போம் இல்லையா, இவ்விதமாய்த்தான் அவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே 2 கொரிந்தியர் 8:15 பார்ப்போமானால், அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவும். ஆகவே யார் என்று தெரியாத அவர்களுக்கு தன்னுடைய செல்வத்தை அங்கே செலவழி அவர் அங்கே உபசரிக்கிற பழக்கம் உடையவராயிருந்தார். அந்நியருகே உபசரிக்கும் பழக்கமானபடியாத்தான் அங்கே தேவதூதரை அவர் சந்திக்க கூடியதாகும் அந்த தரிசனத்தை பெறுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு அவருடைய தாழ்மையான இருதயத்துக்கு ஒரு உதாரணம். தான் சீமானாக இருந்தும் அங்கே பாருங்கள் தன்னுடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று. இதேதான் அவர் தேவனோடு சஞ்சரிக்க நாம் உறவிலே பலப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது, நம்முடைய சுபாவங்களிலே மாற்றம் உண்டாகிறது. அங்கே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் 19 அதிகாரத்திலே அழிகின்ற நேரத்துக்காக மக்களுக்காக ஆபிரகாம் பரிந்து விண்ணப்பம் செய்கிறார். அங்கே சோதோம் குமாரா அழிக்கப்படுவதை அறிந்த போது அவர் அங்கே கேட்கிறார் தேவனிடத்திலே, சன்ம துன்மார்க்கனோடைய நீதிமானை அழிப்பீரோ, நீதிமான்கள் 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 40 பேர் இருந்தால் அழிவிதமாய் கேட்டு அங்கே தேவனோடு அவர் பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் பேசி முடித்த பிறகு அங்கே சொல்லுகிறார், நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அவர் சொன்னார், ஒரு 10 நீதிமான் இருந்தாலும் நான் அதை அழிக்க மாட்டேன் என்று அங்கே தேவன் சொல்கிறார். பேசி முடித்து தேவன் அங்கே போய்விட்டார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவன் அங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 29 வசனத்திலே தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தையும் அதன் அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். யாருக்காக? ஆபிரகாமை நினைத்து. அன்பானவர்களே, எங்களுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது? எங்களுடைய ஜப வாழ்க்கை, நாங்கள் அழுகின்ற மக்களுக்காக, அழுகின்ற கிராமங்களுக்காக, அழிந்து போகிற தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக ஆபிரகாமை போல் பரிந்து மன்றாடி ஜபிக்கிறோமா? நாங்களுடைய ஜபத்தை நாங்கள் சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். ஜபிக்கிற உள்ளங்களுடைய தேவன் ஆசீர்வதிப்பார். திறப்பிலே நின்று தேவன் ஆத்துமாக்களை தேடுகிறார். திறப்பிலே நிற்கும்படியாக தேவன் ஆத்துமாக்களை தேடுகிறார். நாம் திறப்பிலே நிற்கும்படி நானும் நீங்களும் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக தேவன் எங்களுடைய தேசத்திலே நினைக்கிற அழிவின் காரியங்களில் இருந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், ரட்சிப்புக்காக மற்றவருடைய அழிவுக்காக லோத்துக்காக மன்றாடிய ஆபிரகாமை தேவன் நினைத்து அங்கே லோத்திர குடும்பம் தப்பி போகும்படி அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக நீங்கள் உங்கள் இனத்தவர்கள், சபை மக்கள், பின்வாங்கி போன மக்களுக்காக, தேவனை அறியாத மக்களுக்காக, ரட்சிப்பை இன்னும் அடையாத மக்களுக்காக, ரட்சிப்பை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்காக, சத்தியத்தை உதறி தள்ளுகிற மக்களுக்காக, சத்தியத்தை கேட்டும் இன்னும் ரட்சிப்பு அடையாமல் பாவத்திலும் சாபத்திலும் அழிவிலும் வேதனையிலும் துன்பத்திலும் சிறையிலும் இருக்கிற மக்களுக்காக, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருப்போமானால், திறப்பிலே நிற்போமானால் அவர்கள் ரட்சிக்கப்படுவது மிகவும் நிச்சயம். இதற்காகவே தேவன் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார், நமக்காக. நாங்கள் ரோமரிலே பார்த்தபடி நமக்காக இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் 21 பார்ப்போமானால், ஆபிரகாம் அங்கே 33 கூறுகிறது, பேர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டார். எப்படியா தேவன் பேர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி அங்கே அவர் தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் எங்கே போனாலும் கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார். அடிக்கடி அடிக்கடி நாங்கள் பார்க்கலாம், ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்ததையும் தேவனோடு உறவாடி தொழுததையும் ஆராதித்ததையும். அங்கே அவர் தோப்பை கட்டி பலிபீடங்களை கட்டி அங்கே தேவனோடு தொழுது கொண்டு வந்தார். தொழுது கொள்ளுவதிலே ஆபிரகாம் முன்மாதிரியா இருந்தார். அது மட்டுமல்ல, 20 இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சேசத்திலே அவர் கேராகிலே குடியிருக்கிற போது சகோதரி என்று அவர் சொன்னதன் நிமித்தமாக அங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மிகவும் ஒரு போராட்டமான காரியம் வருகிறது. அங்கே பார்க்கிறோம், அந்த வேளையிலே அந்த அபிமெலேக் என்ற ராஜாவுக்கு தேவன் சொப்பனத்திலே தோன்றி அங்கே அவரை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். நீ செத்தாய், நீ அழைத்த அந்த இஸ்தரியின் நிமித்தம் செத்தாய் என்று கூப்பு சொல்லுகிறார். அங்கே அவள் ஒரு மனைவி, ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறானே என்று கண்டிக்கிறார். அப்பொழுது அவன் மனம் திரும்பி அங்கே ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவன் சொல்லுகிறான், நீ எங்களுக்காக ஜெபி என்று ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷர். அங்கே அவர் ஜெபித்த வேளையிலே தேவன் அவருடைய மனைவிகள் பிள்ளைகளை எல்லாம் குணமாக்கி அவர்கள் பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் செய்தார். அற்புதம் நடந்தது. பாருங்கள், ஜெபிக்கிற மக்களுக்கூடாக அந்த தேசத்து ஜனங்களுடைய சாபங்கள் நீக்கப்படுகிறது, தேசத்து ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் குணமாக்கப்பட்டு பிள்ளைகளை பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியம் அங்கே தேவன், இது இறுதியான ஒரு பரீட்சை, இதுதான் அவருடைய விசுவாசத்தின். அவர் தந்தையாகிறார், மோரியா தேசத்து போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் குறிக்கும் மலைக்கு ஒன்றின் மேல் உன் மகனை பலியிடு என்று அங்கே சொல்லுகிறார். ஈசாக்கை அழைத்து போய் பலியிடும்படியாக 22 பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அவர்கள் வேலைக்காரர் நோக்கி அவர் அங்கே சொல்லுகிறார், கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். பாருங்க, திரும்பி வருவோம், வருவேன் என்று சொல்லவில்லை, வருவோம். இதுதான் அவருடைய விசுவாசம். அது மட்டும் மகன் கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா தகனபலிக்கு ஆட்டுக்குட்டியும் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறதே, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்லுகிறார் 8 தேவன் நமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று. அதே மாதிரி அங்கே பார்க்கிறோம், அவர் சொன்ன வார்த்தையின்படி தேவன் அதை நினைவு கூர்ந்தார், தேவன் அணபண்ணினார். அங்கே பார்க்கிறோம், 13 தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பிள்ளையை பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டு அதை எடுத்து அங்கே பலியிடுகிறதை பார்க்கிறோம். 14 சொல்லுகிறது, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம் பிள்ளைகளும் எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அங்கே நீங்கள் எப்படி அவர் வெற்றியாக அந்த காரியத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டானோ, தன்னுடைய மகனை பெற்றுக்கொண்டானோ, அவ்வண்ணமாக நீங்களும் பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாய் வெற்றியாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாணித்தரமாக கூறுகிறேன். விசுவாசத்து விசுவாசியுங்கள். அவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, நான் இந்த நிகழையிலே எங்களை ஆராய்ந்து தேவனை எவ்விதமாக ஆபிரகாமை தேவன் சாட்சி கொடுத்தாரோ, எவ்விதமாய் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி சொன்னாரோ, அவ்வண்ணமாக எங்களை பார்த்து அந்த விசுவாசத்தை நாங்கள் எவ்விதமாய் ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை தொழுது கொண்டது போல நாங்களும் அன்றன்று எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, ஆத்ம பாரம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு விண்ணப்பிக்கிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, கூடுமானவரை எல்லோரோடும் சமாதானமாய் வாழ்ந்து கர்த்தருடைய செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லி சந்தோஷமாய் சமாதானமாய் கடந்து செல்ல தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காய் துதிக்கிறோம். எவ்விதமாய் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானோ அவனமாய் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எவ்விதமாய் பலிபீடத்தை கட்டி அவன் போகிற இடங்களில் எல்லாம் தொழுது கொண்டு ஜெயமாய் வெற்றியாய் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளை அவன் மேற்கொண்டது போல ஜெயமாய் பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே 99 வயதிலும் ஆண்டவரே கர்த்தாவே அவன் தம்முடைய வாக்குத்தத்தின் பிள்ளையை அவன் பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே அற்புதமாய் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன். 100 வயது ஆன போது ஆண்டவரே இசாக்கை பெற்று அவன் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தது போல ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யும். சாலவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெயத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இன்றைய நாளே விசுவாசம், தேவன் ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பில் அருமையான செய்தியை வேதாமரீதியிலே மிகவும் விளக்கமாக நுண்ணியமான காரியங்களை வெளிப்படுத்தீர்கள். அநேக காரியங்களை உங்களுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Amen. God bless you, brother. Thank you. God bless you.
2: Recording stopped.
1: Sister Arundhati, Oshawa, Ontario, Canada. தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் இருந்து ஊழியக்கார் வந்திருக்கிற அவர் அழைக்க போறோம்.
2: Recording in progress.
1: அழைக்க போறோம். Praise the Lord, Pastor.
3: Praise the Lord.
1: Praise the Lord. இன்றைய நாளிலே நித்திய வசனத்திலே செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர். ஆவியானவர் உங்களோட பேசின வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென்.
3: Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை சங்கமம் தமிழ் கிறிஸ்டியன் சேனலுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த சேனல் மூலமாக பல நாடுகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு செல்லப்படுகிறதை நினைத்து கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்கிறோம். இந்த கனமான ஊழியத்தை பொருட்படுத்தி நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திரும்பவும் உயிர்ப்பியும் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலையிலும் உங்கள் மத்தியில் வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை சொல்ல கர்த்தர் எனக்கு பாராட்டின இந்த நல்ல நேரத்துக்காக அவருடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த வேதாகமம் சகரியா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:12 தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9:12 ஆண்டவர் ஒரு வார்த்தையை தேவ ஜனத்திற்கு கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமாக வார்த்தையை கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வார்த்தையை இன்று உங்கள் மத்தியில் வைத்து சில விடயங்களை வேதாகமத்திலிருந்து கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்பிக்கையுடைய சிறைகளே என்று தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பெயரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சிறையிருப்பில் இருக்கக்கூடிய தேவ ஜனத்தை தம்முடைய இருதயத்தின் விருப்பமாகிய எருசலேமுக்கு கொண்டு வந்து அந்த தேவனுடைய உன்னத திட்டத்தை ஜனங்கள் செய்ய வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஜனங்கள் திரும்பி வர வேண்டும். அங்கே வந்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது சர்வவல்ல தேவனுடைய விருப்பம். நன்றாய் நாம் கவனிக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் திரும்பி வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது சர்வ வல்லவருடைய விருப்பம். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுகிறேன், ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய தியானம் அதை ஒட்டி இருக்கிறபடியால், சிறையிருப்பில் இருக்கக்கூடிய தேவ ஜனம் திரும்பவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அவர்கள் திரும்பி வந்து தேவனுடைய இருதயத்தை மகிழப்பண்ண, குளிரப்பண்ண, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கக்கூடிய தேவ ஜனத்திற்கு ஒரு அழைப்பு, பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கக்கூடிய தேவ ஜனத்திற்கு, தலைவர்களுக்கு ஒரு காலிங். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள்,

அரண் ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்புள்ள இடத்திற்கு திரும்பி வாருங்கள். நீங்கள் அந்நிய தேசத்தில் சிறையிருப்பில் இருக்கிறீர்கள், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறீர்கள். நமக்கென்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கிறது, பூமி இருக்கிறது. அங்கே ஆலயம் இல்லை, அங்கே எல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. தேசம் தேவனை அறியுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கெல்லாம் தேவன் தம்முடைய ஜனத்தை வைத்துத்தான் பதில் கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது தெளிவாக பேசுகிறார், தீர்க்கதரிசனமாக பேசுகிறார், அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இப்பொழுது நம்முடைய நிலையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கலாம். நாம் எப்படி இன்றைக்கு வெளி தேசத்துக்கு வந்தோம், என்ன சூழ்நிலையில் நாம் வந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சகல வசதிகளோடும் ஆசீர்வாதங்களோடும் இருக்கிறோம். நம்முடைய சொந்த தேசம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அந்த தேசத்திற்கான காரியத்தை யார் செய்வார்? நம்முடைய நாம் செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் செய்வார்களா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏனென்றால் சிறையிருப்பிலிருந்து வெளியே போன, சிறையிருப்புக்கு போய்விட்ட, சிறையிருப்பு நிமித்தம் தேசம் சூறையாடப்பட்ட பொழுது சிதறடிக்கப்பட்டு போனோம். சிதறடிக்கப்பட்டு போன இடத்தில் தங்கினோம், அங்கு வாசல் கிடைத்தது, அங்கு சகலமும் கிடைத்தது, தலைமுறை பிள்ளைகளை பெற்றோம், அந்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அந்த நாட்டின் கலாச்சாரங்கள், அந்த நாட்டினுடைய மொழிகள், அந்த நாட்டினுடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றி வாழ பழகிவிட்டபடியினால் சொந்த தேசத்திற்கு திரும்பி தன் தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பாரம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? என்னால் முடிந்தால் பணம் கொடுக்கிறேன், என்னால் முடிந்தால் வருடத்துக்கு ஒரு முறை போய் நான் பார்த்து கொண்டு வருகிறேன், ஆனால் திரும்ப முடியாது, வர முடியாது, தங்க முடியாது. காரணம், இன்னும் தேசம் தன் இயல்புக்கு திரும்பவில்லை, எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை என்கிற ஒரு எண்ணம் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறது தானே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? திரும்புங்கள்ங்கிறார், அரணுக்கு திரும்புங்கள். இப்படி உங்க சிந்தையில, உங்க மைண்ட்ல அரணுக்கு திரும்புங்க. உங்க மைண்ட்ல, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய இருதயத்துல அரணுக்கு திரும்புங்கள். அப்ப சொல்றாரு, நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். எப்ப தருவேன்? இன்றைக்கே தருவேன். அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார்? என்றைக்கு நாம் அரணுக்கு திரும்புகிறோமோ, அரண் என்கிற தேவ திட்டத்துக்குள் வருகிறோமோ, அரண் என்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் இறங்கி வருகிறோமோ, அப்பொழுதுதான் தேவன் இரட்டிப்பான நன்மையை தம்முடைய ஜனங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, வாக்கு தத்தமும் இல்லை. நாம் ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்தாலும் நம்பிக்கையுடைய சிறைகளே என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்குள் இந்த வார்த்தை ஆழமாக பதிய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். வேதாகமத்தில் நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். இந்த நெகேமியா அவர் வந்து அந்நிய தேசத்தில் அரண்மனையில் பானபாத்திர ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறார் நெகேமியா. இப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தன் தேசத்தினுடைய செய்தியை அவர் கேட்கிறார். அழகவனிங்க, தன்னுடைய தேசம் எப்படி இருக்கிறது, தன் தேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்ட உடனே அவர், முதலாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நெகேமியா முதலாம் அதிகாரத்தில் அவர் உபவாசித்து, அவர் ரட்டுடுத்தி கொண்டு, அவர் என்ன செய்தார்?

0: யார் ஜெபித்தார் என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள், நெகேமியாவின் புஸ்தகத்திற்கு திருப்பி 1 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த நெகேமியாவின் புஸ்தகம் மிக நேர்த்தியாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20 வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அவருக்கு நல்ல ஒரு காரியம், ஊரிலிருந்து தன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. வந்த உடனே கேட்கிறார், எப்படி இருக்கிறது நம் தேசம், எப்படி இருக்கிறது நம் தேசம். அவர் கேட்கிறார், அங்கே சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ரெண்டாவது நம்ம தேசம் எப்படி இருக்கு. அவருடைய பாரம் பாருங்க, தேசத்தை குறித்த ஒரு பாரம், ஜனங்களை குறித்த ஒரு பாரம். அங்கே தேசத்தின் செய்தி அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது, ஜனங்களுடைய நிலைமையும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. எப்படி தெரிவிக்கப்படுகிறது? அதற்கு அவர்கள் 3 வசனத்தில் சொல்லுகிறார்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். இந்த வார்த்தை கடந்த நாட்களிலே நான் யாழ்ப்பாணம் பகுதியிலே இருந்தபொழுது கண்கூடாக நான் பார்த்தேன். ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் நான் அழுது கொண்டு ஊழியம் செய்தேன். தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். நிந்தை இன்றும் குறையல. இது நெகேமியாவுக்கு தெரியப்படுத்துகிறார், நீ அரண்மனையில் இருக்கிறாய், நீ சந்தோஷமாய் இருக்கிறாய், நீ சுகபோகமாய் இருக்கிறாய், நீ நல்ல ஒரு இடத்துல பொசிஷன்ல இருக்கிறாய் நெகேமியா. ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். வார்த்தை நெகேமியாவை உடைக்கிறது. அது மாத்திரமல்ல, எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று என்ன செய்கிறார்கள், அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். தேசத்தினுடைய நிலையை, ஆலயத்தினுடைய நிலையை, அலங்கத்தினுடைய நிலையை, தேவனுடைய அந்த உன்னதமான அந்த திட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த திட்டத்தினுடைய காரியங்கள் அறிவிக்கப்படும் பொழுது நெகேமியா என்ன செய்கிறார் என்றால், அதை கேட்ட மாத்திரத்திலே வசனம் சொல்லுகிறது, 4 வசனத்திலே, உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து, உபவாசித்து, மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், உபவாசம் எடுக்கிறார், துக்கிக்கிறார். எல்லா காரியங்களும் நடக்கிறது. நன்றாய் கவனிங்க, சொல்ல வந்த காரியம், ஒரு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனதில் ஒரு துக்கம், மனதில் ஒரு ஏக்கம், மனதுக்குள் ஒரு பாரம், ஜனத்தை குறித்த ஒரு பாரம், தேசத்தை குறித்த ஒரு பாரம். இந்த பாரத்தோடையே அந்நிய தேசத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இப்படி இருக்கலாம், உங்க மனதில் இருக்கலாம் தேசத்தை குறித்த பாரம், என்னால் என்ன செய்ய முடியும் இனி என்று யோசித்து கொண்டிருக்கலாம். எதையும் இனி நான் திட்டமிட முடியாது, என் வாழ்க்கையின் பாதி முழு வாழ்க்கையும் முடித்துவிட்டு கடைசி நிமிடத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமில்லை, எங்களுக்கு சரீரத்தில் பலன் இல்லை, திரும்ப எங்களால் செல்ல முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மனதில் சந்தோஷம் இருக்கிறதா? நம் தேசத்தை நினைக்கப்படும் பொழுது, ஆகாரத்தில் கை வைக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? அந்த சிந்தையைத்தான் உங்களுக்குள் விதைப்பதற்கு கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். ஏதாகமத்தில் இந்த சத்தியத்தை தேவ ஜனங்களுக்கு, தமிழ் ஜனங்களுக்குள் கடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். அப்ப இந்த நெகேமியா என்ன செய்கிறார்? 2 அதிகாரத்தை பார்க்கப்படும் பொழுது தன்னுடைய ராஜாவுக்கு தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டிருந்த பொழுது இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நெகேமியாவில், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே. அவர் சொல்றாரு, உனக்கு வியாதியே இல்லப்பா, ஆனா நீ துக்கமா இருக்கிற. அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இது மனதின் துக்கமே ஒழிய இது வேறொன்றும் இல்லை. மனதின் துக்கம், மனதின் துக்கம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, ஆழமா கவனிங்க. நான் இந்த சில வார்த்தைகளுடைய ஆழத்தை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மனதின் துக்கம், என்னதான் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக இருந்தாலும், இந்த மனதின் துக்கம் நம்ம விட்டு போயிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, மனதின் துக்கம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனதின் துக்கம் சுமந்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனதின் துக்கத்தை விட்டு இன்று வரை நம்மளால் வெளியே வர முடியவில்லை. வேலை செய்கிறோம், சகல காரியங்களை பார்க்கிறோம், குடும்பங்களை பார்க்கிறோம், ஆராதிக்கிறோம், சபைக்கு போகிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம், மனதின் துக்கம் மாறி இருக்கிறதா? இவருடைய மனதின் துக்கம் என்ன? ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, வியாதி எல்லாம் கிடையாது, உன் மனதின் துக்கம். இந்த மனதின் துக்கம் நீங்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம், அரணுக்கு திரும்புங்கள். நெகேமியா சொல்றாரு, என்ன தேசம் எப்படி இருக்கு தெரியுமா ராஜா? அந்த சம்பவத்துக்குள்ள நான் அதிகமாய் போக விரும்பவில்லை, அந்த காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட, தான் கேட்ட செய்தி தேசத்தை குறித்தும் தேசத்தின் ஜனங்களின் நிலைமையை குறித்தும் கேட்ட செய்தியை அறிந்து தானே முடிவெடுத்து, தானே முடிவெடுத்து, கர்த்தர் எங்கும் பேசவில்லை, ஆண்டவர் சொப்பனத்திலோ தரிசனத்திலோ எங்கும் நெகேமியாவோடு பேசல. நீ தான் போகணும் நெகேமியா, நீ தான் போய் அலங்கத்தை கட்டணும் நெகேமியா, நீ தான் போய் எருசலேமுக்கு போய் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நெகேமியாவோடு பேசினதாக இல்லை. இவர் முழுக்க முழுக்க சொந்தமாக சுயமாக முடிவெடுத்து செய்த காரியம் நெகேமியா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கர்த்தர் பேசட்டும், ஆண்டவர் எனக்கு சொல்லட்டும், நான் போகிறேன் அப்படின்னு காத்து கொண்டிருந்தால் இந்த சத்தம் உங்களுக்கு தான். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், உங்கள் மனதின் துக்கமா மாறணுமா? மனதில் ஒரு துக்கம் வந்துருச்சா? மனதில் ஒரு பாரம் வந்துருச்சா? முடிவு பண்ணுங்க, அரணுக்கு திரும்புங்கள். அரண், இந்த அரண் எங்கே வருகிறது? அவர் சொல்லுகிறார், ராஜாவிட்ட சொல்லுகிறார், இந்த சம்பவத்தை சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது என்றால், அங்கே உனக்கு என்ன காரியம் வேணும் என்று கேட்ட பொழுது எல்லாம் அங்கு நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது நெகேமியா அவன் சந்தோஷமாய் புறப்பட்டு அவன் எருசலேமுக்கு கடந்து வந்து இடிந்து கிடக்கிற, சிதைந்து கிடக்கிற, வாமை மண்மேடுகளாய் போய் சிதைந்து கிடக்கிற அந்த அலங்கத்தை 52 நாட்களில் அவர் எழுப்பி கட்டினார். அவருக்கு துக்கமெல்லாம் நீங்கிருச்சு. எப்படி தெரியுமா துக்கம் நீங்கிச்சு? அரண்மனையில் இருக்கும்போது அவருக்கு துக்கம் இருந்தது, ஆனால் எருசலேமும் அரணுக்கு திரும்பி தேவனுடைய திட்டத்துக்குள் வந்த பொழுது துக்கம் மாறிடுச்சு, மனதின் துக்கம் மாறிடுச்சு. அப்போ உங்களுடைய மனதின் துக்கம் மாற வேண்டுமானால் இறங்கி வரணும், அரணுக்கு திரும்பணும். அரண், தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய இருதயத்தின் சிந்தையை, தேவனுடைய மைண்டை நாம் புரிந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய மைண்ட் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற, உம்முடைய சிந்தையை அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை எனக்கு தாருமாண்ட. ஒவ்வொரு நாளும் எனக்கும் எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்பதை விட ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய பிரதான கேள்வி என்ன தெரியுமா? நான் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை, ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், ஆனால் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த 2 அதிகாரத்தில் பார்க்கப்படும் பொழுது அங்கே அன்னால் அழகாய் ஒரு ஜபத்தை, ஒரு பாடலை பாடுகிறாள். கர்த்தரை குறித்து தீர்க்க தரிசனமாய், அவரை குறித்து ஆண்டவரை குறித்து மகிமையாய், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வைக்கிறார். மிக மிக உன்னதமான வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது அன்னான். ஆனால் சொல்லி முடித்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகள் இருந்தாங்க, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ ஜனம் தேவனை அறியவில்லை என்றால் ஆண்டவர் யாரோ ஒருவரை கொண்டு வந்து தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அப்ப நாம் அரணுக்கு திரும்பவில்லை என்றால் ஆசீர்வாதம் வேறு எங்கோ யாருக்கோ திருப்பப்பட போகிறது என்ப செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அரண், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது அரண், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது அரண், தேவனுக்காக களத்தில் இறங்கி நிற்பது என்பது ஒரு அரண். அரணுக்கு திரும்பிப்பார், பெரிய வேலை இருக்கிறது. அரணுக்கு திரும்பி பாருங்கள், மிகப்பெரிய வேலை காத்து கொண்டு இருக்கிறது. இந்த புத்தகத்தை, நெகேமியாவினுடைய புத்தகத்தை படிக்கப்படும் பொழுது அது ஏராளமான சரித்திர சம்பவங்கள் அதுக்குள் இருக்கிறது. இந்த நெகேமியா செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் 52 நாள் அலங்கத்தை கட்டி முடித்து விட்டு அவர் திரும்ப போய்விடவில்லை. ஆலயம் இருக்கிறது, அதற்கு ஒரு அலங்கம் கட்டி விட்டாச்சு, காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. இப்போ ஆலயமும் இருக்கிறது, அலங்கமும் எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆலயத்தில் ஆட்கள் இல்லை, ஆலயத்தில் ஆட்கள் இல்லை. இங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு விசாரிச்சு பார்த்தா எல்லாரும் என்னைக்கு செஞ்சிட்டாங்கன்னா, அங்க சிறையிருப்புல இருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு சரியான யாரும் இல்லை, லீடர்ஷிப் இல்லை, அவங்கள வழி நடத்த ஆட்கள் இல்லை, அதனால அங்கங்க அங்கங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மார்க்கமே மாறி போச்சுப்பா. எல்லாம் வெளியெடுத்தாங்க, பெண் பெண் எடுத்தாங்க, பெண் கொடுத்தாங்க, வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே பழைய வாழ்க்கைக்குள்ள, விக்கிரக வாழ்க்கைக்குள்ள, அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள போய் ஆராதனையை மறந்தாச்சு, பாடலை மறந்தாச்சு, வார்த்தையை மறந்தாச்சு, முற்பிதாக்களை மறந்தாச்சு, தேவ திட்டத்தை மறந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டு, என்டர்டைன்மெண்ட், அதாவது எல்லா உலக சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளும் போய்விட்டார்கள். ஆனால் தேவ திட்டத்தில் மாத்திரம் இல்லை, தேவ திட்டத்தில் மாத்திரம் இல்லை. இதை நெகேமியா பார்க்கிறார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கிறேன், எவ்வளவு என்னுடைய வேலையை விட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன், தேவ திட்டத்தை வந்திருக்கிறேன், அலங்கத்தை கட்டி எழுப்பிட்டோம். இன்னைக்கு ஆலயத்தில் ஆட்களை தேடி பார்த்தார், இல்லை. சத்தியம் அவங்களுக்கு தெரியலை, வசனம் அவங்களுக்கு புரியலை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. நெகேமியா பார்க்கிறார், என்ன பண்றாரு? சரி, இனி இப்படி விட்டா வேலைக்கு ஆகாது. யாரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எஸ்ரா வந்திருக்கிறாரு, எஸ்ரா வந்திருக்கிறார். ஓ, எஸ்ரா நல்ல வேத பாரகராச்சே, எஸ்ரா ஒரு சிறந்த வேத பாரகராச்சே என்று சொல்லி அங்கு என்ன நடந்ததென்றால், எஸ்ராவை வரவைத்து அங்கே என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள், அங்கே வசனம் போதிக்கப்பட்டது. எஸ்ராவின் மூலமாய் அங்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கு போதிக்கப்படுகிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், ஐயையோ நாங்கள் தவறு செய்து விட்டோமே, நாங்கள் பாவம் செய்து விட்டோமே. அப்ப என்ன நடக்குது? அலங்கம் கட்டி முடிச்சுட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. 52 ஆண்டு அலங்கம் கட்டுறதுக்கு நான் வந்து இதை பணம் கொடுத்துட்டேன், அலங்கம் கட்டுறதுக்கு நான் எதையாவது செஞ்சுட்டேன், இந்த வருஷம் நான் இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன், இனி என் வேலை முடிஞ்சது அப்படின்னு ஒதுங்கி கொள்ளுகிற கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. என் தேசத்துக்காக நான் 1 மணி நேரம் ஜெபித்து விட்டேன், அவ்வளவுதான் முடிந்தது, நான் என் வேலையை பார்க்கிறேன் என்று போய்விட முடியாது. தேசம் திரும்பி தன் ஸ்தானத்தில் எழும்பி நிற்கிற வரைக்கும் போராடுகிற நெகேமியாக்களை எழுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஏன் இந்த ரேடியோ நிகழ்ச்சி? உலகம் முழுவதும் தமிழ் ஜனங்களுக்குள் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு தானே. எப்படி நெகேமியா ஒரு எஸ்ராவை கொண்டு வந்து தன் ஜனங்களுக்கு வேதத்தினுடைய மகத்துவங்களை கற்றுக் கொடுத்து திரும்பவும் அவர்களை தேவனுடைய திட்டத்துக்குள், ஆலயத்துக்குள் கொண்டு வந்து எப்படி ஆராதனை செய்கிறவர்கள், பாடுகிறவர்கள், பணிவிடை செய்கிறவர்கள், எல்லாரையும் வாசல் காட்கிறவர்கள் எல்லாத்தையும் அந்தந்த பணிகளுக்கு திரும்ப தேடி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அந்த ஸ்தானத்தில் நிறுத்தினதுக்கு காரணம் அங்கே ஒரு வசனம் போதிக்கப்பட்டது அல்லவா? அதனாலதான் இந்த சேனல் மூலமாய் வசனம் போதிக்கப்படுகிறது. தேவ திட்டம் ஜனங்களுக்குள் கடத்தப்படுகிறது. எப்படியாகிலும் ஒரு கூட்டம் எழும்பி விடாதா? எப்படியாவது ஒரு கூட்டம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி விடாதா? வைராக்கியமான நெகேமியாக்கள் எழுப்ப மாட்டார்களா? ஆண்டவர் தேடி வந்தார். பெரும் கூட்டத்தக்கத்தை தேடல, ஒரு மனிதனை தேடினா, ஒரு மனிதன் அவருக்கு தேவை, ஒரு நெகேமியா, ஒரு நெகேமியா. அந்த நெகேமியா எஸ்ராவை கொண்டு வந்து ஜனங்களுக்கு போதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வசனங்களை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக அந்த அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. அழுதார்கள், அழுதார்கள். அப்புறம் நெகேமியா கேட்கிறாரு, அப்பா சரி நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள்லாம் எங்க பாருங்க. தலைமுறைகள், மூணாவது காரியம் தலைமுறையை குறிச்சு பார்க்கிறேன். என்ன தலைமுறை பெருசா இருக்கா வேதத்துல? என்ன சொல்லப்படுது? நெகேமியா என்ன செய்தார் அந்த தலைமுறைக்கு? ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 13 அதிகாரம், அங்கே வியாபாரம் பண்ணுகிற ஒரு கூட்டம் சர்ச்சுக்கு பக்கத்திலேயே வந்து உட்காந்துருவாங்க. ஜனங்களை ஆராதிக்க விடாம, தேட விடாம பண்றதுல பயங்கரமான காரியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ நெகேமியா என்ன பண்றாருன்னா, அவர்களை கடிந்து கொண்டு இனிமேல் இந்த பக்கம் வியாபாரம் பண்றதுக்கே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை கடிந்து அவர்களை துரத்தி விட்டுறாரு. அந்த அதிகாரத்தில் இருக்குது, நீங்க படிக்கலாம். அப்போ ஓய்வு நாளில் நீங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டுற. அப்போ 23 வசனம் சொல்லுகிறது, நெகேமியா 13:23 சொல்லுகிறது, அஸ்தோத் அம்மோன் மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அப்ப யூதர்கள், யூதர்கள் யாரு? தேவனுடைய ஜனம். அது பரிசுத்த வித்து, ஓகேங்களா? தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் என்ன செஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தோத்து அம்மோனு மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் யாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்த தலைமுறை எங்க மேரேஜ் பண்றாங்க? கலந்து இன்னைக்கு இதை வந்து கலாச்சாரமா நம்ம வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம்ல. பிள்ளைக விரும்பிட்டாங்க, பிள்ளைக விரும்பிட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு தேவ திட்டம் இல்லை, தேவனுடைய காரியங்கள் பார்க்க வேண்டியது இல்லை, அவங்க நம்ம பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு விட்டாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க எல்லாமே நாகரிகத்துக்குள்ள போயாச்சு. பரிசுத்தமோ பிரதிஷ்டையோ அழைப்போ தேவ திட்டமோ அவங்களுக்குள் கடத்தப்பட முடியாத அளவுக்கு அறிவு பெருகிவிட்டது. அவர்கள் சொந்தமாக நிற்க பழகிவிட்டார்கள், அவங்க வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்க பழகிவிட்டார்கள். அது உண்மை, பார்த்து கொண்டு இருக்கிறோம். நெகேமியா அதை பார்க்கிறார், பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பிள்ளைகள், 24 வசனம் பாருங்க, கண்ணீர் வர வைக்கிற வார்த்தைகள். அவர்களுடைய பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத்து பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். விளங்குதுங்களா? எந்த பாஷைய பேசணுமோ அந்த பாஷைய பேசுறதுக்கு திட்டமா பேசுறதுக்கு தெரியல, ஆனா அதை தவிர்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நெகேமியா எதுக்கு வந்தாரு? அலங்கம் கட்டதா வந்தாரு. அலங்கத்தை கட்டிட்டு போயிருக்கணுமா போயிருக்கூடாதா? போகல. ஏன் தெரியுமா? அறகுறையா எந்த வேலையும் செஞ்சுட்டு போக மாட்டார். மனதின் துக்கம் அரணுக்கு திரும்புகிறது என்னன்னா, தேவனுடைய முழு திட்டத்தையும் செய்து முடிக்காம நான் திரும்பி வரமாட்டேன், முழுமையா நான் செய்யணும் அப்படின்னா ஒரு நெகேமியா எழுப்பித்தாகணும். நம்முடைய ஜனத்துல ஒரு தலைவன் எழும்பணும், ஒரு லீடர்ஷிப் எழும்பணும், காரியங்களை செய்யணும். ஆமா, பாடுகிற நபர் இருக்கிறாரா, கொண்டு வந்து பயன்படுத்து. வார்த்தையை போதிக்கிறவர் இருக்கிறாரா, கூட்டிட்டு வந்து பயன்படுத்துங்க. வேதத்தை திட்டமா போதிக்கிறக்கு பாடங்களை எடுத்து கொடுத்து, சரித்திரத்தை சொல்லி கொடுத்து, இதுதான் நம்முடைய ஆண்டவர், இவர் தான் நம்முடைய இதுதான் நம்முடைய கட்டளை, நம்முடைய தேவன் விரும்புகிறார், நம்முடைய தேசத்தை இப்படித்தான் விரும்புகிறார் என்று தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் கடத்தி ஊட்டுகிறவர்களை கொண்டு வந்து எழுப்ப வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியது நம்மளுடைய பணி. அந்த அந்த தலைமுறைக்கு நம்ம தான் கடத்தணும். அதுக்கு தான் கதை நம்மளை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேதத்தில் ஏராளம் இருக்கிறது. வாக்குத்தத்த வசனங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அதை சொல்லிக்கொண்டு பிரசங்கம் பண்ணி போட்டு போனால் மனதுக்கு இதமாய் இருக்கும். நமக்கு தேவனுடைய மனதுக்கு இதமாய் இருக்குமா? நாம் தேவனுடைய மனதை குளிரப்பண்ணினால் நமக்கு வேண்டி அத்தனையையும் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். போதுமானவராய். அதனால்தான் அந்த இருதயத்தின் இயக்கத்தை, அந்த இருதயத்தின் பாரத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். தேவ ஜனமே, இந்த ஜனம் யூத பாஷையை திட்டமாய் அறியவில்லை. மற்ற பாஷைகளை பேசுறாங்க பாருங்க, எல்லாம் தெரியும், கம்ப்யூட்டர்ல தெரியும், போன்ல தெரியும், எல்லா சகலத்திலையும் தெரியும். பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லுங்க பாக்கலாம். தமிழ்ல இந்த தலைமுறை நம்ம பிள்ளைகளை வாசிச்சிருவாங்களா? மனப்பா, அதாவது திக்காம திணறாம ஒரு அதிகாரத்தை முழுவதும் 91 சங்கீதத்தை முதல்ல நம்ம பிள்ளைகள் வாசிச்சிருவாங்களா? மனப்பாடமா சொல்லுவாங்களா? எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? முடியுமா? ஏன் அவங்களுக்கு திட்டமா தெரியலன்னா கலந்துட்டாங்க, மிக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களை இனி கொண்டு வர முடியாதுங்கிற அளவுக்கு போயிருச்சு. ஆனா நெகேமி என்ன பண்ணார் தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, நெகேமி என்ன, 25 வசனத்தை, அவர்களையும் நான் கடிந்து கொண்டு கூப்பிட்டு கடிந்து கொண்டாரா? என்ன குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க? என்ன பிள்ளைகளை வளர்த்தி வச்சிருக்கீங்க? எங்கிருந்து வந்தோம்? எப்படி வந்தோம்? நம்ம நிலைமை என்ன? தேசத்தின் நிலைமை என்ன? சூழ்நிலை என்ன? பார்த்தீங்களா? தெரியலையா? அப்படின்னு கடிந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள். அதுக்கு பேர் தான் கடிந்து கொள்ளுதல். நெகேமியா அவர்களை கூப்பிட்டு கடிந்து கொள்ளுகிறார். அப்ப நமக்கு கடிந்து கொள்ளுகிற ஒரு தலைவன் வேணும். ஆவிக்குரிய லீடர்ஷிப்ல கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். எச்சரித்து, இதுதான் சரி, இதுதான் தவறு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன், ஒரு லீடர், ஒரு நெகேமியாக்களை தேவன் இன்றைக்கு நம்ம தமிழ் ஜனங்களுக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய பாரம். அந்த பாரத்தை உங்கள் மத்தியில் வைப்பதற்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார்? அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறினார். வசனம் சொல்லுகிறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது சாபம் பா, இது சாபமா மாறிடும். இப்படியே வாழ்ந்தோம்னா நம்ம தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போக மாட்டோம்ப்பா, இது தலைமுறைக்கு சாபத்தை கொண்டு வந்துடும். எனக்கு முன்பாக வாழ்ந்த முற்பிதாக்கள், எனக்கு வாழ்ந்த தாத்தா பாட்டிகள், எனக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை விதைச்சிட்டு போனாங்க. இப்ப நாங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை விதைக்கணும்னா நாங்க சொல்றதை கேளு. நாங்க வந்து எங்களுக்கு பிதாக்கள் சொன்னதை நாங்க கேட்டோம், கீழ்ப்படிஞ்சோம். வறுமை, பசி, போர், யுத்த களத்தை தாண்டி உயிர் பிழைச்சு வந்தோம், கத்தரை பிடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு அது தெரியாது, உங்களுக்கு அந்த பாதை இல்லை. ஆனால் ஆண்டவரை பிடிச்சுக்க, பிடிக்கலன்னு சாபம் வந்துடும்ப்பா. நீ சாபத்தின் தலைமுறையை வாழ்ந்துடக்கூடாதுப்பா, நீ ஆசீர்வாதத்தின் சந்ததியை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லுகிற தலைவர்களை கர்த்தர் தேடி வந்து கொண்டிருக்கிறார், தேடிட்டு இருக்கிறார். தேசத்தில் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறதுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் உண்டு. ஆசீர்வாதத்தையும் மற்றவர்கள் சாபத்தையும் கூறி சாபத்துக்குள் போய்விடாதே என்று கடிந்து கொண்டு எச்சரித்து தேவனிடத்தில் திருப்புகிற தலைவர்களும் நமக்கு வேண்டும். அப்போ அதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்ற வசனம் சொல்லுகிறது, அவர்களில் சிலரை அடித்துங்கிறார். சிலரை அடிச்சாரா? அடியாத மாடு பணியாதுன்னு சொல்லுவாங்க தமிழ் பழமொழி. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் வசனம் சொல்லு. அப்போ அந்த அடி சில பேருக்கு விழுந்துச்சு. அந்த அடி சில பேர் சொல்லி கேட்கலன்னா சில பேர் அடிச்சுதான் திருத்த வேண்டியது இருக்கு. அதை நெகேமியா செய்தார். நெகேமியா அலங்கம் கட்டிட்டு அரண்மனைக்கு போய் உட்கார்ந்துக்கல்ல, கடிந்து கொள்ளுகிறார், சாபத்தை கூறுகிறார், அவர்களுக்கு சொல்லுகிறார் தப்புப்பா, நீ பண்றது தப்பு. அப்புறம் சிலரை அடிக்கிறார், சிலர் அடிச்சு அதுக்கப்புறமா பாருங்க என்ன பண்றாருன்னா, மயிரை பீத்து முடிய பிடிச்சி இழுத்துட்டாரா? பிச்சுட்டாரா? தப்பிச்சு போக பார்த்துருக்கா? முடியல, முடிய பிடிச்சி இழுத்துட்டார். அப்போ நெகேமியா இந்த அளவுக்கு இறங்கி போறாருன்னா அவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். யோ, நான் அரண்மனையில நல்ல ஜாப்ல இருந்தேன், நான் தேசத்தை குறிச்சு கேள்விப்பட்டேன், எனக்குள்ள பாரம் வந்தது, நான் அழுதேன், ஒப்பு கொடுத்தேன், நானே இறங்கி வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி தேசம் சந்திக்கப்படும்னு அவரால் தாங்க முடியல. அதனாலதான் கடிந்து கொள்றாரு, சாபத்தை கூறுறாரு, அடிக்கிறாரு, முட்டிய பிச்சு எழுக்கிறாரு. இழுத்து என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும், அவர்கள் குமாரத்திகள் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, அவர்களை ஆணையிட சத்தியம் பண்ண சொல்லி கொடுக்கவே கூடாது. உன் பிள்ளை அப்படிதான் கேட்பான், நீ கொடுக்காத கொடுக்காத சத்தியம் நில்லு. நெகேமியா ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த அந்த வேர்டை சொல்றாரு. தலைமுறைகளுக்கான ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டுகிற தலைவர்களை கதை தேடுறாரு. இன்னைக்கு தலைமுறை எங்க நிக்குதுன்னு தெரியல, நம்ம பிள்ளைகள் எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை பாரத்தோடு நமக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆணை என்று அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா. சாலமோனை கோட் பண்றாரு பாருங்க, சாலமோனை பாத்தியா, அறிவு இருந்தது, அறிவு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அவன் அறிவுல ஆட்சி நடத்தினா அறிவை தந்த ஆண்டவரை நம்பி ஆட்சி செய்யல. சாலமோன் பண்ண மிஸ்டேக். அவன் அறிவை நம்பி அல்லார் வந்தாங்க, அறிவை தந்த ஆண்டவரை அவன் விட்டு விட்டதுனால் மாறி போயிடுச்சு. அதை சொல்லி சொல்றார், அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை, அவன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாக இருந்தான், தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேல் ராஜாவாக வைத்தான், அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்யப்படினார்களே. நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைந்தால் வெளியிலிருந்து வர்றதை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துரும், ஆலயத்துக்கு போறதை கெடுத்துருவோம், ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரோக்ராம் வைப்பாங்க, சண்டே தான் வெளியே போக சொல்லுவாங்க, சர்ச்சுக்கே வரமாட்டாம்பாங்க, நீ வரலன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க, சொல்லி நெருக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், நீ போயிட்டு வா, நான் அடுத்த வாரம் வரேன், முடிஞ்சது. தலைமுறைகளை விட்டுறக்கூடாது, தலைமுறைகளை விட்டுவிடக்கூடாது. அப்போ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மேம்பாவதாக எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க இந்த வார்த்தைக்கு, எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்த உடனே நடந்தது என்னன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பாவதாக வசனம் சொல்லுகிறது 29 வசனத்துல, என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்தரலும் என்று அவர்களுக்காக ஜெபித்தார். ஜெபித்தார், ஆண்டவரே இவங்கெல்லாம் எங்க நிக்க, பலிபீடத்துல நிக்க வேண்டிய பிள்ளைங்க. லேவியர்கள் உடன்படிக்கை அந்த வார்த்தைகளை படிக்கப்படும் பொழுது பாருங்க, அவர்களும் தீட்டுப்படுத்திட்டாங்கப்பா. எங்க பரிசுத்த பீடத்துல நிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு எங்கேயோ நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான், இப்படியே நான் மறுஜாதியாரையெல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலைகளின் முறையிலே நிறுத்தி, அப்ப என்ன செஞ்சிட்டாரு, சக்சஸா
1: முடிச்சு,
0: சுத்திகரிப்பு நடந்துச்சு. அதுதான் அரணுக்கு திரும்புவது. அரணுக்கு திரும்புங்கள், என்ன சுத்திகரிப்பு, தேவன் விரும்புகிற சுத்திகரிப்பை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களை எந்த ஜனத்துக்கு எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசி, எப்படி எல்லாம் செய்யணுமோ இறங்கி நின்று மினிஸ்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு, 31 சொல்ல, குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளை முதற்பணங்களை குறித்து திட்டமணினேன், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அவரும் அவருக்காக ஜெபம் பண்ணி அந்த சாப்டர் முடிச்சிட்டார். நானும் என்னோட வார்த்தையை இதோடு முடிக்க விரும்புகிறேன். என்ன கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்ன, தேவனுடைய பாரம். என் தேசம் எப்படி இருக்கிறது, என் ஜனங்கள் என்ன தீங்கை அனுபவிக்கிறார்கள், நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன். கர்த்தர் எல்லா காரியங்களும் நெகேமியாக்கு வாய்க்க பண்ணினார். உடனே ஒன்று சொல்லுவேன், நெகேமியா புஸ்தகத்தில் எங்கேயுமே ஆண்டவர் பிரத்யட்சமா நெகேமியாவோடு பேசினதாக வசனமே இல்லை, எந்த வெளிப்பாடும் இல்லை. எந்த தீர்க்கதரிசி அது, நெகேமியா நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நமக்கு அப்படி வேர்டு வந்தா நம்ம போலான்னு நினைக்கிறோமா, இல்ல, துக்கம் வருதா, உங்களை ஏதோ ஒரு துக்கம் உங்களை பாரப்படுத்துதா, அதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது.
1: ஆமென்.
0: அவர் மைண்ட் ஆஃப் காட். எல்லாருக்கும் அந்த துக்கம் வராது, சில பேருக்கு வரும். அந்த சில பேர் எழுமினா போதும், தேசத்தையே மாத்திடலாம், ஒரு இனத்தையே தூக்கி எடுத்துடலாம். கலந்து கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற, தேவ திட்டத்தை நிட்டு விலகி நிற்கிற ஒரு கூட்டத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நெகேமியாக்கள் தேவை.
1: ஆமென்.
0: நெகேமியாக்கள் தேவை. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு வார்த்தை, நான் நெகேமியாவாய் எழுப்பி விடுகிறேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நெகேமியாக்கள் தேவை, எனக்கு எஸ்ராக்கள் தேவை, எனக்கு உன்னதமான வேலையை விட்டு என்னுடைய வேலையை செய்யறதுக்கு ஒரு சில பேர் தேவை. ஒரு சில பேர் தேவை. காம்ப்ரமைஸ் பண்ணாம ஊழியம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி சொல்லி ஜனங்களை மனுங்க பண்ணுகிறதை விட்டு கடிந்து கொண்டு புத்தி சொல்லி தேவனிடத்துல திருப்புகிற ஒரு தலைமை கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார், தேடிக்கொண்டு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! ஆண்டவரே, ஒரு விசை உதவி செய்யும் அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுமாண்டவரே, ஒரு தொடுதலை கொடுமாண்டவரே. நீ அதை செய்வீராகப்பா. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நல்ல தியானத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உருவாக்கப்படட்டும். ஒரு நெகேமியா, ஒரு தானியேல், ஒரு செருபாபேல், ஒரு எஸ்ராவை வைத்து ஆண்டவரே, ஒரு தாவீதை வைத்து எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தீர், ஒரு பவுலை வைத்து எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அரணுக்கு திரும்பட்டும் ஆண்டவரே, அரணுக்கு திரும்பட்டும். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரட்டிப்பான நன்மை காத்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்புகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரே, ஸ்தோத்திரமானது நிறுவனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியம் வளரட்டும், இந்த ஊழியம் மென்மேலும் பெருகட்டும். இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே, அநேகருக்கு இந்த வார்த்தையை கடத்தி செல்லுகிற ஒரு மிகப்பெரிய உன்னத பணியை இன்னும் வீரியத்தோடு செய்வதற்கு சுகபலன் ஆரோக்கியம் தந்து நடத்துவீராக. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும் சமாதானத்தின் தேவன் கூடவார். துதி கன மகிமை ஆவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாளே சகரியா 9:12 நேமியாக்கு தொடுத்து அந்த ரெண்டு வசனங்களையும் கேட்டுக்கிற எங்களுக்கு இந்த பாடத்தை கற்பித்து மிகவும் ஒரு ஆசீர்வாதம். அதாவது தேவனுடைய சித்தம்னா நிறைவேற்ற வேண்டும். அருமையான விளக்கத்தை பாச அருமையான விளக்கம் கத்தார் உங்களையும் ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசிரியப்பதாக. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் இந்தியாவிலிருந்து செய்து கொடுத்திருந்தார். மிகவும் ஆசியமாக இருந்தது. பாஸ்டர் சீமோன் ஸ்டான்லி அவர் இந்தியாவிலிருந்து செய்து கத்தர் அந்த மகனை ஆசிரியப்பதாக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அண்டன் அதுக்கப்புறம் பிரஸ்டோர் பாஸ்டர்
3: ஒன்றான மெய் தேவன் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்களுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். இந்த வேதாகமத்தில கூறப்பட்ட தேவன் பழைய ஏற்பாட்டிலே இருந்த அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டிலேயும் ஒன்றான மெய்தேவனாக நீர் இருக்கிறீர். எங்களை உருவாக்கின தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், சர்வ சர்வ வல்லமை உள்ள தேவன், பல நாமங்களை கொண்ட தேவன், ஒரே ஒரு தேவன். அந்த தேவனிடத்துல கட்டுகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலன் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி இந்த கடைசி காலத்தில் இந்த நரகத்துக்கு போகிற வாழ்வில் இருந்து மனம் திரும்பி 180 டிகிரி மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்தில் வருவார்களாக. ஆண்டவரே, போன பின்பு திரும்பி வராத தேசந்தான் அந்த நரகம். விழுந்து போன தூதர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் அந்த நரகம். அதுல மனித குலத்துக்கு இடம் இல்லை. தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடையது. அவர்கள் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று வாழுகிற பரலோக வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. இன்னும் பாவத்தில வாழுகிற மக்கள், இன்னும் சாபத்தில வாழுகிற மக்கள், இன்னும் மதங்களில மத பிரிவினைகளில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இதுதான் கடைசி காலம் என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி, மதம் திரும்புவதல்ல மனதை திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து, அந்த படைத்த தேவனிடத்துல வந்து மீண்டும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 17:3 புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இன்மைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு மறுமையில அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வை எங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற நித்திய ஜீவனை அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு தருகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பெயர்கள் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில, ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு இருக்கிறது, நித்திய வாழ்வு. இறந்த காலம் முடிந்து விட்டது, நிகழ்காலத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இயேசு ராஜா மீண்டுமாக வரப்போகிறார். அந்த ராஜாவின் ராஜ்யம், நித்திய ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம். நித்திய வாழ்வு, அந்த வாழ்வை ஒரு மனிதனும் இழந்து விடக்கூடாது. விசேடமாக இந்த கண்டங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் மதங்களை விட்டு, பாவ வாழ்வை விட்டு, சாப வாழ்வை விட்டு அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரிடத்துல மனம் திரும்பி வந்துவிட அழைக்கிறார். இதற்காகத்தான் இந்த சுவிசேஷ நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ 5 கண்டங்களுக்கும் தேவ இயேசு கிறிஸ்துடைய கட்டளையாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இன்னும் சில இடங்களில் இன்னும் பிரசங்கித்து முடிக்கவில்லை. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை செய்து

0: பைபிளுக்கு பைபிளை வைத்திருக்க முடியாத தேசங்களாக இருக்கிறது. விசேடமாக சவுதி அரேபியா, நார்த் கொரியா, இன்னும் பல தேசங்கள், சோமாலியா, இப்படியான இயேசுக்கு கடும், இயேசுடைய பைபிளுக்கு கடும் சட்டங்கள் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு அந்த தேசங்களிலே ஒரு நாள் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் யாரை தேவன் முன்குறித்திருக்கிறாரோ, இப்படியான தடுக்கப்பட்ட தேசங்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து இழுத்து கொள்ள வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், அவர் இரக்கமுள்ள தேவன், மெய்யான தேவன், உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவர் தான் சத்தியமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ளவர். 1 யோவான் 5:20 பார்க்கும் பொழுது, நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பாருங்கள், இயேசுதான் நித்திய ஜீவனாக ராஜாவாக இருக்க போறார். இயேசுதான் தேவன், தேவன் தான் இயேசு, இயேசுதான் ப்ரொஃபேட், இயேசுதான் கம்மிங் கிங், எல்லாம் இயேசுதான். பாருங்கள், 3 நிலையில் இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கிறார்கள். பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கன்னிமரியாளை கற்பந்தடித்து இயேசுவாக பரிசுத்த பிள்ளையாக ஒரு பாவம் கூட செய்யாத இயேசுவாக இந்த உலகத்திலே பிறந்தார். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். பாருங்கள், ஒன்றான உண்மை தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 பார்க்கும் பொழுது, யோவான் 4:24 ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவன் உண்மை உள்ள தேவன். ஒருவரும் காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் தான். யாரும் மாம்ச கண்ணடினாலே அவரை பார்க்க முடியாது. இப்படியான ஒளியுள்ள இடத்துல வாசம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். ஆவியாக இருக்கிற தேவனை எங்களுடைய ஆவி அவருடைய ஆவியோடு இணைந்து, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து இணைந்து இணைந்து வாழுகிற வாழ்வு, அதுதான் பரிசுத்த வாழ்வாக இருக்கிறது. அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழும் பொழுது அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தை ஊடாக பேசுவார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு
1: எல்லோரும் நமக்காக இருப்பார்கள்.
0: அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் வழி நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். ஆவியான தேவன் இன்னைக்கு மதங்களில வாழுகிற மக்கள் இன்னைக்கு அவர்களால கண்டு முடிய அந்த மெய்யான தேவனை கண்டு கொள்ள முடியாது இருக்கிறதற்காக காரணம், அவர்கள் சரீர பிரகாரமாக தேடுகிறார்கள். பாருங்கள், சரீரம் என்று சொல்லும் பொழுது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றுக்கூடாக மதத்தில மனிதன் உருவாக்கின கடவுள்களைத்தான் தேடுகிறார்கள். அப்படி எங்களுடைய மெய்யான தேவனை, அந்த ஒன்றான மெய் தேவனை சரீர பிரகாரமாக பாவமுள்ள மனிதனால தேடி கண்டுபிடித்து கொள்ள முடியாது. தன்னுடைய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து வேதாகமத்தின்படி 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவென்று தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவி விட்டு அவரை விசுவாசித்து அவர் இந்த உலகத்தில பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டும் வருவது உண்மை, இதை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், சில புஸ்தகங்களில, முகமதியனுடைய புஸ்தகத்துல இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, சிலுவையில மரிக்கவில்லை, இப்படி தவறான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமம் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின்பு 80 ஆண்டு அளவில். மத்தேயும் மார்க்கு லூக் யோவான் நாலு நால்வரும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான். நாலு புஸ்தகங்களும் வரதுல நாலு புஸ்தகங்களையும் ஒரே விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்ததுண்மை, மரித்ததுண்மை, உயிர்த்தெழுந்ததுண்மை, மீண்டும் வருவதுண்மை. நாலு புத்தகங்களும் கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள் எழுதின புஸ்தகங்கள் பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளில் எழுதப்பட்ட புஸ்தகம்தான் குரான். குரானில தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய இயேசுவை பற்றிய தவறில மிகப்பெரிய தவறு. அதுல ஒரு தவறான கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி புரோஃபெட் முகமட் என எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு முகமதியர் இடத்துல 120,000 மேற்பட்ட புரோஃபெட்டுகள் அந்த மதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு புரோஃபெட்டும் வரப்போவதில்லை. முகமது கூட தான் தான் கடைசி புரோஃபெட் என்று எழுதி இருக்கிறார். அவர் கூட வரப்போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய புஸ்தகத்தில் அவர் தான் திரும்ப வரப்போகிறார் என்று எழுதி இருக்கிறார்கள் பாருங்கள். அந்த 650 அடுத்ததாக அவர்கள் எழுதியிருக்கிற அந்த முகமதியர் புஸ்தகத்தில் 650 ஆண்டுகளுக்கு பின்பு கடைசி புரோஃபெட் தான் என்று எழுதிய அந்த முகமது பாருங்கள், அந்த கடவுளின் பெயரையும் அவர்தான் வைத்திருக்கிறார். அல்லா என்ற பெயர் பாருங்க, அல்லா என்ற பெயர் 650 வருஷங்களுக்கு பின்பாக எழுதப்பட்ட முகமதியர் புஸ்தகத்தில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கடவுளின் பெயரும் 650 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அது குறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த அல்லாவுக்கு இன்றைக்கு உணவுகளை அவர்கள் மாடுகளை ஆடுகளை வெட்டும் பொழுது அவர்களுக்கு பலி செலுத்துகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில பழைய ஏற்பாட்டு காலத்தில தான் பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில பலி செலுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்து தான் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இந்த புதிய ஏற்பாட்டில வாழ்கிற நானும் நீங்களும் பலி செலுத்துவதில்லை. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் எங்களுக்காக எனக்காக மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல பாவிகளாகி நாங்கள் பாவிகளாக இருக்கின்ற அவர் பாவம் இல்லாதவராக எங்களும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக பாவமானார், சாபத்திற்காக சாபமானார். இன்றைக்கு நாங்கள் பலி செலுத்துவதில்லை. ஆனால் அவர்கள் அந்த முகமதியர் பேர் கடவுளின் பெயரை உருவாக்கி அல்லாஹ் என்று உருவாக்கி அந்த அல்லாவுக்கு பாருங்கள் மிருக பலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில இருக்கிற பழைய ஏற்பாட்டில தான் யுத்தங்கள் நடந்தது பாருங்கள். தேவன் மனுக்குலத்திற்காக யுத்தம் செய்தார். புதிய ஏற்பாட்டில யுத்தங்க அன்பில கொண்டு முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டில இருக்கிற அத்தனை சட்டங்களையும் அன்பு செய்யும் பொழுது பிறரை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லா இன மத மக்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற பாவத்திற்காக நான் இயேசு கிறிஸ்து தான் ஒரே ரட்சகர் என்பதை நாங்கள் அந்த மதத்தில் உள்ள மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இப்படியாக அன்பில அன்பை கட்டளையாக எங்களுக்கு தட்டிருக்கிறார். அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும், இந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள். இந்த பெயர்களில ஆபிரகாம் தான் தகப்பனாரால் வைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய பெயர் பாருங்கள். ஆபிரகாம் தேவன் ஆபிராமை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய பெயரை மாற்றுகிறார். தவறான பெயரை கொடுத்தால் அந்த பெயர் கடவுளுக்கு கூட பாருங்கள் முகமது தவறான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த பெயர் இன்றைக்கு இன்றைக்கு அந்த வாலிபர்கள் பாருங்கள், அந்த தவறான பெயர் உள்ள ஒரு கடவுளுக்கு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இது அவர்களுடைய கடவுளுடைய பெயரில தவறு இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதனுடைய பெயர் தவறாக இருக்கும் பொழுது, ஆபிராம் தவறாக தகப்பன் தாயால் வைக்கப்பட்ட பெயர், ஆபிராமுக்கு பிறந்த பிள்ளை தான் இஸ்மாவேல். பாருங்கள், அந்த வேல் ஆபிராம் ஆபிராம் ஏபிஆர்ஏம் அபிராமுக்கும் வேலைக்கார ஹாகாருக்கும் பிறந்த பிள்ளை தான் இஸ்மாயிலாக இருக்கிறது. பாருங்கள், இஸ்மாயிலின் சந்ததியாக இன்றைக்கு முஸ்லிம் சந்ததி வாழுகிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியாக, துஷ்டர்களாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு துஷ்ட சந்ததியாக அவர்கள் வாழுவதை அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டு. ஆனாலும் ஆபிராமின் தேவன் அவர்களை நேசித்தார். 12 பிரபுக்களாக அந்த இஸ்மவேல் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம மாற்றின பின்பு சாராள் என்ற பெயரை சாராயாய் மாற்றி, பாருங்கள், மாற்றின பின்பு பிறந்த பிள்ளை தான் ஈசாக்கு. ஈசாக்கு தான் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி பிறந்த பிள்ளையாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறவன் என்று எண்ணுகிறபடி அவர் சாபமாகி ஆபிரகாமுக்குரிய ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். முஸ்லிம் மக்கள் இஸ்மாவேலின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் தேவன், அந்த ஆபிராமை அழைத்த தேவன் அவர்களை நேசித்து அவர்களையும் 12 பிரபுக்களாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அந்த சந்ததியில வந்தவர்கள். அவர்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கும் ஓரினை சேர்க்கை பாவங்கள் பல காரியங்கள் இருக்கிறது. பாருங்கள், தீமைகள் பெருகும் பொழுது பாருங்கள், தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த தேசத்தில் இருக்கிற தீமைக்கு ஒரு நாள் அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவர்கள் செய்கிற பாவத்தின் விளைவாக சில தீமைகள் அவர்களுக்கு நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புறஜாதியார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அவர்களும் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள். பாருங்கள், எங்களை, நாங்கள் இயேசுவை அறியாத புறஜாதிகளாக இருந்த எங்களை அவர் ரட்சித்தார். அவர்கள் பிறப்பின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆபிரகாமின் சந்ததிக்கு உண்டாக. ஆனால் அவர்கள் இயேசுவை அறிவது புறஜாதியார்களின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பரலோக பாக்கியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். எங்களுடைய நாங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு அந்த நாமம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமம் உண்டாயிருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அவருக்கு தான், எங்களுடைய மெய்யான தேவனுக்கு தான் நாங்கள் மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலஸ்டையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. பாருங்கள், எரேமியா 10:10 கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிலும் அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். பாருங்கள், மதத்தில வாழ்ந்தால், பாவத்தில வாழ்ந்தால், அந்த மெய்யான தேவருக்கு விரோதமாக வாழ்ந்தால் பாருங்கள், அவர் மன்னிக்கிற தேவன். நீங்க நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கிறோம். அவர் எங்களை சிரித்த தேவன். நாங்கள் அவரை அவரை ஜட்ஜு அவர் என்ன செய்கிறார் என்று நாங்கள் கேட்க கூடாது என்று வேதாகமன் சொல்லுகிறது. அவர் எப்பொழுதும் அவர் செய்வது எங்களுக்கு நன்மையை தான் செய்கிறார். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி எவ்வளவு உயர்ந்ததோ அந்த அளவிற்கு என்னுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளிலே உங்களுடைய நினைவுகளையும் விட உயர்ந்தவை. அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீர் என்னை நடத்தும். நான் வாழ்ந்த என்னுடைய நான் என்று வாழ்ந்த வாழ்வு எனக்கு போது. நீர் என்னை நடத்தும். உம்மிடத்துல தருகிறேன், நான் சரணடைகிறேன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நாங்கள் உலகத்துக்கு பிசாசுக்கு சரணடைவதில்லை, அடையக்கூடாது. பாருங்கள், தேவனிடத்துல நாங்கள் சரணடைந்து விட வேண்டும். ஏனென்றால் அவர் தான் எங்களை உருவாக்கினவர். இன்றைக்கு நாங்கள் சுவாசத்தோடு இருப்பது அவர் தந்த சுவாசம், அவர் தந்த உணவு, அவர் தந்த ஆசீர்வாதம், உணவு, உடை, நாங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் அவரால் வந்தது. இங்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தோம். அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை பள்ளியிடும் பொழுது அவன் விசுவாசத்தோடு, அவர் தான் எனக்கு இந்த இந்த பிள்ளை ஈசாக்கை தந்தவர் என்ற ஒரு உணர்வோடு பலியிட போற பொழுது பாருங்கள், தேவன் தடுத்தார், அவனை கொல்லாது என்று சொல்லி அவர் எங்களுக்கு பாருங்கள் அவ்வளவு விசுவாசமாக, நாங்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தந்தையை போல நாங்களும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னை உருவாக்கினார், மண்ணிலே இருந்து எங்களை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை தந்து நாங்கள் நிற்ப

நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 10:36 பிதாவை நான் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூசனம் சொன்ன என்று நீங்கள் சொல்லலாமா? பாருங்கள், சன் ஆஃப் கோட். இன்னைக்கு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களிடத்துல வந்து கேட்கிற ஒரு கேள்வி, சன் ஆஃப் கோட்டாக எப்படி வர முடியும் என்று. நிக்கதேமு இப்ப இப்படியான கேள்வியை தான் இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்டால், எப்படி மறுபடியும் பிறப்பது, மீண்டும் தாயின் வயிற்றில போய் பிள்ளையாக எப்படி பிறப்பது என்று அப்பொழுது இயேசு விளங்கப்படுத்துகிறார். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு ஆவியில பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து மகனாக இந்த உலகத்தில் வந்து தன் உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் தந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாங்கள் வாழுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனுடைய பிள்ளைகளாக எங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு நல்ல தேவனை நீங்களும் விட்டுவிடக் கூடாது. எங்களை உருவாக்கின தேவன், எங்களை காண்கின்ற தேவன். பாருங்கள், வேதாகமம் தான் சத்தியம். பாருங்கள், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உங்களுடைய இந்த வசனத்தை நீங்கள் அனுதினமும் உட்கொள்ள வேண்டும். பாருங்கள், எரேமியா வசனத்தை உட்கொண்டான். வசனத்தை உட்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு பலத்தை தருகிறது, சுகத்தை தருகிறது, ஞானத்தை தருகிறது. வசனத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் உட்கொண்டு விட வேண்டும். எங்களுக்கு தேவையான நேரத்திலே அது அந்த வசனம் எங்களுக்கு வாழ்வு தருகிறதாக இருக்கிறது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. பாருங்கள், மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை தருகிறது, அன்பை வளர்க்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. வசனம் எங்களுக்கு மெடிசினாக இருக்கிறது, தேனாக இருக்கிறது. தேனிலும் இனிமையானது தான் வசனம். பாருங்கள், நாங்கள் யோவான் 17:12 நீரே என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் உங்களை அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் சங்கம ரேடியோவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஒவ்வொரு தேசங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை அனுப்பும்படியாக எங்களை தெரிந்து கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள சகல தமிழ் மக்களும் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்லாதன்படி செய்கிறவர்களாக மாறி இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் எங்கள் வேதாகமத்தில் சுட்டி காட்டி இருக்கிறார். பாருங்கள், அவர் நாங்கள் எபிரேயர் 2:9 தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்கள், இயேசு என்னுடைய மரணத்தை ருசி பார்த்தார், நான் மரணம் இல்லாமல் வாழ்வதற்காக. உங்கள் ஒவ்வொருவருடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்து விட்டார். உங்களுடைய மரணத்தை அவர் சுமந்து கொண்டார். இன்றைக்கு இயேசுவிடத்தில் வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் அந்த ஆத்மாவை மரிக்க முன்பாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களையும் மரிப்பதற்கு முன்பாகவே அவர் எடுத்து விடுவார், எடுத்து அவருடைய பலிபீடத்தில் வைத்திருக்கிறார். இப்படியான தேவன் தான். எங்களுடைய நாங்கள் மரிக்கும் பொழுது நாங்கள் இயேசுவை போல ஒப்பு கொடுத்து மரிக்க வேண்டும். இயேசு எப்படி மரிக்கும் பொழுது என்னுடைய ஆத்மாவை உம்முடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரிடத்துலதான் நீங்கள் அந்த மரிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவை கொடுக்க வேண்டும். பாருங்கள், பலர் இந்த குடி பழக்கத்துல பாவ பழக்கத்துல பிசாசிடத்துல கொடுத்து விடுவார்கள். பிசாசிடத்துல ஆத்மாவை நீங்கள் கொடுத்தீர்களாக இருந்தால் பிசாசு நரகத்துக்கு
இழுத்து உங்களுடைய ஆத்துமாக்களை இழுத்து

இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவனுக்கு தான் பிசாசை விட எல்லாம் அவர் தான் பெரியவராக இருக்கிறார். பிசாசுகள் கூட இப்ப எங்களை சோதிப்பதற்கு தேவனிடத்துல போய்தான் அனுமதியை கேட்கும். யோபுவை சோதிக்கும் பொழுது தேவனிடத்துல பிசாசு போய் அனுமதி கேட்டது. சில வேளைகளில் தேவன் அனுமதிப்பார். அந்த அந்த சோதனையில நாங்கள் எப்பொழுதும் வெற்றி கொள்ள வேண்டும். வசனத்துக்குண்டாக தேவனுடைய வார்த்தை தெரிந்தால்தான் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பிசாசின் பாவத்துக்கு அடிமைப்பட்டு அந்த பாவத்தினூடாக கூட வாழ்க்கை சீரழிந்து, பாருங்கள், உங்களுடைய குடும்பம் சீரழியும், உங்களுடைய வாழ்க்கை கூட சீரழியும், பண நஷ்டம் வரும், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்வு, இறுதியாக நரகத்துக்கு பிசாசுங்களுடைய ஆத்மாவை திருடி நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பிசாசு செய்கிற பிரதான காரியம் உங்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு பிரியமில்லாமல் மாற்றி விடுவது. பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக பாவம் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பாவம் செய்யறது பிசாசுக்கு சந்தோஷமான காரியம். இன்றைக்கு நீங்கள் சினிமா சீரியல்கள் பாவங்கள் செய்வது பிசாசு இப்படியான மக்களை பிசாசு தன்னிடத்துல இழுத்து விடுவான். அவருடைய வாசல்களில் போய் படுத்திருந்து அவர்களுக்கு அந்த பிசாசின் தோட்சை கொடுத்து குடி சிவு இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணு, உலக மனிதன் போல வாழு என்று சொல்லி கடைசியாக இப்படியாக அறியாமையால பல மக்கள் இன்னைக்கு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு இரக்கமுள்ளவராக இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளையை தந்திருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது யாத்திராம 20:3 பாருங்கள், இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த மெய்யான தேவன் சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற வகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டு பண்ண வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டுக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், விக்கிர ஆராதனை தேவனுக்கு எரிச்சலை கொடுக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமனுடைய தகப்பன் இப்படியான ஒரு விக்கிர ஆராதனை உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஆமை தேவன் அழைத்து சென்று கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றான் அவனுடைய சந்ததியை. பாருங்கள், ஆபிராமிலே இரக்கம் வைத்த தேவன் அவனுடைய பேரை ஆபிரகாமம் மாற்றி இன்றைக்கு எங்களிலே இரக்கம் வைத்த தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இப்படியாக கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள், முகமதியரும் இஸ்மாயிலு கூட வருகிறார்கள். பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு வாய் மூலமாக, ஒன்று கிறிஸ்டியன் சந்ததியாக, மற்ற துஷ்ட சந்ததியாக இஸ்மாயில் சந்ததியாகவும் வந்ததை, 12 சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதையும். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஆபிரகாமின் சந்ததியை தேவன் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் ஆசீர்வதித்த தேவனாக அவர் இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது தீத்து 3:3 பொய்யுறியாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளவர்களுக்கு உண்டாகும்படி. எங்களுடைய தேவன் பொய்யுறியாத தேவன், மெய்யை பேசுகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் 1 Timothy 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பார்கள், தேவன் தான் குமாரனாக இயேசுவாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பாருங்கள், அவர் தான் பிள்ளையாக மகனாக சன் ஆஃப் கோட்டாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்.
எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த பாவமாக மனுக்குலம் அழிந்து விடக்கூடாது. இன்னைக்கு இயேசு வராவிட்டால் நாங்கள் எல்லோருமே பிசாசு எங்களை எல்லாரையும் நரகத்துக்கு இழுத்து சென்றிருப்பான். இயேசுவை இன்றைக்கு சாய்ஸ் இருக்கிறது. இயேசுவை பற்றி கொள்பவர்களுக்கு பரலோக பாக்கியம் இருக்கிறது. இயேசுவை விட்டு மதங்கள் மனிதர்களை நம்பி போவர்களுக்கு நரக வாழ்க்கை என்ற சாய்ஸ் இருக்கிறது. இன்றைக்கு பலர் இந்த மதங்கள் பாவத்தை விரும்புகிறார்கள், நரகத்தை விரும்புகிறார்கள். அவர்களை மனம் திரும்பும்படியாகத்தான் இயேசு சத்திய வீதத்தை அறிவிக்கும்படி எங்களுக்கு கற்று தருகிறார். ஏசாயா 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். இப்படியான தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட வசனங்கள் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், இயேசு அந்த வார்த்தையின்படிதான் வாழ்ந்து காட்டினார். நாங்கள் சங்கீதம் 53:17 யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

தங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. பாருங்கள், ஒரு தெய்வம் மாறி மறு தெய்வம், மறு தெய்வம், இஷ்டப்பட்ட தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு அவர்களால ஒரு நன்மை கூட செய்ய முடியவில்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சே, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க,

0: ஆண்டவரே, நீர் ஒருவரே ரட்சிக்க வந்த தேவனுங்க, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் இருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய உயிரை கொடுத்து நீர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோட உம்முடைய உள்ளங்கையில் எங்கள் அனைவருடைய பெயர்களை நீர் வரைந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மக்கள் உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில தீமையான காரியங்களை தேடி போகிறார்கள். உம்முடைய வசனம் நீர் தொடக்கத்தை முடிவையும் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். இந்த மனிதர்கள் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மக்களுக்காக எங்களை இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த அழிந்து போகிற உதட்டை கொண்டு அழியாத ராட்சியங்கிட்ட எங்களை அழைத்தீரே. இந்த மக்களும் அழிந்து போகக்கூடாது. இந்த பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, மதங்களுக்கூடாக, தவறான பாரம்பரியம் செய்த ஒரு தவறினூடாக இன்றைக்கு 2000-3000 ஆண்டுகளாக அந்த முஸ்லிம் சகோதரர்கள் இன்றைக்கு ஒரு மெய்யான தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள். தவறான கொள்கைகளுக்கூடாக, தவறான புத்தகங்களுக்கூடாக, தவறான வாழ்வுக்கூடாக இந்த துஷ்டமான சமூகம் என நீர் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறீர். இப்படியாக மத வழிபாடு உள்ளவர்களையும் இந்த தெய்வங்களை சிலைகளாக வணைந்து வைத்திருக்கிற தெய்வங்களை வணங்குகிற குடும்பத்தில இருந்து இன்றைக்கு இந்து மக்கள் இப்படியான சிலை வணக்கம் உள்ள மக்களிடத்திலே இருந்து ஆபிராமை பிரித்தெடுத்தீரே. அதே போல இந்த இப்படியான மத வழிபாடுள்ள தமிழ் மக்களிடத்திலே இருந்து ஆபிராமை பிரித்தெடுத்தது போல அவர்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர். அந்த குடும்பங்களுக்கு கூடாக அந்த மற்ற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நீரே ஒருவரே இரட்சகர் என்பதை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பாவத்தினூடாக பரலோகத்துக்கும் பூமிக்குமான தடுப்பு சுவரை, அந்த அக்கிரமம் என்ற தடுப்பு சுவர், பாவம் என்ற தடுப்பு சுவரை, சாபம் என்ற தடுப்பு சுவரை நீக்கி பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நேரடியான பாதையை உருவாக்கினீரே. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தினே. அதே போல ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மத வழிபாடுள்ள மக்களும், வித்தியாசமான மதங்களுக்கு கூடாக வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜபிக்கிறேன். இயேசு இந்த உலகத்துல எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வந்து என்னை அழைத்து செல்வார். அந்த நேரத்துல அவரை நான் இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன். இன்று முதல் வாரம் என்னுடைய இருதயத்துக்குள்ள வாரம் உம்முடைய பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. பரிசுத்தாவியானவரை தேடும்படியாக, பரிசுத்தாவியானவரை தட்டும்படியாக, பரிசுத்தாவியானவரை விரும்பும்படியாக நீர் எங்களுக்கு கற்று தந்திரி. அந்த பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் ஒருவரை நிரப்பி வேதாகமத்தை வாசிக்க அந்த நான் அந்த கருத்துக்களை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவர்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடப்படுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் வார்த்தைகளோடு இணைந்த உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் சபையை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளை நாளிலே காலை வேளையில் இணையுங்கள். அபிஷேக ஆராதனையிலே கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக திங்கக்கிழமை வழமையான நேரடி ஒளிபரப்பில் இணைவோம். சனி ஞாயிறுகளிலே நடைபெறுகின்ற ஊழியங்களிலே இணைய முடியுமானால் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பலர் சுயினமாக இருக்கிறார்கள், அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாசல் கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: காட் பிளஸ் யூ லெஸ்லி. காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமேன்.
1: ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமேன். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சிஸ்டர் ஜெனி, ரஞ்சினி,
3: நீங்க நிறைவேஜமங்களை எடுத்து வாருங்களா. Lord, we thank you, Lord, for his dedication and service, and be with him, Lord, for the rest of the evening as he continues to be with the family, Lord, and enjoy himself, Lord. And also for the rest of the weekend, Lord, for all the families, including Brother Leslie and his family as well, Father. And Lord, all the rest of the ones that come and worship you, praise you, and Lord, give their dedication and service, Lord, from Nithya Balicham to Varthin Balicham to all the wait for the morning entities that come through, Lord, for all the women and men that participate, Lord, from Sangam Radio Gospel. Oh God, we thank you for every one of them, Father, Lord, especially for the fathers, Lord, even as they, Lord, come, Lord Jesus, especially, Lord, those that belong to your kingdom, Lord, makes a difference, Lord Jesus, when they belong to your kingdom, because they are, Lord, oh God, the ones that bring forth, Lord Jesus, wonderful ways in which, as an example, Lord, to the world, Lord, stand, Lord, before you, Father, as the fathers of the very Creator God, that you have given them such a beautiful calling, and also be an example to that calling, Lord, just like you had come through, Lord, Abraham, Isaac, and Jacob, and all the examples that are showing, Lord, into the New Testament as well. So we thank you for every one of them. Give them, Lord, a wonderful time with this weekend with their families. Now, Lord, even as we go into the evening session that we had, Lord, with Nithya Valicham today, Lord, and as you brought forth, Lord, Sister Karuna, who was able to sing beautifully once again. Even as we prayed, Lord, the last time I prayed for her larynx and for her throat to be able to come back and sing. And I was so happy to hear her to come and sing once again, Lord. Bring forth all honor and glory to you, Lord, for your touch and for her healing, Lord, and be able to sing again. So now also, Lord, thank you, Lord, for the for Sister Grace Jayaranjan, Lord, who comes and does the worship and praise and adoration to you, Lord, with worship and praise and all, along with the devotional, Lord. We thank you, Lord, for her dedication as well, Father, and her service that she does from her heart. Lord, bless her, Lord, even at this time, Lord, as a widow without a husband or a father for the children, but they are all older now. And Lord, fill that gap, Lord, with the way only you can do it, Lord, and undertake for her and the families, her children as well, I pray in Jesus' name. Also, thank you, Father, for Sister Miela, who came and filled up for Dolly, Lord, Sister Dolly, Lord, Sister Miela's Vasu, all the way from Kalambu to join and pray for the workers, Lord. We thank you, Lord, for her, the dedication and service, always available to come and fill in the gap and be available, Lord. And now also trying to host Martha in Balicham, be with her leader and guide her, Lord, and undertake for her service also, Lord, for you, Lord, as she serves you, Lord. Bless her and her family as well. And on this Father's Day, for all the fathers of Sri Lanka as well, Father, that are participating in Gospel Radio, Lord, we thank you for every one of them, Father. And we thank you, Lord, once again, Father, as I was able to also come and pray for the listeners. And Lord, every one of the listeners that are participating, Lord, about 2,000 at one sitting, Lord, we pray for their families. We pray for those fathers that belong to your kingdom, Lord. And they will become a witness to you, Lord, as well, Lord. Not only listeners and hearers of the gospel, Lord, but to be able to participate and witness and share the gospel through the networks, Lord, especially over the weekends, Lord. Lord, that they others that are home and Others that are still, Lord, on a Monday morning, probably in other country zones, despite of how it goes, Lord, you are able to still, Lord, carry on with the gospel when they pass the word on and make that a way in which they could also be a witness to that, Lord. And we thank you for that, Master. And we thank you, Lord, for the ones that came and shared the word, Father, Lord, even as the first word that came through, Lord, from Sister Esther Ruby, all the way, Lord, recorded message. Thank you, Lord, for the challenging message as well. And both of them, even Sister Arundhati, have been, Lord, coming, Lord, in terms of faith, Lord, and how you have been coming through, Lord, the way they have been preaching the word of the living God. And it all it takes is faith, Lord, faith of Abraham, Lord, and Isaac and Jacob, coming into generations, Lord, how you had connected, Lord, through faith alone, and even to have salvation. It only takes faith, Lord, all to them that believe you gave the power to become sons and daughters and children of God. So, Lord, it all it takes is faith. Increase the faith, Lord, or even as these words have been going into the listeners, Lord, and they are challenged by those words. And the third pastor that came from India, Lord, I thank you, Lord. What is his name, Brother Leslie?
1: Simon Stanley.
3: Pastor Stanley from India, Lord. Thank you, Lord, for his wonderful message as well, Father. It has been challenging, Father, with the way in which you have been, Lord, coming through to him, Lord. Giving such a way in which only you can, Lord, with your word, Lord, that goes forth, Lord, into the hearts and lives of people. And the last word also that came from Pastor Anton Rasanayam, Lord. Lord, all the messages that come through, Lord, it's not, Lord, that we waste our time or service. It is only to bring forth the wonderful message in which you come, Lord, and, Lord, make the people grow, build up themselves in the most holy faith, Lord, and edify themselves, Lord, oh God, with the word of God that gives them growth, draws them closer to you, and to those that, Lord, are listening from outside of the way, Lord, that they could be also brought forth, Lord, into the kingdom purposes, Lord, that they will accept you as their Lord and their Savior for a mighty harvest, I pray. And these are all the way in which you are blessing, Lord, these channels, Lord. And we thank you, Lord, for the service that is going on once again, Lord, for Brother Leslie and Sister Rita, Lord. Father, we, Lord, pray, Lord, O God, that you would extend their borders, Lord, their services, Lord, more than we could ask or think, Lord. This the way you have given us that word, Lord. Eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man, what God has prepared for them that love God and are called according to his services. So we thank you, Father. Lord, I thank you, and for according to his purposes. So we thank you, Lord, in the name of Jesus, that you would extend these borders according to your will and your purpose. The end days of this ministry, Lord, to go on, Lord, that we will not be able to comprehend because of the power of the Holy Spirit working, Lord, and bringing forth many, Lord, into the ways in which they will know you as their Lord and their Savior. And over the weekend meetings as well, we give them to you, Lord, for Saturday, Sunday meetings as well, Father. Continue to bless it. Continue to, Lord Jesus, do the work of Calvary over the listeners, I pray, in Jesus' name. Amen and amen. Amen.
1: வழிநடத்தினீர்கள் கத்திர தாமையும் உடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக இருக்கிறோம்.

0: உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறு அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கே அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழக்கணையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கடிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பச்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக் கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகள் நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்து.

ஆமேன். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரர்களே, கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலேயே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கெட்ட தந்த நாள். இது இந்த புதிய மாதத்துக்குள்ள கெட்ட நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆறாம் மாதத்தை தந்து கெட்ட மீறி எங்களை ஆசீர்வித்து நடத்தி கொண்டிருக்க அந்த கிருபைக்காக இந்த வாய்ந்தவரை சோசித்துக் கொண்டு இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேர்களை ஊழியர்களை கத்திரி நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளின் தோன் பாராட்ட கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். தோஸ்ரம் ஆண்டவரே, கிருபியாய் தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த நாளும் இந்த மாலை நேர நிச்சய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். கத்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னத்தை ஊற்றி எங்களை ஆளுக செய்யும்படியா விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியில் நீங்க இடர்பட வேண்டுமா செபிக்கிறோம். மாம்ச பலவீனங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிற வல்லமையை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல இந்த நாளும் கத்தாவே அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உங்களை நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்த போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீர் மகிமைப்படுவீரா, நீர் வழி நடத்த நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியத்து அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அந்த ஊழியரும் ஸ்தாபகரும் நன்றி செலுத்துறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அதே போல கத்தாவே, நித்திய வெளிச்சத்தின் ஊழியரும் மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவருடைய இணைந்து ஊழியர்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காகவும் நன்றி செலுத்தி உங்களை திருக்கருத்துக்களை தருகிறேன். அவர்களை குடும்பம் குடும்பம் ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையும் கரம் தாங்கி நடத்தும்படியா செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால. கேட்டுக்கோ, எங்களை நேர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மாலை நேர் இந்த வெளிச்சத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு நேர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிச்சம் உதிக்கட்டும். விடுதலையின் வெளிச்சமாய் மாறட்டும், அது நித்திய வெளிச்சமாய் மாறட்டும். ஆசீர்வாத தாங்கப்பா. வெளிச்சத்துல வெளிச்சம் காண வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிப்பாடுகளை கெட்டுக் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்கப்பட கத்திரத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்றோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அமேன். நாமத்தினாலே இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டுகிற அன்பு நேர்கள் ஊழியர்கள் எல்லாரையும் கத்திரி நாமத்தினாலே மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அமேன். ஹல்லேலூயா. கத்த நீதிமானை ஆசீர்வதித்து காரியம் என்ன கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி என் சங்கீதக்கார் சொல்கிறார். 5 சங்கீதம் அங்கே 12 வசனம் அப்படி சொல்கிறது. கத்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காமியம் என கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி. நீதிமானை கத்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாக நீதிமான் அவர் நிச்சயமா நீதிமானுடைய வீட்டில ரட்சிப்பின் கம்பீர சொத்தம் உண்டு. நீதிமான வேரோ கனி கொடுக்கும். நீதியின் பாதையில ஜீவன் என்று சொன்னவர் இன்றைக்கு நீதிமானை ஆசீர்வதித்து காமியம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்வார். அப்படியாக சூழ்ந்து கொள்ளும் தேவரிடத்துல சூழ்ந்து கொள்ளும்படியாக நம்மை நாமே விட்டு கொடுப்போமா? அத்த நல்லவர், பெரியவர். சோஸ்ரம் துதிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றியோடு சோசரிக்கிறோம். நன்றியோடு சோசரிக்கிறோம். நிற்பார நல்ல கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. நன்றி பரிகாரியே உமக்கு நன்றி அப்பா. அவையோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்மோட பாதத்துல வந்து நிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க துடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா

0: போம் ஆராதிக்கே உம்மை ஆராதிக்கே உம்மை ஆராதிக்கே கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆமே. இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்க கூடியுள்ளோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதனால் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இதனால் நிகழ்ச்சியில் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதிப்பாட ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்று 7:30 கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூட நாங்கள் கடந்து செல்வோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். முதலாவது தேவ செய்தியாக அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வர பாஸ்டர் வெங்கட் அவர்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள். முடிவு ஜெபமாக நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் மார்போலியோடு இணைவோம். இதனாலும் கேத்த நமக்கு பாருண கிருபைக்காக நன்றி செலுத்தி சங்கீதத்தியானது குழாய் கடந்து செல்வோம். இதனாலும் சங்கீத பகுதியானது அதாவது வீத தியான பகுதி என்று சொல்லுவோம். இந்த தியான பகுதியிலே என்னை தொட்ட வார்த்தை இன்றைய நாளில் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இந்த வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 7வது அதிகாரத்திலே அங்கே இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது. 7வது அதிகாரம் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:31-32. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்று கத்த திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய தரிசனத்தை காண அதை கண்டு நாங்கள் வியக்கப்படும்படியா அந்த தரிசனம் இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அவரை கிட்டு சேர வேண்டும். ஏன்னா தரிசனங்களை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறான் நம்முடைய தகப்பன். அது மாத்திரமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். என்னப்பா சித்தம் வைத்திருக்கிற இந்த நாளில என்னை குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, என்னுடைய வாழ்க்கை பாதையை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கு, என்ன சித்தம் வச்சிரு, அந்த சித்தத்தை கேட்க சத்தம் கேட்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு நம் செவியை சாய்க்க வேண்டும். அந்த மெல்லிய குரலை அன்னதினம் நாங்க கேட்டு பழக வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுது அப்பா பேசுவார், நான் பேசுவேன். அப்பா பேசுவார், நான் பேசுவேன். சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன். அந்த சாமுயர் சொன்னது போல விட்டு கொடுத்து அப்பா சமூகத்துல நெருங்குவோமா? நெருங்குவோம். துதிப்பாட ஜெபங்களுக்கு ஒன்றே மகிமைப்படுவதாக. உங்களோட துதிக்க முதலாவதாக கிரைஸ்தவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கு சௌதி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதிப்பாடலை ஏறெடுத்து வருவோம்.
1: எடுத்து
0: வாருங்கள். உங்களோட நான் ஒரு மனப்படுறேன்.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று மக்கண்டு ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட தேவன், அந்த தெரிந்த நோக்கத்தை நிறைவேற்றவைத்தான் எங்களை ஆண்டவர் நேர் தெரிந்து கொண்டே முன் குறித்தவர்கள் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி நீதிமான்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிற என் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அதிசயம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களை பலத்த துருவம், பலத்த கோட்டை. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி நீதிமான் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆண்டவரே, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதை ஆண்டவரே நெய்யாய் பொழியும். எங்களை பாதை உம்முடைய வழியிலே நடத்துற தேவனா இருக்கிறபடியா நமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட

எம்மை மறவாத கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபையே பலவானின் கண்

காத்து கொண்ட நிழலே முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. கிருபை ஆண்டவரே, கிருபை சூழ்ந்திருக்கிறது, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிலைநிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாறாதது. நன்றி நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு

என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சந்திரம். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது கிருபை

நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்தில்

நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாக்கிறவர்.

அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.

சங்கடலை ரெண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காத்தை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காத்தை தம் ஆணையாலே அடக்கின அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறான். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள்

0: அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, சுகம் பெலம் ஆரோக்கியம் ஆண்டவரே உமக்குள்ளாக தகப்பனே, வியாதி எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சு ஊட்டி நன்மையால் எங்களை திருப்தியாக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி அருமையான பாடல், அழகா பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கத்தனை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்தனை நாமத்தை நான் ஒன்றாக அமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். மேகலா அவர்கள் நிற்கிறார்கள். இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள், சத்தத்தை காணவில்லை. மேகலா பிரைஸ்லோட், மேகலா இணைப்பை துண்டித்துவிட்டு மீண்டும் இணைப்புகள் வாருங்கள் சிஸ்டர் மேகலா அவர்கள்.
2: நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் அப்பா நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களை அப்பா வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்றும் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் மாறாமைக்கு எங்களை வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களை நீங்க தாகம் தீர்த்தீர்கள் ஆண்டவரே. அவர்களோட தாகத்தை தீர்த்த தகப்பனே, உங்களுக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டவதாக அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்ததன்படி எங்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான வல்லமையை தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். வர்றவர்களுக்கு புதிதான வெள்ளனையும் அபிஷேகத்தையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே அப்பா. உண்மை போல இந்த உலகத்துல யாரும் இந்த ஜனங்களை நேசித்திட அப்பா. நாங்க இன்னாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களை நேசிப்பதற்கு இந்த கடைசி காலத்துல ஒரு புதிதான எழுப்புதலையும் ஜெப ஆவியையும் அப்பா உங்களோட அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி செய்யறவர்களுக்கு அப்பா பரலோகத்துல ஆண்டவளே எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த பெரிதான சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. கண்கள் யாவும் ஆண்டவரே கண்களை திறக்க வைங்க ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு உங்களை காக்க முடியாத அந்த மென கண்களை திறக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்க வறுமையான இருக்கிற பாத்திரங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி, உங்களோட அன்பினாலும் நிரப்பி, உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியதென்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். பாட்டு பாடலாமா சிஸ்டர்? இல்லாட்டிக்கு
3: அழைத்தான் மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமே.

0: ஆமேனப்பா, நீங்க எங்களை கண் நோக்கி பார்த்தபடியினால் நாங்க ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்காண்டவளே எங்களை புடமிட்டு உங்களுக்கு உகந்த பாத்திரங்களாக இன்னும் அதிகமாக எங்களை வணையும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வித்து மறுபடியும் ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அதிகாரத்தோடு ஜபிக்கிற பாத்திரமா வளைஞ்சிருக்கிற அழகாக ஜூடியிருக்க ஜபித்தீர்கள், துதித்தீர்கள். அப்படியா உயர்த்தி உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை நிறைய வாசி வைப்பதாக சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி சிஸ்டர்.
0: ஆமேன், நன்றி சிஸ்டர். God bless you சிஸ்டர்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வாழ்நடி மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். சரியா தோன்ற நேரம் 7:29. நாங்கள் இந்த நாளும் துதி பாடல் ஜபங்களை முடித்துக் கொண்டு கண்களை ஏறெடுப்பு முத்தாசிரம் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் இந்த நேரம் முதல் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிரம் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடந்து செல்வோம். கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிறப்பின் வாசல் நிற்க ஜபியுங்கள், அணை அலையுங்கள், இணையுங்கள். நாங்கள் ஒருமனப்பட்டவாய் ஜபிப்போம். ஒருமனப்பாடு ஒரு அசைவை கொண்டு வரும், ஒரு விடுதலை வெற்றியை தரும். நிச்சயமாக அந்த ஒருமனத்தினுடைய ஊக்கமான செல்வம் நிச்சயமாக ஒரு அசைவை தரும். அந்த மேல்விட்ட அறையில் ஒரு அசை உண்டானது போல உங்கள் வீடுகளிலும் உங்கள் பட்டணத்திலும் உங்கள் தேசத்திலும் ஒரு அசை உண்டாடும். அப்படியாக நாங்கள் ஜபிப்போம். நிச்சயமாக மூளை செய்யாத வேலையை முழங்கால் செய்யும் இப்படியாக செய்யும்படியாக திறப்பின் வாசல் நிற்போம். இரண்டாவது திறப்பின் வாசல் நிற்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் நினைப்பிருக்கிறாங்க. நினைப்பிருக்கும் சௌதி அழைப்புகள் கொண்டு வந்து திறப்பின் வாசல் கண்களை ஏறெடுப்போம். ரஞ்சினி,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா, காட் பிளஸ் யூ.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், காட் பிளஸ் யூ. கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிரம் பருவத்துக்கு நேர் என்ற பகுதி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. இன்னைக்கு ஊழியங்கள், ஊழியர்கள், அசபை பிள்ளைகள், சோச பிள்ளைகள், இன்னைக்கு சத்துருவான யாரை விழுங்கலாம் என அவன் வகை தேடிக்கொண்டு, ஆனாலும் தேவன் இந்த நாட்கள் அந்த ஊழியர்களையும் ஊழிய பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் சுவாசத்துல வெல்லப்படவும் சபைகளையும் கட்டி எழுப்பவும் கத்தர் ஒரு அசைவை கொண்டு வரும்படியாக, ஒரு எழுப்புதை நாங்கள் காணும்படியாக, கத்தர் கிரிய செய்யும்படியாக சங்கமான ஊழியத்துக்கு ஆச்சபிங்க. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுச்சபிங்க. தடைகளை உடைக்கும்படியாக கத்தர் கிரிய செய்யும்படியா ஆச்சபிங்க. இந்த ஊழியர்கள் செல்கிற பயணங்களை கத்தர் பாதுகாக்கும்படியாகவும் அவர்களை வழி நடத்த வேண்டுமாயின் செபிங்க. நிச்சயமாக கத்தருடைய கரம் ஒவ்வொரு ஊழியர்களோடு கூட இருக்கட்டும். சங்கமான ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அநேக ஊழியர்கள் எழுப்பி தரும்படியா செபிங்க. பெடுக்கொண்ட நேர்களுக்கு ஆச்சபிங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. நாங்கள் கூட துரோகமெனப்படுகிறோம் செபிங்க சிஸ்டர்.
2: ஆமேன், ஆமேன். Thank you. Yes, Lord. According to the request, Lord, that has been coming forth, Lord, we come, Lord Jesus, in oneness, Lord, as one body, Lord. Lord, especially, Lord, even as Lord Jesus, we bring this request to you, Lord. You have been a silent listener, Lord, but Lord, seated at the right hand of the Father, Lord, you have asked us, Lord Jesus, to bring our request before you, Father, in the name of Jesus. And you would, Lord Jesus, also interceding for us, Lord, at the right hand of the Father, also would bring forth, Lord, such request, Lord Jesus, into existence in a most powerful way, Lord, as we look up to you, the author and the finisher of our faith. So we thank you, Lord, even as we, Lord, bring forth, Lord, people, oh God, that worship you, praise you, and also, Lord, serve you, Lord, in a manner that you have called them out, Lord, as your people, Lord, oh God, in their ministries, Lord, especially, Lord, in terms of their ministries, the leadership of their ministries as pastors and all the fivefold ministries that you have given to, Lord, the church, Lord, we bring them, Lord, before you, Father, and especially, Lord, even the ministry that is going on right at this very moment, Lord, from Sangamam Radio Gospel, that is going going on into 210 nations, Lord. This is the wonderful and powerful ministry that you have chosen, Lord, in these last days, oh God, to make a difference, Lord, in the communities and in the world as it were, Lord, for 2,000 people at a time to come and listen, oh God. This is nothing but your favor and the ministry that is going on into the people's lives to make a change in their lives, powerfully transform their lives. So, Lord, we give, Lord, even the teamwork that is going on, oh Father, today, Lord, in this ministry, Lord, I pray in Nithya Velicham, Father. So, we, Lord, we give, Lord, the teamwork that is going on with Nithya Velicham as well as the ministry that is going forth, Lord. Even as Sister Subha is also bringing, Lord Jesus, her way in which she is hosting, Lord, as a ministry, Lord, that is, Lord, laid upon before you, Lord, at your altars, Lord. And we, Lord, also bring, Lord Jesus, the very leadership of Brother Leslie and Sister Rita, Lord, alongside, Lord, that coming and doing this work as well, Father, without which this is not possible, Lord. All that is going on with the recordings and all the rest that is going to go on, Lord, into YouTube and Facebook, Lord, this is nothing but your work. This is nothing but the leading and guidance of the Holy Spirit, Lord, and also, Lord, for all the contacts to be made, Lord, with Sister Rita, Lord, coordinating the programs and putting it together, Lord, and also Brother Mahendran, Lord, with all the rest of the ones that come in, Lord Jesus, from Nithya Velicham to Varthe in Velicham that took place yesterday, Father, for all of those handmaidens of the Lord and the pastor that he had coordinated as well, Father, to come in and do the work, Lord, as you have called, Lord. In spirit and in truth, Lord, oh God, this is none of us, Lord. This is none of us that we can even accomplish anything, Lord Jesus, that we try to do on our accord, but only through the guidance of your Holy Spirit. Only when we lift you up, Lord, that you are exalted, magnified, glorified, and bring forth such a way in which you will be, Lord Jesus, bring forth the fruit into the ways in these ministries are going, Lord, that we will see your name be lifted up and you will draw all men unto yourself by which we'll see the harvest, oh God. So Lord, we lay ourselves at thy altar once again, rededicate ourselves once again, surrender our lives once again, Lord, fully yielding ourselves to you, Lord Jesus, for that very purpose of the ministry, Lord. And also, Lord, bring the pastors and all the rest, Lord, of our communities and on the places that we represent, oh God, across the nations of the world, oh God, even from Canada to rest of the nations, Lord, we bring them all to you, Father, as a universal church, Lord, that you have found, Lord, for the body of Christ to come and work, Lord, through the prophets and pastors and evangelists and all the rest of the ways in which you have called for that very purpose of that very the way, Lord, that pulpit will be used, oh God, in spirit and in truth and in holiness and righteousness, that you would come forth, oh God, and manifest your glory and power and praise, Lord, in the way only you can, Lord Jesus, do it, Lord, and when you come to do your work, Lord, through your Holy Spirit, Lord, as they open up their lives, Lord, and they come before you, Lord Jesus, surrendering themselves to do that ministry of the work you have called them to, preserve them, keep them, protect them, lead them and guide them each step of the way, oh God. I thank you for that protection that is coming upon the body of Christ, unless you preserve us, unless you protect us, Lord, covering us under the blood of the living Jesus Christ, even at this very moment, oh God, we have, where will we turn? How will we, Lord, even accomplish the task you have bestowed upon the very body, Lord, coming out of these fivefold ministries, as it were, you have called it to be, Lord. So we thank you, Lord, for that protection. Thank you, Lord, only you can accomplish, Lord, until you come, Lord, to preserve and keep, because you have said that you have sealed us unto the day of redemption. That is to say that you have, Lord, sealed us, Lord, by the power of your Holy Spirit, Lord. Nothing can shake us, nothing can move us, nothing can do anything unless you do it, Lord, through us, the shaking and the movement that you make it happen, Lord, for us to only be drawn closer to you and to get our eyes on you and not on the things of the world, Lord, in the name of Jesus. So we, Lord, entrust every single issue, every single thing that we face, Lord, in the issues of the ministries that they face, Lord, in the churches, in the settings of our media ministry, Lord. And also, Lord, all the evangelists that go on the streets and on the ways they are called, oh God, to come and preach the gospel, oh God. So we thank you, Lord, for every one of the ways in which you have chosen for the gospel to be preached, Lord. There's salvation only through the ways you have called it out to be, through the preaching of the gospel. So we thank you, Father, that when we are faithful to you, you will be faithful to us, Lord, measurably. And Lord Jesus, without measure, Lord, that you would come to us, Lord, and bring forth your grace and mercy and produce what it takes, Lord, only through the anointing power of the Holy Spirit. So we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, Andre, Andre, sister. Thank you, sister. Amen, your prayers are to be powerful. Thank you, sister. Thank you, faith. Thank you, God bless you. You and your family, your ministry. Thank you, sister.
2: Thank you, God bless you too, sister.
1: Amen. Amen, நாங்கள் இணைந்திருப்பது கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். என்னாலும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டாலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது வேண்டுமாக யுத்த சூழ்நிலைகள் யுத்தங்கள் நீங்கள் அறியாத ஒன்றுமில்லை. நிச்சயமாகவே தப்பிருந்த யுத்தங்களை உயப்பணி இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இஸ்ரேலுக்காக செவ்வீங்க, ஈரானுக்காக செவ்வீங்க, அழிக்க நினைக்கிற அந்த சத்துணை திட்டங்களை கத்தர் முறியடிக்கணும். அங்கே பாத்தீங்களா, ஈரானில ஜனங்கள் சரியான பஞ்சம், பட்டினியில சிறு பிள்ளைகளுக்கு மருத்துவ வசதிகள் இல்ல, முதியோர்களுக்கு மருத்துவ வசதி இல்ல, உஷாக்குகள் இல்ல, கற்பிணி தாய்மார்கள் அப்படியாக சஞ்சலப்படுறார்கள். ஆனால் ராணுவ தளபாடங்களை வாங்கி அடிக்க நினைக்கிற இஸ்ரேலே இந்த சத்ருவானவன் அவருடைய திட்டங்களை கத்த முறியடிக்கணும். ஈரானோட கத்தர் இடப்பட வேணும், ஜனங்களை பாதுகாக்கணும், போஷிக்க வேணும். இந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா மத்திய கிழக்கு நாடுகளுக்காக அவருடைய யுத்தம் ஓய பண்ண சமாதத்துக்காட்சியும்
3: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாங்க கேட்கறதுக்கு முதலாக நீங்க உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆபத்து காலத்திலே கத்தரும் அது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக அப்பா. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த தலத்தில் இருந்து எங்களுக்கு அப்பா உமக்கு தாசை அனுப்பி உமக்கு சிவோனில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, இப்பொழுது மாண்டவரே இந்த நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் மாண்டவரே இருக்கிற இந்த யுத்தங்களையும் போராட்டங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்க ரத்த கோட்டைக்குல இருந்த ஆண்டவர் இவர்களை எல்லாரும் காக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த அந்த தேசத்துல ஈரான், ஈராக், எல்லா விதமான தேசத்திலும் ஆண்டவர் இப்ப யுத்தங்கள் நடக்கிற தேசத்தை உங்களோட கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நோ வெப்பன் கேன் ஃபார்ம் அகேன்ஸ்ட் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களுக்கு எதிராக வர்ற எந்த ஆயுதமும் வாய்க்கா போகும் அப்பா. உங்களுக்கன்றே ரத்தத்தை சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த நாடுகளை, மக்களை, அதிகாரிகள், ராஜாக்கள், அதிபதிகள் யாவருக்கும் ஆண்டவர்களை தள்ளிக்கும்படியா ஜெபிக்கிற அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் எல்லா விதமான அப்பா போராட்டங்களை இருந்து விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. மலைகள் குன்று விலகினாலும் மாறாதும் கிருபை அப்பா. நாதி ஸ்நேதங்களை தெரிந்தெடுத்த தகப்பனை இந்த மக்களுக்குள்ள ஆண்டவரே, இந்த நேரம் ஆபத்து காலத்துல நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பதில் அடிக்கிற தகப்பனை, இப்பொழுது ஆண்டவரே நாட்டில் ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தத்துல உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஜெயம் கொடுக்கிற தேப்பன் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிறவரே மக்கள் நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத மாந்தர்கள் அழியும் பொழுது ஆண்டவரே மீட்டுக் கொள்வதற்கு உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்தீங்க. உங்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர்கள் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய கிருபையின் மூலமாக இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிதான சமாதானத்தில் கட்டளையிட்டு அப்பா உங்களுடைய வழியில் நடப்பதற்கு ஆண்டவர், புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுடைய வல்லமையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக பதில் அடிக்கிற தேப்பனே அப்பா. இப்பொழுது உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள அப்பா நாங்க நுழைந்து இருக்கும் பொழுது அவர்களை நீங்க அப்பா, அவர்கள் அறிந்தும் அறியாமல் இருந்தாலும் அந்த தேசத்தில் உள்ள மக்களை ஆண்டவரே எல்லா விதமான தீமையில இருந்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். அந்த யுத்தத்துல அந்த ஒரு போராட்டத்துல அந்த அங்க இருக்கு நடக்கிற எல்லா விதமான போராட்டத்திலும் இருந்து உங்களுக்கு மட்டுமே வெற்றி கொடி பிடித்து அவர்கள் நடப்பதற்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே அங்க அண்டர் கிரவுண்ட் இருக்க சர்ச்சஸ் யாவற்றையும் பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க உயிரில் தாப்பன் இப்பொழுது நேற்றும் இன்றும் எங்களுக்கு கிருகை செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதங்களுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. அங்குள்ள மக்களுக்கு அப்பா எல்லாருக்குள்ள ஒரு அவங்களோட முள்ளங்கால் முடங்கத்தக்கதாக ஒரு புதிதான வெளிப்படுத்தல் புதிதான அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கான மரித்தங்களுக்கான உயிர்த்த தகப்பனே இப்பொழுதும் அவர்களுக்கு கண்களை திறந்து செவிகளை திறந்து அவர்கள் ஆண்டவரே உங்களோட வல்லமே காணக்கூடியதாக ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமா கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதே உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் அந்த நாட்டில் உள்ள எல்லா விதமான வாதையும் எல்லா விதமான போராட்டங்களும் யுத்தங்களையும் அப்பா உங்களுக்கு மட்டுமே அதை அமைதியாக்க முடியும். உங்களுக்கு மட்டுமே அதுல இந்த விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியை அங்க இருக்கிறவர்களுக்கு இந்த விடுதலை ஆக்கி ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் இப்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே அப்பா. நீங்க உயிருள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா உங்களை நோக்கி பார்க்காதவர்களுக்குள்ள உங்களோட ஜீவனை அனுப்பி நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னபடி அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே வல்லமை உள்ள தேவா அப்பா. அவங்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஈவை கொடுத்தது போல அவருக்குள்ள ஒரு தேவ பயத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் வழி நடத்துவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். அதன்படி அந்த சமாதானத்தின் அன்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே அவருடைய பாவங்களை மன்னிங்க கழுவினார் ரத்தத்தினால சுகம் தந்தார் காயத்தால தேற்றினார் வசனத்தினால அப்பா. உங்களுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உலகம் எங்குமானவரே உங்களோட சமாதானத்தை கட்டளையும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: நான் ரட்சிப்புக்காச்சபிப்போம். ஐந்து கண்ட ஜனங்களுக்காக அவர் ஐந்து காயங்களை பட்டார். அந்த ரத்தங்கள் அந்த ஒருமனை மண்ணிலே விழுகாத படிக்கு எல்லா ஆத்துமாக்களும் தன்னுடையது என்று சொன்னது. எல்லாரும் ரட்சிக்கப்படும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடியவனும் என்று இதோட சித்தமா இருக்கு. அந்த சித்தம் நிறைவேறத்தக்கதான் நாங்கள் ஜபிப்போம். என்னோட ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா. இந்த நாளிலும் சத்தாவே எனக்கு தாசரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு தாசு வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளும் ரசிப்பு உண்டாகும்படி அவருடைய திருக்கரத்தில் ஒப்பிட்டு செபிக்கிறான். அப்பா அவருடைய ஐந்து காயங்கள் ரத்தத்தை வழிந்ததே கத்த அந்த காயங்களின் ரத்தம் அப்பா ஒவ்வொரு மண்ணிலும் விழுந்து விடாதபடி ஒவ்வொருதரை நினைக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவும். அப்பா எல்லாரும் ரசிக்கப்படும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடியோடு மண்டலம் அப்படி சித்தமா இருக்கு. அந்த சித்தம் நிறைவேறத்தக்க கிருபை செய்யுங்க. தண்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே எங்கள் உறவுகள் எங்கள் உறவுகள் ஐயா ஏதுகள் ஐயா பட்டணத்து ஜனங்கள் ஆண்டவர் இன்னும் கத்தாவ குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாம் ரசிக்கப்பட கிருபை செய்யுங்க. அப்பா தேசத்து ஜனங்களுக்காய் செபிக்கிறோம். ஜூத ஜனங்களுக்காய் செபிக்கிறோம். முஸ்லிம் ஜனங்களுக்காய் செபிக்கிறோம். என் தகப்பனே முக்காடுகளை நீக்குவது சொன்ன கத்தர் அவருடைய முக்காடுகளை நீக்கி உண்மை தெய்வத்தை நோக்கி பார்க்க நீ கிரிய செய்வீரா கிருபை அள்ளிப்பீரா. எல்லாம் அறியாமை தூள்கள் கடின இருதய சிந்தையால் இயேசுவின் நாமத்தினால் அவையா முறித்தறிகிறோம் மாட்டோம். என் தகப்பனே கடின இருதயத்தை மாற்றுவீராக பொய்யான மாயை நம்பாதபடிக்கு தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. குருட்டாட்ட ஆவியல் செவிட்டின் ஆவியல் பாரம்பரிய கட்டின் ஆவியல் விக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறோம் ஆண்டு. இதனாலும் விடுதலையாக்குங்காண்டு விடுதலையாக்குங்காண்டு. அப்பா மதவர்களை பிடித்து சபைகள் எட்டிக்கிறதும் சூழியர்கள் அட்டிக்கிறதும் துன்புறுத்துற காரியங்கள் ஆண்டு வருகை சீக்கிரமா இருக்கியப்பாவே கண்ணோக்கி பாருமாண்டவர் அப்பா நீங்கள் ரட்சிப்பை காணணுமாயா உங்களை எந்தனுமாண்டவர் இந்த நாட்கள் விளங்கால் ஜாவும் எனக்கு தங்கும் என்று சொன்னீரே நாவல் ஜாவும் நாமத்து நாணேடும் என்று சொன்னீர் நவாத்தை நிறைவேறுவதா கைகள் குறுகி போகவில்லையே சப்பா இருக்க கூட செவிகளும் மன்னமாகவில்லையே சப்பா உடைய மகை முகத்தை மறைத்து கதாவேகங்கள் தப்பிதங்கள் மன்னியுங்காட்ட கைகளை குறுகி போய் செய்த கதாவே காயங்கள் இரத்தப்படியான காயங்களை மன்னியுங்காட்ட நல்ல அக்கிரமங்கள் மீறுதல் கீழ்படியாமை துணியான பாவங்களை மன்னியுங்காண்டவர் அப்பா விரத்துக்குள்ள போக செபிக்கிறோம் ஐயா இன்ச்சனங்கள் அறிவில் அவனை சங்கரமாய் போய்விடாது விலை கொடுத்து வாங்க முடியாத உலகத்தை ஆதாயப்படுத்த அப்பா வெளிச்சத்தை காணவர்கள் கண்களை திறந்தன் இருதயங்களை திறந்தன் சிந்தைகளை திறந்தன் சிந்தையோட மாற்றிட்டார் வல்ல கரத்தை ஒப்புவிக்கிறோம் லட்சுமிக்கு தடையாக தடைகளை உடைக்கிறோம் எங்கள் மேய்ப்பிலா இருக்கிறபடியா வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கணால் போன ஆட்டினை நீர் அப்படி கரசனியோடு தேடி கண்டுபிடிக்கிறோம் அதே போல இந்த நாட்கள் இந்த ரட்சிப்பை காணாதிருக்கிற ஆடுகளை நீங்க மீண்டும் மந்தையில சேர்த்த வேண்டுமா நடத்த வேண்டுமா நல்ல கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன் நன்றி நன்றி நன்றி தகப்பனே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீங்க சோஸ்ரம் பல்தரப்பு கிருபைக்காக நன்றி நன்றி அப்பா ஆமேன் கண்களை ஏறெடுப்பு முத்தாசிரியர் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் அடுத்து கண்களை ஏறெடுக்க சுரஞ்சனி அழைப்போம் மீண்டும் உங்களை அழைக்கின்றேன் இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரிந்தவைதான் இந்த நாளும் போக்குவரத்து செல்கிறார்கள் விடுமுறையை கழிக்கிறதுக்காக உங்களுடைய தேவிய பாதுகாப்பு காய்ச்சிங்க இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விபத்து அது விசேஷமா இந்த மோட்டர் சைக்கிள் கிராஷ் தான் அதிகமாக உயிர் சேதம் அதிகமாக வாகனத்தை வேகமா செலுத்தி மோட்டர் சைக்கிள் அதிவேகமா செலுத்தி அங்கே கிலோமீட்டர் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் அப்படியாக அங்கே அவ்வளவு வேதனையா கிடக்குற இப்படிப்பட்ட விபத்துகள் போக்குவரத்துகளை கட்டர் பாதுகாக்கும்படியா வீட்டை விட்டு வெளியில போற பிள்ளைகளுக்கு ஒரு தேவிய பாதுகாப்பு உண்டாகும்படியா விடுமுறையை கழிக்கிற செல்ற பிள்ளைகளுக்கு ஒரு தீவிர பாதுகாப்பை கட்டர் கொடுக்கும்படியா செவ்வியங்க உங்களோட ஆகும்
2: Amen, amen. Yes, Lord, even as the Lord, the year end is going to happen for the schools, Lord Jesus, even as they are going to close down to the universities and the great schools, Lord, Father, even as they are going to close down, Father, we know, Lord, how many are going to travel, Lord, in long distances, even from the university students, Lord, and also, Lord, even as the schools are going to close down end of the month, Lord, yeah, the protection is needed, Lord, oh Father. Especially, Lord, for those that travel and for those, Lord, that are using, Lord Jesus, different types of vehicles, especially the way it has been mentioned, Lord, about the motorcycles and all those that are going to use such vehicles, Lord, the way they, Lord, maneuver through those, Lord, oh God, especially, Lord, even the speeding with their own vehicles, with the cars and all the rest of what they do, Lord, oh God, for conveyance, Lord, we pray, Lord, that you would... Give them, Lord Jesus, clarity of mind, Lord, and patience, Lord, on the road, Lord, even as they drive and travel, oh God. And, Lord, that they do not take your grace and your mercy, Lord, for granted, Lord, because such a responsibility lies upon us, Lord, how we, Lord Jesus, use the way you have given to us such a responsibility, especially, Lord, to use the roadways and the highways, Lord Jesus, to do our driving and be responsible with our driving, Lord. That is how we even, Lord, somewhat, Lord, are responsible for our protection, Lord, how even though you have given us the protection and the covering, Lord, if we can abuse it, Lord, then we become our own, the way in which we pay the consequences for our circumstances that we allow it, Lord. So, Lord, we pray, Lord Jesus, that you would, Lord, give, Lord Jesus, much clarity of mind and, Lord, the will and the purpose, Lord, to carry on, Lord Jesus, with the way, Lord, that you would give them that protection, Lord, accordingly, Father, with the blood of Jesus Christ, proud every single person, Lord, that goes behind that wheel, Lord, behind anyone, Lord, riding those motorcycles, Lord, let, Lord Jesus, nothing, Lord, comes to us, Lord, without your protection. Therefore, we thank you, Father, in the name of Jesus, even as you would have signed guardian angels, even on the people that drive and travel and go forth, Lord, back and forth on the highways and on the byways and on the roads, and even, Lord Jesus, in the roads that are not well paved and all that, into the palm roads and all the rest of the ways, Lord, that people travel, Lord, they will take more attention to those kind of situation, Lord. So we thank you, Lord. We now pray, Lord Jesus, for the school children, Lord, that get out of school, Lord, end of the month, Lord, even at the grade schools, Lord Jesus, especially with the teenagers, Lord, and the high schoolers, Lord, and all the rest, Lord, that they will be more responsible, Father, with their behavior, with their action, where they go, how they come, how they, Lord Jesus, use their insight, Lord, into the ways, Lord, how their behavioral patterns will be taken care of, Lord. Only by your guidance, Lord, especially coming out of homes, Lord, where they have faith to believe, Lord, and to protect their children under the blood of Jesus Christ, Lord, coming out of Christian homes and all the rest, oh God. Even otherwise, Lord, you give them, Lord Jesus, such mercy and grace, Lord, because they are your creation. They are the ones you created, oh God. Therefore, Lord, we pray, Lord, we stand in the gap and pray for them, Lord, that you would bring such protection, O God, upon those children, Father, even from the young age, Lord, even the young ones that take their little bikes and start to ride on the roads, however they want to do it, in the parks and everywhere, Lord, give them protection, Father. Lord, be with them, Lord, cover them under your precious blood, Lord. Let the parents also be with them in those kind of situations, Lord, not to let them go alone, Lord, in certain areas, Lord, where it can be dangerous for them too, Lord. Therefore, Lord, I pray, Lord, to give much guidance, much protection with your wisdom, Lord, upon the parents as well, Father, that you alone, Lord, has given that protection, Lord, that's needed as parents, Lord, for us, Lord, to move around our children and our grandchildren, Lord, with such ways only your wisdom can come to us, Lord, where to go, where not to go, how to be, Lord Jesus, maneuvering through the ways in which you can guide us, Lord, to give them protection over it, Lord, and stand in the gap and pray over them, Lord. Therefore, I bring, Lord Jesus, every single situation that aligns with you, Lord, and with the protection that comes under the blood of Jesus and Jesus alone. So we thank you for that mighty protection that comes from heaven above. And especially, Lord, I've heard, Lord, that this last days before the enemy knows that his time is so short, that there have been, Lord, openings happening from the heavens even under the earth, that this the bad spirits have been coming out, Lord, mostly all demonic entities, Lord, that has been opened up and coming out, Lord, into the ways, Lord, that they are now manifesting themselves on the earth, Lord, and that's how too many accidents are also happening. But Lord, you are the God, you are the God of all creation, that Lord, you would, Lord Jesus, with your mighty power against the demonic forces, oh God, is mighty and powerful, oh God, to give that protection. We ask of you, Lord. We stand in the gap, Lord, between the heavens and the earth, Lord, and we eradicate, dissipate, cast out, Lord, every demonic hell and death that comes against your humanity, your children, especially from the body of Christ, Lord. We stand strong and, Lord Jesus, stand in the gap and pray, Lord Jesus, over these the entities that come, Lord, and they will not by any means, Lord, hurt your, especially your children, Lord, and others that are you made and made them after your own image, Lord. So we thank you, thank you, thank you, Jesus. There's a greater to see that is within us than the one that is in the world. And you said, Lord, we stand against the enemy, Lord, that one can put 1,000 and 10,000 to flight. And even in this very moment, Lord, we are more than one person, Lord. We can have that much of power and strength, Lord, to come against the devices of the evil one, against Lord Jesus, for the protection of our children and grandchildren and into the third and fourth generation, Lord. So we thank you, Father, in Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you. Thank you, sister. God bless you and your family and your ministry. Thank you, sister. Amen.
2: Amen. Thank you. Amen. God bless you.
1: Amen. Amen. Amen. ஏறெடு பூமத்தாசுரம் பருவத்துக்கு நீரான்ற பகுதியாக இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக தங்களை ஏறெடுத்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த நாட்களிலும் விசேஷமாக இந்த பிரிவினைகள் தற்கொலையின் ஆவியல் வன்முறைகள் பெருகிக் கொண்டிருப்போம். எங்க பார்த்தாலும் கண்ணால் சுட்டு அங்கே என்ன செய்கிறார்கள், அப்படிப்பட்ட பாவ செயல்களை செய்கிறார்கள், அப்படிப்பட்ட கசப்புகள் வெறுப்புகள் தேசங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள இன தோஷங்கள் இதெல்லாத்தையும் கத்தல் மாற்ற வேண்டும் சொல்லி நான் ஜபிக்கணும். ஒருமனப்படுங்க சோஸ்திரம் ஆண்டவரை தாப்பினை இந்த நாளை கத்தாவே இந்த செப்ப குறிப்பம் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். அப்பா அந்த பிஜிவினைகள் இந்த வன்முறைகள் இந்த தற்கொலையில் இருந்து கத்தாவித காலைகள் மாற்றத்தில இருந்து இந்த கொள்ளை நோயில் இருந்து நீங்க பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக கத்தாவே கத்த நகரத்தை காவாராய் காவலால் விழித்திருப்பது பிரதாண்டு வார்த்தை எழுதியிருக்கப்பா. இதனால் இது கத்தாவி இந்த வன்முறைகள் செய்யாதபடி ஐயா இந்த கரங்கள் உன்வேதம் ஏந்தட்டும் என ஆண்டவர் கண்ணுகளை எடுத்து கத்தாவே அப்பாவி சுட்டு இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும். அசப்புகள் வெறுப்புகள் மன்னிக்க முடியாத தண்ணிகள் பள்ளிக்கு பள்ளி வாங்குற எண்ணங்கள் ஆண்டவர் இந்த பகலமே வேற ரத்தத்தால் அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் விடுதலே பேசுறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாலியோ பிள்ளைகளை பொறுப்படுங்க விசேஷமா கத்தாவே. ஐயா அது மாத்திரம் இல்லை அந்த பிரிவினைகள் கத்தாவே குடும்பங்களை பிரிக்க சொத்துடைய திட்டங்களை முறியடித்து செபிக்கிறோம் ஐயா. கண்ணவன் மேனே பிள்ளைகளுக்குள்ள சமாத சந்தோஷம் விமாட்டும் ஆண்டவர். முப்பிரி நூல் சீக்கிரம் வராது என்று சொன்னீங்களே இந்த முப்பிரி நூலாய் வாழத்தக்க செய்யுங்க கிருபை அல்லேங்க ஆண்டவர். விளையாட்டு வாழ்க்கையாக எண்ணுகிறார்களே கத்தாவே. விளையாடி விட்டு ஆண்டவரே அதை குலைத்து போடுறோமா கலைத்து போறோமா நினைக்கிறார். அப்படிப்பட்ட சுபாவங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவர். மகப்பனே சத்ருவான் விளைக்கிற வேர்களை பிடிங்க நீங்க உலக இச்சைகள் அப்பா எல்லாம் சுத்தியறீங்க ஆண்டவர். இதே போல கத்தாவே தக்கனை நாவியலுக்கு ஜபிக்கும் தற்கொலை செய்யற எண்ணங்களை மாற்றி போடுவீரா. தவறான ஆலோசனை தவறான வழிநடத்த தவறான செயற்கை முறைகளையா ஆகாத சம்பாஷணை நக்கலொழுக்கத்தை கெடுக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஆகாத சம்பாஷணை விடுதலையாக்கி தவணமா ஜபிக்கிறோம். தவறான முடியலை எடுத்து தங்களை மாய்த்து கொள்ளாதபடி ஒவ்வொன்றையும் சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்க இயேசுவின் நாமத்தினால் இது மாய்ந்த கொள்ளை நோய் பாதுகாக்க வேண்டுமா பரபர இந்த தொற்று காய்ச்சல் அந்த வைரஸின் தாக்கத்தில் விடுதலையாக்குங்க வேலி போடுங்க அப்பாவின் தாக்கத்தின் வீரியத்தை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்க மாட்டோம். பல்லாப்பு நேரடா விவாதங்கள் கூடாது அண்ணாதபடிக்கு உங்க சரீரங்களை குடும்பங்களை வீடுகளை போக்குவரத்துல எல்லாம் பாதுகாக்கணும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அதே போல இந்த காலையில தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சீரான காலையில தாங்க எங்க வறட்சி நெருங்கும் அதிக வெப்பநிலை தாக்கங்கள் ஆண்டவர் நீரே ஆசீர்வதிக்க முடியாது. அப்பா அந்த காலங்களை சீர்படுத்தும் முடியாது. அப்பா சீரான காலை ஸ்திரப்படுத்தும் முடியாது. நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் காலங்களை சமயங்கள் மறைந்த கத்த மீன்கள் அல்லமா நல்ல கரம் நடத்தும் முடியாது. எல்லாவற்றையும் திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜெபதிகளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமே. நன்றி நன்றி நன்றி தகப்பனே. இதுவரை நேரம் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் அப்பா நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினோம். எல்லாவற்றுக்கும் நீ ராமன்று மாமேன் என்று பயதரப்புற கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். நாலு மணிந்து செபித்த ரஞ்சன சுசுருக்கா டோலி சுசுருக்கா அடிமை கொடுத்தது கதாரணத்துக்கா ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்துறாண்டவர். அப்பா நீ ராமன்று மாமேன் என்று பயதரது கிருபைக்கா நன்றி அப்பா. பிறந்தவர்கள் குடும்பங்களை ஊழியங்களை ஐயா இல்லைங்களை ஆசீர்வதி பெருக பண்ணி இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி செபிக்கிறேன். மெய்யான வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அப்பா வெளிச்சத்துல வெளிச்சங்காடு வார்த்தையான ஒரு நீர் மகிமைப்படுவீராக பத்து கொடுப்பீராக பிரகாசமான வணக்கங்கள் திறந்து வேதத்தில் அதிசயங்களை காணும்படிக்கிற இசை நல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி. ஆமே நாங்கள் கண்களை ஏறெடுத்தோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சரியா தொண்ணூறு நேரம் எட்டு மணி ஒரு நிமிடங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். இணையத்திற்கும் சௌரிய அழைப்பில் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கத்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதிக வெப்பநிலைதான், ஆனாலும் கத்தர் காலங்களை அறிந்தவர் சமயங்களை அறிந்தவர் அதை நடத்தி செல்கிறார். நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை நிறுத்த உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள்.
4: ஆமென் ஆமென்.

உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்க வாழ்ந்து ஆண்டவரே அனுபவிக்க எங்களை நீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீங்களே. எங்களுடைய பாவம் சாபம் வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஐயா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணின்மணி போல எங்களை காக்கிறவரே, எங்களோடு இருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராபா உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்புகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீண்டும் மீண்டும் நம்புகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நீதியே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நியாயமே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேளையில உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது சுவாமி ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ளப்பா இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே அது நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும் அப்பா. 30, 60, 90 என்கிற நாட்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே நூறத்தனையான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாட்களை எங்களுக்கு தந்தருளுவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை என்ற விதை எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளப்பா இதோ அது விதைக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையினால வருகிற சந்தோஷம் சமாதானம் விடுதலை ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கும்படியா இந்த வார்த்தையில நாங்க உண்டை கட்டும்படியா ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இதோ கேட்கிற யாவரையும் உடைய ரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய ஆத்மாவை உடைய ரத்தத்தினாலே மூடுகிறேன் சுவாமி. இந்த வார்த்தை அப்பா இதோ அவர்களுக்கு பெனட்ரேட் பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி உங்களுடைய ஆண்டவரே இதோ நீங்க வைத்திருக்கிற நன்மையை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய பல அனுபவங்கள் ஆண்டவருக்குள்ளே அவரிடமிருந்து நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமையை குறித்தே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய அவருடைய பண்புகள் நம்மளை விடுதலை செய்கிறார், நம்முடைய ஆத்மாவுடைய காயம் கட்டுகிறார், நம்மளுக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறார், நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறார். நம்முடைய தேவைக்கு ஏற்ப அவர் எல்லாவாகவும் மாறி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய ஒரு பண்பு நம்மளை சுகமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். நாம் வியாதியிலிருந்து நீக்க வேண்டும், நம் வியாதி குணப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தம் உண்டு குணமாக என்று சொல்லி நம்மளை குணமாக்குவது தேவனுடைய முழு பரிபூரண சித்தம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல ஆண்டவருடைய அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்து அவருடைய தழும்புகளினாலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கார். அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்று 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே நாம் 53 பார்க்கிறோம். அதே போல பேதுருவிலேயும் நாம் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், குணமானோம் என்று 2 நம்மளுக்கு ஏற்கனவே நடந்ததை போலவும் குணமாகிறோம் என்று இருக்கிறதாகவும் நம்முடைய வசனங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம ஏன் வியாதியோடு இருக்கணும்? ஆண்டவருடைய சித்தம் நம் வியாதி இல்லாம நம்ம சுகமா ஆரோக்கியமா அவருடைய செட்டகள் இருந்து வழிந்து ஓடுகிற ஆரோக்கியத்தினாலே நாம் கொழுத்த கன்றுகளைப் போல இருக்க வேண்டும். நாம் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். ஆனால் நம்முடைய சரீரத்திலே ஏன் வியாதிகள் வருகிறது? அப்பொழுது இந்த வியாதிகள் வந்தாலும் இந்த வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி? இதைத்தான் நான் எனக்கு ஆண்டவர் இந்த எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த காரியத்துல எனக்கு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம். இதை எப்படி இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க நம்முடைய சரீரத்துல பெற்றுக்கொள்வது இலகுவான காரியம் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுது. அப்ப ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல? அப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம்? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லாது, அவருடைய தழும்புகளினாலே

0: நாம் குணமாகி விட்டோம், அப்ப நான் குணமாகலையே, இன்னும் ஏன் நான் வியாதியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நான் கடந்து வருகிற பாதைகள்ல இந்த வார்த்தையை நான் தியானிக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறதும் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நம்ம வந்து மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்முடைய இருதயம் கடினமா வச்சுக்க கூடாது. நம்முடைய இருதயத்துல கடினத்தன்னு மட்டும் என்ன செய்யறாரு, ஆண்டவரே நம்மளால குணமாக்க முடியாம அவரை நம்மளை குணப்படுத்தாதபடிக்கு அவரை நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ் பண்றோம். இப்ப சில வேளைகள்ல நம்முடைய பிள்ளைகள் வந்து திருப்ப திருப்ப நம்மளிடத்துல ஒன்றை கேட்கும் பொழுது, அதுவும் இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டு சாமானமாக இருக்கலாம், அந்த வந்து அவர்களுக்கு ஒரு சாப்பிடுற நேரத்துல அது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிடாது என்று சொல்லி நம்ம அதை கொடுக்காம நம்ம என்ன செய்வோம், ஒதுக்கி வச்சிருப்போம். அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும், ஹெல்த்தியா சாப்பிடணும் என்று சொல்லி ஒரு சிப்ஸோ வேற ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டை கேட்கும் பொழுது இல்ல இப்ப வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம வைத்திருப்போம். ஆனா அந்த பிள்ளைகள் சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்காம வச்சிருக்கலாம்னு சொல்லிதான் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சா நம்ம அந்த ஜங்க் ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்மளே கூட ஒரு இந்த நேரத்துக்கு வேண்டாம்ன்ற சொல்லி நாம் சில காரியங்களை தடுத்து வைத்திருப்போம். ஆனா அந்த திருப்பி திருப்பி நம்மளை வந்து நம்மள்கிட்ட வந்து அந்த பிள்ளைகள் வந்து கேட்கிற பொழுது என்ன செய்வோம், இன்னைக்கு முழுக்க உனக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ வந்து திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற, இன்னைக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ சாப்பிட்டு முடி, சாப்பிட்டு முடிச்சாதான் அதுவும் கொடுக்கலாமா கொடுக்கலையான்னு சொன்னா நானு யோசிப்பேன், திங்க் பண்ணுவேன். இப்படி எத்தனை பேர் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ சொல்லியிருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்லியிருக்கேன், என்னோட இருக்கிறவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சோ அதே போலதான் ஆண்டவரும் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு நல்ல காரியங்களை நம்மளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி அதை கொடுப்பதற்காக சில காரியங்கள் நம்மளுக்கு இப்பதான் வேணும், உடனடியா வேணும் என்று சொல்லி நம்ம அடம் பிடிக்கிற பொழுது அங்க என்ன நடக்குது, அதை நம்மளால நம்மளுக்கு வந்து அது இல்லையோ என்று சொல்லி நம்மளே அதை கொடுக்க முடியாத கட்டத்துக்கு எப்படி நம்ம சிலதை தள்ளுறோமோ அதே போல நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நல்லதான் செய்யறாரு, எனக்கு தேவைன்னா அது கொடுப்பாரு, எனக்கு நினைப்பதற்கும் அதிகமா அவர் கொடுக்கிறவர் என்ற வேதம் எனக்கு சொல்லுகிறது. சோ அந்த வேதத்தின்படி நான் என் தேவனை நான் நம்புகிறேன். அப்போ நம்முடைய தேவனை நம்ம அந்த அளவுக்கு இந்த வேதத்துல சொல்லப்படுகிறதின்படியே நம்ம தேவனை நம்புகிறோமா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நம் தேவனை பார்க்கிறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்லவே இல்லை, நிச்சயமா 100% இல்லை. நம்ம ஏதோ ஒரு காரியத்துல பாக்குறோம், ஆனா மற்றொரு காரியத்துல தேவனை அந்த அளவுக்கு இந்த காரியத்தை தேவன் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது கிடையாது. சோ இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம எங்கே விடுகிற புலிகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை ருசி பார்க்காம இருக்குதுங்கிறதத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தைகளை நீங்க அலைன் பண்ணுகிற பொழுது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்கிற பொழுது, எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதியையும் தேவன் நம்முடைய சரீரத்துல வர பண்ணார், வர பண்ணவே பண்ணார். இத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இப்ப நம்ம இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டாலே நம்ம வந்து அது இப்படி வியாதியே இல்லாம எப்படி இருக்க முடியும், பவுலுக்கு வியாதி இருந்துச்சு, வேதத்துல வியாதி இருக்கு, எல்லாருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. ஆனா நீங்க இந்த உள்ள தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா, நீங்க அங்க இயேசுவை பார்க்க போறீங்களா, இயேசு எந்த இடத்துலயாவது கால் வலின்னு உட்கார்ந்தாரா, இல்ல எனக்கு ஒரு எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு இருந்தாரா, இல்ல உடம்புல கட்டி இருந்துச்சுன்னு இருந்தாரா இயேசு? இன்றைக்கு நீங்க யார பார்க்க போறீங்க, அதுல இருக்கிற பரிசுத்தவான்களாகிய குறிப்பிடப்பட்ட இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்க போறீங்களா, இல்ல அங்க குறிக்கப்பட்டு இருக்கிற தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா, இல்ல அதுல இருக்கிற விசுவாசிகளை குறித்து இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்களா? எல்லாருக்கும் வியாதி வருகிறது, ஆனால் இந்த வியாதியிலிருந்து மீட்ட இயேசுவைத்தானே நானும் நீங்களும் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்கிறது என்பதற்காக தேவன் எனக்கு வியாதியை அனுமதித்தார் என்று சொல்லி கொண்டு அந்த தேவன் எதை அனுமதித்தாரோ அதே அனுமதித்தவர்கிட்டயே போயிட்டு ஆண்டவரே இதை எடுத்து விடுங்க, ஆண்டவரே எடுத்து விடுங்கன்னு சொல்லுவது எவ்வளவு மாய்மாலமான ஒரு விண்ணப்ப ஜபமாக இருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு நாம் தேவன் நம்மளை சகிப்பதற்கு, நம்மளை மேலும் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு, நம்முடைய கேரக்டரை ஆண்டவர் மெருகு ஏற்றுவதற்காக வியாதியை உங்கள் சரீரத்திலே கொடுத்தார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னா உங்களுடைய நம்பிக்கை எதுவோ அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா அது வார்த்தை உண்மை அல்ல. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ இயேசுக்குவாகிய கர்த்தரையே நம்ம என்ன செய்யறோம், மேன்மை பாராட்டுகள் ஒரு கூட்டம் என்று சொல்லுகிறோம். சிலர் வியாதிகள் வருகிற பொழுது என்னுடைய கேரக்டர் மாறுது, நான் இந்த பாடுகளுக்குள்ளதான் நான் தேவனை நான் இன்னும் அதிகமாய் நான் என்ன செஞ்சேன், தேவனிடத்துல நெருங்கினேன், நான் இன்னும் அதிகமாய் நான் தேவனை நான் கண்டுகொண்டேன், நான் இன்னுமாய் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சில போதனைகளை நீங்கள் கேட்கலாம். அப்ப கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னு உடனே நீங்க என்ன பண்ணலாம், ஓ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், என்னை மாற்றுகிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இது எல்லாமே உண்மைதான். சிலர் வியாதிகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், உண்மைதான். இந்த வியாதியினாலதான் நான் இன்னைக்கு அடங்கி போயிருக்கேன் என்று சிலர் சொல்லலாம், உண்மைதான். ஆனா அது உண்மை கிடையாது. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன சிந்தனை வர வேண்டும், ஆண்டவர் நம்மளுக்கு வியாதியிலிருந்து நீக்குகிறவர், அவர் எனக்கு வியாதியிலிருந்து எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல, இந்த வியாதியின் மூலமாக கற்றுக் கொடுப்பார் ஒரு மற்ற சாத்தானுடைய முள்ளாக இருக்குது என்றுதான் சொல்கிறார். தேவன் அனுப்பிய முள்ளாக அல்ல, சாத்தான் எனக்கு கொட்டுகிற முள் என்றுதான் சொல்கிறார். அப்போ தேவனுக்கு ஒரு ஹெல்ப், சாத்தான் கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமா? தன்னுடைய தேவ பிள்ளையாக உங்களை மாற்றுவதற்கு தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த தன் பிள்ளையை கொடுத்து மூன்றில் ஒன்றாக உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாக, ஆவியானவராக உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து விட்டு அவர் நம்மளை விட்டு அந்த சரீர பிரகாரமாக போனாலும் ஆவியோடு கூட நம்மோடு வாழ்ந்திருக்கிற தேவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி இப்படி எல்லாம் உங்களுக்கு செய்கிற தேவனுக்கு, இல்லாததுல இருந்து உருவாக்குகிற தேவனுக்கு உங்களை மாற்றுவதற்கு ஒரு பிசாசின் முள்ளு உங்களுக்கு தேவையா? அப்படிப்பட்ட நீங்க ஒரு அடங்காத ஜனமாகவா நீங்க இருக்கீங்க? அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனமாகவா நீங்க இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே. இப்ப இன்னைக்கு எத்தனையோ பேரு போய் தேவாலயத்துல இருந்தும் மீட்டிங்கா அட்டன் பண்ணியும் கூட தேவனை தேடுகிறவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நாம் தேடுகிறத நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய வெளித்தோற்றத்தை நாம் பார்க்கிறோம், ஐயோ கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், ஆனா அங்க உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க எவ்வளவு தூரம் அவர்கள் வாயினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்களா, முழுமையாக தேவனை கஷ்டம் வருகிற பொழுது முழுமையாக தேவனை நம்புகிறார்களா, இது எல்லாவற்றையும் பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலைய நம்மளுக்கு அதிசீக்கிரத்துல நம்மளுக்கு கொடுக்க அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேங்கிறதற்காக நான் மற்றவர்களை சாடியோ மற்றவர்களை குற்றப்படுத்தியோ பேசல. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் எனக்கு தேவையா இருக்கு. நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தேவனுக்கு முழுமையை கொடுக்காம நான் என்னுடைய சுயத்துல நான் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த சுயம் உடைக்கப்பட வேண்டும். அந்த சுயம் உடைக்கப்பட்டு என் தேவன் அங்கே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற பொழுது என்னுடைய செயல்ல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய எண்ணத்துல, எல்லாத்துலயும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய லைஃப் அப்படியே, நம்முடைய சுவாச குழாய்கள், நம்முடைய செல்ஸ் எல்லாமே தேவனை என்ன செய்யும், ஆர்ப்பரித்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு என் தேவன் கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் எனக்காக நன்மை செய்கிறவராய் வெற்றி சிறந்திருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் நன்மைதான் செய்வார், என் காதுகளுக்குள்ளே அது துர்ச்செய்தியாய் இருந்தாலும் கூட, நான் பார்க்கிற காரியம் எனக்கு துர்ச்செய்தியா இருந்தாலும் கூட அது எனக்கு துர்ச்செய்தியே அல்ல, என் தேவன் எனக்கு நன்மையான செய்தியைத்தான் தருவார். இதை நம்ம என்னால ஆணைத்தரமா சொல்ல முடியும் தேவச்சனமே. இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள்ல இன்றைக்கு நடக்கிற அதே சிச்சுவேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது, ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது என்னுடைய மனநிலைமை அழுது கொண்டோ, புலம்பிக் கொண்டோ, குறை சொல்லி கொண்டோ, முறுமுறுத்து கொண்டோ, என்ன வாழ்க்கை, எப்படி இந்த வாழ்க்கை மாறப்பொழுது, நம்ம கடவுளை தானே நினைக்கிறோம் அப்படி என்று சொல்லி என்னுடைய என்னுடைய சூழ்நிலை இருக்கும். ஆனா இப்ப வரும்பொழுது நாட் இவன் சிங்கிள் பர்சன்ட் நான் அசையவே இல்லை. ஏன்னா அது எவ்வளவு நான் எனக்கு அதை பார்த்தா சிரிப்பா இருக்கு. அடக்கடவுளே, இதே காரியத்துக்காக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழுதேன். நானு இதே காரியத்துக்காக நான் தேம்பி தேம்பி அழுதேன். எனக்கு நான் யாரும் இல்லையா என்று நான் புலம்பிக் கொண்டு இருந்தேன். ஆனா இதுல மாறப்பட்டது என்ன? நான் அதே சரீரத்தோடு தான் இருக்கிறேன், அதே மாமிசத்தோடு தான் இருக்கிறேன், அதே பிரச்சனையை தான் என் காதுகள் கேக்குது, அதே பிரச்சனையை தான் என் கண்கள் காணுது. ஆனா அது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒரு துளி கண்ணீர் வரல, ஒரு துளி வேதனை இல்ல. ஏன் ஆண்டவரே இப்படி இப்படி நடக்குது, ஏன் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று சொல்லி சுய பச்சாதாபம் என் மேல இல்ல. எனக்கு நான் எனக்கு இன்னும் ஒரு அதை சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். நான் அந்த அதுல இருந்து அந்த ஒரு ஓவர் கம் பண்ணும் பொழுது அவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ தேவன் இல்லைன்னா, அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னா நம்மளுக்கு கேட்கிற காரியங்கள் நம்மள வந்து என்ன செய்யாது, நம்மளை அசைக்காது, நம்மளை வேதனைப்படுத்தாது. அப்போ இந்த வியாதிக்குள்ளே நம்ம மீண்டுமா இந்த வியாதியின் காரியங்களுக்குள்ளே வருவோம், பலவீனத்துக்குள்ளே வருவோம். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கிற கடினங்கள், தேவனை முழுமையாக நம்பாத தன்மை. இப்பொழுதும் கூட நாம் அப்போ சில 12:6-16 வாசித்து விட்டு நான் மீண்டுமா இதற்குள்ளே நான் போகிறேன். அப்போஸ்தலர் 12:6 ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹலேலூயா. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காணுகிறதாக நினைத்தான். அவன் முதலாம் காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதே என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இதோ இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்னால் நாம் இந்த முதல் பகுதியை நாம் மற்ற நாள் நம்ம இன்னும் அதை ஆழமாய் பார்க்கலாம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச நினைத்த காரியம் என்னன்னு சொன்னாக்க, இந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு நமக்காக நம்மோடு இருந்த ஒரு மனுஷன் பேதுரு அங்க சிறைச்சாலையில இருக்கிறார், நம்ம அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவங்களாய், எவ்வளவு பரிதபித்து, எவ்வளவு அன்புடையவர்களாய் அங்கே அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பேதுரு வெளியே வரணும்னு சொல்லி அங்க ஜெபிக்கிறார்கள். அங்கே அநேகர் கூடி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனா அங்க பதில் வந்து விட்டது. பதில் வந்து கதவை தட்டுது. அங்க ஆளே தட்டுறது மாத்திரமல்ல, ஒரு ஆளு போய் வந்து, ஏமா பேதுருவே கதவை தட்டுறாரு. அந்த சந்தோஷத்துல அந்த அம்மா கதவை திறக்கல. அந்த ஜெபத்துக்கு ஜெபம் வந்த உடனே அந்த ஜெபத்துக்கு வந்த பதிலுக்கு திறந்து அந்த ஜெபத்துக்கு தானே பதில் வந்தது இல்லையா? அந்த சந்தோஷத்தை விட இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜெபத்துக்கு வந்ததனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்காம போய் ஷேர் பண்றாங்க. அங்க ஷேர் பண்ணும்போது என்ன நடக்குது, அவர்கள் என்ன சொல்றாங்க, பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறாங்க. அவ சொல்ற இல்ல, அவதான் அவ வந்து திரும்பி சொல்றா அவதான் என்று சொல்லி அப்பவும் சொல்றாங்க, நீங்க அவங்க வந்து தூதனாய் இருக்கலாம் என்று சொல்லி. அதுக்கப்புறமும் பேதுரு என்ன செய்கிறாரு, அங்கே தட்டி கொண்டு இருக்கிறது, அங்கே திரும்பவும் பின்னும் தட்டி கொண்டே இருக்கிறார். அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய கிருபை, பேதுரு எப்படியாய் தட்டி கொண்டு இருக்கிறாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்கான பதில் தட்டி கொண்டேதான் இருக்கு. உங்களுக்கான பதில் வந்தாகி கதவுண்டே தட்டி கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த கதவை திறந்து பார்த்து உங்கள் ஜெபத்திற்கு வந்த பதிலை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போய் மற்றவங்கள்கிட்ட சொல்றது இருக்கட்டும், அந்த ஜெபத்துக்கு வந்த பதில போய் நீங்க மற்றவர்களிடத்துல ஓ இன்னைக்கு நம்ம ஜெபிச்சதுக்கு பதில் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷம். இன்றைக்கு இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஆவியானவர் இன்றும் உதவி செய்வாராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நீங்க ஜெபித்து அதுக்கு பதில் வந்திருக்கும். ஆனா அந்த பதில் வந்து சந்தோஷத்தை விட நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவோம். அதை வாங்கி ஒரு சும்மா ஒரு ஒரு சாப்பாட்டு சாமான இருந்தா கூட இன்னைக்கு இது வந்துருச்சு, நான் நினைச்சேன் வந்துருச்சு, அதை சாப்பிடுங்க முதல்ல, அது எவ்வளவு நல்ல ஸ்வீட்டா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க, எவ்வளவு சவரா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க, நீங்க விரும்பினது வந்துச்சு, அதை ஆண்டவர் கொடுத்தாரு, சோதரித்து அந்த வந்த பதில கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு எனக்கு நான் நினைச்சேன் வந்துருச்சு, இதை நீங்க சொன்னீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பிதற்றுகிறாய் என்று சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ தப்பா ஆர்டர் வந்துருச்சு, இப்படி ஏதாவது உங்களை சொல்லி குழப்பி விடுவாங்க. இந்த குழப்பத்துல நீங்க தேவன் வைத்திருக்கிற நன்மைய, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜெபத்துக்கான பதில நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. தேவச்சனமே நீங்க நம்ப வேண்டியது, என் தேவனிடத்திலே நான் ஜெபிக்க பொழுது அவர் எனக்கு ஜெபத்திற்கு பதில் தருவார். இதை விட இன்னொரு காரியம், நான் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் என் தேவன் எனக்கு நன்மையானதை எனக்கு நிச்சயமாக என் தேவன் எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புகிற பொழுது நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எபிசியர் 3:20 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த பைபிள்ல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் இப்போதைக்கு நீங்க விட்டுருங்க. இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்க திருப்பி திருப்பி படியுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் ஆண்டவர் தர வேண்டும் சொன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன இங்க சொல்லி தராங்கன்னா, நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே. உங்களுக்குள்ள இருக்கிற பேட்டரி எவ்வளவு சார்ஜா இருக்கு, 100% உங்க இதுல சார்ஜ் ஆயிருந்துச்சுன்னா தான் அந்த வெளிச்சம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது உங்க கையில 10% இருந்துச்சுன்னா அதுக்குரிய அந்த லோ காட்டிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு டிவைஸ்ல எல்லாம் பேட்டரிய போட்டீங்கன்னா சார்ஜா இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி ரிமோட்டும் வேலை செய்யும். அது கொஞ்சம் லோவா இருந்தா உங்களுக்கு அது லோவா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அது சொல்லும். சில இது வேலையே செய்யாது, லோக்கு கீழே போச்சுன்னா வேலையே செய்யாது, அந்த ரிமோட்டே சும்மா ரிமோட்டுன்ற பேர்ல தான் இருக்கும். இன்றைக்கு அதே போலதான் உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எவ்வளவு இருக்கு, அந்த வல்லமையின் படிதான் நீங்க வேண்டிக் கொடுக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கிரியை செய்வார். அப்ப இந்த வல்லமை சக்தி எனக்குள்ள, அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஒருவரிடத்துல அதிகமான வல்லமையும் ஒருவருக்கு கொஞ்சமான வல்லமையும் கொடுப்பதற்கு இல்ல. போன வாரம் பார்த்தோம், தேவனிடத்தில் பட்சபாதம் அல்ல, தேவன் எல்லாருக்கும் சமமா ஒரே வல்லமையை தான் கொடுத்திருக்கிறார். ஒரே வல்லமை தான் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமைய நாம் இப்போ நம்ம அந்த வேதத்தை படித்து இந்த வார்த்தைகளை நம்பி இந்த சத்தியத்தை கேட்டு நான் குணமாகி இருக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகி இருக்கிறேன், என் சரீரத்துல நான் வந்து பலவீன இருக்க முடியாது, என் சரீரத்துல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அவருடைய அவருடைய சட்டிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினால் நான் புதுபலன் அடைந்திருக்கிறேன், அவருக்காக கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அடித்து உயர பரப்பார்கள், அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள், நான் புதுபலன் அடைகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு சோர்வா இருக்கு, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல, அப்ப நான் வந்து எப்படி சிஸ்டர் போய் சொல்றதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எது போய்? நீங்க வியாதியா இருக்கிறது போய், நீங்க பலவீனமா இருக்கிறது போய். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உண்மைன்னு சொல்றீங்கல்ல, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப தேவனுடைய அவருடைய வார்த்தை சொல்லுகிறதைய தழும்புகளினாலே நீங்க குணமானவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு வியாதியோடு இருக்கிற நானும் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரையே தியானிக்கணும். நம்மளுக்குள்ள கிரிய செய்கிற வல்லமை உள்ள நமக்குள்ள கிரிய செய்கிற அந்த வல்லமையை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வல்லமையை நீங்க என்ன பண்ணணும், இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணணும். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்போ நம்ம சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய. அப்போ நமக்கு எப்படி செய்வாரு? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வல்லமை நீங்க பட்சபாதங்கள்ல அல்லப்பா, நாங்க எத்தனையோ டெஸ்டிமோனிஸ் கேட்கிறோம், அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் நீங்க கேன்சரை ஹீல் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு கட்டிய நீங்க ஒரே நேரத்துல நீங்க எடுத்து போட்டிருக்கீங்க, அவங்க ஒரு சிலருக்கு நீங்க லிவரை ஹீல் பண்ணிருக்கீங்க, ஒரு சிலரை மறித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு சிலருக்கு கிட்னியை கொடுத்துருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கு கண்ணு பார்வை கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு காதை வந்து கேட்க பண்ணிருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க இவ்வளவு அற்புதங்களை செய்தீங்கன்னு நாங்க கேட்கிறோம், நாங்க வேதத்திலையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிறவி குருடனை நீங்க பார்க்க வச்சிருக்கிறீங்க, பிறவி செவடனுடைய கண்களை நீங்க திறக்க பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க எல்லா வியாதியையும் நீங்க தீர்த்திருக்கிறீங்க. நான் வியாதியோடு இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல, நான் நீங்க சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லிதான் நீங்க குணப்படுத்தி இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கேரக்டர் ஆண்டவரே, இதத்தான் நீங்க தான் என்னுடைய பரிகாரி ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ரண வைத்தியன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசிகள் இடத்துல போய் என் வியாதிக்கு எப்ப எனக்கு ஒரு தீர்வு வரும், தேவனுடைய சித்தம் என்று கேட்ட நாட்களை மன்னியும் ஆண்டவரே, அது எல்லாம் என்னுடைய அறியாமையின் நாட்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, என் தேவனுடைய சித்தத்தை ஆராய மாட்டனா என்று சொல்லி நான் ஊழியர்களை தேடி தேடி போன நாட்களை மன்னியுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீங்க மெச்சூர்டு பிள்ளையா ஆண்டவரே, சில்ட்ரனா என்னை நீங்க மாத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன பால் குடிக்கிற பிள்ளையா, மூல உபதேசத்திலிருந்து என்னை தூக்கி எடுந்து சமாதானம் பண்ணுகிறவனாய், உங்களுடைய சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளையா என்னை நீங்க மாற்றி எடுக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த எபிசியன் 3:20 நான் நீங்க ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல நான் பிடித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்க செய்வீங்கன்னு தான் எனக்கு தெரியும், நான் நம்பினேன் ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள கிரிய செய்கிற வல்லமையின்படிதான் நீங்க வேலை செய்வீங்கிறது இன்னைக்கு என் அறிவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கொடுத்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் இந்த இந்த ஆக்சிஜனுக்குள்ள ஆண்டவரே, இதோ அந்த அலபா ஷபா லபக்கர பரா லபா ஷக்கன்னே மேக்க கென்னே மனா ஹோவா அண்டர் திஸ் வாய்ஸ், இதோ நீங்க அலபா ஷக்கன்னா மகக்கன மனா, இதோ இந்த ஆக்சிஜன் மூலமாய் நீங்க அந்த டேங்க் மூலமாய் நீங்க அந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்க சிறு பிள்ளைய போல இதோ இந்த வார்த்தையை கேட்டு அதோ நீங்க தேவனிடத்துல ஒப்புரவானபடினாலே இதோ தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க கொடுக்க போறாரு என் மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, லபா ஷக்கென்னே மெகக்கெனே மனா, ஹலபா ஷக்கென்னே மெகக்கெனே மனா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இதோ அப்பா அந்த சதத்தை கேட்ட ஆண்டவரே, அந்த மகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இதோ அந்த ஆக்சிடென்ட் டேங்க்ல இருந்து யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே இந்த வீடியோ அப்பா என்னைக்கு வரைக்கும் இந்த யூடியூப்ல இருந்து கொண்டு இருக்குதோ, இந்த சத்தத்தை என்றைக்கு யார் யார் கேட்கிறார்களோ ஆண்டவரே விசேடமாய் இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் ஒழிக்கிற பொழுதெல்லாம் உங்களுடைய விடுதலை உண்டாவதாக, உங்களுடைய அற்புதம் கடந்து வருவதாக, உங்களுடைய அதிசயம் கடந்து வருவதாக ஆண்டவரே. இதோ யார் யார் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வார்த்தையின்படி அலைன் பண்ணி கொண்டார்களோ, இதோ தங்களுடைய கழுத்துக்கள் இருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து போட்டு தேவனுடைய சத்தத்தோடு கூட தங்களை இணைத்துக் கொண்டார்களோ, இதோ வியாதி எங்க இடத்துல இருக்க முடியாது அவ்வளவுதான், அது எப்படி வந்தது, அது சாபத்தினால வந்ததா, முற்பிதாக்களுடைய கிரியைகள்னாலே வந்ததா, என்னுடைய பாவத்தினாலே வந்ததோ, இதெல்லாம் நான் அலசி ஆராய மாட்டேன். ஐ ஹாவ் த சொல்யூஷன், எனக்கு என் தேவன் எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறாரு. என்ன வியாதியா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட அந்த டாக்டர்ஸ்கள் பேர் வைத்திருந்தாலும் அது எல்லா வியாதியும் என் தேவன் ஆல் டிசீஸ் ஆல் டிசீஸ் அப்பா, இதோ அவர் சகல நோய்களையும் எங்களை விட்டு நீக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதோ நாங்க இன்றைக்கு இந்த எபிசியன்ஸ் 3:20 ஒப்பு கொடுத்தபடினாலே, இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யார் யார் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, இதோ இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையின் படியே நீர் கிரியை செய்வீராக, இதோ அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை ஆண்டவர இதோ நூறத்தனையா பெனட்ரேட் பண்ணட்டும், இதோ அவர்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணப்படட்டும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இந்த அறியாமையை நீங்க மன்னித்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர. இதோ இத்தனை நாள் நீங்க கிரியை செய்யாம இருக்கிறதற்கு எங்களுடைய வல்லமை தான் மிஸ்டேக்குங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொண்டோம் ஆண்டவர. வி சரண்டர் அப்பா, இதோ நாங்க இன்றைக்கு எங்களை முற்று முழுவதுமாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு யார் யார் இதை கேட்டு ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. டாக்டர்ஸ்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், டாக்டர்ஸ்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் இதோ ஒரே நொடி பொழுதுல மாற்றி போடுகிறேன் தேவனுடைய வல்லமையின் படியே. இதோ பரிபூர்ண சுகத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உடைய செட்டிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் கொழுத்த கன்றை போல வந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய சாட்சியை சொல்லட்டும். என் தேவனனை சுகப்படுத்தினார் என்கிற செய்தி எங்கள் காதுகளிலே வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
1: வெளிப்பாடுகளோடு எங்களுக்கு வாசையும் வெளிச்சம் வெளிப்பட்டார். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தீர்கள் சுகமளிக்கும் வல்லமை, குணமாக்கும் வரங்கள், ஆவியின் வரங்கள் ஒன்று குணமாக்கும் வரங்கள். அந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அதை நாங்கள் அனல் முட்டும் பொழுது அங்கே ஊக்கமான செபம் பிணியாளி ரட்சிக்கும் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ரட்சிப்பு உண்டாகும். எங்களை விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்கிறீங்க, ஜபித்திருக்கிறீங்க, வழிபாடுகளை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை பெற்று கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த நிறைவாசிர்வதிப்பதாக தேவசமாயத்தை கூறுகிறோம். கத்த ரிசித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்குமே. தேவசமாயத்தை குரு நன்றி சிஸ்டர்.
0: ஆமென் ஆமென். தேங்க் யூ சிஸ்டர்.
1: ஆமென் ஆமென். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம், குணமாக்கும் வல்லமை இன்றைக்கு அந்த குணமாக்கும் வரங்கள் எங்களுக்குள்ள செயல்பட கத்தர் அந்த வரங்களை தந்து எங்களை அனல் மூட்டி நாங்கள் ஊக்கமா அச்சபிக்கும் போது விடுதலையை பெற்றுக்கொள்ள கேட்கிற இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் கேட்கும் பொழுது ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும், குணமாக்கும் வரங்கள் செயல்பட ஒரு தாகத்தோடும் வாஞ்சியுடன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் நெருங்கட்டும் கத்தர் அபிஷேகத்துல. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற 8:35 நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு அடுத்ததாக வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் கதைகளையும் கற்றுக் கொடுக்க சத்தியத்துடனான கதைகள் எங்களை இன்னும் சத்தியத்துக்குள் வளர்கிறது, மறக்கவே விடுவதில்லை கதைகள் கூட. ஆமே என் அப்படியா?
2: நன்றி அம்மா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம்.
1: வரவேற்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: நன்றி. Father, we come to you this wonderful evening in the mighty matchless name of Jesus Christ, our Lord and Savior. We ask you, Father, to teach us your word through the power of your Holy Spirit. In Jesus name we pray. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தரணும். அன்பரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எபேசியர் 6:16 ஒரு 3-4 வசனம் பார்க்க போறோம். எபேசியன் 6:16 பக்க எண் 269 எபிசியன்ஸ் 6:11 நான் படிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்த வசனம் வந்து எந்த சமயம், 18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இப்ப நம்ம வந்து 16 பார்ப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாதிகார வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப சர்வாதிகார வர்த்தம் ஆர்மர் ஆஃப் காட்பாங்க இங்கிலீஷ்ல, சர்வாயுத வர்க்கத்து வர்க்கம்னா என்னன்னு கேள்வி வருது. இந்த சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்ட்டு அடுத்த வரிகள்ல பவுல் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த 12 பார்க்க போனாக்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு வந்து போராட்டம் வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல. அவர் பேட்டில் இஸ் நாட் அகேன்ஸ்ட் பிளஷ் அண்ட் பிளட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்க, இப்ப ஸ்பெயின்ங்கிற ஒரு நாடு இருக்கு, அந்த ஸ்பெயின்ல வந்து புல் ஃபைட்டிங் சொல்லுவாங்க, காளை அடக்கிறது, நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி காளை அடக்கிற போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில அந்த காளை வந்து சீரும். அப்ப மேட்டிடோர் அப்படின்னா காளை அடக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவர் நல்லா நல்லா அலங்காரமா எல்லாத்தையும் போட்டு தொப்பி வச்சுட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருனாக்க, காளை அந்த பந்தயம் ஆரம்பிச்ச உடனே காளை சீரி அவர்கிட்ட வரும். வரும்போது அவர் என்ன பண்ணுவாருனாக்க, ஒரு சிகப்பு கலர் துணியை காமிப்பாரு. உடனே காலை நினைச்சுக்கோ, அந்த சிகப்பு கிளர் துணி தான் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு கிளர் துணியை திருப்பி திருப்பி குத்தும். இப்படி ஒரு 10-15 முட்டி முட்டி முட்டி முட்டி அதோட செயல் இழந்து போன பிறகு உடனே மேட்டடோர் வந்து அந்த காளைய அடிச்சு தூக்கடிச்சிருவாரு. காலை நினைக்குது அந்த சிகப்பு கிளர் துண்டு தான் நமக்கு எதிரி அப்படின்ட்டு. அந்த துண்டு எதிரி கிடையாது, அந்த மேட்டடோர் இருக்கிற பத்தியா அவர் தான் அந்த காளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதை தான் அந்த காளைக்கு எதிரி. அந்த மாதிரி காளை எப்படி அந்த சிகப்பு துணிய எதிரின்னு நினைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மனுஷங்கள் எதிரின்னு நினைச்சாக்க, நம்ம பந்தயம் வந்து மாமசத்தோட ரத்தத்தோடும் இல்லை. நமக்கு வந்து போராட்டம் வந்து ஆவி உலக மண்டலத்துல தான் இருக்கு. இப்ப வந்து நான் சில விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். சில வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும், சில சமயம் பிள்ளைங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சமயங்கள்ல நான் அந்த ரியல் டெஸ்ட்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்கேன். சில பிள்ளைங்க வந்து ரொம்ப கீழ்ப்படியாம இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி இருக்க என்ன காரணம்னாக்க, நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகள் மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியோட ஜெபம் பண்ணி அந்த கீழ்ப்படியாமின் ஆவிய ஸ்பிரிட் ஆஃப் ரெபலியன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதெல்லாம் ஓட்டணும். தினப்படி வார கணக்கில் வாரம் இப்படி வீக்கோ மாசத்துக்கு வரதையோ வாரத்துக்கு வரதையோ ஒரு உபவாச ஜெபம் பண்ணி அந்த மாதிரி ஆவியுலகத்துல இருக்க பிரச்சனைகளை கட்டினாலே, அந்த காணாத வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த காணாத உலகத்துல அதை கட்டினாலே மாம்ச உலகத்துல நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதனால நம்முடைய போராட்டம் வந்து ஆவி உலக மண்டலத்துல இருக்கு. அதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். மனுஷங்க நமக்கு எதிரி கிடையாது. எனக்கு இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார். எல்லா ஆல் ஹியூமனிட்டி இஸ் இன் கிறிஸ்ட் என்று சொல்வாங்க. அப்படின்னா என்ன, உலகத்துல இருக்க எல்லா மக்களும் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க. எல்லாருக்காக செத்துட்டாரு, எல்லாருக்காக அவர் இறந்துட்டாரு, இறந்து உயர்த்தி எழுந்துட்டாரு அவர் எல்லாருக்காகவும். யோவான் 3:14 பாத்தீங்கன்னாக்கா, காட் சோ லவ்ட் த வேர்ல்ட் ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன் போட்டிருக்கோம். ஆண்டவர் உலகத்தை வெகுவாக ரசித்தார்னா உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நேசிச்சாரு. அதனால ஆண்டவருக்கு பிரியமானவைகள் நமக்கு பிரியமானவைகள். ஆண்டவருக்கு மனுஷங்களை பிடிக்கும், அதனால நமக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் தெரியும், ஆண்ட்ரின் அவருக்கு பேரு. அவர் வந்து அமெரிக்கன். அவர் கலிபோர்னியால இருக்க ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அந்த சர்ச் வந்து கலிபோர்னியா சர்ச் வந்து என்ன ஆகுதுனாக்க, அது வந்து பைபிளுக்கு புறம்பாக உறவுகளை கொண்ட சர்ச், ஆல்டர்னேட்டிவ் லைஃப் இருக்க சர்ச். அந்த சர்ச்சில் போய் அவர் வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவர் நினைச்சாரா, இந்த மாதிரி ஒரு சபைக்கு வந்திருக்கமே, சபையில இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரியான வாழ்க்கை வாழ்றவங்களாம் இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தானா. அப்ப டப்புன்னு யாரோ தலையில அடிக்கிற மாதிரி தெரிஞ்சான். அண்ணாந்து பார்த்தாலும் திரும்பி பார்த்தாலும் பக்கத்துல யாருமே இல்லை, அவர் கடைசி ரோல் இருக்காரு. அப்படின்னா ஆண்டவரே நம்மளை தட்டு தட்டுறாரு நினைச்சுக்கிட்டாராம். அவர் நினைச்சிட்டு அவர் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி உம்முடைய கிரியேஷன் நீங்க இவங்களுக்காக மறிச்சிருக்கீங்க, அவங்கள பத்தி நான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல யோசிக்கிற தப்பு அப்படின்னு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டாராம். அதனால நமக்கு வந்து போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோட மாம்சத்தோடும் கிடையாது, நம்முடைய போராட்டம் ஆவியுலகத்துல இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உலகம் முழுக்க வந்து பிரச்சனைக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தாக்க ஈரான்ல வாருங்கிறாங்க, அங்க அதுங்கிறாங்க, இங்க இதுங்கிறாங்க, பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறாங்க, உலகம் கனடால டீன் பெட்ரோல் எல்லாம் $1 ஏறிடுச்சா, அது பெரிய நியூஸ் இருந்துச்சு போன வாரம். அதனால கனடா ரெசிஷனுங்கிறாங்க, பல விதமான பிரச்சனைகள் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு கேள்வி வருது, அந்த பிரச்சனைகள் நம்ம தாக்காதபடி நம்ம எப்படி வெற்றிகரமா வாழ்க்கை வாழ்றது அப்படின்னாக்க, இந்த சர்வாயுதகர் வர்க்கத்தை தரித்துக் கொள்வதன் மூலமாக, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நம்ம வந்து காணாத உலகம் இருக்கு பாத்தீங்களா, அன்சீன் வேர்ல்ட், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரை வேணாலும் எப்ப வேணாலும் தாக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து தயாரா இருக்கணும் எப்பவுமே. அதுக்கு ஒரு கதை கடைசியா நான் சொல்ல போறேன், எப்பவுமே தயாரா இருக்கணும் எப்படின்னாக்க, எப்பொழுதும் நம்ம வந்து ஆண்டவரோட உறவாடி அந்த வசனத்திலையும் ஆவியிலையும் நிலைத்து நிற்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஆறாவது இந்த எபேசி ஆறுல பாத்தீங்கன்னாக்க 11-18 வரைக்கும் பல விதமான சொல்றாரு பவுல் எப்படி இருக்கு, தலைச்சரா போட்டுக்குங்க, அதை போட்டுங்க, இதை போட்டுங்கன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல நான் நினைப்பேன், ஆஹா இப்படி சர்வாயுத வர்க்கம் இருக்கு, இதை நம்ம போட்டுக்கிட்டாக்க நமக்கு எந்த விதமான ஆபத்து நடக்காது, எப்படி இதை போட்டுக்கிறேன்னு நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். எனக்கு அப்போ வந்து ஒரு அம்மா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க சர்ச்சில், அவங்க வீட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன். அவங்க சொல்லுவாங்க, ரத்தத்தை நினைச்சுக்கோங்க, அவர் சிலுவையில மறிச்ச ரத்தத்தை நினைச்சுக்கோங்க, நினைச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, அது சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறது அப்படின்னாங்க. அவங்களும் சரிதான், அவங்க சொன்னது சரிதான். அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், இப்படி ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கு, இந்த ஃபுல் ஆர்மர் ஆஃப் கார்டை நாங்கள் போட்டுக்கிட்டாக்க எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது, வாழ்க்கையில் வெற்றிகரமா இருக்கலாம் எப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நிறைய டிக்ளரேஷன் பண்ணி பார்த்தேன். அப்ப ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன், அவர் என்ன சொன்னார்னாக்க, இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அது வந்து ராபர்ட் யங்னு ஒரு பிரசித்தவான் எழுதினது. யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஹீப்ரூல எப்படி இருக்கோ கிரீக்ல எப்படி இருக்கோ அப்படியே இங்கிலீஷ்ல முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் அதுல என்ன போட்டிருக்கிறாருனாக்க, அந்த YLT டிரான்ஸ்லேஷன் நீங்க எபேசியன் 6 படிச்சீங்கனாக்க எல்லாத்தையும் போடுவாரு, போட்டுட்டு கடைசியில போடுவாரு, அது இங்கிலீஷ் நான் படிக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கும். அது எப்படின்னாக்க இங்கிலீஷ் பேப்பர் எடுத்துக்கிறாங்க, எபிஷியன் 6:11 அதுல என்ன போட்டிருக்குனாக்க, 10-17 படிக்கிறேன், 17-18 படிக்கிறேன், தி ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அண்ட் ஸ்வோர்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் விச் இஸ் தி சேயிங் ஆஃப் காட் த்ரூ ஆல் பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன். அப்படின்னாக்க அவர் என்ன சொல்றாருனாக்க, இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி போட்டுக்கிறதுனாக்க, நம்ம வந்து வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் செய்வதன் மூலமாக, ஆவியில ஜபிப்பதன் மூலமாக இதை போட்டுக்கிறோம், அப்படி சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொள்ள முடியும்னு சொல்றாரு அவரு. அப்படின்னா என்ன, இப்ப பிலிப்பியன்ஸ் 6 பாக்கணும்ல, வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு, பிலிப்பியன்ஸ் 4:6 நினைக்கிறேன் இந்த வருத்தில இருக்குது. ஆனாக்க அந்த மாதிரி நம்ம வந்து எப்ப நம்ம வேர்டிலையும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலையும் நிலைத்திருந்து ஆவியில பேசுறோமோ அப்ப நம்ம சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சர்வாயுத வர்க்கம் சர்வா ஒரு நிமிஷங்க கத்துக்கிறேன் நான், சர்வாயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கம்னாக்க ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் எப்படி போட்டுக்கிறதுனாக்க, வார்த்தை அபிஷேகம் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது, அதன் மூலமாக நம்ம வந்து சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோமா, அதுதான் யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல ராபர்ட் யங் சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வந்து ஆண்டவரிடம் உறவாடி ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த அந்த அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட அந்த எண்ணத்தோட நம்ம வந்து எப்ப ஆண்டவரை ஒட்டுறவாடி வார்த்தையிலும் ஆவியிலும் நிலைத்திருந்து நம்ம வந்து ஆராதனை செஞ்சு பரிசுத்த ஆவியால நம்ம ஜெபிக்கிறோமோ, டங்ஸ்ல பேசி ஜெபிக்கிறோமோ, அப்ப வந்து நம்ம சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோமா. இப்ப நமக்குள்ள வந்து அந்த காட் கான்சியஸ்னஸ், ஆவி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இருந்தாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு பேர் இருக்காங்க. எனக்க தியாலஜி 101 வந்து ட்ரினிட்டி கேனாட் பி செப்பரேட்டட், திருத்துவத்தை பிரிக்கவே முடியாது. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல பிதா வெளிப்பட்டாரு, குமாரனும் பரிசுத்தாவே ஒழிஞ்சிருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் குமாரன் வெளிப்பட்டாரு, பிதாவும் பரிசுத்தாவே ஒழிஞ்சிருந்தாங்க. ரெவலேஷன்ஸ்ல சூன் கமிங் கிங் வராரு, அங்கேயும் பிதாவும் பரிசுத்தாவும் இருப்பாங்க. பைபிள் முழுக்க எங்க பார்த்தாலும் நீங்க வந்து அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவைய பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்தவ மக்கள் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஐடியா, அந்த நினைப்போட நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு தெரியும், நம் கண்கள் பார்ப்பதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, கைகள் செய்வதை இயேசு கிறிஸ்து செய்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து அந்த அவரோட ஒன்றா இருப்பதை உணர்வோம். அந்த மாதிரி இருந்து நம்ம வந்து வார்த்தை அபிஷேகத்தில் இருந்து அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நம்ம வந்து சர்வாயுதத்தை போட்டுக்கணும் அப்படின்னு யங்ஸ் லிட்டர் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. பாருங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிடபிள்யூ கென்யன் ஒருத்தர் இருந்தார், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து ஒரு வீல் சேர்ல இருக்க ஆளை பாப்பாராம், கண்ணை வச்சு பாப்பாராம், அந்த ஆளுக்கு குணமாயிருமா, உடனே எழுந்து நடப்பானாம். ஒருத்தர் கேன்சர்னாக்கா கண்ணை வச்சு பாப்பாராம், ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய கண்கள் இயேசுவின் கண்கள் அப்படின்ட்டு. அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பல விதமான அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. நம்ம திருப்பி இன்னைக்கு பாப்போம் திருப்பி ஒன்னு தடவை. அப்ப கேள்வி வருது, இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமாக வாழ்னாக்கா சர்வாயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ளணும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஜபத்தோடும் வசனத்தோடும் அந்நிய பாஷை பேசுறதுனால நம்ம தடுத்துக் கொள்றோம். அதை வந்து நம்ம எப்பொழுதும் வந்து நம்ம வந்து எப்பவுமே தடுத்திருக்கணும். நம்ம வந்து ஞாயிற்றுக்களை மட்டும் தடுத்துக்கொண்டு, புதன்களை மட்டும் தடுத்துக்கொண்டு, மற்ற நாள்லாம் வந்து சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தாக்க நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடும், நம்ம வாழ்க்கையில தோல்வி விற்று போய்விடும். அந்த மாதிரி தோல்விகள் இருக்கக்கூடாது. அப்படின்னாக்க நம்ம வந்து எப்பொழுதும் எப்பவும் நம்ம வந்து ஒரு யுத்தத்துல இருக்கோம். அந்த யுத்தத்துல இருக்கிறதுனால இதே ஆறுல போட்டிருக்காரு, இப்ப 12வது வசனத்துல யாரு கூட சண்டை போடணும் போட்டிருக்காரு. அந்த யுத்தத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும். நம்ம வந்து யுத்தத்துல இருக்கோம். இப்ப இந்த ரெவலேஷன்ஸ் 20:10 நடக்கிற வரைக்கும், அந்த 1000 வருஷம் இதுல சாத்தானை போடுற வரைக்கும், நம்ம வந்து ஆண்டவர் திருப்பி வர வரைக்கும் நம்ம யுத்தத்துல இருக்கோம். அந்த யுத்தத்துல இருக்கும்போது நம்ம வந்து தூங்கக்கூடாது. தூங்காம நம்ம வந்து ஷார்ப்பா நம்ம வந்து ஜபத்துல தரித்திருக்கணும். இத நான் ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை, அதோட என்னன்னாக்க இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன். ஜபத்துல தரித்திருக்கணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும். Romans 12:2 அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, பி நாட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை தி ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். நம்ம வந்து Romans 12:2 வசனத்தை படிச்சு படிச்சு நம்முடைய சிந்தனையை வந்து வார்த்தையின் மூலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தை பார்த்து உலகத்தின் மூலமாக இருந்தா, உலகத்தில் டிவியில பார்த்துட்டு உலகத்தையே நினைச்சுக்கிட்டு உலகத்துல இருக்க நியூஸ் பேப்பரை படிச்சு நியூஸை கேட்டுட்டு இருந்தாக்க நம்முடைய சிந்தனைகள் உலகத்து சிந்தனையா இருக்கும். அப்படி உலகத்து சிந்தனையா இருக்கும் பொழுது உங்களுக்கு உலகத்துக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம வசனத்தை படிச்சு வசனத்தை சிந்திச்சு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வந்து வசனத்துல என்ன சொல்லியிருக்கோ அதான் நமக்கு நடக்கும். வசனத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நிறைய ப்ராமிசஸ் இருக்கு, நிறைய சத்தியம், நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. ஒரு வாக்குத்தம் எனக்கு ஞாபகம் வருது, என்னன்னாக்க Luke 5:29 போட்டிருக்கோம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதே எனக்கு ஆசைன்னு போட்டிருக்கோம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, Deuteronomy 5:29, I want you and your children to do well. அதான் ஆண்டவரோட எண்ணம், நோக்கம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, வசனத்துல இருந்து வசனத்தை தியானிக்கும் பொழுது. இது ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன். அது எப்ப நடந்துச்சுனாக்க, கெட்டிஸ்பர்க்னு ஒரு இடம் இங்க அமெரிக்காவில், அதுல ஒரு பயங்கரமான யுத்தம் ஒன்று நடந்துச்சு. அப்ப வந்து இங்கிலாந்து படைக்கும் அமெரிக்க படைக்கும் பயங்கரமான யுத்தம். அது கிட்டத்தட்ட இந்த பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க்னாக்க அது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கால அமெரிக்க ஹிஸ்டரி படிச்ச எல்லாருக்குமே தெரியும், பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட பல பேர் செத்து போயிட்டாங்க, 70,000 பேர் அந்த படையில. பயங்கர சண்டை 1863 நடந்துச்சு. அந்த சண்டையில வந்து மேஜர் மீடுக்கும் மேஜர் லீக்கும் பயங்கரமான சண்டை பல நாள் நடந்துச்சு. அதுல கிட்ட 23,000 செத்து போயிட்டாங்களாம். அது என்ன முக்கியமான விஷயம்னாக்க, அந்த பேட்டில் போது அந்த யுத்த வீரர்கள் கத்துக்கிட்டாங்களாம், ஒரு சின்ன கேப் இருந்தா கூட அவங்க யுத்தத்துல செத்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சோம். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்ஃபுல்லா அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்குவாங்க, தலைக்கு ஹெல்மெட், காலுக்கு இது எல்லாத்தையும் போட்டு, ஆர்மர் போட்டு, ஒரு சின்ன கேப் கூட இல்லாம போட்டுக்குவாங்க. அப்பதான் யுத்தத்துக்குள்ள போக முடியும், அப்பதான் அவங்க வந்து உயிரோடு திரும்ப முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்க அவங்க காலி. ஏன்னா எந்த ஒரு வீக்னஸ், எந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அந்த எனிமியோட படை வந்து அடிச்சிரும் அப்படிங்கிற பயத்துல அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கிட்டாங்களாம். இத பேஸ் பண்ணி இங்க வந்து ஒரு நான் கதை ஒன்னு படிச்சேன். கோரி டென் பூம் சொல்லிட்டு ஹாங்காங்ல பெருசா ஊழியம் பண்ணவங்க அவங்க அவங்க அந்த புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னாக்க, எல்லா கிறிஸ்தவர்களும் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும். நிறைய பேர் யுத்தத்துக்கு ரெடியா இல்ல, அதனாலதான் சாத்தான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சாத்தான் வந்து டிஃபீட்டட் ஃபோர்ஸ், சாத்தான் வந்து முறியடிக்கப்பட்ட எதிரி. ஆனாக்க நம்ம வந்து அதிகாரத்தை காமிச்சுட்டே இருக்கணும். எப்படி அதிகாரத்தை காமிக்கிறது? அபிஷேகத்துல வளரணும். எப்படி வளர்றது? ஜபம், வேதம் வாசிக்கிறது, விசுவாசம், கீழ்ப்படிதல். அப்படி பண்ணும் பொழுது நம்ம வந்து வெற்றிகரமா இருப்போம் அப்படின்னு அவங்க புக்ல எழுதியிருக்காங்க. கோரிட்டன் பூம் பெரிய ஊழியக்காரங்க, அவங்க புக்ல எழுதியிருக்காங்க. அதனால நீங்க வந்து யுத்தத்துக்கு போகும்போது முழு நம்ம யுத்தத்துக்கு போகும்போது முழு சர்வாயுத வர்க்கத்தோடு போகணும். இப்ப பாருங்களேன், ஒரு தீயணைப்பு வீரர் போறாரு ஒரு தீக்குள்ள, அவர் வந்து ஹெல்மெட்டை போனா என்ன ஆகும்? அவர் தலை எரிஞ்சு போயிடும். இல்ல ஆக்சிஜன் டேங்க் எடுக்க போனா சுவாசிக்க முடியாது. அதனால நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து முழு ஆயுதத்தை தெரிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி தெரிச்சிட்டு இருக்கணும்? டெய்லி நம்ம வந்து காலை எழுந்ததும் முழங்கால் படியிட்டு ஜபத்தை ஆரம்பிக்கும் நாள் ஆண்டவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், புது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து வெளியில போகணும். அப்ப நம்ம கவனமாக இருக்க முடியும், நம்ம வெற்றிகரமாக வாழ முடியும், நம்ம வந்து வல்லமையில தினமும் வளர வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை நினைப்போம். Father, we thank you for your word. I ask you, Father, by the power of your Holy Spirit, to enable us to put on the armor of God. Help us to dwell in your presence. Help us to know that Christ is in us, the hope of glory. Help us to grow in the power of God, the word of God, and the anointing of God, O Lord. Make us a blessing to this world. ஆண்டவரே, உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. அனுதினமும் ஜபத்திலும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் நிலைத்திருக்க கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரே சிவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். இந்த நாட்கள் யுத்த நாட்கள், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, உலகத்தின் லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தின் அதிபதிகளோடும் எங்களோடு யுத்தம் உண்டு. அந்த ஆவியோடு, அசுத்தாவியல் பொல்லாத வானமண்டல அஸ்தேனையின் ஆவியோடு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவாய் நாங்கள் யுத்தத்தை ஜெயிக்கணும் என்றார் கர்த்தர். எசப்பா யுத்தத்தை ஜெயித்தார், சாத்தான சிலுவையில மிதித்தார், பேச்சை தந்தா. இந்த சர்வாதி வைக்கிறது என்ன என்றால் என்னன்றது அருமையான சத்தியத்தை நம்ம கொடுத்து சொல்லி கற்றுக் கொடுத்தீர்கள். வார்த்தை கேள்படியோடும் விசுவாசிக்கணும், ஜெபிக்க வேணும், அவங்களோட வல்லமையோடும் ஜெபிக்கணும். அப்போ சர்வாதி வைக்கம் கிடைக்கும். அருமையான வார்த்தை வெளிச்சம், அருமையான கதை எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை அது வெளிப்படுத்துகிறது. கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிற, சபை ஊழியங்களையும் கத்த நிறை ஆசீர்வதிப்பாராக. கத்திரை சித்தமனால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாளித்துக் கொள்வோம். நன்றி பாஸ்டர். அப்படியாக நாங்கள் சர்வாதி வைக்கத்தை தரித்தவர்களாய் யுத்தத்துக்கு ஆயத்தமான நிற்கும் பொழுது நிச்சயமா சத்துருவான ஒப்புதலும் குடியடிப்போல் இல்லை. நாங்கள் சத்ரு மிதிப்போம், ஜெயிப்போம். ஏண்டா சத்துருக்கு சவால் விடுகிற கூட்டம் நாங்கள். அருமையான வார்த்தையும் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். உங்களும் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமீன். நாங்கள் ஒரு பாடலோடு கடந்து வாக்கை விளைச்சது கூட கடந்து செல்வோம். சரியாற்ற ஒன்ற நேரம் 8:55. ஆமீன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். உங்கு அழகான உள்ளத்து அசைக்குது, உங்கள் அழகான குரல்

நிறைந்து தொற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலக

உள்ளத்தை அசைக்குது உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது உங்க அழகான முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது உங்க அழகான குரல் என்ன

0: சொல்கின்றதான். அமே, நாங்கள் என்ன நம்புவோம்? எங்கள் தகப்பனை வார்த்தையானவர் என்று நம்மளுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிச்சய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையும் வெளிச்சத்தில வெளிச்சத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். மேன்றைமைப்படுவதாக நேரம் 8:59 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம்.
1: ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்களான் தகப்பனே, உன்றான மித்தவனாகிய உண்மையும் இரப்பிரபராகிய இயேசு கிறிஸ்துவையும் எங்களுக்கு உள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை பொருட்படுத்தி நீர் உம்முடைய ஒத்தாசையோடு ஒவ்வொரு மனிதர்களுள்ள இதயங்களில பேசும்படியாக, உண்மை அறிந்து கொள்ளுகிற உணர்வு உள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, அவர்களுடைய மறைக்கப்பட்ட மன கண்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்துல திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தவனை அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள, உம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரலோக வாழ்க்கை வாழ்வை பெற்றுக் கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பொறுப்படும் வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இரும். வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில அந்த வார்த்தைகளை சேர்த்து வைக்க, அந்த சோலிலே அவர்கள் அந்த உணவாக இதொரு இருதயத்திலேயும் சோலிலேயும் அவர்கள் சேர்த்து வைத்து நீர் அவர்களுடைய துன்பத்தில பிரமிசை கொடுக்கும்படியாக, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக, கண்ணீரை களிப்பாக மாற்றும்படியாக, அழுகையின் பள்ளத்தாக்கில இருந்து அவர்களை சந்தோஷத்தின் பள்ளத்தாக்கு அழைத்து செல்லும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக, உம்முடத்தில அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இழுத்துக் கொள்ளும்படியாக, இந்த கடைசி காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதல்கள் வர, ஒவ்வொரு தேசங்களும் ஒரே நேரத்தில் இந்த ரேடியோ கூடாக இங்கு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி, ஒவ்வொருவரும் தங்களுடைய வீதிகளில வீடுகளில முழங்காலில இருந்த அந்த மெய்யான தேவனை தேடி பரிசுத்த ஆவியானவரை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி வேதாகமத்தில சொல்லப்பட்ட தேவன் தான் மெய்யான தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களை உருவாக்கின தேவனைத்தான் நாங்கள் வர்ஷிப் பண்ண வேண்டும், அவருக்கு தான் மகிமையை கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகம 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து

குறிவது நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவுகளை படைத்து வேளாண் நாளில் ஓய்ந்திருக்கும்படியாக எப்படி இயேசு ஓய்ந்திருந்தாரோ எங்களை உருவாக்கின கிரியேட் பண்ணின தேவனுடைய சொற்களுக்கு கீழ்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்களுடைய மனித கைவேலைகள் நாலு தெய்வங்களில நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பாருங்கள் அது ஒரு தீமையை கொடுக்கிறது, உங்களை நரகத்துகளுக்கு செல்கிறதாக இருக்கிறது. இப்படித்தான் ஆபிரகாமையும் இந்த மத கலாச்சாரத்தில் இருந்து இழுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். எங்களையும் இந்த மெய்யான கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல வருகிறார். மீண்டுமாக இந்த உலகத்திலே ஒரு 1000 வருடம் ஆட்சியில் வாழ முடியும், பின்பு நித்திய நித்தியமாக வாழ முடியும். இந்த வாழ்வை யாரும் இழந்துவிடக் கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் 80 லிருந்து 100 வயது வரைக்கும் மட்டும்தான் வாழ முடியும், அதோடு வாழ்வு முடிந்து விடுகிறது. இது நித்திய காலத்தில நித்திய வாழ்வில 10 ஜெனரேஷன் இந்த உலகத்திலேயும் இயேசுடைய ராஜ்யத்தில வாழ முடியும். பாருங்கள், அவர் ஜெபத்தில பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அறிந்துணர்வை எங்களுக்கு அளித்தாலும் எங்களை தீவு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தது. நாங்கள் தீமை செய்கிறவர்களை மன்னித்தால் தான் எங்களுடைய நாங்களும் தவறு செய்தவர்கள் எங்களுடைய பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுடைய பாவங்களையும் அவர் எங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்படி ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை தருகிற தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களை உருவாக்கின தேவன் எந்த மதத்திலையும் படைப்பின் திட்டவட்டமான படைப்புகள் இல்லை. ஒரு மூடத்தனமான கொள்கைகளும் கூட ஒவ்வொரு மதங்களிலேயும் ஒரு மூடத்தனமான கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், தவறான மிருகங்கள், பறவைகளை, கடவுள் படைத்தவர்களை கும்பிடுவது இப்படி தவறாக இந்த கடைசி காலத்துல அறிவு பெருத்திருக்கும். நீங்கள் எந்த நாட்டில இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த இன்டர்நெட் கூடாக எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால நீங்கள் இந்த காலத்துல உலக காரியங்களை விட்டு அந்த மெய்யான தேவனை நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் கூடாக உங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் ஆராய்ச்சி செய்ய பார்க்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுண்மை, மறித்ததுண்மை, உயிர்த்தெழுந்ததுண்மை, மீண்டுமாக வருகிறது உண்மை. பாருங்கள், அவர் தான் மெய்யான தெய்வம். அவருடைய ராஜ்யத்துலதான் நாங்கள் வாழப் போகிறோம் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், அவர் இப்படியாக நாங்கள் தேவ நாங்கள் ஆவியாகமம் 21:26 பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் உண்டாக்குவோமா, இப்படியாக எங்களை உண்டாக்கி எங்களுக்கு எல்லா தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நீங்கள் நீதிமொழிகள் 8:28 பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்ட கிரியேஷன் இது. நீதிமொழிகள் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உயரத்தில் மிருகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இந்த ஆதியாகமம் 1:26 லெட்டஸ்ட் மேக் அவ இமேஜ். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இயேசுவும் எங்களுடைய ஒன்றான மேய்த்தவரும் ரெண்டு பேர் இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர்கள். இதே போல நீதிமொழிகளையும் படைப்பில சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 8:30 நான் அவர் அருகே, அந்த மெய்யான தேவனுக்கு அருகே இயேசு இருந்திருக்கிறார் படைப்பில. இவர்கள் இதை பலர் அறிந்து கொள்வதில்லை. பாருங்கள், வேதாகமத்தில நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக

எப்பொழுதும் அவர் சமூகத்தின் களி கூர்ந்தியிருப்பார்கள். பிதாவும் ஒன்றாக இணைந்து இந்த படைப்பை உருவாக்கினவர்கள். அதே நேரத்தில் தேவன் படைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலேயும், பூமியானது உலகின்மையும் வறுமையுமாயிருந்தது. இந்த உலகம் இப்படியான ஒரு வெறுமையான இருளான ஒரு உலகமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர்கள் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடும் ஆவியானவராக அந்த படைப்பின் படைக்கும் பொழுது அந்த ஆவியின் மேல தண்ணீரின் மேல ஆவியானவர் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், எப்பொழுதும் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், படைப்பின் பொழுது இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்துல 100% மனிதனாக இருக்கும் பொழுது அவர் முழுவதையும் ஜபிப்பார். அந்த நேரத்தில அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்தார். அப்பொழுது ரா முழுவதும் அவரோடு தேவனோடு ஜபித்து ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். நாங்கள் ஜபிக்கும் பொழுது இயேசு நாமத்தில நாங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த நாமத்தில எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். பாருங்கள், தேவனங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல. தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாக தேவன் எங்களை பார்க்கிறார். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் பாவம் இல்லாத இயேசு, சாபம் இல்லாத இயேசு அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இதுதான் எங்களுக்கு கிட்ட இயேசுவை நம்புகிற மெய்யான தேவனை நம்புகிற எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய பெயர்களை அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். நாங்கள் பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் தான் அம்பாசிடர் ஆஃப் த உண்டான மெய்த்தேவனுடைய சிட்டிசன் ஆஃப் ஹெவன் அம்பாசிடர் ஆக இருக்கிறோம். பாருங்கள், 1 பீட்டர் 1:12 எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் பரலோகத்தோடு தொடர்பாக நாங்கள் அந்த ஒன்றாலும் எங்களுடைய தேவன் அங்கிருக்கிறார், எங்களுடைய ராஜா அங்கிருக்கிறார். நாங்கள் அவரை வேர்ஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இந்த பரலோக சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு புது பாடல்களை பாட வேண்டும். கைகளை உயர்த்தி நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுதான் ஒளி. பாருங்கள், நாங்கள் இருளில பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். தாயின் வயிற்றில ஆதாம் வாழின் சந்ததியாகிய நாங்கள் எல்லோருமே இருளின் பிள்ளைகளாக பாவ உணர்வோடு பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இயேசுடைய ஒளி எங்களுக்குள்ள வருகிறது. அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இயேசு எப்படி உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறோரோ அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் நாங்கள் பின்பக்கமாக இந்த பாவ ஊழையான பாவ சேற்றிலே எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவ உணர்வுள்ள மனிதனை பரிசுத்த மனிதனாக எங்களை மாற்றி இருக்கிறார். ஜீவ ஒளியை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதற்காகத்தான் நாங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியமாக இருக்கிறது பைபிள் தான் சத்தியமாக இருக்கிறது. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனையும் கட்டாயமாக தியானித்து ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள். தியானிக்க வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அது தேவன் தான் எழுதி வச்சிருக்கிறார் எல்லாருக்கும். அந்த காலத்துல
நீங்கள் நன்மை செய்து இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்து சத்தியத்தை அறிந்து விடுதலை ஆகி வாழுகிற வாழ்வு. 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் என்கொண்டு அங்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலை தான் பரலோகத்தை கள்ளத்தை செல்கிறது. இந்த நாடுகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிறதுல ஒன்றுமே எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிற யுத்தங்களினாலே கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துக்கான அத்தனை போராயுதங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீதி என்னும் சத்தியம் என்ன நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என் மரக்கட்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ஆவியின் பட்டயத்தையும் நாங்கள் பாவித்து அவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில எங்களுடைய சோலில எங்களுடைய இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த அந்த ஆவிகளோடு ஆவிகளின் தோட்ஸ் வரும்பொழுது தீமைகள் எங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கும். தேவனங்களுக்கு அந்த ஆவிகளை பிரித்தறையும் வரத்தை தந்திருக்கிறார். சில இடங்களில் போகும் பொழுது எங்களுக்கு எங்களுக்கு அந்த உணர்வு அடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபைகளுக்கு போகும் பொழுது நாங்கள் அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் பிசாசை எதிர்த்து நிற்க உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆவியின் பட்டியத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசுங்க உலகத்தில 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது பிசாசினால சோதிக்கப்பட்டார். இயேசு 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். பார்கள், இன்றைக்கு மனிதர்கள் இன்னைக்கு மதங்களில உலகத்தை நோக்கி போகிற மனிதர்கள் எல்லாரும் உணவை தேடி அதிகமாக பண ஆசையில ஓடி ஓடி உழைப்பார்கள். பாருங்கள், பொத்தலான பைகளில போட்டுக் கொள்வார்கள். சகல விதமான பாவ பழக்கங்களும் இருக்கும் பொழுது பங்காங்களும் கூட ரட்சிக்கப்பட முன்பாக இப்படியாக பாவ வாழ்வில பாடும் பொழுது எங்களுடைய பணங்கள் லஸ்ட் ஆகும். குடும்பத்தில சமாதானமின்மை காணப்படும். பாருங்கள், இயேசு இடத்துல வந்த பின்பு சமாதானம் இருக்கும். அந்த மெய்யான சமாதானம், பரலோக சமாதானம், பரலோக சந்தோஷம், அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடன் மட்டும்தான் நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்களின் திதியம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. அவருடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், விசாரித்து தருகிற ஆவி பயமுள்ள ஆவி, ஒரு அடிமைப்படுத்துகிற ஆவி, சிலைவரை ஆவி. பாருங்கள், பார்ப்போரின் அடிமை தினத்தில வாழ்கிற ஆவி, துரைத்தின் ஆவி, அதிகாரத்தின் ஆவி, இப்படியான தீமையான மனிதர்களுக்கு தீமை செய்கிற ஆவிகள் தான் இந்த துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள். மதங்களில பல விதமான பாவம் செய்கிற மக்களிடத்துல காணப்படும். இவற்றை நாங்கள் மேற்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நாங்கள் ஏசாயா 46:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவப்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள், இந்த பிசாசானவன் பலவிதமான மதங்களை உருவாக்கி அந்த மதங்களில மூடத்தனமான கொள்கைகளுக்கு கூடாக, பாருங்கள், தவறான உபதேசங்களுக்கு கூடாக அவன் நரகத்தின் இழுத்து செல்கிறவர்களாக இருக்கிறான். நரகம் பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஏஞ்சல்ஸ்தேவனுக்கு விரோதமாக விரோதமாக எழும்பி பாருங்கள், அவர்கள் விழுந்து போன ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு பிசாசுகளாக மனுக்குலத்துக்கு விரோதமாக செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராகமம் 3:14 தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இருக்கிறவராக இருக்கிறேன். சங்கீதம் 93:1
கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசியாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், இந்த பூமியை தாங்குகிற தேவன், வசனத்தினால தாங்குகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93:2 உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாகி இருக்கிறீர். பாருங்கள், ஆதியும் அனாதி தேவன், உறங்குவதும் இல்லை. எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர், தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. இப்படியான தேவன் தான், ராஜதீகம் பண்ணுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93:2 உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, அனாதியாக இருக்கிறேன். இப்படியான சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். 1 Samuel 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, இவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். பாருங்கள், தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்தவன், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததன் நிமித்தம் ஆடு மேய்ப்பவன் அரசனாகி நான். பாருங்கள், கோலியாத்தை வெல்வதற்கு தாவீதை பயன்படுத்தினான். தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு, பாருங்கள், சகோதரரால் பாதிக்கப்பட்டவன், அவன் பல வருடங்களாக ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கடைசியாக தேவன் கொடுத்த தரிசனத்தை பாருங்கள். அந்த தேசம் எகிப்து தேசத்திலே உள்ள அத்தனை மக்களுக்கும் தேவனுடைய ஞானத்தின் மூலமாக, தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தின் மூலமாக அந்த அந்த பஞ்ச காலங்களில அந்த உணவுகளை சேமித்து வைத்து அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் உணவு கொடுத்து ஒரு தேவன் உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்படி வணக்கும் பொழுது எங்களை வாழாக்காமல் தலையாக்குற தேவனாக இருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்குற தேவனாக இருக்கிறார், அவர் எங்களை கைவிடுவதில்லை. பாருங்கள், சின்ன குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்கள், சிங்கம் ஒரு காட்டில் ராஜாவினுடைய பிள்ளையே பட்டினியிலே இருக்கும், ஆனால் கர்த்தரை, அந்த மெய்யான தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாங்கள் ஏசாயா 46:9 நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானமும் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு விக்கிரகங்களை உருவாக்கி தேவனுக்கு பிரியமில்லாத உருவங்களாக மாற்றி இதுதான் தெய்வம் என்று மூதாதியர்கள் செய்த தவறுகளை இன்றைக்கும் பாருங்கள், இந்த அறிவு பெருத்த காலம் தானியேல் 12 சொல்லப்படுது, இந்த கடைசி காலம் அறிவு பெருத்த காலம், இந்த காலத்திலே இந்த மூட கொள்கைகளை நீங்கள் விட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்மைக்கு பின்பு மறுமையில எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர் யார் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து இந்த மெய்யமான உயிர் உள்ள தேவனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உள்ளான இருதயத்திலிருந்து நீங்கள் தேட வேண்டும். இந்த சரீர பிரகாரமாக செய்கிற காரியங்கள் மூலமாக சில பேர் கோயில்களுக்கு பணம் கொடுப்பார்கள், சிலர் பழுதுடி எரிப்பார்கள், அது மூலமாக தேட முடியாது. உங்களுடைய தொட்டு கும்பிடுவதன் போல தேட முடியாது. ஆவியினால உள்ளான மனிதனில் ஆவியும் ஆத்மாவும் தாகமாக இருக்கிறவன், அவர் உங்களை வெளிப்படுவார். பக்தி உள்ளவனை அவர் பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சுத்த இதயம் உள்ளவர்கள், இதயத்திலேயும் உள்ளத்திலேயும் உங்களுடைய உதட்டிலேயும் ஒரே வார்த்தையை பேச வேண்டும். அப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அந்த மெய்யான தேவனிடத்தில தேவனை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த மெய்யான தேவனை நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார்,
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, எங்களுடைய தேவன் ஆவியானவர். அப்ப எங்களுடைய ஆவி எங்களுடைய மெய்யான தேவன் தந்த ஆவியாக இருக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிறது ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்திலே வந்தது. இந்த சரீரம் பாவத்தின் பின்பாக, ஆதாம் எவ்வாளின் பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரம் கலட்டப்பட்டு போகும். இயேசு மீண்டுமாக எங்களை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த சரீரம் அகற்றப்பட்டு அவரோடு வாழுகிற அந்த பரலோக சரீரத்தோடு வாழுகிற வாழ்வை தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 96 முதலாவது வசனத்திலையும், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஏசாயா 45:22 வசனத்திலையும், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பாருங்கள், இயேசு உங்களோடு இடப்படுவார். அவர் தான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 45:23 வசனத்திலேயும், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறான். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 96:5 வசனத்திலேயும், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த உள்ளவருமாயிருக்கிறார். கிருபையும் இதக்கம் உள்ளவர் தான் இயேசு. அவர் மன்னிக்கிற தேவன். அவரிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. தவறு செய்தால் அவரிடத்துல நீங்கள் இறுதிய பூர்வமாக மன்னிப்பை கேட்க வேண்டும். பர்பஸாக தொடர்ந்து பாவத்தை விரும்பக்கூடாது, சாபத்தை விரும்பக்கூடாது, ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தேடுகிறது. தவறான வியாபாரங்கள், தவறான காரியங்களை செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவனை நீ தேவனிடப்பட மாட்டார். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நிலைபெறப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பாவங்களை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரிடத்தில் வரும் பொழுது அவர் எங்களுக்கு தராமலே இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தை அப்பாக்களை தங்கள் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறது போல எங்களுடைய பரம ஆவிக்குரிய அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், எங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா! எங்களோடு வருகிற தேவன் தான் அவர். இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மையே நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன், உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம்மன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நம்மை மிகித்திருக்கும், குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன்,

0: படைப்பு அசையா மண்ணிலைத்திருப்பேன் கொடுங்கோடன் மேல் இழைப்பதில்லை உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் ஆண்டவரே உங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய அன்பை நாங்கள் நம்புகிறோம் உம்மது சாயலாக படைப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பால நேசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளின் படி வாழ உம்முடைய வசனத்துக்கு கட்படிந்து வாழ ஒவ்வொருவரோடு நெருடப்படுவீராக எந்தெந்த தேசங்கள்ல வாழ்கிறார்களோ அந்த ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நெருழுத்துக் கொள்வீராக மதம் விடுதலையை தராது இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டானவரே இந்த நேரத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்ணடைவீர்கள் என்று சொல்கிறீர்கள் இந்த நேரத்தில ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் கேட்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அபிஷேக மல்லையை ஊற்றுவீராக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஒருவரும் விடுபட்டுவிடக் கூடாது என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளாத இயேசு அல்லவா நீர் ஒருவரை நீர் தள்ளாத தேவன் உண்மை தேடுகிற ஒவ்வொருவரோடு நிரடைப்படுகிறது அவன் உண்மையாக உள்ளான இருதயத்திலிருந்து தேடுகிற சுத்த இருதயத்தோடு தேடுகிற ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்துக் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன் இந்த இணைப்பில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒன்றான மெய்த்தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் அப்போஸ்தலர் 4:12 இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு இல்லை ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் இயேசு நாமத்தில நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரே இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் உடைய அன்பை பொள்ளியபடியாக ஜெபிக்கிறேன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை உற்றபடியாக ஜெபிக்கிறேன் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு நுகங்களும் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் சந்தோஷமாக உயர்வாக ஆசீர்வாதமாக மாறுவதாக தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ளவர்களவா நீர் பார்ந்தவர்களை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயம் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் வறுமையில வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஒவ்வொரு வறுமையில் உள்ள மக்களும் இயேசுவை தேடி இந்த வறுமை இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக கஷ்டங்கள் துன்பங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் ஒவ்வொரு மக்களும் மத்திய 6:31 படி பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு சந்திக்கிறவனாக இருக்கிறார் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புறதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க போறதற்காக நன்றி ஒவ்வொரு ஏழைகளும் ஒவ்வொரு நறுங்குண்ட மக்களும் இயேசுவை அறிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக துதி கன மகிமை உண்டான மித்தவனாகிய மக்கள் செலுத்தி ஆண்டவர் என்ற சிவருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே
1: நன்றி பாஸ்டர் அருமையான வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்தில் அருமையான சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் இயேசுவானவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை வாழ்ந்தது உண்மை மரித்தது உண்மை மறுபடியுமாக வரப்போறதும் உண்மை அந்த சத்தியத்தை நாங்கள் அறிகிற அறிவை அடைவது என்று ஒன்றான மெய்த்தேவன் அந்த மெய்த்தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுத்தீர்கள் நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுகந்தரிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வது எங்களை இஷ்டவே ஆசீர்வாதத்துக்கு பிரியம் அந்த பிரியமான தேவனிடத்திலே முதலாவதோட ராஜ்யத்துக்கு நீதியை நாங்கள் தேடும் பொழுது எல்லாம் கூட பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்து உங்களை உங்கள் ஊழியத்தையும் கத்த சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமான நாங்கள் இன்னொரு இழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்துக்கு ஒருவன் நன்றி பாஸ்டர்.
2: God bless you sister Subhalango. God bless you neergale. Amen.
1: Amen. God bless you too pastor. அருமையான வார்த்தையும் வெளிச்சம் இந்த வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அறிந்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். பெற்றோருக்கும் இந்த வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு உழந்த அடிமையாயிருக்கிறது. ஆமியேன். என்னாலும் ஆவியானவர்களோடு பேசினார். முதலாவது குணமாக்கும் வரங்களை குறித்து பேசினார். இரண்டாவது சத்திய வர்க்கத்தை சத்திய ஆயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ளுங்கள். அந்த வர்க்கத்தின் ஆயுதத்தை நாங்கள் தரித்து கொள்ளும் போது நிச்சயமாகவே நிச்சயமாக சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ளும் போது யுத்தங்களை நாங்கள் ஜெயிக்கலாம். சாத்தை ஜெயிக்கலாம். சாத்தானை ஜெயித்தவர்கள் தகப்பேன். அப்படியாக அந்த சத்திய வர்க்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எப்படியாக தரிக்க வேண்டும் என்பதை ஆழமான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல இந்த நாட்கள் நாங்கள் உண்டான மெய்த்தவனை அறிய வேண்டும். அவரை ராஜ்யத்தினை தேடும் போது எல்லாமே கூட கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு நாங்களுடைய ராஜ்யத்தினை தேடுவோம். தேவையான வார்த்தையும் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கியது எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு சோஸ்திரம். இந்த நாள் அவ்வளவாக இந்த மாலை பொழுது இனிமையான பொழுதாக அப்பனோடு கழிக்க அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள துதிக்க ஜெபிக்க எங்களை உருமப்படுத்தி ஒருமனப்படுத்தினார். அல்லது வாய்தவனுக்கு நான் சோஸ்திரம் செலுத்துகிறேன். நாங்கள் முடிவாக நன்றி ஜெபத்தை எடுப்போம். நன்றி சொல்லுவோம். 7 மணி தொடக்கையும் மட்டும் நேரம் நடத்தின எபினேசருக்கு நன்றி சொல்லி நாங்கள் நன்றி ஜெபத்தை எடுப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, இதுவரை உதவி செய்த எபினேசர் அப்பா, நீங்க பன்னெண்ட கிருபை கொஞ்சமல்ல கத்தாள் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவசனமே சத்தியம் வந்திருக்கிறது. இதனால சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டினீர் அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த மாலை நேர்த்தங்களை தந்தீரே அப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் நீரே தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவன். அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்த பாத்திரங்களா நீங்க நேராயா மகிமைப்பட்டீங்களே, அதுக்காக நன்றி. நீங்க வழிபட்டீங்களே, அதுக்காக நன்றி இயேசுப்பா. நன்றியோடு மெய் சோசரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே ஆரம்பிச்சபம் பாடல் கூடாக வழிநடத்த அடியாள கிருபை செய்வீங்களே அப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்ரம் தகப்பனே, சிந்தனையா வார்த்தை கூட பேசினீங்களே கத்தா, அதுக்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியன் தொகுத்து வழங்கின சத்துவத்தின் தந்தீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. உடல்நல கருத்துக்குள்ள நன்றி செலுத்தப்பு கூட செவிக்கிறேன். அதே போல துதி பாடல் பாடிய சகோதரி பேசுக்காக நன்றி செலுத்தும் அப்பா. அருமையான பாடல் அழகாக பாடினார். வினாமத்து உயர்த்தி திருத்த சகோதரியின் குடும்பத்தின் ஊழியத்தை ஆசிரியர் நிலைகளும் சாலப்படுத்தும் அப்பா. அந்த நாள் இணைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி செவிக்கிறேன். அதே போல ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுத்து துணித்த சகோதரி டோலிக்கா நன்றி செலுத்துறோம் கத்தாது. அப்படியே ஆசிரியர் ஊழியர்களை சாலப்படுத்த குடும்பத்தின் ஊழியத்தை ஆசிரியத்தும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்திய போடு செபிக்கிறான். அதே போல நான் ரஞ்சனி சிஸ்டருக்கா நன்றி செலுத்துவோம் ஆண்டவன். தகப்பனே, கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட அப்பா ஜெபங்களை பிறருக்காக ஏறெடுத்தார்களே, அதற்காக அந்த அதிகாரப்பூர்வமான ஜெபத்தை நீ கேட்டு ஆமென்று மாமேனு பதிலப்புற கிருபைக்கா நன்றி செலுத்துவோம். சௌதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தா. ஜோபு பிறருக்கா சிநேகருக்கா ஜபித்தவன் வீரனுடைய முகத்தை பார்த்து ரெட்டந்தனியாக ஆசீர்வித்த போல் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நன்றி செலுத்த இவ்வளவு நேர உணைப்பில் இருக்கிறார்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவர். அகப்பனே, கண்களை ஏறெடுப்போம் சுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூட வழி நடத்துறீங்களே, பிறருக்காக ஜெபிக்க வைத்தீங்களே அப்பா. சௌரி டோலிக்காக ரஞ்சன சுசுக்கு அடியாளுக்கா நன்றி செலுத்துறோம். பிறருக்காக ஜெபித்த எங்களை குடும்பத்தை நீர் கண் நோக்கி பார். எங்கள் தேவையை கண்ணீர் பெரியவரா இருக்கு. வேண்டிக் கொள்ளோடு நினைப்பட மிகவும் அதிகமா செய்து முடிக்கிறேன். இந்த கிருபைக்காக நன்றி வல்ல கருத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிற நன்றி செலுத்துறேன் கத்தா. அதே போல கத்தாவே, இந்த நாளிலும் வார்த்தையும் வெளிச்சத்தை நேர்த்து ஆசீர்வதித்தீரே நன்றி. முதலாவது செய்தி எடுத்து வந்த முந்தாக்கா நன்றி செலுத்துற முடியாக்கும் வரங்களை குறித்தும் அப்பா, அந்த வரங்களால் நாங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படியாக அவிசுவாசத்தோடு நாங்கள் செய்யம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்களே கத்தாள். அந்த சத்திய ஜானத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டு. இப்படி அந்த பேதுரு சிறையிருப்பை மாற்றின, எங்கள் சிறையிருப்பு மாற்றி விட்டது. யாதி அந்த சிறையிருப்பு பலவீனம் என்ற சிறையிருப்பு, அப்பா கடன் பிரச்சனை என்ற சிறையிருப்பு, வேலை இல்லாத சிறையிருப்பு, இப்படி பல்வரப்பட்ட சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவீர். வரங்களால நீர் ஆசீர்வதிப்பை குணமாக்கும் வரங்கள் செயல்பட அட்டி கொடுத்த சத்தியத்தின் ஆழத்துக்கு அன்பு செலுத்துறோம். என் குடும்பத்தின் ஊழியர்களை ஆசீர்வதி சாட்சியை நிறுத்தணும். அதே போல நாமத்தில் ஒப்புகொடிச்சு வீக்கிறோம் ஆண்டு. அதே போல நன்றி செலுத்துவோம் தகப்பனி, நன்றி அப்பா. அதே போல இணைந்த இந்த நாள் இரண்டாவது செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் வெங்கட்டுக்கா நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எங்களுக்கு சொன்னார்களே, அந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்னன்னு சொல்லி கற்றுக்கொண்டவனே ஆண்டு அப்பா. ஜபத்தோடு, வார்த்தையோடு, சுவாசத்தோடு, ஆவியானவரோடு நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்து கொள்ள முடியும். யுத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தமுள்ள வீரர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தின் ஆழத்தை இன்னும் அழகுபடுத்த அருமையான கருக்குடாக வெளிப்படுத்தினார்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்களே. எபேசியர் 6:16-18 வசனங்கள் அடிப்படையில் அப்பா அப்படியா நாங்கள் கற்றுக்கொள்ள கிருப செய்யும் சோதரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆண்டவர் அந்த வரங்களை தந்து அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வைக்கிறீர்கள் என்பது பலமான சத்தியம். அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்தோம். கற்றுக்கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்தின் ஊழியங்களை சபை ஊழியர்கள் ஆசிரியர் நன்றி செலுத்தும் கொடுத்து கிராமத்தினால். அதே போல 3வது வார்த்தையை வெளிச்சத்து செய்தி எடுத்து வந்த பாசன் தாசனத்துக்கு நன்றி செலுத்துறோம். ஒன்றான மெய்த்தவன் அறிகிற அறிவே அறிவு கத்தால் நீர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீரோ பிறந்தீரோ கத்தாவே அப்ப வாழ்ந்தீரோ சாட்சியாய் நீர் மறுத்தீரோ மீண்டுமா வீழ்த்தெழுந்து அப்பா நீர் தகப்பெரு மீண்டும் வரப்போறீதையா இந்த சத்தியத்தை அறிய ஜனங்களோட சொல்கிற துறவுங்க இன்னும் உடைய ராஜ்யத்தை நீதி ஜனங்கள் தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாத்து மக்களும் உம்முடையது கத்தான் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அறியவும் சத்தியத்தை அறியவும் துரத்தினா கண்களை துரத்தினா அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் அழகாக நமக்கு வெளிப்படுத்து உடையக்கான உடையத்தையும் கனப்படுத்து முதுவையும் பசுமையுமாக கழித்தீரா அடு சபை ஊழியங்கள் ஆசிரியர் கையிட்டு காரியங்கள் ஆசிரியர் எல்லா காலோடும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி உங்களை கரத்தில் ஒப்பி செவிக்காங்க தகப்பனே வெற்றி எல்லாம் மறைமுகமா இருந்து மறுவழிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தாவே பாரத்தோடு ஆத்தும பாரத்தோடு யாத்தோடு செய்கிற கத்தாவே அந்த ஒளிப்பதி ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அப்பாளுக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். அந்த ஆண்டவரே அந்த மறைவான ஊழியத்தை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். ஐயா அந்த ஒளிப்பதிவு செய்த ஞாபகம் ஒளிபரப்பாகும் போது தடைகளை உடைத்து அப்பா அந்த கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வீரா வல்லமை கிரிய நட்டப்பிப்பதா தடைகள் உடைவுதான். என் தகப்பன் அந்த ஒளிபரப்பை ஆசீர்வதித்தான் நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒளிபரப்பு செய்ய ஒளிப்பதிவுகளை செய்து கொண்டிருக்கிற அவருடைய குடும்ப ஊழியத்தை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்த வழிகளாம் பாதுகாத்திருந்த இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டு. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா. அவருடைய தகப்பனே வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. இன்னும் புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. இன்னும் புதிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. தாளந்துள்ள பிள்ளைகளுடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களை விளங்க செய்யுங்க. அப்படியாக நீங்க செய்யப்புற கிருபைக்கா நன்றி செலுத்தி ஒப்பு கொடுச்சோம். நாளிலும் கத்தாவே நாளை ஒளிபரப்பு யாவிடத்திற்கு தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்தாங்க. ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதித்தாங்க. மாலை நேரடி வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசீர்வதித்தாங்க. உங்களால் எல்லாம் கூடும் கத்தா. இது மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அந்த வார்த்தைக்கு நாங்க ஒப்பு கொடுச்சோம். நாளும் கத்தாவே முதலாண்ட சோர் இணைந்தார்கள் கத்தாவே. ஆனால் சரியான முறையில ஐயா அந்த ஒளிய படிவு வராததுனால அவர்கள் இணைப்பை துண்டி தூத்தார்கள். அப்ப நீங்க அறிவீங்க கத்தாவே அந்த சகோதரி என்ன வாஞ்சியோடு தினத்தில் இணைந்தார்களோ நீரே அந்த சகோதரி ஆசீர்வதியோட ஊழியங்களை ஆசிரியம் குடும்பத்தை ஆசீர்வதி மீண்டுமாக நாளைய தினத்தில் உங்க சித்தமானால் இணைப்பில் இணையத்தை இருவை பாராட்டும் வழிகளை சுவைப்படுத்தும். ஐயா இயேசுவின் நாமத்தில் அந்த சதத்தை ஒப்பு கொடுக்கு. விநேஸ்வரே உமக்கு நன்றி. விசேஷமாக தேசத்துக்கு அச்சுபிக்கிறோம். இந்த தேசத்துல இருக்கிற எல்லா வளர்ச்சிகள் அப்பா காலை சூழ்நிலை மாற்றங்கள் கொள்ளணும். தாக்கங்கள் வன்முறைகள் அப்பா விபத்துகள் நான் சமோசப்பட்டு எங்களுக்கு உள்ளாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டுமாச்சு. பாடசாலை போற பிள்ளைகள், விடுமுறை இருக்கிற பிள்ளைகள், விடுமுறையை கழிக்க செல்ற பிள்ளைகள், போக்கு செய்யற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பலத்த கரை ஓங்கிய புயாவும் தாங்கி நடத்த வேண்டுமாச்சு. எல்லாம் நான் சமோசப்பட்டே விளக்க வேண்டுமாச்சு. என் தகப்பனே இந்த தோஷங்கள் வந்து விடாதபடி, எனக்கு ஜன விரோதமா இன்னும் விடாதபடி நீ காத்துக்கொள்ளுமா என்ற விசேஷமாக கத்தாவே இந்த வேர்ல்ட் கப் அப்பா அந்த விளையாட்டுக்காக செவிக்கும் கத்தா. ஐயா இதுல வந்து நாட்கள் நடக்க போற அந்த விளையாட்டை பொருட்படுத்தாங்க அப்பா, பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருப்பீராக, அந்த டொரண்டோ இடத்து நீர் வேலி போடுவீராக, எல்லாம் நான் சமோசப்பட்டே விலகி காப்பீராக, சந்தியும் எல்லாமே பார்த்து கொள்வீராக. நாமத்தில் ரெண்டு சில ஜோபுகளை செவிக்கிற தேசத்தரத்தால மூடி பாதுகாத்துலுங்க, உடைய சிலுவைக்குள்ள மறையுங்க, சீரான காலங்களை தாங்க காலங்களை சமயம் அறிந்தவர் நீங்கப்பா. நல்ல கருத்து தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. செபிக்கிறோம் இவங்களை தூங்குல பாதுகாத்தலும் விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வைக்காதே போவதா தருகிறோமா. தொடர்ந்து மீதியான வழியை பொருட்படும் பலத்தும் ஆசிரியர்கள் சமாதத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிற செய்தி நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன கேள்விக்கு அன்பு செலுத்தும் தகப்பன், ஜெபித்த ஜெபிக்க மறந்த ஜெபங்களுக்கு ராமன்றும் ஆமேன் என்றும் பலதரப்புற கிருபைகளுக்கு நன்றியான தொடர்ந்து உங்களை வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள் ஜெபங்களுக்கு ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம்.

സാമുവേൽ വള്ളന്ത് പാരങ്ങൾ അഭിഷേകം പണിഞ്ഞത് ഞാൻ പാർക്കക്കൂടിയതാകെ പ്രതിപ്പടിയാകും ശ്രീയം പണ്ണപ്പെട്ട താവീത് കോലിയാത്തை വെന്று அந்த இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில தாவீது ராஜா வெற்றி சிறந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது

மாதிரி இருக்கு. ஜபித்து முடிந்த பின்பு உங்களுடைய இதயத்துல ஒரு தேவனுடைய சமாதானம் பெறும், உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்னது உணர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் நன்றாக பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஜப நிலையில இருந்து ஜபிக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய பரலோகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதை மெயின்டைன் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலேயும் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும். நாங்கள் தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பாருங்கள், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில அவருடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டார். அப்பொழுது கூட இயேசு கூட இருந்தார். யோசேப்போடு அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட இயேசு அவனோடு கூட இருந்தார். அவனை உயர்த்தேவன் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி அதிகாரியாக மாற்றி பாருங்கள் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சத்தை அவன் மூலமாக அந்த தேசம் அந்த பஞ்ச காலத்தில தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் அந்த விளைச்சலை சேமித்து வைத்து அந்த வறுமையான காலத்தில் அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் அவன் உணவு கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களோடு தேவன் இருக்கும் பொழுது பாருங்கள், தேவன் நாங்கள் அவருடைய பந்தியில உட்கொள்ளும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான இயேசு இரட்சகராக இருக்கிறார். உங்களுடைய தேவன் எங்களை நாங்கள் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், மெய்யான தேவனை துதிக்கிறோம். பாருங்களோ யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அற்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். பாருங்களோ மதங்களில பலவிதமான கைவேலையினால தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதுல தேவன் பிரியம் இல்லாதவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு கைவேலையினால பலவிதமான தெய்வங்கள் பாருங்களாம் ஆபிரகாமையும் பாருங்கள் இப்படியான ஒரு மத வழிபாடுள்ள ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள் அவருடைய தகப்பன் குடும்பம் ஒரு சிலைகளை செய்கிறது, விற்பனை செய்வது, அந்த கோயில்களை பராமரிப்பது, இப்படியாக அந்த சிலை வழிபாடுள்ள தெய்வங்கள் ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள் இப்படியாக கானான் தேசத்துக்கு அவருடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஜீசு. இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:18 படி நாங்கள் இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து கூட எங்களுக்கு வந்து சேருகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சகல ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும்
ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக 12 கோத்திரத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இஸ்ரவேலர்தான் மனம் திரும்பங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதல் முதல் இயேசு பிரசங்கம் செய்தார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு எங்களுடைய தேவன் அன்புள்ளவர்களாக புறஜாதியார்கள் எல்லாரையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு, பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியில அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் இயேசுவை இந்த காலத்தில் அறியாமை நிமித்தம் அவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை அறிய தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சந்ததியை நாங்கள் பார்க்கும் பொழுது, பாருங்கள், எங்களுடைய நாங்கள் கிறிஸ்தவர்களும் போனகை கிறிஸ்டியனும் இஸ்ரவேலரும் ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்பட்ட பின்புதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததியில இஸ்ரவேல் சந்ததியும் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக தாம் இது இயேசு கூடாக கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொரு போனகையும் கிறிஸ்டியனும் அந்த சந்தை கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம். ஆனால் இந்த முகமதியர் மதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 பிரபுக்களை உருவாக்கி அந்த சந்ததியையும் எங்களுடைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் இன்னும் ஈசாக்கு அந்த சந்ததி கூட அவர்கள் வரவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 கோத்திரங்களாக 12 அரசர்களாக 12 பிரின்சஸாக அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்தில் முகமதியர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய புஸ்தகத்தில் இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. அவர்கள் பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள், ஆபிரகாமை பிரித்தெடுத்த ஒரு மத வழிபாடுகளை எடுத்து கானான் தேசத்துக்கு அந்த நிஜ நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் மத வழிபாடு உள்ள உங்கள் குடும்பங்களில் ஒருவர் ரெண்டு பேரை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தில் உள்ள இந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களையும் தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாங்களுடைய கானான் தேசம் நிஜமான கானான் தேசம். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. இந்த உலகத்துல ஒரு 100 வயது 100 120 வயது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாது கட்டப்படும் பொழுது 1000 வருட ஆட்சியில 1000 வருடம் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்கள் இந்த பாவ உலகத்தில 100 வருடம் வாழுகிறது நல்லதா, அல்லது இந்த பிசாது கட்டப்பட்டு அந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்பட்டு பிசாசு இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு, 1000 வருட வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்து
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி அந்த ஆயிரம் வருட ஆட்சியை ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவரில் பட்சபாதம் இல்லாத தேவன் எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நேடிய பொறுப்பை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர் தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு போகிறார். இம்மா சீடர்களுக்கு இயேசு அந்த வேத வாக்கியங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவருடைய வாக்கியங்களை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய இருதயம் மகிழும். அதுதான் சந்தோஷம் வரும். அவருக்கு இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், ஒரு கம்பேஷன் உள்ள தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் இயேசு எங்களை எப்பொழுது நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுடைய தேவனுடைய நாங்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். பாருங்கள், இயேசு படைக்கும் பொழுது இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் அந்த நீர் இந்த தண்ணீரின் மேல் அசவாடிக்கொண்டிருந்தது. பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது தேவன் நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தில் Let us make our image. இயேசுடைய உருவத்தில, தேவனுடைய உருவத்தில தான் மனிதன் படைக்கப்பட்டான். மனிதன் பாவத்துக்கு பின்பாக, பாருங்கள், மனிதனை பாதாமவளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு ஒரு குளோரியஸ் லைட்டோடு தான் படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. என்றாலும் எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த பாவ வழியாக பழையப்பாட்டு காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இப்படி தோண்டி கொண்டிருக்க வேண்டும், ஒரு முடியாத இந்த பலிகளாக இருந்தால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சக்ரிஃபைஸ் இந்த லேம்பாக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக புதிய ஏற்பாடுகள் வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இயேசு வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 5:18 எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்து அவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்கள், பழைய பாட்டு காலத்தில் இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறவர் இயேசுதான் வருகிறவர். பாருங்கள், மூன்று நிலைகளில இருந்தாலும் ஒருவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய பெய்யான தேவனும் இயேசுவும் படைக்கும் பொழுது லேட்டஸ்ட் மேக் அவை மே இயேசுவும் தேவன் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸிலேயும் 8:23 இருந்து வாசித்த பார்த்தீர்களாக இருந்தால் தேவன் வானத்தை பட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன், நான் எணிப்பிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்கள், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த கடலை சமுத்திரத்தை படைக்கும் பொழுது எல்லைகளை இருக்கும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அதை பலர் அதை அதை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இயேசு மனிதனாக இருக்கும் பொழுது கூட அவர் தேவனோடு தொடர்புள்ள ஒவ்வொரு நாளும் விழா முழுவதும்
ஜபிக்கிறவராக இருந்தார். ரா முழுவதும் ஜபித்தார். பாருங்கள், இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்ட உடலை கூடாக பார்க்கிறார். எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அவருக்கு காலையிலும் மாலையிலும் மதியத்திலே எப்பொழுதும் ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை.

ആരാധനേ ആരാധനേ പുതിയ ആരാധനേ ആരാധനേ.

ஜெனரல் ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியை தந்து அந்த அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி இருக்கிறார். ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து காலான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் மீண்டுமாக இயேசுதான் வருவார். மேசியாவாக எங்களின் ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறார்.

நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க துதிக்க அவர் எங்களுக்கு துதியின் ஆடை தருகிறவராக இருக்கிறார். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதி

நாம் தூய மதில் மகள் நிரப்போம். எங்களுடைய தேவனை துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு துதிக்க துதிக்க

புலம்பதில்லை இனி அணுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோ. புலம்பதில்லை இனி அழுகையில்லை என்று

0: அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு அபிஷேகத்தை எங்களில் நிரம்புறதற்காக நன்றி. ஒருவர் முழுவட்டு விடக்கூடாது, எல்லாரும் நிரம்பி பரவசப்பட வேண்டும். நோய்கள் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக, அபிஷேகம் நுகங்களை முறைப்பதாக, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக, எதிர்மறையான கருத்துக்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன், கீழாக்காமல் மேலாக்குற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கண்டங்களிலே உமக்காக ஊழியம் செய்து இயேசுதான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை இந்த ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வர இந்த மதங்கள் பிசாசு கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக, ஆயிரம் வல்ல ஆட்சியில நிரந்தரமாக பிசாசை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஆரம்பத்தை முடிவையும் இந்த வேத ஆரம்பத்தில எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய ஆரம்பம் நீர்தான், ஆரம்பம் நீர்தான், முடிவாகவும் இருக்கிறீர். நித்திய நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரோடு விடப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உம்முடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் எழுத்துக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். தூதி கன மகிமை உம்மாலும் மித்துவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களுக்கு அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர், அருமையான சொத்து கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை முழுங்களை இந்த ஆசிரமிப்பாராக. செய்து கொடுக்கிறார். அந்த செய்தி இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, அதாவது தொடர்ந்தோர்ப்படி காலை 8 சனிக்கிழமை காலம் 8 மணி என்று சொன்னால், ஸ்ரீலங்கா இந்தியா மாலை 5 மணிக்கு சிஸ்டர் ஹெச்சி டேவிட் செய்தி தொடர்கிறார்.
2: நன்றி ஐயா. ஆமே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுதும் கத்துறேன் நாங்கள் ஆராதிக்க வேணும்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா, நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கொடுத்து எங்களை நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த புதிதான வெளிப்படுத்துதலுக்கு நன்றி செலுத்துறேன். அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தையில பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே சிஸ்டர் ஜெயரஞ்சன் அவர்கள்,
3: அக்கினியை தாரும் இயேசுவே, உமது அக்கினி பொறியாய் நான் மாறட்டும் இறைவா.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகள் 12 அதிகாரம். எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு யெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயீமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயீமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயீமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்ராயீமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயீமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயீமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து, நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர், நீ எப்ராயீமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால், நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் ஷிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயீமில் 40,000 பேர் விழுந்தார்கள். யெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான யெப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராயீம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்க. நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அந்த என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தாணின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரெட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விடப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டு இருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத் சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிற்துளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுர் மரங்களையும் உச்சிதமான தேவதாறு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளம் காலினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கை இழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினாலே நான் என் புரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோ.
1: 1 பேதுரு 3 அதிகாரம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும். 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவர். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வெற்றிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:9 வாசிக்கலாமா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல விசாரணை என்ன, எதை விசாரிக்கிறார்? அவர் பூமியை விசாரிக்கிறார். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விசாரிக்கிற தெய்வன் இல்லையா? யார் விசாரிச்சா என்ன, யார் விசாரிக்கலன்னு? உங்களை என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வன் அவர் மட்டும்தான். ஆனா சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது பூமியை விசாரிக்கிற ஒரு தெய்வன். அது விசாரிக்கிறது மட்டுமில்ல, விசாரிச்சுட்டு விடுறதில்ல, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டுட்டு விடுறதில்ல. அவங்க ஒருவேளை உணவு இல்லாம இருந்தா உணவு கொடுக்கணுங்கிறாரு, வஸ்திரம் இல்லாம இருந்தா வஸ்திரம் கொடுக்கணுங்கிறாரு. இதெல்லாம் தான் நல்ல உபவாசம் கூட சொல்றாரு. அப்ப பூமியை விசாரிக்கிறவர் சும்மா விடல, அதுக்கு நீர் பாய்ச்சுகிறாராம். நீர் பாய்ச்சர் எங்கிருந்து நீர் பாய்ச்சுகிறார்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமென். தேவ நதி, அந்த தேவ நதி எங்கிருந்து வருகிறது? இதே சங்கீதக்காரன் ஒரு வசனத்தில் எழுதியிருப்பார், 46:4, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமேன். ஒரு நதி இருக்குங்கிறாங்க. அது என்னவா? நம்ம அந்த நதியை குறித்து ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம்ல. அந்த நதி வந்து ஜீவ நதி, அந்த நதி வந்து தேவ நதி, அந்த நதி வந்து ஊறுகிற ஊற்று நதி, நம்மிடத்துல காணப்படுகிற அற்புதமான நதி இல்ல. அந்த நதியை குறித்து நம்ம ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம்ல. அது வந்து தேவ நதி நீங்க சொல்லப்படுகிறது. இது ஆதியாமத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏதினிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்து அது நாளா பிரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதி வந்து எங்கிருந்து புறப்பட்டு வந்ததுதான், ஏதினிலிருந்து. ஆனா தேவனுடைய நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது நாளா பிரிஞ்சது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓடுகிற அந்த நதிக்கு மட்டும்தான் அது என்ன பலனை கொடுக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த நதிக்கு, நாலு நதிக்கு நாலு பேர் உண்டு. அந்த நாலு நதியில முதல் நதிக்கு, நதி மட்டும்தான் தங்கத்தையும் கோமேதகத்தையும் பெதலாமையும் கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மற்ற நதிகள் என்ன கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டுல. அப்ப இன்னைக்கு அந்த நதி தான் இங்கு வந்து என்ன பண்ணுதான், பூமியை செழிப்பாக்குகிறது. எப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர்? எதை திருத்துறாராம்? இந்த மாதிரி சீர்கட்டு போயிருக்கிறதான காரியங்களை அவர் திருத்தி அப்புறம் தான் அதுக்கு தானியத்தை கொடுப்பாராம், தானியத்தை விளை வைப்பாராம். ஒரு நிலம் இருக்குன்னா அதை என்ன செய்யணும், திருத்தணும். அதை வந்து சொல்லுவாங்க லிட்டரா, அதுக்கு பேர் என்னன்னா அது உழுது, அந்த நிலத்தை உழுது. அதை கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் போகிற அளவுக்கு அது உழுது, ஆழ உழுது. அதுக்கப்புறம் தான் விதை விதைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி திருத்துறது, சில சமயம் கல் மேடு கரடுகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா திருத்தி தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, தானியத்தை விளைவிப்பாங்க. அப்படிதான் மனுஷனுடைய இருதயம், அதை கர்த்தர் முதல்ல திருத்துவார், அதுக்கப்புறம் அதுல விளைச்சலை காண முடியும். அப்ப இன்றைக்கு நீங்க தான் பூமி. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரா, உங்களை விசாரிப்பார், உங்க மேல நீர் பாய்ச்சுவார். அது மட்டும் கிடையாது, உங்களை செழிப்பாக்குவார், உங்களை துருத்துவார், உங்களுக்கு தானியத்தை விளைவிக்குவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்களை கூட விசாரித்து எங்களுக்கு நீர் பாய்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே எங்களை செழிப்பாக்கி எங்களை திருத்தி எங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த காரியம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. எங்களை உங்களுடைய சமூகத்துல உங்க தேவ நதியினால திருப்தி ஆக்குங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 40:4. இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீண்ட நாள் தடைகளை தாமதங்களை நீக்கி போடுகிற நாளாயும் நன்மைகளை காணுகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காரியங்கள், ஜபங்கள், வரவேண்டிய நன்மைகள் யாவற்றையும் பெற முடியாதபடி சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் கட்டவிழ்கின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கும் தாமதங்கள் தடைகளுக்கும் பதிலை தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து அடிமையின் ஜபத்திற்கு கர்த்தர் அற்புதம் செய்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலை குறித்து பார்ப்போமானால், அவன் அடிமையாக பாபிலோனிற்கு அழைத்து வரப்பட்டவனும் அடிமையாக நடத்தப்பட்டவனுமாய் காணப்படுகின்றான். ஆனாலும் தான் அழைத்து வரப்பட்ட சூழ்நிலைகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை அவன் எண்ணாமல் தன் தேசத்தை மீட்க வேண்டும் என்றும், அடிமைப்பட்டு கிடக்கிறதே என்றும், பாழாக்கப்பட்டு விட்டதே என்றும் கலங்கியவனாய் தினமும் மூன்று வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளுக்கு முன் நின்று கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில்தாமே கர்த்தரிடத்திலிருந்து, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்ற பதிலை கேட்கின்றான். தானியேல் அடிமைப்பட்டவனாய் விலங்கிடப்பட்டவனாய் அழைத்து செல்லப்பட்டான். தன் சொந்த மண்ணை பிரிந்து, உறவுகளை பிரிந்து, ஆனாலும் அவனின் விசுவாசம், வைராக்கியம், ஜெபம் அவனை அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் பாபிலோன் ராஜ்யத்தின் பிரதானியாய் உயர்த்தியது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை, அவைகள் பிரகாசமடைந்தன என்ற வார்த்தையின்படியாய் ஆயிற்று என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தானியலை போல பல சூழ்நிலைகளாகிய வியாதிகள், சமாதான குறைவுகள், பற்றாக்குறைகள், பலவீனங்கள் போன்றதான அடிமையின் விலங்குகளால் கட்டப்பட்டவர்களாய், அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் அடிமையின் விலங்குகளை அறுத்து எறிய வேண்டுமானால், நீங்களும் தானியேலை போன்று நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை பார்க்காமல் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து விடாது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் கடந்து வருவார். மேலும் தானியேல் கர்த்தரின் வார்த்தையில் தீர்க்கமாய் விசுவாசித்தவனுமாய் இருந்தபடியினால் கர்த்தரிடத்தில் உறுதியாய் ஜெபத்திலே நின்றான், ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். உங்களின் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காய் பேசின வார்த்தைகளில் உறுதியாயிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்று பவுலும் சீலாவும் சிறையில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். யோனா மீனின் வயிற்றிலிருந்து நோக்கி பார்த்தான். தானியேலின் நண்பர்கள் அக்னி சூளையிலிருந்து நோக்கி பார்த்தார்கள். இவர்களெல்லாம் வெக்கப்படவில்லை, வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் வெற்றி பெறும்படி, வெற்றியுள்ள வாழ்வை வாழும்படிக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஜெபித்து ஜெயமெடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆதியாகமம் 6:5. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் எவற்றை ஆகாரமாக உட்கொள்கிறோமோ அவை செரிமானம் அடைந்து போய்விடுகின்றன. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை நிகழ பண்ண கூடியவையாக இருக்கின்றன. சாப வார்த்தைகளை பேசினால் சாபங்களையும், ஆசீர்வாத வார்த்தைகளை பேசினால் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். எமது இருதயமாகிய உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நோவாவின் காலத்து ஜனங்கள் பாவம் பெருகினவர்களாக இருந்தார்கள். தேவன் நோவாவை நோக்கி, ஜனங்களின் அக்கிரமம் என் முன்னே வந்துள்ளது, நான் அவர்களை பூமியில் இராதபடி அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பேலையை செய்து அதற்குள் உன் குடும்பத்தினரையும் சிருஷ்டிகளில் ஜோடி ஜோடியாக உள்ளவற்றையும் அதற்குள் கொண்டு போவதற்கு அனுமதி என்று சொன்னார். பூமியிலே ஜலப்பிரளயத்தை தேவன் கட்டளையிட்டார். பூமியில் இருந்த அனைத்தும் தேவனால் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பயமோ, அவிஸ்வாசமோ, ஆபத்துக்களோ, பட்டினியோ அல்லது கவலையோ மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்காக நாம் எம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் எம்முடைய வார்த்தைகள் விசுவாசமும் ஆசீர்வாதமும் நிறைந்தவளாக இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.

இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13 ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு அவருன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய காத்திருக்கிற வேளையிலேயே முதலாவது நமக்குள்ளே வர வேண்டிய காரியம் ஒரு திடமனது. ஒரு திடமனதாய் இருந்துதான் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது நமக்கு ஒரு பரிபூரண ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி என்றால், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வருமா இருந்தால்தான் அதை இன்றைக்கு நாங்கள் திடமனது என்று இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் இந்த திடமனதாய் இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே தேவன் அங்கே என்ன செய்கிறாரா, அவர் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே ஒரு அதாவது ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களை உருவாக்குறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே ஒருநிலைப்பட்ட இலையிலே இந்த நாட்களிலே வர வேண்டும். அதற்கு பின்பாக நமக்குள்ளே ஒரு திட்டவட்டமான ஒரு திடமனதான நம்பிக்கை இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும். அப்படியாக காத்திருந்து நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலேதான் கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர், நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பெல்லானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் இந்த நாட்களே வெளிச்சமும் ரட்சிப்புமா இருந்தால் நாம் எதற்காக இந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்காக பயப்பட வேண்டும்? இன்றைக்கு அநேகர் ஜனத்துக்காக பயப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், மற்றவர்களுக்காக பயப்பட்டு பயத்தோடும் பீதியோடும் இருந்து இந்த நாட்களை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பயத்தை போடுகிறவன் பொல்லாத பிசாசான சத்ருவானவன் தான் என்பதை இன்றைக்கு நாங்கள் திட்டவட்டமாக அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் எல்லா விதமான பயங்களையும் எல்லா விதமான பீதிகளையும் விட்டுவிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பாத தண்டையிலே அவருக்கு காத்திருக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வாரா, அவர் நம்முடைய இருதயத்தை அந்த நாட்களை இஸ்ரப்படுத்துவார். அப்படியானால் இருதயத்தை அந்த நாட்களை ஒருநிலைப்படுத்துவார். அதற்கு பின்பாக அந்த நாட்களை நாங்கள் அங்கே திடமனதாய் காத்திருந்து காரியத்தை அந்த நாட்களை நாங்கள் கர்த்தரிடத்திலே அந்த நாட்களை பெற்றுக் கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யார் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த நாட்களே நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அந்த நம்பிக்கையின்படியே தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை இந்த நாட்களிலே வாய்க்கப்படுத்தி தேவன் அதற்கு உத்தரவாதம் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக காத்திருந்து இன்றைக்கு செயல்படுங்கள். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்த நாட்களிலே செயல்படுகிற வழியிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அமைதியோடு தேவனுடைய பாத தண்டையிலே காத்திருங்கள். அவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறைவுகள் உங்களுடைய பிரச்சனைகளை மனிதர்களிடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுவதை விட தேவனுடைய பாதத்திலே வைத்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அவருக்கு வெளிப்படுத்துகிற வேளையிலே அவர் அந்த காரியங்களை இந்த நாட்களிலே வாய்க்க பண்ணுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள்

0: இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோடு கூட இருந்து இன்றைய நாளிலும் பலத்த காரியங்களும் உங்களுக்கு அறியாத எட்டாதமான காரியங்களையும் செய்வார். ஆமேன்.
1: Recording stopped.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், எது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் எது? நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அன்றாட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரதானமான காரியம் ஒன்று உண்டு. எந்த காரியத்திலே? நம்முடைய மக்கள் மத்தியிலே பாருங்க, விசுவாசிகள் மத்தியிலே எந்த காரியத்திலே கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறவராயிருக்கிறார்? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், முழங்கால் ஜெபம், பாருங்க அநேக காரியங்கள்ல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் ஒரு காரியத்துல பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அது என்ன காரியம்?

வேதத்தின் ஆதாரத்திலிருந்து எபிரேயரின் புஸ்தகம் 11:6 எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு எது மிகவும் பிரியமான காரியம், எப்படி தேவனிடத்துல பிரியமா இருக்கலாம், தேவனுக்கு பிடிச்சவங்கள பிரியமா, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றவர்களாய், எந்த காரியம் அவர இடத்துல நம்மை கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. விசுவாசம், இதை இப்படி வாசிக்கலாம் பாருங்க, விசுவாசம் உள்ளவனை பாருங்க தேவன் வந்து அவர்கள் மேலே, விசுவாசிக்கிறவர்கள் மேலே, விசுவாசம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார், பிரியப்படுகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே இங்க எழுதி வச்சிருக்கிறார் இந்த வசனங்கள்லாம் பாருங்க, யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷர்கள் எழுதப்பட்ட வசனம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இங்க போடப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாருங்க, அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனா தேவனுக்கு பிரியமான காரியம் அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? விசுவாசம் என்றால் முதலாவது என்ன? விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு சொல்றீங்களே, என்ன விசுவாசம்? அப்படி விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11:1 இந்த விசுவாசத்தை குறித்து விளக்குகிற வசனமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இன்னும் ஒண்ணுமே நம்மளுடைய வாழ்க்கையில தோன்றவே இல்லைங்க, அதை குறித்த ஒரு நிச்சயம் உறுதி, அதுதான் பாருங்க விசுவாசம். நம்பிக்கைன்னு வந்து பாருங்க உலகத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறத எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். பாருங்க கர்த்தருடைய, கர்த்தரை அல்லாமல் பாருங்க இருக்கிற மனுஷர்கள் கூட பாருங்க ஏதோ ஒரு காரியத்தை குறிச்ச நம்பிக்கை உறுதி, வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துருவோம், ஜெயிச்சிருவோம். ஆனா இங்க சொல்றாங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. முதல்ல இந்த விசுவாசம் பாருங்க ஒரு உறுதிய உள்ள ஒரு உறுதியான நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு ஒன்றின் மேல் காணப்பட, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல, கையிலால தொட்டு பார்க்க முடியல, ஆனா நாம் ஒரு நம்புகிற காரியத்தை உறுதியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம், அதுதான் விசுவாசம். பாருங்க இந்த விசுவாசம் எப்படி வருகிறது நமக்கு பாருங்க, இந்த விசுவாசம் எங்க இருந்து வருகிறது என்று ரோமர் 10:19 போடப்பட்டிருக்கும். விசுவாசம் வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்பதினாலே இந்த விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? இந்த தேவனை பிரியப்படுத்துகிற இந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்கிறது? ஏன் இதன் மேல தேவன் பிரியம் வைக்க பிரியமா இருக்கிறார் பாருங்க. 1 Corinthians 5:4 இப்ப இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க கர்த்தர் நம்ம இந்த பூமியில நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த பூமியில வாழ வச்சிட்டு இருக்காரு. ரட்சித்த உடனே பாருங்க நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போறது இல்ல. இந்த பூலோகத்திலே 70-80 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பாருங்க நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமான ஒரு வெற்றியாளராக எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதனாலதான் இங்க யோவான் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க நம்ம விசுவாசிகளாக பிறந்த போதே பாருங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, அவருடைய பிள்ளைகளாய் மாறின போது இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துவக்கப்பட்ட விசுவாசம் பாருங்க பெருகி நாளடைவிலே உலகத்தை ஜெயிக்கிறது, பிரச்சனையை ஜெயிக்கிறது, எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற தக்கதாக விசுவாசம் பாருங்க உருவெடுக்கிறது, வளர்கிறது. இந்த விசுவாசம் யாரின் மேலே நாம் வைக்க வேண்டும்? 5 Corinthians இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, 1 Corinthians 5:5. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க எங்களுக்கு லூத்தரன் ஃபைத் இருக்கு, கத்தோலிக் ஃபைத் இருக்கு, அந்த ஃபைத் இருக்கு, இவர் மேல ஃபைத் இருக்கு, அவர் மேல ஃபைத் இருக்கு, நாங்க அந்த பாஸ்ட் மேல நாங்க ஃபைத் வச்சிருக்கோம், அவர் ஜபிக்கிறது மேல ஃபைத்து. எந்த ஃபைத்தும் எந்த விசுவாசமும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது. இதுல போடப்பட்டிருக்கு பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்கு 1 Corinthians 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
அருமையானவர்களே, உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா, எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா, அதற்கு முறையே முக்கிய ஆதாரம் அச்சாணி

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
1: அதற்கு முறையே முக்கிய ஆதாரம் அச்சாணி பாருங்க, இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும். அதை எப்படி விசுவாசிக்க வேண்டுமா? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், வியாதிகளை தகர்க்கும், பிசாசுகளினுடைய கோட்டைகளை இடிக்கும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த விசுவாசம் சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர்னாலையும் முடியாது. பாருங்க, ஏன் இந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும்? அவர் தான் பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தை விட்டு, தங்க பட்டணத்தை விட்டு இறங்கி கீழே வந்து கடைசி சொட்டு கல்வாரி சிலுவையிலே சிந்தி இந்த விசுவாசத்தை பாருங்க கனப்படுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல உறுதிப்படுத்தி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவ்வளவா உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எனக்காக வந்த மீட்பர், என்னை தூக்கும்படி வந்த இரட்சகர். இவர் மேல வைக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம் பாருங்க, அவர் மேலையும் இவர் மேலையும் யார் மேல வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் உங்களை பாருங்க உயர்த்துவதோ, மேன்மைப்படுத்துவதோ, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதோ பாருங்க முடியாத காரியம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று வைக்கிற விசுவாசத்தின் பேரிலே தேவன் உங்கள் மேலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்தோம் பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்கிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 8 அதிகாரம், மத்தேயு 8 அதிகாரத்திற்கு போவோம். வசனங்கள் 5-10 வரை, மத்தேயுவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 5-10 வரை. இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்க, 5 வசனத்துல பாருங்க, கப்பர்நகூம் என்ற ஊர்ல ஒரு 100 பேருக்கு அதிபதியா ஒரு மனுஷன் இருக்கான். இங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குறான், ஆண்டவர்கிட்ட வர்றான் 8 வசனத்திலிருந்து. ஆண்டவரே பாருங்க, வந்தோடனே அந்த மனுஷன் 100க்கு அதிபதி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த பாருங்க கேள்விப்பட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இயேசு என்கிற ஒரு நபர் வருகிறார், அவர் குருடரை சுத்தமாக்குகிறார், சப்பாணிகளை நடக்க செய்கிறார் பாருங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த பாருங்க அற்புதங்களை கேட்டு கேள்விப்பட்டு அதை மட்டும்தான் பாருங்க, அது மட்டும்தான் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். நான் சொன்னேன் பாருங்க, இயேசுவை குறித்த அந்த விசுவாசம் எப்படி உருவாகிறது? வார்த்தையை கேட்க கேட்க இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதினாலே 100க்கு அதிபதி வந்த மாத்திரத்துல சொல்றார், ஆண்டவரே பாருங்க எல்லாவற்றிற்கும் பாருங்க நீர்தான் காரணம், ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பா, ஃபுல் சரண்டர். ஆண்டவரேன்னா அப்படிதான் அர்த்தம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவருடைய வேலைக்காரன் பாருங்க கொடிய வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் அவன் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்றாரு, வீட்டுக்கு வந்து சுஸ்தமாக்குறேன். இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வரவேணாப்பா, ஒரே ஒரு வார்த்தை, 8 வசனத்துல போடப்பட்டிருக்கும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பாருங்க இன்றைக்கு அநேகர் பாருங்க இந்த வேத வல்லுநர்கள் வேத பகுதிகளை பாருங்க தீர ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கு கூட இப்ப ஏற்பட்ட விசுவாசம் இல்லை. ஆண்டவரே எங்க சொல்றாரு 10 வசனத்துல, இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். இயேசுவையே பிரமிக்க வச்சுட்டார் பாருங்க. இங்க போடப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க ஆண்டவரையே பாருங்க அசத்திட்டார், அப்படிதான் சொல்லணும், ஆண்டவரையே பிரமிக்க வச்சுட்டார் இந்த விசுவாசம் பாருங்க. 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, அப்பா நீங்க வாங்கப்பா, நான் கூடவே இருந்து உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா. பாருங்க அது ஒரு விதமான கர்த்தர் மேல உள்ள ஒரு பற்று, பாசம், உறவு. ஆனால் அதற்கெல்லாம் மேல அப்பாற்பட்டு 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தை கடல் கடந்து, மயில் கடந்து, அப்பார்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வார்த்தை சுகத்தை சுமந்து கொண்டு சென்று என் வேலைக்காரனை குணமாக்கி அவனை ஜீவனடைய செய்கிறது, பிழைப்படைய செய்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைச்சுக்குவான். இப்படி நாம் விசுவாசிக்கிறோமா? இதுதான் பாருங்க இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார். ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே அருமையானவர்களே, அவருடைய நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அவரே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லையே. அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிற, அது மாத்திரம் இல்ல, நூற்றுக்கு அதிபதி பிரியப்படுத்தினது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா அவனுடைய வேலைக்காரன் பாருங்க, அந்த சன பொழுதிலே அவன் குணமாக்கப்பட்டவனாய் பிழைத்து கொண்டான், ஆரோக்கியம் அடைந்தான். கர்த்தருக்கு பிரியமானது விசுவாசத்தை கொடுத்த மாத்திரத்துல சுகம் ஆட்டோமேட்டிக்கா கடந்து செல்கிறது பாருங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டு இயேசு பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்ப்போம். யோவானின் புஸ்தகம் 11 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11:11-44 யோவான் புஸ்தகம் 11:1-44 இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. மார்த்தாள், மரியா, லாசரு அப்படின்ற ஒரு சகோதரி, ரெண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த லாசரு பாருங்க, வியாதிப்பட்டு மறிச்சு போயிட்டார். மறிச்சது மாத்திரமல்ல, அவங்க எல்லா காரியங்களையும் செய்து அவரை கலரையிலே வச்சிட்டாங்க, செத்து 4 ஆயிடுச்சு. இது பாருங்க, இது பெரிய, இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆன விஷயம். நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரர் கூட மரண அவஸ்தைப்பட்டு இருக்கார், கொடிய வேதனைப்பட்டு இருக்கார், ஆனா சாகல பாருங்க. சாவாமல் அவர் வந்து பாருங்க உயிரோட இருக்காரு, ஆனா அவஸ்தப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை பாருங்க, குணப்படுத்துறதுக்காக நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தார் பாருங்க. வியாதிப்பட்டு இருக்கிற மனுஷன் கூட விசுவாசிக்கல, அவருக்காக அவருடைய அதிபதி, அந்த நூற்றுக்கு அதிபதி அதிகாரி விசுவாசித்த மாத்திரத்திலே அங்க சுகம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, இந்த லாசரு வியாதியா இருக்கிறான், கடைசியில பார்த்தா மரித்து போயிட்டான், செத்து 4 ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுல பாருங்க, யோவான் புஸ்தகத்துல பாருங்க 11:27 போடப்பட்டு 21 ஏ ஆண்டவர் வந்து பாருங்க அந்த ஊருக்குள்ள வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பாருங்க 21 யோவான் 11:21 மார்த்தாளம்மா வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அந்த அம்மா பாருங்க உள்ளம் போகுது, சகோதரி இல்ல உள்ளம் பொங்குது, ஆண்டவரே நீங்க மாத்திரம் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் லாசரு மறிச்சே போயிருக்க மாட்டான், உயிரோட இருந்திருப்பான், எப்படியாவது நீங்க காப்பாத்திருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். ஆனா பாருங்க பின்னாடி அப்படியே தொடர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. யோவானின் புஸ்தகம் 11:40 அவர் அவளும் அந்த மரியாதமா பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ அவை வந்து சாகல, உயிர்த்தெழுந்திருப்பான், அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ற, ஆமா ஆமா ரெண்டாம் வருகையில எல்லாம் எழுந்திருப்பான், அந்த கடைசி நாட்கள் எழுந்திருப்பான், நான் அதெல்லாம் நம்புறேன். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது பாருங்க 40 அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, உயிரோட இருப்பான், எழுந்திருப்பான், இதை மன்னித்துக் கொள்ளுங்கள், 26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அங்க பேசிட்டே வர்றாங்க அந்த மரியாதமாக்கு பாருங்க, விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கேட்டே வர்றாரு. அந்த அம்மாவும் பதில் சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப அவர் கேக்குறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல 27 அந்த அம்மா மரியாதமா சொல்றாங்க பாருங்க, யோவான் 11:27 அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவர குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இதுதான் அங்க பாயிண்ட் பாருங்க. அந்த அம்மா ஏதோ நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க, ஆனா ஆண்டவர் கேக்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, எதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, பாயிண்டட அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீர் தான் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர், மரித்து கிடக்கிற எல்லாரையும் உயிர்ப்பிக்க வந்த மீட்பர், ரட்சகர், கைதூக்க வந்தவர், மேசியாவாகிய கிறிஸ்து. 1 புத்தகத்துல 5:5 படிச்சோம் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. இங்க அந்த அம்மா அதே வார்த்தையை சொல்றா பாருங்க, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த மார்த்தாள் அம்மா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே பாருங்க, அங்க நேரம் போறாங்க இவங்க. இந்த லாசரை பாருங்க, அடக்கம் பண்ண கலர் இப்ப ஊராரெல்லாம் வர்றாங்க. என்ன நடக்க போது இப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு மார்த்தால் மரியாதமாக இருக்கிற அந்த சந்தேகத்தை பாருங்க. அந்த அவங்களுடைய காரியத்துக்கு ரெண்டு பேர் மட்டும் வந்தா பத்தாதுன்னு சொல்லி ஊரெல்லாம் இவர் ஏதோ ஒரு ஒன்றை செய்ய போகிறார், அதை பார்க்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறான்னு ஊரார்லாம் வர்றாங்க, கல்றைகிட்ட போயிட்டாங்க. 40வது வசனத்துல அங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. இதை நீங்கள் 1 முதல் 44 வரை நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். 40வது வசனத்துல போடப்பட்டிருக்கோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, வந்துட்டாங்க கல்ற பக்கத்துல எல்லாம் வந்துட்டாங்க. கல்லறை அந்த யூதர்கள் பாருங்க, அவர்களுடைய வழக்கத்தின்படி நம்ம ஊர்ல அடக்கம் பண்றது மாதிரி எல்லாம் இல்ல பாருங்க. ஒரு பெரிய குகைய வெட்டி அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, ஒரு பெரிய கல்லை புரட்டி மூடி வச்சிருவாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து, நல்ல பலசாலிகள் சேர்ந்து திறக்கிற மாதிரி. அப்படிதான் இன்றைக்கு யூதர்களுடைய முறைமைகள் இருக்குது பாருங்க. நம்ம நாட்டுல அடக்கம் பண்ற மாதிரி இல்ல, அங்க போடப்பட்டிருக்கோம். அந்த காண்டர் சொல்லுவாரு, இந்த கல்லை நகட்டி போடுங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே செத்து 4 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாத்த எடுத்திருக்குமே, நாரி போயிருக்குமே. அருமையானவர்களே, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பாடியே டீகம்போஸ் ஆயிருக்கும், 4 நாள் ஆயிடுச்சுன்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை காண்பாய். சாவுக்கேதுவான சரீரங்களை பாருங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் டீகம்போஸ் ஆன பாடிய கூட என்னால உயிர்ப்பிச்சு மண்ணுக்குள்ள மண்ணா போனவன கூட உயிர்ப்பிக்க முடியும். நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கிறியா? அது 4 நாள் ஆயிருச்சா, 40 நாள் ஆயிருச்சா, இல்ல பாடி மொத்தமா சிதைந்து போயிருச்சா, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத மரியாதை. நீ என்ன செய்கிறாய், என்னை விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உலக ரட்சகர், சாபக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர், இவர்தான் என்னுடைய மீட்பர். எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னார். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, விசுவாசிக்கிறாங்க. முதல்ல மார்த்தாள் அம்மா சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நீங்க தான் தேவனுடைய குமாரனே கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப மரியாள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. 43வது வசனத்துல போடப்படுங்க பாருங்க. அந்த லாசருவ சேலைகள் எல்லாம் சுத்தி அந்த கல்லறைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆண்டவர் வந்து கல்லறை வாசல்ல நின்று இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் எல்லாம் பாருங்க, நம்ம வேதாகமத்துல படிக்கும் போது நாம வந்து அப்படியே கடகடன்னு வாசித்துட்டு போயிருவோம், அப்படியே வாசித்து விட்டு போயிருவோம். அவரு சொன்னாரு, கல்ற முன்னாடி வந்து நின்னாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்னார் பாருங்க. இது ஒரு லேசான காரியம் அல்ல. ஒரு தன்னுடைய சகோதரன் பாருங்க, வியாதிப்பட்டு இருக்கும் போது சுகத்தை விசுவாசிப்பது பாருங்க, ஒரு 50% பாருங்க, இயற்கைக்கு ஒரு இயற்கையோடு ஒத்து போகிற காரியம். ஆனால் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறையில கொண்டு போய் வச்சு கல்லை வச்சு மூடியாச்சு, அவனுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த லாசருக்காக மார்த்தாலும் மரியாளம்மாவும் பாருங்க விசுவாசித்தார்கள். விசுவாசத்ததுனாலதான் லாசர் அங்கே வெளியே வந்தார். லாசர் வெளியே வருகிறதுக்கு பாருங்க, கர்த்தரங்கே பாருங்க, இவர்களோடு கர்த்தரங்க பெரிய விசுவாசத்தை வச்சிருந்தார். இந்த மக்களுக்கெல்லாம் விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு. அருமையானவர்களே, ஒரு விசுவாசிக்கிற காரியம் பாருங்க, தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலையை தலைகீழாக்கி போட்டு விடுகிறது. மரித்து கிடக்கிற ஒரு மனுஷனை உயிரடைய செய்கிறது. இந்த ரட்சிப்பிலே என்னெல்லாம் நமக்கு நடக்குது பாருங்க. மரித்தவர்களா இருந்தோம், கிறிஸ்துவுக்கு அந்நியரா இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், அப்பேற்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே, கல்வாரி சிலுவையினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் பாருங்க பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிழைப்பு உள்ள ஆவியில ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, பிழைக்க வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு லாசர் பாருங்க சரீரத்துல மறிச்சு போய் கிடந்தான், இன்னைக்கு அநேகர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இல்லாமல், அவருடைய ஜீவன் இல்லாமல் மரித்த நிலைமையிலே கிடக்கிறார்கள். அவர்களை உயிரோடு எழுப்பது, மீட்பது, உயிரோடு ரட்சிப்பது எது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே நீரின் ஆண்டவர், என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டா, அழைப்பு கொடுத்தா மாத்திரம் போதும், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார், ஜீவனடைய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை, அதிசயத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு காரியம், விரும்புகிறது என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவரை விசுவாசிப்பது. நீங்க தான் பாருங்க உலக ரட்சகர் ஆண்டவரே, என்னை வந்த மீட்க வந்த மீட்பர், எனக்காக ஜீவன் கொடுத்தவர். பாருங்க உங்களுடைய இனஜன பந்துக்கள், சொந்தக்காரர்கள் யாரும் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தலங்க, உங்களுக்காக மீட்பதற்காக எந்த ஒரு இதையுமே பாருங்க செய்யல. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் அப்பேற்பட்ட காரியத்தை செய்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? வேதத்தில் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பது. அவரை பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னார் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்கார சுஸ்தமாவான் ஆண்டவரே. இன்னைக்கு நாம அப்படி விசுவாசிக்கிறோமா? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது யாருக்கோ வியாதிப்பட்டு இருந்தால், அந்த வார்த்தையின் பெயரில் நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்களா? அந்த விசுவாசம் பாருங்க, கடல் கடந்து எல்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, அந்த ஆற்றலோடு சென்று அவர்களை குணப்படுத்துகிறதா இருக்கிறது, சுஸ்தமாக்குகிறதா இருக்கிறது, ஜீவன் அடைய செய்கிற வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் அவருடைய வார்த்தையை அனுப்ப சொன்னார் பாருங்க. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, இந்த லாசருவை மறிச்சு போய் கிடந்தவனே உயிரோடு எழுப்ப முடியும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த தேவனுடைய, தேவனை பற்றும் விசுவாசம், தேவனுடைய கரத்தை, அவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருப்பது எப்படி? ரெண்டு தீமத்தையில தீமத்தையை சொல்லுகிற பாருங்க, 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரியல, நாம விசுவாசிச்சு இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், அவர் என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நன்மைகளை அவர் கொடுக்க முடியும், எதுவுமே தெரியல. பாருங்க அவரை குறிச்சு நாம் பாருங்க, சில நேரங்கள் பிரச்சனைகள் சவால்கள் வந்த மாத்திரத்துல சமாளிக்க முடியாம கண்ணீர் விட்டு கலங்கி அங்கலாய்த்து இருக்கிற எல்லாருக்கும் கார்டு எழுதி போட்டு ஜெபிங்க ஜெபிங்க எனக்காக ஜெபிங்க. அருமையானவர்களே, நம்ம கூட இருக்கிறவரு, நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவரு, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? 2 தீமோத்தேயு 1:11 பின்பகுதி ஏன் முழுசாவை வாசிப்போம். அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தம் இருக்கிறேன். நான் விசுவாசிட்டு இருக்கிற என்னுடைய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். எந்த பேயை பார்க்கிலும், நோயை பார்க்கிலும், சாபத்தை பார்க்கிலும், எல்லா பிலி சுனியத்தையும் மாந்திரிகத்தையும் பார்க்கிலும், எப்பேற்பட்ட கொடிய பாருங்க நோயை பார்க்கிலும், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர். இந்த உலகத்துல அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர். அவர் எப்படி எப்பேற்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த பிரச்சனை எம்மாத்திரம் பாருங்க, இப்படி விசுவாசிப்பது. இந்த எவ்வீருக்கிட்ட சொல்வார் பாருங்க, மக இறந்து போயிருவா, செய்தி வரும், ஆண்டவரோடு அவர் வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆண்டவர் எப்படியாவது கூட்டிட்டு போய் தன்னுடைய மகளை சுஸ்தப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது குணமாக்கிடலாம்னு சொல்லி எவ்வீர் கூப்பிட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, மக பிழைச்சுக்கிருவா. இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோமா? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது? இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமா இருக்கிறது? இந்த விசுவாசம் பாருங்க, உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை, கலங்கி பாருங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பாருங்க. இந்த விசுவாசம் பாருங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, குடும்பத்துல பிரிவினையாய் பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைக்கிற விசுவாசமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளை இல்லையா, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல, உங்க கற்பத்திலே பாருங்க கற்ப பையை திறக்கக்கூடிய விசுவாசம், கற்பத்திலே கனியை உண்டாக்குகிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ மாத்திர நீங்க விசுவாசா போதும். அந்த விசுவாசம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை, கடன் பிரச்சனையை மாற்றிவிடும். தரித்திர குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார். நீங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும், கர்த்தர் அங்கே மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உள்ளத்துல இடம் கொடு. அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனு, அவர் தான் ரட்சகர்னு விசுவாசி. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனம், மத்தேயுவின் புத்தகம் 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு, ஆகாயத்து பட்சிகளை பத்தி சொல்லிட்டே வருவாரு. அது மாத்திரமல்ல பாருங்க, வரிசையா ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டே வருவாரு. எப்படி பழக்க போறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம், உடைக்காக சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், சரீர உடைக்கு என்ன செய்வோம், வேலைக்கு என்ன செய்வோம், பிள்ளைக்கு என்ன செய்வோம், இந்த இஎம்ஐ காரியத்துக்கு என்ன செய்வோம். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கோம் அற்ப விசுவாசிகளே, கொஞ்சோன்னு விசுவாசம் அங்க பைபிள போடப்பட்டிருக்கோம். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு சின்ன மஸ்டர்ட் சீட் அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும். இங்க போடப்பட்டிருக்கோம் காட்டு புல்லுக்கு தேவ நிமிதமாய். காட்டு புல்ல நீங்க பாத்திருப்பீங்க, அழகழகா பாருங்க, பச்சை பசேன்னு கொரியன் புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும். ஆனா நல்லா வெயில் ஏறின மாத்திரத்துல ஒரே நாள்ல அப்படியே பட்டு போயிரும், காஞ்சு போயிரும். அந்த காட்டு புல்லு, காட்டு புஷ்பம் அழகழகா பூத்து குலுங்குகிற பாருங்க, ரோஜா தோட்டங்கள், மலர்வன தோட்டத்தை பாருங்க, அழகழகா காலையில பூத்திருக்கும், மாலை நேரத்துக்குள்ள அப்படியே சுருங்கி காஞ்சு சூரிய வெளிச்சத்துல கருகி போயிரும். அப்பேற்பட்ட காட்டு புல்லின் மேலும் காட்டு புஷ்பங்களின் மேலேயே தேவன் இவ்வளவு அக்கறை வைத்திருப்பார் என்றால், உங்களை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்தும், குடும்ப உறவுகளை குறித்தும், உங்களுடைய வேலைகளை குறித்தும், உங்களுடைய சரீர சுகத்தை குறித்தும், நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ ஏங்கி தவிக்கிற ஒரு நன்மைக்காக இந்த நன்மை எனக்கு கிடைச்சிடாதா? அருமையானவர்களே, இந்த தேவன் அதனாலதான் அங்க 1 Timothy 2 எழுதப்பட்டிருக்கு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிட்டு இருக்கிற, நான் நம்பிக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், காட்டு புல்லு மேலேயே இவ்வளவு அக்கறை வைத்து அதற்காக இவ்வளவு கரிசனைப்படுவார் என்றால், அவருடைய ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மீட்டெடுத்த உங்களையும் எங்களையும் பாருங்க அப்படியே விட்டு விடுவாரா? கண்ணீரிலே மூழ்கி விடு, கவலைப்பட்டு கலங்கி கஷ்டத்திலே நீ அப்படியே போயிருன்னு விட்டுட்டு போய்வாரா? அருமையானவர்களே, இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன். விசுவாசம் பெருக்கெடுக்கும் போது யோர்தான் போன்ற நதிகள் கரை புரண்டு ஓடும் போது பாருங்க, 2 மதில் சுவராய் பிரிந்து நிற்கும். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை உங்கிறது பாருங்க ஓடி வர செய்தவர், வானத்திலிருந்து தூதர்களுடைய மன்னாவை கொட்டினவர், இறைச்சி கேட்டாங்க, அது மாத்திரம் காடைகளை கொண்டு வந்து குவித்தவர். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே உங்களை ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி சிறக்கிறவர்களாய், எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இந்த விசுவாசம் உங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல சொந்த நன்மைகளுக்கும் உங்களை சொந்தக்காரர்களாக மாற்றி விடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் பேரிலே இயேசு ஆண்டவரை வேர்த்துகிறோம். ரட்சகரை, பரிகாரியை, யெகோவா ராப்பாவை, எல்ஷடாய் தேவனை, கர்த்தாவே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் செய்வார், இவ்வளவு அக்கறை வைத்திருப்பீர் என்றால், உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உம்முடைய கரிசனை, அக்கறை எவ்வளவு அதிகம், எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தாவே, குடும்பத்திலே எல்லாருடைய வீட்டின் பேரிலே கர்த்தாவே இயேசு ஆண்டவரை, இயேசு என்கிற நாமத்தை, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே உயர்த்துகிறோம். மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தப்பட்டு போவதாக. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக கர்த்தாவே. ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வானொலியிலே கர்த்தாவே செய்ய செல்லுகிற எல்லா செய்திகளின் மூலமாக தீவெட்டியை போல கர்த்தாவே பரம்புவதாக, எல்லா குருட்டாட்டங்களையும் எல்லா கர்த்தாவே பேதங்களையும் மேற்கொள்வதாக. இவ்வளவு பலமாய் வசனம் மேற்கொண்டது, விருத்தி அடைந்தது கர்த்தாவே குடும்பத்திலே, எல்லா குடும்பங்களின் பேரிலே. வானொலியோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லா குடும்பத்தின் பேரிலே உம்முடைய நன்மையை கட்டவள் தொடுகிறோம். குடும்பத்திலே கர்த்தாவே நன்மையும் கிருபையும் ஜீவனும் சுகமும் ஐஸ்வர்யமும் பலனும் நீடிய ஆயுசும் கர்த்தாவே உண்டாவதாக. இயேசுவ நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நன்மை கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தாவை சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமையில வார்த்தைக்கு இந்த வானொலியும் வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தாவை ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: Recording stopped.

ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் விக்டோரியா பிசி காலை 5 மணிக்கும் இலங்கை இந்தியா மாலை 5 மணிக்கும் கேட்கலாம் என அறிய தருகிறோம்.

நிகழ்ச்சி நிரல் துதி ஆராதனை பாடல் பண்டு மகேந்திரன், இரண்டாவதாக துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ, தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் சுவிசேஷ வானரையா, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் ஜனத், சிஸ்டர் டொலி ஜபம் ஜரீன் டபம் என்று தேவ செய்தியை கொண்டு வருகிறார் பாஸ்டர் மதிபாலன் ஜெஃப்னா. நிறைவு ஜபம் மகேந்திரர். இன்றைய நாளிலே மூன்று ஜப குறிப்புகள் வந்திருக்கின்றன, அதற்காக ஜபிக்க இருக்கிறார் சுஜாதா. அதாவது முதலாவது ஜெய குறிப்பு, சந்திரன் என்பவர் கேன்சர் வியாதியானது ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் வருவதுமாக இருக்கார், அவருக்கு பாடுபட்டு ஜெபிங் என்ற ஒரு சகோதரி, இந்த சகோதரி சங்கம வானொலியிலே கலந்து கொள்கிற சகோதரியுடைய தம்பியார். இரண்டாவது ஜெய குறிப்பு, ஒரு சகோதரி வயிற்று நோயால் அவதிப்படுகிறார், இதுவும் பகலும் வயிற்று எவ்வளோ மறந்தெடுத்தாலும் நோய் நொந்தொண்டே இருக்கின்றது, அதுக்காக பாடப்பட்டு ஜெபிங்க இவர் இவர் ஒரு உண்மையில ஒரு ஆண்டோருக்கு அறிந்தொரு பிள்ளை. மூன்றாவது ஜெய குறிப்பு, ஒரு சகோதரி கற்பம் அடைந்திருக்கிறார், அதாவது நல்ல முறையில பிரவசம் நல்ல முறையில முடிக்க வேண்டும், ஒரு பயத்தோடு இருக்கிறாள், அந்த பயத்தை எடுத்து கத்திர அந்த மாலுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அமேன். இதுதான் நிகழ்ச்சி நிரல். தொடர்ந்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை தேவா உமது பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த உபவாச ஜப வேலையிலே ஆவியானவரே உமது பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இதிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், வியாசிக்காக ஜெபிக்கிற சகோதரிமார் ஆனவரை ஆசீர்வதித்து இன்றைய நாளே தேவ செய்து கொடுக்க ஊழியரை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. ஐயா, அந்த தூபி உவாச அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி உலகம் எங்கும் துணிக்க நீர் கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிற சுவாமி. ஐயா, அநேக பிள்ளைகள் வேதனையோடு சஞ்சலத்தோடு வியாதியோடு தோன்றுகிற பிள்ளைகளுக்கு கத்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு கண்ணீரோடு ஜபங்கள் எடுக்கப்படும் சுவாமி. பரிபூர்ண சோத்திரின் கட்டளை கொடுக்க வேண்டுமாக செப்பிக்கிறேன் சுவாமி. இல்ல கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுமலுப்பு கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.

விஸ்வநாதனே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும் வான் புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். உங்களிடத்தில் இந்த பரிசுத்த உபவாச நாளிலே பரிசுத்த பாதையிலே வழிநடத்த விரும்புகிறார். முதலாவது நம்முடைய பாவங்களை கழுவுகிற இயேசுவின் இரத்தம், இரண்டாவதாக நம்மை பரிசுத்த பாதையிலே வழிநடத்துகின்ற பரிசுத்த வேதாகமம், மூன்றாவதாக பரிசுத்தில் முன்னோறி செல்ல உதவியா இருக்கிற ஊக்கமான ஜெப ஜீவியம், நான்காவதாக பரிசுத்த பாதையில் நம்மை கொண்டு செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர்.

0: மாறாதே மாலையிலும் மாறாதனையே. இன்றைய நாளிலே இந்த நடக்கிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவ நீராண்டவரே, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராபடி நீர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். இரண்டாவதாக, இரண்டாவது நிகழ்ச்சியாக துதி ஆராதனையை ஏறெடுக்க வருகிற சிஸ்டர் சுபா இளங்கோ, டொரண்டோ கனடா. இந்த சகோதரி அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்.
0: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராய்க்க வந்திருக்கள். உங்கள் பத்து நிமிடம் தருகின்றேன், துதித்து ஆராதித்து இதனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்.
1: ஒவ்வொரு காலை பொழுதும் கிருபை புதிதாய் இருக்கிறதுக்காய் நன்றி நன்றி நன்றி. நல்ல வேலைக்காக சோஸ்ரம் சோஸ்ரம் அப்பா, நீ சமீபத்துக்கு மாத்திரமா தூரத்துக்கு தகப்பனாய் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாவற்றால் நிரப்புற நல்ல தகப்பனே, உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் என்று தூயாதி தூயவரே, ஒருவராய் நீங்க அதிசயங்களை செய்தவரே, உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். ஆலோசனையில் ஆச்சரியமான செயல்ல மகத்துவம் உள்ளவர், மாறாதவர், நிற்கிற தெய்வம், மனதுருகிற தெய்வம், மங்காத ஒளியே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம். இந்த நாளே தந்த நாளாண்டவர் மக்களை கிருபை செய்வதற்காய் நன்றி நன்றி நன்றி. தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே அப்பா, ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாய் வரப்போறவரே மேனவேரே அபினேசரே, இதுவரை உதவி செய்தவரே, உண்மை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம் அப்பா. கத்தரே ஆவியானவர் ஆவியான் அங்கே அங்க விட்டுதலை உண்டு, அந்த விட்டுதலை வாங்கிக்கும் பல்லமே வாங்கிக்கும். உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலுண்டா நிரப்புதலுண்டாகும், உங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. குயவன் நீங்க களிமண்ணாங்காண்டவர்த்தம் துதிக்கும் பாத்திரங்களாக அப்பா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே அந்த மேல் வட்டாரையில நிரப்பின அபிஷேகம் எங்கள் மத்திய நிரம்ப வேண்டுமாச்சுக்கிறோம், எங்கள் பாத்திரங்கள் நிரம்ப வேண்டுமாச்சு. நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நிரப்புங்கப்பா.

பொய் சுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்த தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை

ஆவியால நிரப்புங்கப்பா, தூய வாழ்வு தினம் வாழணும், தூய வாழ்வு தினம் வாழணும், பாதம் திரும்பணும், என் தாய்நாடு உம்பாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பா இந்த நாள நிரப்புங்கப்பா. அப்பனே நாங்க உங்களோட பாதத்துல வந்து நிக்கிறோம் அப்பா. நாங்க தோடு பாரத்தோடு உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நடத்துறவர் நீங்க ஒருவர் பாத்திரமே அப்பா. தகப்பனே நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டில நிற்க மாட்டேன். நீங்க வல்லமை உள்ள தேவரான் தேவராண்டவர் அப்பா. நெறிந்த நாள்ல முறைக்காத மங்கியறி அணைக்காத எங்களை ஆசிர்வதிக்கிற நல்ல தகப்பன், எங்களை நோக்கி பார்க்கிற நல்ல தெய்வம், எங்களோட கூட நடக்கிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்தும். யெகோவா நிஸ்ய, யெகோவா ஷம்மாவி, யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, யெகோவா ரஃபாவி, நன்றியோடு சுவாசிக்க, நன்றியோடு சுவாசிக்க. அழுக செய்யுங்க, வீட்டுக்கு எடுக்கிறோமப்பா, வீட்டுக்கு எடுக்கிறோமப்பா. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு

மண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே. தெரிந்த நாணலை முறையாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. நெறிந்த நாணலை முறிக்காதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே, ஆட்கொண்டு எங்களை நிரப்பிடுமே. ஆவியானவரே ஆவியானவரே, ஆட்கொண்டு எங்களை நிரப்பிடுமே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம வாழ வேண்டுமே. மணலாய் தண்ணலாய் இருக்க

0: பர்வதங்கள் நிலை பெய்ந்தால் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாம், என் சமாதி உடன்படிக்க நிலை பெயராமல் சொன்ன கத்தரே, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலின் தேவன் நீங்கப்பா, உறங்குவதும் இல்லை தூங்குவதுமே இல்லையப்பா, எங்களை கைவிடுவதே இல்லப்பா, கைவிட நீர் மனுஷனே இல்லப்பா, என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல் மறவாமங்களை நினைத்தவர் உமக்கு நன்றியான கொடி கோடி சோஸ்திரமான உலகத்தில் எங்களை தாழ்த்துவம் வறுமையாக்குறோம் உச்சி முழுதுமாய் அபிஷேக ஆராதனை ஆசிரியம் விதியான பகுதிகளை வழி நடத்து உடவல்ல கரை தாங்கி நடத்து வார்த்தை பகுதியோடு பேசுங்க எங்களை ஆளுகள் செய்யணும் எல்லா துதி கன மகிமை உமக்கொருவருக்கே தந்து இயேசுவி நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடல்கள் பாடினவர் சிஸ்டர் சுவாளங்கோ தொடர்ந்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து அடுத்தபடியாக நாங்கள் சிஸ்டர் மேகலாவை அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஆனந்தராஜா சுஜாதா ஜபம் செய்வார். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா அவளை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா. ஓகே, நாங்கள் தொடர்ந்து ஜெப விண்ணப்பம் வந்திருக்கின்றது. அந்த ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க போறோம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் இந்த சங்கம வானொலியின் தூது ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது ஜெபிக்கும்படி. முதலாவது ஜெப விண்ணப்பம் பிரதர் சந்திரன், கேன்சர் வியாதி, எமர்ஜென்சிக்கு போவதும் வருவதுமா இருக்கிறார், அவருக்காக பாரப்பட்டு ஜெபிங்கள் என்று இந்த சங்கம வானொலியில் ஊழியம் செய்கிற சகோதரியும் தம்பியார். ரெண்டாவது ஜெப குறிப்பு தொடர்ந்து வந்திருக்கு. ஒரு சகோதரிக்கு வயிற்றிலே வலி, தொடர்ந்து வயிற்றிலே வலி வந்து கொண்டிருக்கிறது, அதுக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு கற்பமர்ந்த சகோதரி சுகப்பிரவசம் வரும் வரை தேவன் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று பாரப்பட்டு ஜெபியுங்கள் ஐயா என்று ஜெப குறிப்புகள் வந்திருக்கின்றன. இந்த ஜெபத்துக்கு ஜெபிக்க வருகிற ஆனந்தராசா சுஜாதா அழைக்க போறோம். அபிஷேக நிகழ்ச்சியில் ஜெபிக்க வந்திருப்பீர்கள், இந்த ஜெப குறிப்புகளை கேட்டிருப்பீர்கள், அவர்களாக பாரப்பட்டு ஜெபிப்பீங்க. ஆமென்.
2: நன்றி ஐயா, நன்றி நன்றி தாப்பனே, நன்றி அப்பா, நன்றி. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே,

0: இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே அதிகாலையாகவும் மதியமாகவும் இந்த இடத்தில் மாலையாகவும் தேவனே உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி கூறுகிறேன் தகப்பனே. தந்தையே, உம்முடைய முகத்தை தேட முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆனாலும் அந்த கிருபையை எங்கள் சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கும் அத்தனை ஊழியர்கள் இணைந்திருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க இந்த கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் சுவாமி எங்களிடத்தில் மாலை வேளையிலும் தகப்பனே உம்முடைய கரத்துல சுவாமி கொடுக்கப்பட்ட இந்த மூன்று விண்ணப்பங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நாங்களோ ஆண்டவரே கேட்பதற்கு முன் நீங்க அறிகிற தேவன் சுவாமி, ஆனாலும் எங்கள் நாவுகளூடாக ஆண்டவரே கேட்பதற்கு நீங்க விரும்புகிற தகப்பனாக இருக்கிறீர்கள் தகப்பனே. தந்தியே, இந்த நேரத்திலும் சுவாமி சுவாமி வைக்கப்பட்ட அந்த மூன்று விண்ணப்பத்தில் முதலாவதாக சந்திரன் என்பவ சகோதரனை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த சந்திரன் என்ற மகனை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே காண்கின்ற தேவன். நாங்களோ ஆண்டவரே முகத்தை பார்க்கின்றோம், ஆனாலும் தேவனே நீங்க உள்ளான இருதயத்தில் இருக்கின்ற எல்லா கசப்புகள் வேதனைகள் பாரங்களை நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த மகனுக்கு கொடுத்திருக்கும் ஆண்டவரே இந்த பிசாசானவனின் இந்த வியாதியை இயேசப்பா நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே இந்த மகன் தன்னுடைய சிகிச்சையின் மூலமாக பல தடவை ஆண்டவரே அவஸ்தைப்பட்டு ஆண்டவரே சோர்வுற்று ஆண்டவரே எங்களை விடுவிக்க யாரும் இல்லையே என்ற நிலையிலும் சுவாமி இந்த மகனோடு ஆண்டவரே நீர் இதுவரை காலமும் பயணித்து வருகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. பிதாவே இந்த சகோதரனுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கின்ற வேதனைகளை பிதாவே நீங்க கண்டு அப்பா உம்முடைய காயப்பட்ட கரம் என் மகனின் சிரசின் மீது வைக்கப்படுவதாக ஆண்டவரே நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக என் தந்தையின் இரத்தம் பாய்ந்து செல்லட்டும், இறந்து போயிருக்கும் கலன்கள் யாவும் புதுப்பிக்கப்படுவதாக ஆண்டவரே தசைகள் நார்கள் யாவும் உம்முடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டதுகள் தகப்பனே. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே இந்த தசைகள் ஆண்டவரே பழுதடைந்து காணப்படுகின்றதோ அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக ஆண்டவரே. என் மகனின் சரீரத்துல இருக்கிற எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உச்சரிக்கவும் உம்முடைய கிருபையை உச்சரிக்கிற தசைகளாக நீர் மாற்றப்படுகிறாக. சரீரத்திலே ஆண்டவரே மாமிஷம் பலவீனமானது, ஆவியோ பலனானது என்று சொன்னீங்க தகப்பனே. இந்த மகன் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற மகனாகவும் உமக்கு நன்றி உள்ள மகனாக ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பாத்திரமாக இந்த மகனை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய தூய இரத்தத்தினால் அவனை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு ஏற்ற மகனாக வாழ்ந்து இருக்க உம்முடைய கரத்திலே இந்த மகனை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாக ஆண்டவரே இரண்டாவதாக வைக்கப்பட்ட அந்த இரண்டாவது ஒரு சகோதரியை உம்முடைய கரத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. நான் காணவில்லை கேட்கவும் இல்லை, ஆனாலும் ஆண்டவரே அந்த சகோதரி எனக்காக வேண்டுதல் செய்ய ஆண்டவரே விண்ணப்பம் கொடுத்த வேளையிலும் அந்த சகோதரியின் வயிற்று பகுதியிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைக்கின்றேன் தகப்பனே. அந்த சகோதரியின் வயிற்றினில் இருக்கின்ற ஆண்டவரே நோயை ஆண்டவரே நீங்க பரம வைத்தியராக இருக்கிறீங்க, நீங்க அறிகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே அந்த சகோதரியின் வியாதிகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்றிலிருந்து சுவாமி அந்த வியாதி இல்லை என்ற ஒரு உணர்வுகளை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அன்று பெரும்பாலுள்ள ஸ்திரியை நீர் தொட்டீர் ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் ஆண்டவரே அவளுடைய சுகமடைந்தாள். மற்றும் ஆண்டவரே 12 வருடங்கள் பாடுபட்டு வேதனையோடு பாரத்தோடு இருக்கும் ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கினீர் தகப்பனே. அதே போல இந்த சகோதரியும் எனக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும், எனக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி தவிக்கும் வேளைகளிலும் என்னுடைய வயிற்றுக்குள் என்னென்ன விதம் வியாதிகள் இருக்கின்றது என்று தெரியாமல் தத்தளிக்கும் வேளைகளிலும் நீங்க பரம வைத்தியராக ஆண்டவரே இறங்கி வாங்க தகப்பனே. அந்த சகோதரியின் வயிற்று பகுதியை உம்முடைய கரங்களினால தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த குடும்பத்தை நீங்க நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றைய நேரத்திலும் ஆண்டவரே மூன்றாவது விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த கர்ப்பம் தரித்திருக்கும் இந்த மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனையோ பெண்கள் சுவாமி தனக்கு கர்ப்பம் இல்லாமல் தாய் எத்தனையோ பெண்கள் இருட்டின் வழியிலே வாழ்ந்திருந்தாலும் இருளான பாதையிலே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் சுவாமி நீர் இந்த மகளின் கற்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. என் மகளின் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தை எடுத்து போடுங்க. பிசாசானவன் ஆண்டவரே உலகத்திலே எத்தனையோ பயங்களையும் அந்த மனிதர்கள் மத்தியில் எத்தனையோ அச்சங்களையும் கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனாலும் தேவனே நீர் பலனையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்கள் சுவாமி. அந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு கொடுங்க. சிம்ஷோனுக்கு கொடுத்த பலனை நீங்க இந்த மகளுக்கு கொடுங்க, தைரியத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளை இடுங்க. தாயும் செய்யும் நலமுடன் இருக்க ஆண்டவரே நீங்க உம்முடைய கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க. அவளுடைய பயங்கள் யாவும் நீக்கப்படுவதாக, அவள் குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமாகவும் எப்பொழுதும் ஆண்டவரே நிலை நிற்க வேண்டும். தேவனே இதே போல எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே எனக்காக வேண்டுதல் செய்ய முடியாமல் ஆண்டவரே வியாதிகள் பல விதமாக எத்தனையோ இடங்களில் இருக்கின்றார்கள் தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. விதம் விதமான வியாதிகள் எங்கள் சரீரங்கள் மாமிஷமானது ஆண்டவரே. பலவீனமான சரீரத்தில் பல்வேறு விதமான வியாதிகள் அநேகம் காணப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரங்களை நீர் உயிர்ப்படைய செய்வீராக. ஆண்டவரே அன்று எசேக்கியேல் ராஜாவுக்கு நீர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தது போல எந்த மரண தருவாயிலையும் ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்க வேணும், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேணும், சமாதானம் கிடைக்க வேணும் என்று யார் யார் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் இருந்து வேண்டுதல்கள் செய்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும் பிதாவே. இந்த நேரத்திலும் சுவாமி அன்று மோசே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பவர்கள் விடுதலை பெறுவார்கள், குணமடைவார்கள் என்று நீர் வாக்கு கொடுத்தீர் தகப்பனே. அதே போல விசுவாசித்தார்கள், தேவனுடைய மகிமையை கண்டார்கள் தகப்பனே. அதே போல பிதாவே இந்த நாட்களிலும் என் அன்பு தந்தையே நீர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் எங்களுக்காக பாடுபட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீர் எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்ட மீட்பை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் தகப்பனே. நீங்க எங்களுக்காகத்தான் பாடுபட்டீர்கள். எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றுக்காகவும் நீர் வெளியேற ரத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே. உம்மை விசுவாசித்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும். நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய இரத்தத்தினால தூய்மைப்படுத்துங்க. எங்களுடைய எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உமக்கே சொந்தன் ராஜா. நீர் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நீங்க வசிக்கும் இந்த ஆலயத்தை எந்த நோயோ எந்த விசப்பூச்சியோ நோய் கொண்டு வரும் பாக்டீரியாக்களோ எதுவாக இருந்தாலும் எங்கள் சரீரங்களை தொட முடியாத சுவாமி. இது உம்முடைய சரீரம், உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொருதர் மீதும் இறங்குவதாக. உம்முடைய கிருபை புது புது கிருபையினால ஆண்டவரே எல்லாருடைய ஆத்துமாக்களும் புதுப்பித்து பலனடைந்து உம்முடைய கிருபை கூடாக எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்து தந்தையே நாங்கள் பாவத்திற்குள் மறிப்பதை தேவனே பிதாவே நீங்க விரும்புவதல்ல சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்கள் பாவங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உம்முடைய மீட்பின் ஊடாக நாங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த வானொலியில் இணைந்திருக்கின்ற அத்தனை அன்பான சகோதர சகோதரிகள் இதை கேட்கின்ற இந்த செய்தியை கேட்கின்ற அத்தனை ஆத்துமாக்களையும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே முடிசூட்டி எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பிலே எங்களை நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து நாங்கள் வாழ இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருதருடைய தேவைகளையும் நீங்க சந்தித்து ஆசீர்வதிச்சு வழிநடத்த வேண்டும். இந்த இணைப்பை நடாத்தும் இந்த ஐயாவையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே உம்முடைய ஆவியின் வல்லமைய கொடுங்க. இன்னும் இன்னும் ஆண்டவரே புது புது பலனை கொடுத்து உம்முடைய கிருபையை ஆண்டவரே மற்றவர்கள் காணும்படி செய்யுங்க. நல்ல நல்ல கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்காக வாழ்ந்து நாங்கள் உமக்காக சாட்சி உள்ளவர்களாக நிலை நிற்க இயேசப்பாவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை வியாஜஸ்காக ஜெபித்தவர் ஆனந்த ராஜா சுதாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேகலாக அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து இதனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். இப்பொழுது உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க
2: ஹலெலூயா ஹலெலூயா. தேவாதி தேவனுக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும். ஹலெலூயா. வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த வேளையில தேவாதி தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாங்கள் துதிப்போம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை வேதனைகளோ துன்பங்களோ கவலைகளோ இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இந்த ஒரு நிமிஷத்துல தேவாதி தேவனை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து அவருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நாங்கள் ஒருமித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய மகிமை உள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ராஜாதி ராஜாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி தகப்பனே.

ஹலெலூயா ஹலெலூயா. உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீ சொன்னீரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்த உன்னதரே. நீர் எங்களுடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன். உம்மை நம்பினவர்களை நீர் கைவிடாத தேவன், விட்டு விலகாதவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் நாங்கள் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும், இளைச்சிக்கு பதிலாக உன் பாகத்தில் சந்தோஷப்படுவாய், அது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரையா சுதந்திரம் அடைவாய், நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உமக்கு ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

0: நீர் வாக்கு மாறா தேவன், உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி செலுத்துகிறோம், வல்லவரே நன்றி செலுத்துகிறோம், நேற்று நின்றும் என்றும் மாறாதவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீங்க சர்வ வல்லவரா எங்கள் மத்தியில இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரே ஒரு தேவன் நீர் அல்லவோ? உம்முடைய வலது கரத்தில் எங்களை ஏந்தி கொண்டிருக்கிற தேவன் நீர் அல்லவோ? உம்முடைய எங்களுடைய மதில் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை என்றுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வானிலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்குறபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மகிமைப்படுகிறபடினாலே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். ஆவியானவரே நீ நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே
1: ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே இதுவரை துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் மேகலா, கொழும்பு ஸ்ரீலங்கா. இந்த சகோதரி வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே செய்தி கொடுக்கிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம், அதுக்கு பின்பாடு சிஸ்டர் டொலி அழைக்க இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். சிஸ்டர் எஸ்தர் ரூபி,
2: ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்தியாவில இருந்து ஓடோடி வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது 10 நிமிடங்கள் உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ டாடி.

0: தொடருங்கள் சிஸ்டர், கோ கோ அஹெட்.
1: ப்ரே டு ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அவரை துதித்து பாடுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார் என்று சங்கீதக்கார ராஜாவாகிய தாவீது இவ்வாறு எழுதியிருக்கிறார். சங்கமம் வானொலியிலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி இந்த துதி ஆராதனையை ஏறிருக்கிறதுலே கர்த்தர் பிரியம் கொள்கிறார். கர்த்தர் இங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு பாடலோடு கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். Glory to Jesus. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரா? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரே? தஞ்சம் என்று வருபவனை தள்ளாத நேசரவே,

0: துடிக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர், சாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர், சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை, உனக்கருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன் உள்ள கைகளில் நம்மை வரைகிறார், அவர் உள்ள கைகளில் நம்மை வரைகிறார். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தாவே, பரலோகத்திலே தேவ தூதர்கள் சேராபீன்கள் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று தங்களுக்குள்ளே கூப்பிட்டு சொன்னார்கள் எழுதியிருக்கிறதையா. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது போல உம்முடைய மகிமையினால், உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் கர்த்தாவே இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், துதி ஆராதனையை பங்கெடுக்கிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே உம்முடைய மகிமை நிரம்புவதாக. கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடியால் நன்றி. நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக கர்த்தாவே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்து ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவாக இன்றைக்கு நீர் வீற்றிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த ஆராதனையில ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதிலளிக்கிறவராயிருக்கிறீர். மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிறவரே, கேட்கிறவர் மாத்திரமல்ல பதில் அளிக்கிறவரே கர்த்தாவே, எல்லாருடைய ஜபத்திற்கும் கர்த்தாவே சுகத்தையும் பலனையும் நீர் கட்டளையிட்டபடியால் நன்றி. ஒவ்வொருத்தருடைய மன பாரங்களையும் நீர் நீக்கினபடியால் நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. யாருமே இல்லை என்று வெறுமையிலே தனிமையிலே ஆத்துமா கர்த்தாவே கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் கரம் பிடித்து, பயப்படாதே, நானே உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை என்று பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறேரே. உம்முடைய மகாபெரிய அன்பு இந்த வானொலியோடு கர்த்தாவே இடைபடுவதாக, உம்முடைய அன்பு ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களையும் நிரப்புவதாக ஆண்டவரே, உம்முடைய அன்பு எல்லாரையும் கர்த்தாவே உன் மண்டையிலே கட்டி இழுத்துக் கொள்வதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே தேவ அன்பு கடந்து செல்கிறபடியால் நன்றி. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து நிறைவாக்குகிறபடியால் நன்றி. சிறு பிள்ளைகள் முதல் வயோதிபர் வரை எல்லாரையும் உடைய திரு கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோமையா. இலங்கை நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேசங்கள் கடந்து, கடல் கடந்து, கண்டங்கள் கடந்து இந்த தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை இணைத்திருக்கிறதே கர்த்தாவே. இந்த அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலியின் நிகழ்ச்சி கர்த்தாவே இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை தொடுவதாக, இந்த ரட்சிப்பு என்கிற எரிகிற தீவட்டி வானொலி மூலமாக அநேக ஜனங்களுடைய உள்ளத்திலே பற்றி எரிவதாக ஆண்டவரே, இயேசு ஆண்டவர் கர்த்தாவே இந்த வானொலி செல்லும் இடமெல்லாம் உயர்ந்திருப்பீராக. எல்லா பிசாசனுடைய கிரியைகளும் எல்லா கர்த்தாவே மாம்சீகமான எல்லா லௌகீகமான எல்லா துக்கங்களும் பாரங்களும் நிந்தைகளும் கடன் பிரச்சனையும் வியாதியின் தொல்லைகளும் மன பாரங்களும் டிப்ரெஷனும் எல்லாருடைய கர்த்தாவே கஷ்டங்களும் கண்ணீரும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஜெய கிறிஸ்துவ கர்த்தாவே உயர்த்தப்பட்டவராயிருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. விசேஷமாக அந்த கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க அன்பு சகோதரன் மேலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் பாய்கிறபடியால் நன்றியப்பா. எல்லா மனுஷருடைய வாழ்வை விரும்புகிற தேவன், பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதை விரும்புகிற தேவன் கர்த்தாவே. எல்லா மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை கிறிஸ்து மடங்கடித்திருக்கிறார் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை, உம்முடைய உயிர்த்தெழுதல், உம்முடைய ஜீவன் அந்த சகோதரன் மேலே கடந்து வருவதாக. எல்லா வியாதியின் கட்டுகளும் அறுப்புண்டு போவதாக கர்த்தாவே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தாவே அந்த கேன்சர் வியாதி செல்கள் இயேசு நாமத்திலே சபிக்கப்படுவதாக. இருந்த இடம் இல்லாமல் கர்த்தாவே அழிந்து போவதாக. உம்முடைய தெய்வீக கரம் அந்த சகோதரனை தொட்டு சுகமாக்கினபடியால் நன்றி. மகேந்திரன் ஐயாவுக்காக நன்றி. லெஸ்லி ஐயா குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சிகளை, இந்த உம்முடைய உம்மை துதிக்கும் ஆராதனையை கர்த்தாவே ஆர்வமுடன், தாகத்தோடு, வாஞ்சியோடு, எல்லா பாரங்கள் இருந்தாலும் கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையில் கொண்ட அன்பை நிமித்தமாக இந்த வானிலை நடத்து கொண்டு வருகிறேன். அதை இந்த கர்த்தாவை துணை புரிகிற எல்லாரையும் உடைய கடத்திலே கொடுக்கிறோமப்பா. சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உடைய வல்லமையுள்ள வார்த்தை வானொலியையும் ஐயாவையும் கர்த்தாவே தாங்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நல்ல உடல் சுகம் தந்து, நல்ல பலனையும் கர்த்தாவே ஆத்தும சந்தோஷத்தினால் அவர்களை இடை கட்டி கொள்ளுகிறீங்க. இன்னும் அநேகமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறபடியால் நன்றி அப்பா. கர்த்தாவே, இலங்கையில உம்முடைய சமாதானம் பெருகட்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே நிலைவரப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படி எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபை இரக்கத்திற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில் ஜெபித்து துதித்தவர் சிஸ்டர் ரூபி. இந்த சகோதரி வார்த்தைகளின் வெளிச்சத்திலே செய்தி கொடுக்கிற சகோதரி, சகோதரி தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் இருந்தது அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட். சிஸ்டர் டொலி, சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அநேகர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். சனி ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து நேரப்படி 8 மணிக்கு இந்த துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில் அநேகர் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட கரத்துல நாங்கள் யாவரே உங்களை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா. அபிஷேக கூட்டம் என்ற ஆண்டவரே, நீங்கள் அபிஷேகத்தினால எங்களை அழைத்த தகப்பனே மக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. வெள்ளத்தினாலே மேல, பராக்கிரமத்தினாலே மேல, உங்களுடைய ஆவினால மட்டுமே சகலதை செய்யக்கூடிய தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. பரிசுத்தமான ஆவியானவரே, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஆண்டவரே வருத்தப்பட்டு பரிசுமக்கிறவரே, யாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறியபடி அந்த பரிசுத்தமான வெள்ளமே தெரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள் அப்பா, நீங்க அழைத்தும் அழைக்காம இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஒரு பிரிதான அபிஷேகத்தை அனுப்பி அப்பா இந்த கூட்டத்துக்கு வந்து சேர்வதற்காண்டவரே, உபவாசத்தின் அபிஷேக கூட்டம் உங்களோட கரத்திலிருந்து உங்களோட வார்த்தையை கேட்டு அப்பா வருவதற்காண்டவரே யாவரையும் அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தின் மூலமாக அப்பா, உங்களோட வார்த்தையின் மூலமாக இவர்கள் யாவருக்கும் ஒரு பிரிதான மன பாரத்தை கொடுத்த ஆண்டவரே, ஒரு ஜெப வல்லமையை கொடுத்து இவர்களை அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் சகலதையும் செய்ய கூடியமாக செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா. நாங்க துதி செய்யும் பொழுது உங்களோட சமூகத்தை நாங்க உணரக்கூடியதாக, உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசன்னத்தை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே, இந்த ஊழியத்துல இருந்து இல்லாம போய் விட்டவர்களையும் ஆண்டவரே, எத்தனை பேர் அப்பா மனம் திரும்பி அப்பா உங்களோட ஆதி அன்பில இருந்து விலகி போன மக்களையும் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இவர்கள் உங்களோட கிருபையின் மூலமாக வழி நடத்துங்க. நீங்களே வழியின் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தகப்பனே, உங்களோட வழியின் மூலமாக உங்களோட வல்லமையின் வார்த்தையின் மூலமாக யாவரையும் அப்பா கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இத்தனை பேர் கடினமான இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சதையின் இருதயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். கடுமையான இருதயத்தை எடுத்துவிட்டு சதியான இருதயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. இந்த உங்கள் நடுவில் கிருகை செய்யற பரிசுத்தரே எமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கடல்

0: அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் என்னப்பா உங்களோட பாதத்தில் அமர்ந்திருக்கிற மக்களாக மாற்றுங்க ஐயா. உங்களோட ஒளியையும் உங்களோட சத்தத்தையும் கேட்கக்கூடிய மக்களாக அப்பா, அநேகர் வழி தப்பி போன மக்களே மறுபடியும் உங்களுக்கு வெளியேற பெற்ற இரத்தத்தினால கல்லூரி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து இரத்தத்தின் கோட்டையில மறைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் பாசத்தையும் உங்களோட உங்களோட பெரிதான கிருபையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபையப்பா, அநாதி சிநேகித்தால் இழுத்து கொண்டீங்க ஐயா. அப்பா அனைத்து சேர்த்து கொள்ற தகப்பனே, இப்பொழுது உங்களோட அன்பின் மூலமாக உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக யாவருக்கடையும் பேசி அப்பா அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்தி யாவரையும் இந்த அபிஷேக கூட்டத்துல அபிஷேகத்தின் வல்லமை காணக்கூடியதாக உங்களோட பிரசனத்தை இந்த நேரத்துல அப்பா நீங்க உயிரில தகப்பன் என்று காணக்கூடியதாக யாவரையும் கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. நீங்க எபினேசர் எபினேசரே இன்று வரையும் உதவி செய்தீரே, இனிமேல நீங்க உதவி செய்து மக்களை வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களோட வார்த்தையில் ஆண்ட நிலைத்திருப்பதற்கு நீங்க வல்லமை இருந்த தகப்ப நின்றும் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு உங்களோட வல்லமையின் மூலமாக உங்களோட பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களோட வார்த்தையின் மூலமாக உங்க இரத்தத்தின் மூலமாக எங்களை கல்வி சுத்தகரித்து அப்பா பாதுகாத்த தகப்பனே எமக்கு நன்றி. இன்று வரையும் புதிதான ஆத்துமாக்களை கொண்டு அப்பா வியாதியில் உள்ளவர்கள் யாரையும் அப்பா அனைத்து வந்து இந்த வல்லமை அப்பா அவர்களுக்குள்ள தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வமே, இன்று எங்களை நீங்க அப்பா இலவசமாக கொடுக்க இந்த ஈவை இந்த மனிதர்க்கு கொடுத்து உங்களுடைய அன்பினால அனைத்து யாவரையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்களே எங்களுக்கு ஜபமே ஜெயம் என்று சொல்லி ஜெயம் கொடுத்து அப்பா உயிர்த்தெழுதலின் தகப்பனே நானே மறித்த அப்பா உங்களுடைய மறுத்ததின் அந்த வல்லமையை தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். லாசர்வே நீங்க எப்படி வெளியில கொண்டிருங்களோ அதன்படி ஆண்டவரே உயிர்த்த மறுத்து போனவரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா உங்களை பாவம் எல்லாம் பறந்து போக ஆண்டவரே வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கழுவி அதிகமாக ஒரு ஜெபாவையும் அபிஷேகத்தையும் ஆத்ம தாரத்தையும் தாகத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரும் இரத்த கொட்டைகளும் மறுத்து வைங்க. இந்த நாள் ஆண்டவரே புதிதான நாளாக உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக எங்கள் மத்தியில் வந்திருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் அப்பா உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்த நிகழ்ச்சியிலே ஜபித்து துதித்த சிஸ்டர் டோலி கல்கரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போறோம். இந்த மகள் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வந்து செய்தி கொடுக்கிற ஒரு சகோதரி, இவரை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி.
2: பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். சங்கம் வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளே நீங்கள் துதித்து ஆராதித்து தேவனை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுறேன் சிஸ்டர், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்களாமே.
2: லூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எல்லை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராது என்று சொன்னீரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ பெரியவர் பரிசுத்தர் சர்வ வல்லவர் அப்பா மகத்துவமுள்ள தேவன் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனுமாய் இருக்கிறீரே. நீர் சொல்லாகும் ஐயா, நீர் கட்டளையிட நிற்கும் சகலவற்றையும் உம்முடைய காண்டவரே கரத்தின் கீழ் நீர் வைத்திருக்கிறீரே. எங்களை மனுஷரை தேவ சாயலாய் சிருஷ்டித்த எங்கள் தேவன் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை உயிர்ப்பித்தேரே அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை அனுதினமும் விசாரிக்கிற எங்கள் தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி தகப்பனே, நன்றி. பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோ

பேசுகிறேன் உன் சமூகத்திற்கே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. நீரே எங்களுக்கு வழி, நீரே எங்கள் சத்தியம், நீரே எங்கள் ஜீவன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே மனுஷகுமாரன் ஆகிய நீர் அழிக்கும்படி வந்தபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஆண்டவரே கிருபை, தேவனுடைய அன்பு, ஆண்டவரே பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம் ஆண்டவரே இந்த சமூகத்திலே எப்பொழுதும் இருக்கட்டும் ஐயா. உம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலே நீர் வந்து ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். வானம் உமது சிங்காசனம் ஐயா, பூதியும் பூமி உமது பாதபடி. ஆண்டவரே, உம்முடைய பாதபடியிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே பதில் கொடுக்கும்படி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் ஆண்டவரே சாமாவை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுறமாய தேவனே உம்மை துதிக்கிறோம். மனுஷரில் ஒருவரும் கண்ணிராதவரும் ஐயா, காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் பெருக்கே, நாங்கள் கனத்தையும் நித்திய வல்லமையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே, செலுத்துகிறோம் ஐயா. உடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளும் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்மிடத்திலே ஆண்டவரே யாதொரு மாறுதலும் இல்லை ஐயா, தாரதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த வானொலி கூடாய் ஆண்டவரே செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை குணப்படுத்துங்க. நீங்க சொன்னீங்களே, நானே பரியாரியாகிய கர்த்தர் என்று. எங்கள் தகப்பரே ஆண்டவரே, எந்த தீங்கும் உங்களை அணுகாது என்று சொன்னவரே, தீமையை நீ காண்பதில்லை என்று எங்களுக்கு வாக்களித்த தேவனே, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நீர் அனுப்பினீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை தனியே இருக்க விடேன், தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் போதித்தென்று சொன்ன தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் அளித்த பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காய் அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மறவாத தேவனே உமக்கு நன்றி. எங்களை ஒருபோதும் நீர் மறந்து விடுவதில்லை கர்த்தாவே. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதிலும் என்று வாக்களித்த தேவனே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தீரே. நன்றி, நன்றி. இந்த வானொலி நித்திய வெளிச்சத்திலே ஆண்டவரே நீர் கூட இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பகை திகையாதே, கலங்காதே, ஆத்மாவே நீ என்னிலே மகிழ்ந்து களிகூறு என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட. நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன், நீ மறவாமல் நினைத்தீரை ஆ மனதார நன்றி சொல்வேன் இரவும்.

இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி.

0: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்க தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் வந்திருந்தபடியால் ஸ்தோத்திரம். துதிகளில் பிரியப்படுகிற தேவன் சுவாமி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சுவாமி, இந்த நாட்களிலே இந்த வானொலி கூடாக உம்முடைய துதி எங்கும் ஆண்டவரை அலையலையாக ஜனங்களை ஆண்டவரை சந்தித்து ஜாதிகளையும் ஜனங்களையும் சந்திக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்முடைய துதிக்கிற ஜனங்கள் மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறீர், துதிகளிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, இந்த வேளையில இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் நீர் வாசம் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூடாக நீர் பேசி வழிநடத்த போறபடியால் துதிக்கிறோம். இதில் எடுக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் சுகந்த வாசனையாக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறபடியால் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷ விசமாய் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. சுகமும் ஆரோக்கியம் எப்பொழுதும் அவர்கள் சட்டையின் கீழ் அவர்களுக்கு இருப்பதாக அப்பா ஆண்டவரே, அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும் தீங்கு நாட்களிலே கூடார மறைவில் வைத்து காக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் என்னை அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே, அவர்களை நான் உன்னதமான இடத்திலே நான் அவர்களை வைத்து காப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்று மாமேன் என்று அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. இதிலே பங்கு பெற்றவர்கள் கேட்கிறவர் ஒவ்வொருவருக்கும் நீரே கர்த்தராய தேவனே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சகல முழங்கால்களும் முடங்கும் சகல நாவுகளும் மறிக்கையிடும் என்று உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா முழங்காலும் முடங்க போகிற இந்த நாட்களுக்காய் துதிக்கிறோம், அறிக்கை செய்ய போகிற நாட்களுக்காய் துதிக்கிறோம். சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் ஜெயத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
2: Amen.
1: Recording in progress.
2: இம்மறை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் இவர் வந்து அருந்ததி. வார்த்தைகளின் வெளிச்சத்திலையும் நித்திய வெளிச்சத்திலையும் வந்து வார்த்தையை கொடுக்கிற சகோதரி கத்திரந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், தேவோடு நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இன்றைய நாளில் துதி ஆராதனை பாடல் சுகந்த வாசனையாக அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டி இருக்கிறது. காரணம் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே 97 ரேடியோக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அநேக மக்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த உலகம் முழுவதும் எங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜெரி ஜெரி பிரைஸ்லாட் அனைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்காக நன்றி சொல். காரணம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மறு ஒளிபரப்பிலே போடும் பொழுது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? லெஸ்ஸி பிரதர் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் தொகுத்து யூடியூபிலே பேஸ்புக்கிலே போடும் பொழுது அந்த பாடல்கள் துதிகள் தேவசையில கேட்கிற பிள்ளைகள் ரசிக்கப்படாத பிள்ளைகள் கூட ரசிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாக இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார், அதுக்காக நன்றி. அநேக தேவ பிள்ளைகள் இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலே அநேகர் வந்து இதை கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, இப்பொழுது நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், ஜபித்தோம், தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளில் தேவ செய்தியை கொண்டு வர பாச மதிபாலன் ஜஃப்னா ஸ்ரீலங்கா, எமது மண்ணிலிருந்து வந்தவர், எமது நாட்டிலிருந்து வந்த ரூடியக்கார் என்று செய்து கொடுக்க போகிறார். அவரை நாங்கள் சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும், வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், 97 ரேடியோவில் கேட்கிற தேவ பிள்ளைகள் சார்பிலும், யூடியூப்ல கேட்கிற பிள்ளைய சார்பிலும் அவளை அன்போடு அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மதிப்பாளர் அவர்களே,
3: Praise the Lord, praise the Lord.
2: Praise the Lord, praise the Lord, praise the Lord. இல்ல இங்க மண்ணிலிருந்து வந்து நீங்க செய்து கொடுக்கிறீர்கள். இது உங்கள் செய்தியை கேட்க அநேக தேவ பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில் உங்கள் செய்தி போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பாஸ்டர் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே செய்தி ஆவியானவர் உங்களுக்கு எப்படியான செய்தியை கொடுத்தார் என்று அறிய தாகத்தோடு காத்திருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
3: நேரம் ஐயா
2: 40 மினிட்ஸ் எடுங்க பாஸ். 40
3: மினிட்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் சங்கமம் ரேடியோ ஊடாக நடைபெறுகிற இந்த துதி ஆராதனை அபிஷேக கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். அன்பான லெஸ்லி ஐயா சொன்னது போல இந்த ஜூம் இணைப்பின் மூலமாகவும் யூடியூப்பின் மூலமாகவும் ஏனைய ரேடியோ அலைவரிசையின் மூலமாகவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியில இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படிக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காகவும் அடியேனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கம் ரேடியோ ஸ்தாபகர் ஐயா லெஸ்லி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரின் மறைவாக ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக அன்பான தேவ ஊழியரோடு லெஸ்லி ஐயாவோடு இணைந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் எந்திரத்தில் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அடியன் கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்கள் பாடுகிற பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் அழகாக ஆவிலே நிறைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆவியோடும் கருத்தோடும் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் தேவனை நோக்கி ஊக்கமாக பாரத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் கனடா தேசத்திலும் இலங்கை தேசத்திலும் இந்தியா தேசத்திலும் ஏனைய தேசங்களிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் ஜெபிக்கிற பொழுது தேவன் மகத்துவமான காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். எனவே தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். இவ்விதமாய் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கூடாகவும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காகவும் செய்ய வேண்டும் என்றும், அதாவது நாங்கள் தேவனுக்காக தேவராட்சியத்துக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதைத்தான் இந்தியாவிலே கர்த்தருடைய பணிகளை 1800 செய்து கொண்டு வந்த வில்லியம் கேரி என்றதான ஒரு மிஷனரி இப்படியாக சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து பெரிய

பிரபுவனாய் இருக்கிறார். எனவே இன்றைய நாள் இந்த அபிஷேக புதிய ஆராதனையில நாங்கள் அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். என்னவென்றால், எங்களுக்கூடாக பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக தேவன் எங்களுக்கு தேவன் ஒருவரை அமர்த்தி இருக்கிறார், அல்லது எங்களுக்காக தேவன் ஒருவரை அனுப்பி இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நம்முடைய வாழ்வில நாங்கள் இயல்பாகவே, அதாவது நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் இயல்பாகவே நாங்கள் ஒரு அசாதாரண ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் இயலாதவர்களாக இருந்தாலும், அந்த தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், இன்றைய நாளும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போட்டிருக்கிற தலைப்பின் பிரகாரம் அந்த தேவனுடைய ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் எங்கள் மேலே எங்களுக்குள்ளே வருகிற பொழுது, தேவன் எங்களை கொண்டுச்சு எட்ட முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த எங்களுக்குள்ளே தேவன் வைக்கிற அந்த அபிஷேகமும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் எங்களை கொண்டுச்சு அசாதாரணமான மகிமையான பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறது. எனவே இன்றைய நாள் இந்த துதி ஆராதனை அபிஷேக ஆராதனையில கலந்து கொண்டு கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேளையிலும் அடியனோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றி கவனமாக செவி கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயா புத்தகத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 32 அதிகாரத்துல 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீண்ட காலமாகவே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, பிடித்த வார்த்தை மட்டுமல்ல, இதன் அடிப்படையில தேவனை நோக்கி நான் ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் பல உயிர்மூச்சிகளையும் பல காரியங்களை தேவனுக்காக செய்யவும் இந்த வார்த்தை என்னை உந்தி வழிநடத்தினதை, இந்த வார்த்தை எனக்கு பக்க பலமாயிருந்ததை இந்த இடத்திலே நான் கூற முடியும். எனவே இந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ அந்த அப்படியே ஒன்றும் நடைபெறாமல் ஒரு பசுமை உண்டாகாமல், ஒரு செழிப்பு உண்டாகாமல், ஒரு உயிர்மூச்சு உண்டாகாமல், ஒரு எழுப்புதல் உண்டாகாமல், ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகாமல், அல்லது ஒரு உற்பத்தி உண்டாகாமல், அல்லது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று நடைபெற வேண்டிய ஒரு காரியம் நடைபெறாமல் அது அப்படியே இருக்கிற வேளையில, அந்த தேவனுடைய ஆவியானவர் வரும் வரைக்கும், தேவனுடைய ஆவியானவர் வரும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆகையினால அந்த அந்த அந்த தேவனுடைய ஆவியானவர் வருகிற பொழுது என்ன நடைபெறுது என்றால், இதுவரைக்கும் ஒன்றும் செயல்படாம இருந்தது, ஒன்றும் உற்பத்தி இல்லாம இருந்தது, அல்லது ஒன்றும் உருவாக முடியாம இருந்தது, அந்த தேவனுடைய ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு அங்கே காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், வியத்தகு காரியங்கள் நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இணைப்பில இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகள்ல இந்த வசனம் சொல்லுகிற மாதிரி அநேக நேரங்கள்ல ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். சில வேளை அப்படியே இருந்து கொண்டிருக்கும். உங்களோட வாழ்க்கையில சில வேளை நோய் அப்படியே இருந்து கொண்டிருக்கும், அந்த இடத்துலயே இருக்கும். சில வேளை நீங்க பாப்பீங்க, எந்த மாற்றமே இருக்காது, அப்படியே இருந்து கொண்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். சில வேளை உங்களுடைய பொருளாதாரம் ஒரு மந்த நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களோட தொழில் அப்படியே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படி அந்த நிலைமையில இருக்கிறதை போலவே இருக்கும். சில வேளையில உங்களுடைய உடல் பலன், உங்களுடைய உற்சாகம் ஒரு மந்த நிலைமையில இருக்கிறதை போல அப்படியே இருந்து கொண்டிருக்கும். ஆகையால் உங்களுடைய அமைதி சந்தோஷம் அதுவும் அப்படியே இருக்கிற வண்ணமாகவே அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆகையினால இப்ப இப்படியெல்லாம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு அடுத்த நிலை இல்லாதபடிக்கு அப்படியே இருக்கிற அந்த நேரத்துல அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல வருகிற பொழுது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகிற பொழுது, உங்களுடைய வீடுகளில் வருகிற

0: உடலின் மேல வருகிற பொழுது, உங்களுடைய தொழிலின் மேல வருகிற பொழுது, உங்களுடைய அனைத்து காரியங்கள் மேல வருகிற பொழுது, உங்களுடைய உடலின் உறுப்புகள் மேல வருகிற பொழுது, அங்கு என்ன நடக்குது என்றால், அங்கே ஒரு ஒரு மகிமையான ஒரு அற்புதமான, அதாவது நாங்கள் பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. சில வேளைகள்ல இந்த இடத்துல நீங்கள் அநேக ஊழியக்காரிகள் இருப்பீர்கள், அநேக ஊழியர்கள் இருப்பீர்கள். சில வேளை உங்களுடைய ஊழியங்கள் கூட சில வேளை அப்படியே இருக்கும், ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், சபையில வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், செய்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அப்படி எல்லாம் அது அது இருக்கிற வேளையில அந்த தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் அது அப்படித்தான் இருக்கு. அப்போ அதை அதை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அதை பகுத்து அறிந்து, ஓ இதுக்கு என்ன காரணம், இது இப்படியே இருப்பதற்கு என்ன காரணம், இதில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன, இதுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன, என்னுடைய கைகளின் பிரயாசங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன, என் ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன என்பதை நாங்கள் பகுத்து அறிந்து, அந்த தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியானவரை குறித்து நாங்கள் அறிந்து அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது, அந்த ஆவியானவர் நம்மேல ஊற்றப்படும் பொழுது, எல்லா காரியங்களும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அடுவர் அறுவடை, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு பெருக்கம், பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு காரியத்தை அங்கே கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இதைத்தான் சங்கீத புத்தகத்துல 104வது சங்கீதத்துல தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுது. எப்படி என்றால், அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அங்கே தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுது, தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி பூமியின் ரூபத்தையும் தேவன் புதிதாக்குறாராம். அங்கே ஒரு சிருஷ்டி போன்று உண்டாகிறது. அந்த 104வது சங்கீதத்தை அதை வாசித்தால் கொஞ்சம் நமக்கு அழகாக புரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப ஏசையா 32:15 என்ன சொல்லப்பட்டிருக்கா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கு, அப்படியே இருக்கு, ஒரு ஒரு மாற்றமே இருக்காது, அப்படியே இருக்கும், இருக்கிற வண்ணமாக இருக்கும். ஆனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே அங்கே நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப இந்த ரெண்டு வாக்கியங்களின் அடிப்படையிலும் தேவ ஜனங்களாக இருக்கிற நாங்கள் இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கும் நாங்கள் நம்முடைய வாழ்வில இடம் கொடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் அங்கே சிருஷ்டிப்புகள் நடைபெறும், அங்கே நடக்க முடியாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சிலவுகளில் கற்பத்தில் கரு உருவாக முடியாம இருக்கிற பொழுது கூட அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே வருகிற பொழுது அது அப்படியே இருக்கிற ஒரு ஒரு சித்த நிலைமையில இருக்கிற காரியங்கள் அங்கே தேவனுடைய ஆவியானவர் இறங்குற பொழுது அது அங்கே உயிர்ப்பிக்கப்படும், அங்கே சிருஷ்டிக்கப்படும், அங்கே உருவாக்கப்படும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உருவாக்குற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் முளைப்பிக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அங்கே புதுப்பிக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் செழிப்பை உண்டு பண்ணுகிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அங்கே நடைபெற முடியாத ஒரு காரியத்தை நடத்தி வைக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப அதனால கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல நமக்கு ஏகப்பட்ட கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஐயோ இது இப்படியா இருக்கு, அது அப்படியா இருக்கு, பணம் இல்லாம இருக்கு, பொருள் இல்லாம இருக்கு, வீடு இல்லாம இருக்கு, நிலம் இல்லாம இருக்கு, வாகனம் இல்லாம இருக்கு, ஞானம் இல்லாம இருக்கு, அறிவு இல்லாம இருக்கு, இப்படி எல்லாம் நாங்கள் சில வேளையில நமக்குள்ள யோசிக்கலாம். ஐயோ நான் வெறுமையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வெறிச்சோடி போயிருக்கிறது, வெறுமையா இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ஒன்றும் இல்லையே, எல்லாம் வெற்று பாத்திரங்களா இருக்கு, எல்லாம் வெற்று காரியமா இருக்கு என்று இப்படி நாங்கள் சில வேளை இவைகள் எல்லாம் நினைத்து மனதுல பாரப்பட்டு கவலைப்பட்டு இப்படியே தூக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனா தேவ பிள்ளைகள் நாங்கள் அப்படியெல்லாம் அதிகம் நாங்கள் துக்கப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் இவைகளுக்காக கவலைப்பட தேவையில்லை. அந்த தேவனுடைய ஆவியானவரை நாங்கள் வாஞ்சிக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிற பொழுது, நாங்கள் நமக்கு இருக்க வேண்டியதான கவலைகள் துக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போய்விடும். ஏன் இதை சொல்லுவது என்றால், அந்த உன்னதத்திலிருந்து ஆவி நம்மில் ஊற்றப்படும் வரைக்கும் அது அப்படியாத்தான் இருக்கும். ஆனா ஆவி ஊற்றப்பட்டதுக்கு பிறகு உங்களோட வெறுமை நிறைவாகும், உங்களுடைய குறைவு அங்கே நிறைவாகும், உங்களுடைய உடல்களிலே அற்புதங்கள் நடக்கும், உங்களோட மனசிலே ஒரு சந்தோஷம் நிறைந்து வழியும். ஏனென்றால் அங்கே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார் என்றால், அவர் நம்முடைய ஜீவியத்தை வளம் உள்ளதாக மாற்றுகிறதுவனாய் இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா புஸ்தகம் 32:15 அந்த 15வது வசனத்துல இப்படியாக, அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அது தேவனுடைய ஆவி நம்ம அந்த ஊற்றப்பட்டால், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். என்ன நடக்கும் என்றால், அந்த அந்த அந்த செழிப்பான வயல்வெளி ஆகாமல் அந்த வனாந்தரம் இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படி இருந்தது. அது செழிப்பான வயல்வெளியாக இருக்க வேண்டும். ஆனால் செழிப்பான வயல்வெளியாக இருக்கவில்லை, வனாந்தரமாக இருந்தது, வறண்டு போயிருந்தது, தேவையுள்ளதா இருந்தது, சஞ்சலம் நிறைந்ததா இருந்தது, தவிப்பு நிறைந்ததா இருந்தது, துக்கம் நிறைந்ததா இருந்தது, சினம் நிறைந்ததா இருந்தது, தோல்வி நிறைந்ததா இருந்தது. ஏனென்றால் அங்கே இன்னும் அங்கே உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி ஊற்றப்படவில்லை. ஆனால் தேவனுடைய ஆவி அங்கே ஊற்றப்பட்டதுக்கு பிறகு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அதே போல செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். அப்ப அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே வருவதற்கு முதல், தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுவதற்கு முதல் அந்த அந்த நிலை எப்படி இருந்தது? ஒரு வனாந்தரமா, ஒரு வறண்டு போன நிலைமை. ஆனால் அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்த பொழுது, என்னுடைய 17 வயதுல இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காலம் மிகவும் மிகவும் வறுமை, தரித்திரங்கள், வறுமை, வனாந்தரம், துக்கம், சஞ்சலம், சொல்ல முடியாத அப்படிப்பட்டதான ஒரு வனாந்தர நிலை முற்று முழுக்காவை மூடியிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பொழுதுதான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை படித்து படித்து படித்து படித்து படித்து தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகளை, பரிசுத்தாவுடைய கிரியைகளை வேறு பிரித்து பகுத்து பகுத்து பகுத்து அவைகளை தியானிக்க ஆரம்பிச்சு. அப்படி தியானிக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் அப்படி படிப்படியாக தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபை ஊழியங்கள்ல தேவன் இருந்ததான அந்த வனாந்தர நிலையை செழிப்பான வயல்வெளியாக மாறி அந்த செழிப்பான வயல்வெளியை கர்த்தர் ஆவியானவர் காடாக, ஒரு பெரிய ராட்சத, ஒரு பசுமை நிறைந்த, எப்படி அந்த செழிப்பான வயல்வெளி காடாக மாறி ஒரு பசுமை நிறைந்த ஒரு பெரிய தோப்பு போல, ஒரு பெரிய ஒரு பசுமையான காட்டை போல அது மாறியதோ, அதே போல தேவன் மாற்றினார். ஆகையால் அந்த ஆரம்ப நாட்கள், அந்த உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி மேல ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே துக்கமும் வியாகுலமும் வேதனையும் சஞ்சலமும் பாடுகளும் வியாதிகளும் பிரச்சனைகளும் நிறைந்திரும். பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், வஸ்திரம் இல்லாத நிலை ஒரு பக்கம், பணம் இல்லாத நிலை ஒரு பக்கம், எந்த விதமா எல்லாமே வரும், எல்லா பக்கங்களுமே வரும். எல்லா பக்கங்களுமே வரும். மாற்றி போட உடுப்பு இல்லாத நிலைமை, இப்படி எல்லா பக்கங்களுமே வரும். ஆனால் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே படிக்க படிக்க படிக்க படிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க திறக்க திறக்க, அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க, அப்படியே தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட நிரப்பப்பட நிரப்பப்பட நிரப்பப்பட, அப்படியே தேவன் காரியங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் மாற்றி கொண்டே வந்தான். அப்ப எனவே அதே தேவன், அதே தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் உலாவை கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமுள்ள ஆவியானவராயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவராயிருக்கிறார். வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற ஆவியானவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை நடப்பிக்கிற ஆவியானவர். அதுதான் சங்கீதம் 104 நாங்கள் படித்தோம். என்னென்றால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். போய் சொல்லுவோம், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். இந்த அழகான அற்புதமான இந்த உபவாச அபிஷேக துதியாரண நேரத்துல இந்த இடத்துல இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் செத்து போயிருக்கும், என்னதான் செத்து போயிருக்கும், என்னதான் உயிர்ப்பிக்கப்படாமல், என்னதான் சிருஷ்டிக்கப்படாமல் இருக்கிறதோ, இந்த அருமையான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அதை விசுவாசி, அதை விசுவாசிங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை, ஒரு உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனா நீங்க மறைந்திருப்பீங்கள், ஒரு ரகசியத்தை சொல்லுவோம் என்றால், தேவனுடைய ஆவியானவர் சிருஷ்டிக்கிற ஆவி, தேவனுடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவி, தேவனுடைய ஆவியானவர் இல்லாத ஒரு இடத்துல முளைக்க பண்ணுகிற ஆவியா, இல்லாத ஒரு இடத்துல உருவாக்குற ஆவியான அவர் சிருஷ்டிப்பின் ஆவியான. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் எந்த உடல் உறுப்புகள் செத்து போயிருக்கோ, எந்த உடல் உறுப்புகள் செத்து போயிருக்கோ, விசுவாசிகள் அவர் புதிய அந்த உறுப்பை சிருஷ்டிப்பார், புதிய எலும்பை சிருஷ்டிப்பார், புதிய நரம்பை சிருஷ்டிப்பார், புதிய இதயத்தை சிருஷ்டிப்பார், புதிய உறுப்புகளை அவர் சிருஷ்டிப்பார் என்றால், அவர் சிருஷ்டிக்கிற ஆவியான, அவர் சிருஷ்டிக்கிற ஆவியான, அவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா, அவர் மகிமையான காரியங்களை செய்கிற ஆவியான். அல்லேலூயா, அதை நீங்கள் விசுவாசித்து அதை அறிந்து கொண்டு இருக்கும் இடங்கள்ல நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயம் நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை, நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை. தேவன் காரியங்களை செய்வார், தேவன் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதத்தின் ஆவியான், அதுதான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருந்தது. ஆனால் அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த வனாந்தரம் வயல் செழிப்பான வயல்வெளியாக மாறி, இந்த அருமையான நேரத்துல நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், இந்த அருமையான நேரத்துல கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த சங்கமம் ரேடியோ கூடாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுடைய வனாந்தரம் இன்றைக்கு செழிப்பான வயல்வெளியாகும், இன்றைக்கு செழிப்பான வயல்வெளியாகும். எல்லா பாடுகளும், எல்லா துன்பங்களும், எல்லா வியாகுலங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா சாபங்களும், எல்லா கட்டுக்களும், எல்லா பெல்லி சூனியங்களும், எல்லா அசுத்தாவிகளுடைய கிரியைகளும், எல்லா மாந்திரிக கிரியைகளும், எல்லா அந்தகாரத்தின் இருளின் வல்லமைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும், எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். ஏனென்றால் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படுகிறது, உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படுகிறது. அப்பொழுது உங்களுடைய வனாந்தர நிலை வயல்வெளியாக மாறிப்போகும், வயல்வெளியாக மாறிப்போகும், வயல்வெளியாக செழிப்பான வயல்வெளியாக மாற்றப்படுகிற உங்களோட வாழ்க்கை அது அடுத்த நிலையில காடாக பெரியொரு பசுமையான தோப்பாக அது மாற்றப்படும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார், அதை என்னுடைய வாழ்விலே செய்த ஆவியானவர், அதை என்னுடைய திருச்சபை ஊழியங்களில் செய்த ஆவியானவர். உங்களுடைய சரீரத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய எல்லைகளிலும், உங்களுடைய அனைத்து பக்கங்களிலும் அந்த ஆவியானவர் அதை செய்ய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியே ஒரு வேதாகம சம்பவத்துக்குள்ள உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 9 நாங்கள் புரட்டி கொள்ளுவோமா இருந்தார், அப்போஸ்தலர் புத்தகம் 9 நாங்கள் புரட்டி கொள்ளுவோமா இருந்தார். அங்கே சவுல் என்றதான ஒரு மனிதனை நாங்கள் வேதத்திலே அறிவோம், சவுல் என்றதான மனிதனை நாங்கள் வேதத்திலே அறிவோம். இந்த சவுல் அங்கே தேவனால் சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம், அந்த அதிகாரத்திலே தேவனால் சந்திக்கப்படுகிறார். இப்படி இந்த சவுல் சந்திக்கப்படுகிற பொழுது அவனுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கப்படுகிறது. அவன் கீழே விழுந்து தமஸ்கு வீதியிலே அந்த பேரொளியை, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர் தரிசிக்கிறார். அப்படி அவர் தரிசிக்கிற பொழுது அவருடைய கண்கள் பார்வையற்று போகிறது. இப்படி கண்கள் பார்வையற்று போய் அங்கே அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து, இயேசுவே என்னை துன்பப்படுத்துகிறது, இயேசுனார் என்னை துன்பப்படுத்துறது, நீ என்னை துன்பப்படுத்துறது, நான் இயேசுவன் சொல்லி வெளிப்படுறார். இப்படி இருக்கிற பொழுது பவுல், இந்த சவுல் அப்படியே பார்வையற்றவனாக சஞ்சலப்பட்டு துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியில ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற பொழுது தேவன் அனனியாவுக்கு சொல்லுகிறார். அனனியாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அனனியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்ன காரியத்தை சொன்னார் என்றால், நீ போய் இந்த சவுலின் மேல் கைவை. நீ போய் இந்த சவுலின் மேல் கைவை. என்னத்துக்காக என்றால், அவன் பார்வை அடையும் படிக்காகும். ரெண்டு காரியத்தை கர்த்தர் அனனியாவுக்கு சொன்னார். கவனமாய் கேளுங்க, ரெண்டு காரியத்தை கர்த்தர் அனனியாவுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ போய் அவன் பார்வை அடையும் படிக்காகவும், இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்காகவும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல நான் சில நிமிடங்கள் இதில் நான் நிற்க விரும்புகிறேன். சில நிமிடங்கள் இதுல நீங்கள் கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் அனைவரும் அனனியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறக்காரு. நீ போய் அவன் மேல் கைவை, அவன் பார்வை அடையும் படிக்காகவும் பரிசுத்தாவினால நிரப்பப்படும் படிக்கா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் நிறைவை பெறவாங்க. பரிசுத்தாவுடைய நிறைவை பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். பரிசுத்தாவுடைய நிறைவை பெற வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காகத்தான் இந்த கூட்டம் அருமையான ஐயா, இந்த கூட்டத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்னவென்றால், அபிஷேக துதியாரன், அபிஷேக துதியாரன், உபவாச அபிஷேக துதியாரன். அப்ப ஏன் இந்த அபிஷேகம்? ஏன் இந்த அபிஷேகம்? ஏனென்றால் அங்கே அது தேவன் விரும்புகிற காரியம். அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால், அந்த பரிசுத்தாவுடைய நிறைவு இல்லாவிட்டால், அந்த பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய. அப்ப தேவன் அழகா அனனியாவுக்கு சொல்றேன், அனனியாவே சவுலுக்கு வெவ்வேறு தேவைகள் இருக்கலாம், வெவ்வேறு காரியங்கள் இருக்கலாம், வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ சவுலுக்கு தேவையானது பார்வையும் பரிசுத்தாவுடைய நிறைவு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஏதோ ஏதோ காரியங்களுக்காக எல்லாம் வாஞ்சிக்கிறார். ஆண்டவரே அது வேணும், இது வேணும், அதெல்லாம் தேவை. காணி வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், திருமணம் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி போனோம், அப்படி அதெல்லாம் தேவை இல்லையாண்டு இல்லை, அதெல்லாம் தேவை. ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட ஒரு மேலான முக்கியமான ஒரு தேவை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்ன தேவை என்றால், பரிசுத்தாவுடைய நிறை. பரிசுத்தாவுடைய நிறை. எங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல, நாங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள்ல, 93 ஆரம்ப நாட்கள்ல, நம்முடைய போதகர் உங்களுக்கு தெரியும், மேவின் குணச்செல்வம் ஐயா, அவர் தேவனுடைய பரிசுத்தனுடைய நிறைவு கண்டு அவ்வப்போது 3-4 உபவாசம் போட்டு ஒரு பரிசுத்தனுடைய அபிஷேக கூட்டங்களை வைப்பார், அபிஷேக கூட்டங்களை வைப்பார், கான்ஃபரன்ஸ் வைப்பார். அபிஷேக அது பரிசுத்தனுடைய நிறைவை குறித்த கூட்டமாகத்தான் இருக்கும். ஆவியின் வரங்களை பெறுறது, ஆவியினால் நிரப்பப்படுகிறது. இந்த இதுக்கண்டே பிரத்தியோகமாக 3-4, 4-7 உபவாசம், 3 உபவாசம், 21 உபவாசம், இப்படி அந்த நாட்கள்ல வைத்து ஜெபம் பண்ணுவார். அப்படி அந்த ஆரம்ப நாட்கள்ல அவிதமாக அந்த பரிசுத்தாவினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு வலியுறுத்தினார், அந்த அபிஷேகத்தை வலியுறுத்தினார். பரிசுத்தாவுடைய திருவுள்ளம் பெற்றுதலை எங்களுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு காண்பித்தார். அதை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆரம்பனார். அப்போ எங்களுக்கு பைபிளே பெருசா தெரியாது, ஆதியாகமத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, வெளிப்புறத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஏனைய புத்தகங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு நாங்கள் அறிய முற்படக்கு முதலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கு தேவனுடைய ஆவியானவரை குறித்து, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவை, பரிசுத்த ஆவியானவர் குறித்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதனால அந்த நாட்கள்ல அந்த அப்படிப்பட்ட அபிஷேக நாட்கள்ல தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றோம். வேத வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்றபடி இன்றைக்கு 2026 இதுவரைக்கும் அந்த அபிஷேகம் அந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் அற்புதமாய் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் எந்திரத்திலும் வெக்கப்பட்டு போகாமல் எந்திரத்திலும் தலை குனிந்து போகாமல் எந்திரத்திலும் அங்கே நாங்கள் அவமானப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வர. ஏனென்றால் அவருடைய அபிஷேகத்துக்கு அந்த நாட்கள்ல நமக்கு முன்னே இருந்த போதகர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து எங்களை வளர்த்தார்கள். அதைத்தான் அங்கே சவுளை சவுளுக்கு அனனியாவுக்கு கத்தர் சொல்ற காரியம், அனனியாவை முதல் சவுளுக்கு இப்ப தேவையானது பரிசுத்தாவுடைய நிறை. சவுளுக்கு கத்தர் சொல்ற காரியம், அனனியாவுக்கு கத்தர் சொல்ற காரியம், சவுளுக்கு இப்ப தேவை பரிசுத்தாவுடைய நிறை. சில வேள இந்த இடத்துல இந்த இணைப்பில இந்த இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் பல தேவைகளுக்காக காத்திருப்பீங்க. அந்த தேவையில கத்தர் உங்களை சந்தித்தார், தேவன் உங்களை வெக்கப்பட விட மாட்டேன். ஆனால் கத்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்றால் அந்த தேவையை விட மிக முக்கியமான தேவை பரிசுத்தாருடைய முறை, பரிசுத்தானுடைய வல்லமை. ஏன்னா அந்த பரிசுத்தாய் வந்துட்டார் என்றால் மிச்ச காரியம் எல்லாம் உங்களுக்கு வரும். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் வந்துட்டது என்றால் உங்களோட தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அந்த பரிசுத்தனுடைய நிறைவு உங்களுக்குள்ள வந்துட்டது என்றால் நல்ல ஜெபம் வரும், நல்ல ஆராதனை வரும், நல்ல உபவாசம் வரும், நல்ல தேவனோடு உள்ள நெருக்கம் வரும். தேவனுடைய ஆவியா ஆவிக்குள்ள நீங்கள் நிறைந்து ஜெபிக்கிற பொழுது காரியங்கள் நடக்கும். அதைத்தான் யூதா நிருபத்துல யூதா அழகாய் சொல்லுவேன். என்னவென்றால் பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும். யூத அழகாய் சொல்றேன் அப்படிங்கிற ஜெபம் பரிசுத்த ஆவியினுடைய நாங்கள் அந்த ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ள நாங்கள் நிறைந்து அந்த ஜெபிக்கிற ஜெபம் அது ஒரு வலிமையும் அது ஒரு வல்லமும் உள்ளது. அப்போ அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில துரிதமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நாங்கள் எல்லாரும் நன்றாய் ஜெபிக்கிறோம், நன்றாய் தேவனை தேடுகிறோம். அப்ப தேவனுடைய ஆவியின் நிறைவோடு இன்னும் தேடுகிற பொழுது இன்னும் மகிமையான காரியங்கள் நடக்கும். அப்ப அதைத்தான் அனனியாவுக்கு கத்தர் சொன்னார், அனனியாவே நீ போ இந்த சவுளிடத்துல நீ போ, அவன் மேல் கைவை, அந்த சவுளின் மேல் கைவை. என்றால் சீக்கிரம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும். இந்த சவுள் சீக்கிரம் பரிசுத்தாவியால் நிரப்பப்படும், நீ தாமதிக்காம எழுந்து போ. அப்ப அனனியா சொல்ற இல்லையா ஆண்டவரே, இவன் துன்புறுத்தினான், இவன் ஆக்களை அடித்தான், ஆக்களை உடைத்தான், எத்தனையோ சித்திரவதைகளை செய்தான், ஆண்டவரே இவனுக்கிட்ட போக எனக்கு பயமா இருக்கு. ஆனா தேவன் சொல்ற இல்ல இல்ல நீ போ, நீ தாமதிக்காத சீக்கிரமா போ. என்றால் அங்கே பரிசுத்தாவியான சவுள் பெற்றுக்கொண்டாதான் கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும், கத்தருக்காக அநேக நீதிக்குட்படுத்த முடியும், கத்தருக்காக அநேக காரியங்களை சாதிக்க முடியும், கத்தருக்காக அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்ய முடியும். அப்ப அதனாலதான் கத்தர் அனனியாக்கு சொல்ற நீ போ என்பதா. கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுதும் அந்த அனனியாவுக்கு சொன்னது போல கத்தர் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய இருதயத்தோடு தேவன் பேசுவார், அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதா. ஆகையினால் அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துற பொழுது, அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிற பொழுது, நிச்சயம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் வேத வசனம் சொல்லுகிறபடி இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 அதிகமாகும்படி கர்த்தர் செய்வார். எப்பொழுது என்றால் அந்த உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட வேண்டும், அந்த தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்ப வேண்டும். ஆகையினால் அப்படி நடக்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆகையால் இங்க நாங்கள் பார்க்கிற பொழுது அப்போஸ்தல புத்தகம் 9:17 அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். 9:17 போய் அனனியா சவுளின் மேல் கைகளை வைக்கிற பொழுது பரிசுத்த ஆவியினால் சவுள் நிரப்பப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியினால சவுள் நிரப்பப்படுகிற பொழுது நன்ற கவனிங்கள், அங்கே 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த சவுள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற பொழுது அங்க 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற இருக்கிறது. என்ன நடைபெற இருக்கிறது என்றால், 1, சவுள் ஊழிய பாரத்தினால் தேவ ராஜ்யத்தை குறித்த பாரத்தினால் அங்கே தேவனுக்குரிய காரியங்களினால் நிரப்பப்படும். அந்த பரிசுத்தாவினால நிரப்பப்படுகிற பொழுது அங்க 2 காரியம் நடைபெறது. 1, இந்த சவுள் வந்து தேவனுடைய ராஜ்ய பாரத்தினால ஊழிய பாரத்தினால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேணும் என்ற பாரத்தினால அப்படியே நிரப்பப்படுகிறார். அதாவது ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அதாவது இந்த உலகம் எனக்க வேண்டும் அவர் அழகாய் சொன்னார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் என்பதா. அதாவது அப்படிப்பட்ட காரியங்களின் உலக சிற்றின்பங்கள், உலக அசுத்தங்கள், சுகபோகமான வாழ்க்கைகள், அப்படி இப்படி இப்படி அப்படி ஜீவிக்கிற இப்படி ஜீவிக்கிற அந்த ஜீவியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவராட்சியத்தை தேவனுடைய பணியை முதன்மைப்படுத்தத்தக்கதாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவரை நிரப்பினதுனால அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாங்கள் இந்த அப்போஸ்தல புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து எபிரேய புத்தகம் வரைக்கும் இந்த அப்போஸ்தலர் பவுலினால் எழுதப்பட்ட நிருபங்கள், அப்போஸ்தலர் பவுலினால் செய்யப்பட்ட மிஷனரி பணிகள், அப்போஸ்தலர் பவுலினால் செய்யப்பட்ட ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தேவனுக்கான ஒரு வைராக்கியம், தேவனுக்கான ஒரு பக்தி, இவ்விதமாய் இந்த பவுலுடைய வாழ்க்கையை நிறைத்திருந்தது. காரணம் என்னவென்றால் இங்கே 9:17 அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால உலகத்தை அவர் மறந்து தேவராட்சியத்தை நேசிக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் ஒருவன் அன்பு கொண்டால் அவனிடத்திலே தேவ அன்பு இல்லை என்பதால் அந்த தேவனுடைய ஆவியானவர் விரும்பில் இறங்கினதுனால அவருடைய நேசம், அவருடைய கவனம், அவருடைய அனைத்து காரியங்களும் தேவராட்சியம் தேவனை குறித்த காரியம். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியினால இந்த சவுல் அல்லது இந்த பவுல் நிரப்பப்பட வேண்டும். ஏன் நிரப்பப்பட வேண்டும் என்றால் இந்த பழைய சுபாவங்கள் எரிக்கப்பட வேண்டும். பழைய சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த பழைய சுபாவங்களும் பழைய துன்மார்க்க கிரியைகளும் இந்த சவுலுக்குள்ள இருக்கிற பவுல் பழைய இந்த துன்மார்க்க கிரியைகள், பழைய பாவங்கள் இவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் சவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். சவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதான் பவுலனுடைய அந்த சவுலனுடைய மனம் புதிதா, சவுலனுடைய சிந்தனை புதிதா, சவுலனுடைய எண்ணங்கள் புதிதா. ஏன் இதற்கு முதல் 9:17 முதல் அடிக்கிறது, நொறுக்கிறது, துன்புறுத்துறது, சினம் கொள்ளுகிறது, பொறாமை கொள்ளுகிறது, எரிச்சல் கொள்ளுகிறது, பகைக்கிறது, துரோதிக்கிறது, இப்படியெல்லாம் சவுல் செய்து கொண்டே வந்த. அதாவது கலாத்தியர் 5 காணப்படக்கூடிய மாம்சத்தின் கிரியைகளினால முற்று நிறைந்தது. இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் நிறைவினால தேவன் மாற்றவில்லை. அப்போ அதனால இப்பொழுது இந்த அனனியா கை வைக்கிற பொழுது பரிசுத்தாவியினால சவுல் நிரப்பப்பட்ட உடனே சவுளினுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் எடுத்து போகும், சவுளினுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதனாலதான் 1 Corinthians 13 அழகாக பவுல் எழுதுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நட்பு, அன்பு சகலத்தையும் சுவாசி, அன்பு சகலத்தையும் இப்படியெல்லாம் பவுல் எழுதி கொண்டு போறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியினால் இங்கே அப்போஸ்தலர் 9:17 தேவனுடைய பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே ஆவியின் கனி அவருக்குள்ளே வருவது, மாம்சத்தின் கிரியைகள் நீங்கி போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இக்காலத்துல நாங்கள் பரிதாபப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் உலகம் முழுக்க நாங்கள் இன்றைக்கு பார்த்து துக்கப்பட வேண்டிய காரியம் என்னென்றால், பரிசுத்தாவுடைய நிறைவு என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அநேக தேவப்பிள்ளை துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கு. கசப்பும் பகையும் வைராக்கியங்களும் கோபங்களும் சண்டைகளும் மார்க்க வீரங்கள் இச்சைகளும் இப்படியெல்லாம் நிறைந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அவர்களை பார்க்கிற பொழுதோ, அவர்கள் தங்களை குறித்து சொல்லுகிற பொழுதோ சொல்லுவார்கள், நான் பரிசுத்தாருடைய அபிஷேகத்தை பெற்றேன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டனான் என்று சொல்லுவார். ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில அந்த சுபாவம் அழிக்கப்படவில்லை, அந்த குணங்கள், அந்த துன்மார்க்க குணங்கள் அழிக்கப்படவில்லை, அந்த சுபாவங்கள் எரிக்கப்படவில்லை. இன்றைக்கு சில வேளைகள்ல எல்லா இடங்கள் யாழ்ப்பாணத்துல கூட அப்படி இருக்கு. யாழ்ப்பாணத்துல கூட அப்படி இருக்கு. அந்நிய பாசைகளை பேசுவார், ஆவில நிறைந்த அந்நிய பாசைகளை பேசுவார். அங்கால போல் கெட்ட வார்த்தைகளால பேசுவார், சண்டை பிடிப்பார், எவ்வளவோ காரியங்களை செய்வார். ஆகையினால் பிரியமான தேவச்சனங்களே, தேவனுடைய அருமையான தேவச்சனங்களே, எனவே நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு அந்த உண்மையான அந்த பரிசுத்த ஆவியின் அதுக்கு நாங்கள் அந்த தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்கள் எப்பொழுதும் சாட்சியாக இருக்கவன். நாங்கள் நான் தேவனுடைய ஆவியை பெற்றவன், தேவனுடைய ஆவியை பெற்றவள் என்று அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் சாட்சியாய், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் எப்படி தன்னை அடக்கி ஒடுக்கி அவன் தன்னை கீழ்ப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எனவே அந்த பரிசுத்த ஆவியினால இந்த சவுல் நிரப்பப்பட்ட உடனே அவருடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் இடிந்து சாம்பலாகி அவருடைய வாழ்க்கையில ஊழிய பாரம்பர் ரெண்டு காரியமும், பிரதான ரெண்டு காரியமும் அங்கே நடைபெறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு பிறகு அப்போஸ்தல புத்தகம், கவனிங்க, அப்போஸ்தல புத்தகம் 19 அதிகாரத்துக்கு நாங்கள் புரட்டுவோமா இருந்தால், அப்போஸ்தல புத்தகம் 19 அதிகாரத்துக்கு புரட்டுவோமா இருந்தால், இந்த 2வது வசனத்துல அப்போஸ்தலர் 19:2 இந்த பவுல் அழகான ஒரு கேள்வியை கேட்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அழகான ஒரு கேள்வியை கேட்கிற இந்த சபை மக்களை, ஆதி சபை மக்களை கண்ட உடனே என்ன கேட்கிறார் என்றால் நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? இதுதான் கேள்வி. அவர் என்ன கேட்கிறார் என்றால், எவ்வளவு கேட்க இருக்கு சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு எத்தனை கேள்விகள் இருக்கு கேட்கறது. ஆனால் இந்த பவுல் கேட்கிற கேள்வி என்னன்னு பாருங்க, என்ன கேட்கிறார். இப்ப நீங்கள் இப்ப திருச்சபையில் ஆலயத்துக்கு வருகிற போது ஒருவரை கண்டுட்ட மாட்டா, நாங்க என்ன சாப்பிட்டியா, தூங்கினியா, டீ குடிச்சியா, வேலைக்கு போனியா, எப்படி சுகமா இருக்கிறியா, எப்படி காணி வேண்டிட்டியா, வீடு வேண்டிட்டியா, கார் வேண்டிட்டியா, எப்படி மோக்கேஜ் காட்டிட்டியா, இப்படிதான் நாங்க கேட்போம். ஆனால் பவுல் என்ன கேட்கிறார் சொல்லுங்க பாப்போம். பவுல் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டார். நாங்கள் எதை கேட்க கூடாதோ அதை கேட்டுக்கொண்டிருக்கோம். கேட்க வேண்டியதை கேட்காமல் கேட்க கூடாததை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு ஜனங்களுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியாது. அப்ப நீ சாப்பிட்டியான்னு கேட்டா அது நினைக்குது, அப்ப சாப்பாடு முக்கியம் அதுதான் இவர் கேட்கிற. நீ வீடு பண்ணிட்டியான்னு கேட்டா அது நினைக்குது, ஓ வீடு முக்கியம் அதுதான் இவர் இதை கேட்கிற. கார் பண்ணிட்டியான்னு கேட்டா அது நினைக்குது, ஓ கார் முக்கியம் வாழ்க்கைக்கு அதுதான் அவர் அதை கேட்கிறார். ஆனா இங்க பவுல் என்ன கேட்கிறார் என்றால், பரிசுத்தாவியை பெற்றீர்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஊழியக்காரர்களா இருந்தால் உங்களோட விசுவாசிகளை நீங்கள் கேட்க வேண்டும், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிட்டியா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டது. நீங்கள் ஒரு அப்பாவாக அம்மாவாக இருந்தால் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கேட்க வேணும், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிட்டியா. நீங்கள் ஒரு கணவனா இருந்தால் மனைவியை பார்த்து கேட்க வேணும், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிட்டியா. மனைவியா இருந்தால் புருஷனத்தில் இருக்க வேணும், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றிட்டியா. அல்லேலூயா, எத்தனை கேள்வி இருக்கு. அப்போ சில பவுலுக்கு எத்தனையோ கேட்கலாம். அவர் கேட்டு காரியம் அந்த இனங்களை கண்டுன்னு கேட்டக்கார். ஏனென்றால் கவனிங்க, ஏனென்றால் இவருக்கு தெரியும் அவரினுடைய அருமை. இவருக்கு தெரியும் அந்த உன்னதத்தின் ஆவியினுடைய வல்லமை. இவருக்கு தெரியும் சங்கீதம் 104:30 இவருக்கு தெரியும் ஆவி அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். அவர் சிருஷ்டிக்கிற ஆவியான இவருக்கு தெரியும். பவுலுக்கு தெரியும் அவர் வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிறார். பவுலுக்கு தெரியும் அவர் செழிப்பான வயல்வெளியை காடாக மாற்றுகிறார். பவுலுக்கு தெரியும், இந்த அனனியா தன்மேல் கை வைத்ததுனால, பரிசுத்தாவுடைய நிறைவை பெற்றதுனாலதான் நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று இவருக்கு. இந்த அனனியா கைகளை வைத்து பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட்டதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த வரங்கள் கிடைத்தது, எனக்கு இந்த கனிகள் நிறை கிடைத்தது, என்னுடைய பழைய சுபாவம் எரிக்கப்பட்டு ஒரு கொடூர மனுஷனாக இருந்தேன், இப்பொழுது ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறேன், ஒரு கொலைகாரனாக இருந்தேன், இப்பொழுது ஒரு நல்ல நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறேன். இவருக்கு தெரியும் அது. இது யார் கொண்டு வந்த, இது யார் மாற்றினது, இவருக்கு தெரியும் அந்த பரிசுத்தாவியா. அப்ப அதனாலதான் அவர் அந்த சப மக்களை கண்டுணர்ந்து இருக்கிறார், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுட்டீங்களா. பழி சொல்லோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கமம் ரேடியோ கூட இந்த துதி அபிஷேக உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இது முக்கியமான காரியம். உங்களை பார்த்து கூட நீங்க கேட்கலாம், உங்களை பார்த்து கூட நீங்க கேட்கலாம், நான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்று விட்டேனா, பரிசுத்த ஆவினால் நான் நிரப்பப்பட்டு விட்டேனா, எங்களை பார்த்து கூட நாங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா ரபஷா கரபரபலபா ஒரி பந்தூரபா ரக்கரபாலை பந்தூரபா ரக்குரீரிபா ரபலபலபா ஷந்தூரபா. ஏனென்றால் இதுதான் தேவை, இதுதான் தேவை. இன்றைக்கு என்னென்ன காரியத்தை சொல்லுகிறார்கள், இன்றைக்கு முக்கியம் இல்லாததை போதிக்கிறார், முக்கியம் கொடுக்கப்பட தேவை இல்லாததுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து போதிக்கிறார். வீட்டை கொடுப்பார் கொடுப்பார் இல்லையாண்டு இல்லை, அதை பெற்றுக்கொள் இதை பெற்றுக்கொள் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்றார். அதை சொல்லக்கூடாண்டு இல்லை சொல்லலாம், ஆனால் எது முதன்மைப்படுத்த வேண்டிய காரியம், எது முக்கியத்துவப்படுத்த வேண்டிய காரியம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எனவே அங்கே அவர் கேட்கிறார், பரிசுத்தாவியை பெற்றீங்களா. அப்போஸ்தலர் புத்தகம் 13:2 அப்போஸ்தலர் புத்தகம் 13:2 ஐந்து பேர் கூடி உபவாசித்து ஜெபிக்கிறார், ஐந்து பேர் கூடி உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார். பெரும் கூட்டம் இல்லை, பெருந்தள் கூட்டம் இல்லை, ஐந்து பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுள்ளம் பற்றினார். நீங்கள் 3 பேரோ 2 பேரோ 5 பேரோ 6 பேரோ பெருங்கூட்டத்தை பார்க்காத, பெரிய கூட்டத்தை இன்றைக்கு பெரிய கூட்டத்தை பார்த்து பரிசுத்தாவி இல்லாத கூட்டமாகவே முடியுது. பெருங்கூட்டத்தை கூட்டி பரிசுத்தாவி இல்லாத கூட்டங்களாகவே அந்த கூட்டம் முடியுது. பெருங்கூட்டத்தை கூட்டி அபிஷேகம் இல்லாத கூட்டமாகவே முடியுது. 5 பேர் கூடி உபவாசித்து செவித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்தாவின் திருவுள்ளம் பற்றி சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த பணிக்காக அவர்களை அனுப்புங்கள். பரிசுத்தனுடைய சத்தம் அங்கு கேட்டது, பரிசுத்தனுடைய அசைவு உண்டான, பரிசுத்தாவின் திருவுள்ளம் பற்றின. 5 பேர் கூடி நடங்கள். அதே போலதான் இந்த அப்போஸ்தலர் 19 பார்த்தால் 12 பேர் இந்த 12 பேருக்கு அப்போஸ்தலர் 19:6 முடிக்க போறேன், ஜெபத்துக்குள்ளே கடந்து போறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 19:6 பார்த்தீங்கன்னால், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். 2 கேட்கிறார், பரிசுத்தாவியை பெற்றீர்களா. 2 கேட்கிறார், பரிசுத்தாவியை பெற்றீர்களா. 6 அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார். ஒரு ஒரு ஒரு ஒரு உயிர் மூச்சு, ஒரு எழுப்புதல், ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி, ஒரு அனல், ஒரு அக்னி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போ இதுதான் தேவன் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தேவனுடைய ஆவியானவருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்நாட்கள்ல இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தேவனுடைய ஆவியானவருக்கு. அதனாலதான் பொசு புத்தன் அவரை நசரனா இயேசுவை தேவனானவர் வல்லமையினாலும் பரிசுத்தாவினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசு திருமணக்கு ஞாசனம் எடுத்து கரியேறுகிற பொழுது ஆவியானவர் குறாவை போல் அவர் மேல் வந்தார். அவர் வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியினால அனுப்பப்பட்டார். அந்த இயேசு சொன்னார், நான் போகிறேன், இதோ தேற்றவாளனும் கள் மத்தியில் வருகிறேன். அப்போ பழைய ஏற்பாடில் பிதா முக்கியத்துவப்படுத்தினதும் பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தரா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடில் முக்கியத்துவப்படுத்தினதும் பரிசுத்த ஆவியானவரை, அப்போ சில பவுல் தன்னுடைய 13 நிருபங்கள்லையும் முக்கியத்துவப்படுத்தினது பரிசுத்த ஆவியான. ஆனால் இன்றைக்கு யூடியூப்பை பார்த்தால், ஃபேஸ்புக்கை பார்த்தால் மண்டை வெடிக்குது, என்னத்துக்கோ என்னத்துக்கோ என்னத்துக்கோ எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி போதிச்சு கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். 12 பேருக்குள்ள இந்த காரியம் நடப்பது. இதுதான் சபைகள் வளர்ந்தது, குடும்பங்கள் வளர்ந்தது, தேவ சமூகம் விருத்தி அடைந்தது. பிலதெல்பியா சபை, கொரிந்து சபை, எபேசு சபை, பிலிப்பிய சபை, அந்திரியா சபை, தெசலோனிக்கிய சபை, கொலோசு சபை, சிபர்னா சபை, அப்பல்லோ சபை, இப்படியெல்லாம் சபைகள் எல்லாம் பெருகி, அப்போ சில பவுல் போன இடங்கள் எல்லாம் சபைகளை ஸ்தாபித்து அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி சபைகள் பெருகினது. ஏனென்றால் அப்போ சிலர் 19 அதிகாரத்துல காரியங்கள் நடந்தபடி. எனவே நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்கள் பெருகும், உங்களோட தொழில்துறைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களோட உடல்களிலே பெரிய காரியங்கள் நடக்கும், உங்களோட வீடுகளிலே பெரிய காரியங்கள் நடக்கும். தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். நான் மிக வினயமாக அன்பாக கேட்டுக்கொள்கிற காரியம், அந்த அப்போஸ்தலர் பவுலை போல பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னதத்திலிருந்து அந்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட நீங்கள் நிரப்பப்பட இடம் கொடுங்கள். அவர் தம்முடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், உங்களோட வாழ்க்கையில நிச்சயம் சிருஷ்டிப்பு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், இந்த கூட்டத்துல நீங்க வந்தது நிமித்தம் உங்களோட செத்து போன உறுப்பு உயிரடையும், அற்புதம் நடக்கும், உங்களோட கண்ணீர் துடைக்கும், மரண கட்டுக்கள் உடைந்து போகும், நீங்கள் ஜீவிப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை சாட்சியாய் நிலைநிறுத்துவார், பெரிய காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்தி கர்த்தர் ராமே உங்களை எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அன்பான லெஸ்லி ஐயாவுக்காக நன்றி, சங்கமம் ரேடியோவுக்கு நன்றி, இதற்கூடாக கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்காக நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மீதி காரியங்களை ஐயா பொறுப்படுத்தார்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் மதிப்பாளர் அவர்கள். இசாயா 32:15 வெளிப்பாடு என்னவென்றால், ஊற்றப்படும் மட்டும், அந்த வசனத்திலே 3 பிரிவுகள் இருக்கின்றன. ஊற்றப்படும் மட்டும் அப்படி, 2 அப்படியே இருக்கும், 3 ஊற்றின பின் என்ன நடக்கும், அதுதான் இசாயா 32:15 3 சொற்கள் அங்கே அடங்கி இருக்கிற ஒரு வசனத்திலே. 2 அப்போஸ்தலர் பவுல் சவுலை பற்றி சொன்னார், நல்ல விளக்கத்தை கொடுத்தார். அடுத்து பாச குணச்செல்வத்தை பற்றி சொன்னார். பாச குணச்செல்வம் அவர் என்னது வீட்டிலே தங்கியிருக்கும் பொழுது அவர் எனக்காக ஜெபித்து தான் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமென். தொடர்ந்து பழைய சுபாவம் நெருக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியார் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியார் வரும்பொழுது பழைய சுபாவம் நெருக்கப்படும். அதாவது பவுல் ஏன் தேவன் தெரிந்து கொண்டார், பவுல் அநேக பாஷைகளை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அதனாலே அநேக பாஷைக்காரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அது ஒரு காரணத்தினாலே தான் ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். நல்ல ஒரு கேள்வி, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களா அந்த கேள்வியை கேட்டால், அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நிலைமை மிகவும் மோசம். காரணம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது இல்லை. அந்த வார்த்தை, அந்த அபிஷேகம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்காததால் அநேக பிரச்சனைகள், அதாவது பிறகு வந்து கொண்டிருக்கு. அன்னான செய்தியை கொடுத்த பாஸ்டர் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த செய்தி மறு உடலுப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசுவாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அருமையான வெளிப்பாடு, அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், எனக்கு நன்றாக கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையில எனக்கு பிடித்த ஒரு வசனம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அங்கேதான் என்னுடைய கேள்வி, பரிசுத்த ஆவியால் நிரப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள், சபையில எப்படி, இந்த நிகழ்ச்சியில எப்படி, குடும்பங்கள் எப்படி, அதுதான் அநேக குறிப்பா ஜபிக்கிறார்கள். பரிசுத்தாக நிறுவப்பட்டவர்கள் தான் இல்லை என்று இல்லை, ஆனால் அவருக்குள் சுபாவங்கள் எப்படி இருக்கு என்பதை பாஸ்டர் மிக தெளிவா எடுத்து சொன்னார். அதுதான் அருமையான பாயிண்ட், நல்ல நல்ல நல்ல பாயிண்ட். பாஸ்டர் மிகவும் ஆசிரமந்தது, கத்தர் அந்த மகனின் சபையிலும் அவரையும் ஆசிரியப்பாராக. வேறு யாராவது
2: வேறு யாராவது சொல்ல போ? ஆமீன். பாஸ்டர் சொன்ன அருமையான அந்த சாட்சி, நான் கூட விக்கிர ஆராதனையிலே தள்ளப்பட்டிருந்தேன், அதே வேளையிலே வாஞ்சியோடும் செய்தேன். 18 வயது வரை எப்பொழுது விக்கிர ஆராதனை நான் வெறுத்தேனோ அதன் பின்னதான் எங்களுடைய வறுமைகள் யாவும் மாறின. கத்தரை நம்பவில்லை, ஆனால் உண்மையான தெய்வத்தை தேடினேன். விக்கிர ஆராதனை விட்டுவிட்டு அந்த வேளையிலே கத்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் கனடா ரிவைவல் பிரேயரோடும் ஸ்ரீலங்கா ரிவைவல் பிரேயரோடும் சில வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே அவருடைய சகோதரி சுபாசினி அவர்கள் இலங்கை ஜபங்களுக்காக எங்களுடன் இணைந்து சில வருடங்களாக இலங்கை ஜபங்களோடு இணைகிறார். கால வேளையிலே அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அவர் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் தெரியும் எங்களுடைய ரிவைவல் பிரேயரில் அவருடைய சகோதரி சுபாசி என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனாலும் அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ண அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் எங்களுடைய சபையிலே நேற்றைய மாலையிலே செய்தி கொடுத்தார். இன்றைய மாலை வேளையிலே வீட்டுக் கூட்டத்திலே செய்கிறார். நாளைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆலயத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதே போல யாழ்ப்பாணத்திலே அவருக்கு ஒரு தமிழ் சபையும் குருநாகல்லே ஒரு சிங்கள சபையும் நடத்தி கொண்டு வருகிறார். மிக பிஸியான பாஸ்டர். நான் பல முறை கோல் பண்ணி கேட்பேன் செய்தி தர முடியுமா என்று, அவர் சொல்லுவார் நான் பிஸி என்று. ஆனால் இந்த முறை கனடாவில் வந்த பொழுது நாங்கள் அவரை பிடித்து கொண்டோம். ஆமாம், கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமை வழி நடத்துகிறார். அதையுடைய அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம், அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே வேளையிலே இன்றைய நாளிலே மிகவும் அமைதியாக மெதுவாக மைந்தனையா விரும்பியது போல அருமையாக தேவ செய்தியை சுலோவாக எடுத்து வந்திருக்கிறார். மைந்தனையாக்கு விருப்பமான காரியம், நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் நாளைய நாளிலே பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கத்தடை கரத்திலே ஊழியரை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மைந்தன்னையாவிடம் ஒப்படைக்கிறேன். இந்த எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் இந்த ஊழியங்களை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு நாளைக்கு ஊழியங்கள் செய்கிறார்கள். மைந்தன்னையா ஃபுல் டைமாக செய்கிறார். மற்றவர்கள் நாங்கள் பிரித்து கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்திலே நாங்கள் ஒரு மேடையாக பயிற்சி மேடையாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் வரலாம், யாரும் வந்து அவருடைய ஊழியங்களை செய்யலாம். அதை பயிற்சியாக பாட தெரியாதவர், பாடம் வருபவர்கள், ஜபம் பண்ண வருபவர்கள் சேவை செய்து கொடுக்கத்தக்கதாக அவர்கள் பயிற்சியை பெற்றுக் கொள்கிறார்கள். கூச்சம் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக நாங்கள் பிடித்து கொடுக்கிறோம். அந்த வேலை கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் கனடா வழி தங்கியிருக்கிற பொழுதும் கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பமாக உங்களையும் சந்திப்போம். சபையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து கனடாவிலே தங்கியிருக்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. நாளை நாங்கள் சந்தித்து பேசிக் கொள்வோம். இந்த வேளையிலும் சகோதரன் மகேந்திரனையா உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா.
1: வேறு யாராவது இன்றைய செய்தி உங்களுக்கு தொற்றிருந்தால் சில நிமிடங்கள் தருகிறேன், சீக்கிரம்
3: உங்களோட. நான் கால்கரி ஆல்பர்டா கனடால இருந்து பேசுறேன். உங்களோட பாஸ்டர் உங்களோட அபிஷேகத்தின் அந்த வல்லமை எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதற்கு குறித்து நான் கத்தரிடத்துல அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கத்தர் எப்படி எந்த விதத்தில் என்னை பயப்படுத்த பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று கத்தர் அதன்படியாக என்னோட இன்று பேசினார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். கத்தரை நான் மட்டுமே மகிமைப்படுவதாக. அவர் எனக்கு இன்னும் அதிகமான ஜெப ஆவியை கொடுத்து அவருக்கென்று மட்டுமே ஜீவிப்பதற்கு கத்தர் இன்னும் அதிகமாக அதை வல்லமையினால நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்பதே என்ற எனது வாஞ்சை இந்த சங்கமமான வானொலி நித்திய வெளிச்சத்திலையும் என்னை கத்தர் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லை, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கத்தர் என்ன விதமாக பிரதர் லெஸ்லி அவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷனை கொடுத்துருந்த இருந்து எங்கள் யாவரையும் எங்கேயோ எங்கேயோ இருந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இந்த காலை நேரம் சேர்த்து மாலை நேரங்களையும் சேர்த்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர அந்த அந்த விஷனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மைந்திரனையாவுக்கும் நன்றி செலுத்துறேன். ஏன்னா இவங்க வந்து இரவும் பாலும் தூங்குறது மேபி 3 hours or 4 hours எனக்கே தெரியாது. அப்படி இருந்தேன் கத்துறதுக்குல அந்த டயர்ட்னஸ் இல்லாமைக்கு மார்னிங்கா இரவோ பகல தெரியாமைக்கு கத்துற ஊழியத்தை செய்யறவர்களை கத்த இன்னும் அதிகமாக பயப்படுத்தி அவர்கள் அவருடைய அபிஷேகத்தின் தைலத்தை அதிகமாக அவங்களுக்கு ஊற்றி உங்களுக்கு ஊற்றி நீங்க செய்யற ஊழியங்களையும் கத்த மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர், என் பேர் வந்து டாலி. அதபடியா நாங்க உங்களையும் எங்கள் ஜெபத்துல நாங்க நினைத்துக் கொள்றோம். கத்தர் மென்மேலுமாக உங்களையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர்.
2: சிஸ்டர் டாலி வந்து பாஸ்டர் அருமநாயகம் அவருடைய மருமகளுடைய சகோதரி. உங்களுக்கு பாஸ்டர் அருமநாயகம் நல்லா தெரியும். அவருடைய மருமகளுடைய சகோதரி. அவர்கள் ரெண்டு பேர் எங்களுடன் ஊழியம் செய்கிறார்கள். கத்திரிக்கு சோத்திரம். அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் இந்த வேளையில் எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள், உற்சாகமாக செய்கிறார்கள். ஆமேன்.
3: குணச்செல்வத்துட கூட்டத்துல நான் இருந்து எந்த மமிட சிஸ்டர் வந்து அதுலதான் ரசிக்கப்பட்டா. குணச்செல்வம் பாஸ்டர் குணச்செல்வம் பாஸ்டியம் பேசுக்கு நாங்க போயிருக்கிறோம். அவங்க மூலமா தான் எந்த கசின்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. ஜாத்னா சுண்டுக்குழில இருந்து அது உங்களுக்கு அதை நினைக்க நீங்க அவரை நினைவு கொடுத்தும் பொழுது எனக்கு அந்த நினைவு வந்தது. அதுபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட ஊழியத்தையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். நன்றி.
1: வேறு யாராவது முடிவு ஜெபத்தில் இருக்க போகிறேன். தயவு செய்தவர் சீக்கிரமா இந்த செய்தி உங்களுக்கு தொற்றிருந்தால் நீங்கள் பேசலாம். இந்த செய்தி எப்படி உங்களை தொட்டது? நீங்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று நீங்கள் உங்களை செய்தி எப்படி தொட்டது பற்றி சொல்லலாம். நான் ஜெபிக்க போறேன். வேறு யாராவது சார்ந்தது
2: சுபா ஒரு நிமிடமும் ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா போட்டுக் கொண்டிருந்தார்.
4: உண்மையாவே இந்த செய்தி ஆசீர்வாதமான செய்தி. பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து உயிர்ப்பிக்கிற அவருடைய வல்லமையை குறித்து பேசினார். அதற்காக கத்திரி நான் நன்றியோடு துதிக்கிறேன். உண்மையாவே நானும் என்னுடைய மகனுடைய பிசினஸ் ஒரு மந்த நிலையில் காணப்பட்டது. அவர் இலங்கையில அங்க ஒரு ஐடி இதுலதான் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதை குறித்து நான் ஜெபித்ததுண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு உண்மையாவே அதில் செழிப்புண்டாகும் என்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு தேவன் கொடுத்தார். அதற்காக நன்றி. இந்த ஊழியக்காரர் மூலமாக தேவன் இந்த நாளிலே கொடுத்த அற்புத செய்திக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியான் ஊற்றப்படும் போது பூமியிலே அநேக காரியங்கள் செழிக்கும். அந்த வார்த்தைக்காகவும் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். மக்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை தேவன் கட்டளையிட போகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் அழைத்து வந்த தேவனுடைய தாசனுக்காகவும் அவருடைய ஊழியங்களை தேவன் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாகவும் நான் வேண்டி ஜெபித்து என்னுடைய சாட்சியை கொள்கிறேன். ஸ்தோத்திரம்.
3: ஆமேன் பாஸ்டர். நன்றி. சிறியர் இன்னொரு சாட்சி என்னன்னா என் மகனுக்காக 3 வருஷம் அவர் வந்து ரியல்டரும் அவர் சோஷியல் ஒர்க்கர் இருந்தால் ரியல்டரும் செய்கிறார். இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு ஒன்லி சன். அவருக்கு இந்த பிஸ்னஸ்லையும் அவர் அந்த ரியல்டர் இதில் ரொம்ப இதாக இருந்து தள்ளப்பட்டிருந்து இப்பொழுது கத்தர் அதில் ஒரு அமைதியாக இருக்குது. எல்லாமே மௌனமாக இருக்கிறது. ஆனால் உங்களோட செய்தியை கேட்டோன்னா எனக்கு கத்தர் பெரிதான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து நாங்கள் நினைக்கிறதுக்கும் அறியறதுக்கும் மேலாக எங்களுக்கு பலன் கொடுப்பார். அந்த பிசினஸ்ல கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதற்கு கத்தர் எனக்கு அந்த அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார். அதன்படி எனக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட வார்த்தை மெய்யாகவே பலன் உள்ளதாக இருந்தது பாஸ்டர். நன்றி. கத்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you பாஸ்டர். நன்றி. ஆமே.
5: Thank you பாஸ்டர். Thank you. நான் சுபாலங்க ஹரிக்கிறேன். என்னுடைய தேசம் இலங்கை தேசம் தேசத்தை குறிச்சான எனக்கு பாரம் உண்டு, அதிகமான பாரம் உண்டு. என்ற தேசத்துல இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்ப வேண்டும். இந்த தேசம் கட்டப்பட வேண்டும், ராட்சியம் எழும்ப வேண்டும். ஏன்டா இந்த தேசம் விக்கிரகங்களுக்குள்ளே மூடப்பட்டிருக்கு. அந்த தேசத்துல நதி பாயணும், ஆவியான ஊற்றப்பட வேண்டும். அதே ஆதங்கம் தான் என் கனடா தேசத்துல என்னுடைய அடுத்த தேசமாக நான் வாழ்கிற தேசம், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம். இந்த தேசத்துல சொல்ல போனா நிச்சயமாகவே ஆவியான ஊற்றப்பட்டிருக்கிறேன். ஆனா பாவம் இன்னொரு பக்கத்தால பெருகி கொண்டிருக்கு. அந்த பாவம் பெரிய இடத்துல கிருபை பெறும். அந்த கிருபையை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஆவியான ஊற்றப்பட அனல் மூட்ட வேணும். சபைகள் ஒரு இழுப்புன காணோட அசைவை காணன்னு சொன்னா அது ஆவியானோட மட்டும்தான் முடியும். இன்னைக்கு வளம் இருக்குது, செழிப்பு இருக்குது, உண்மைதான். ஜனங்கள் இருக்கிற குறைவில்ல, பஞ்சம் இல்லை ஜனங்களுக்கு. ஆனா தன்னுடைய வார்த்தைக்கும் தன்னுடைய ஆவியானுக்கு இடம் கொடுக்கிற தன்மை குறைவாயிரு. ஊழியங்களுக்குள்ள நான் சென்றிருக்கிறேன், அந்த சபைகளுக்குள்ளே சென்றிருக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பாரம் என்ன சொன்னா, ஏன் இந்த ஆவியானோருக்கு இடம் கொடுக்கறதில்லை? ஏன் ஆவியானவருக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை சபைகளுக்குள்ள? ஏன் ஆவியானவர் அலட்சியப்படுத்துகிறார்கள்? இன்னும் தானோடு அந்நிய பாஷையில் அந்நிய பாஷை எண்ணுகிறார்கள். இங்காலே கரைக்கிறார்கள் அந்நிய பாஷை, மறுபக்கத்தில் கரைக்கிறார்கள் அந்நிய பாஷை. ஏன்

0: இந்த ஜனங்களுக்கு ஆவியானுடைய அன்பை ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்ன முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக இந்த வாழ்ந்த சோசரிக்க நன்றி பாஸ்டர். எங்களை அனல் மூட்டி விட்டதுக்காக நன்றி பாஸ்டர். எங்கள் ஜெபங்களை தாங்குறோம். எங்கள் சபை ஊழியங்களோட முனையங்கள் முன்னேறங்கள் இருந்தால் கர்த்த நாமத்தை நாங்கள் வாய்மைப்படுத்துவோம். ஆவியான ஊற்றப்பட வேண்டும். நன்றி பாஸ்டர், நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மைந்தரையாக்கு நன்றி. லெஸ்லி பிரதருக்கு நன்றி. எங்களை தட்டி அணம் ஊற்றுறதுக்காக கர்த்தர் நான் ஒன்றி மையப்படுவதாக. நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
1: ஆமென், ஆமென். வெரி ஆஸ், வெரி ஆஸ். சுஜாதா, ஓகே. நாங்கள் இதுவரை நேரமும் தேவன் வார்த்தையை கொடுத்த இந்த வார்த்தை, இந்த அபிஷேக வார்த்தை உலகமெங்கும் கேட்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில், யூடியூப் மூலம், கனடா தேசம் மட்டுமல்ல உலக தேசத்தில அனைவரும் இந்த சங்கம வானொலியின் துதியாரான அபிஷேக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஊழியக்காரன் கூட செய்தியை கூட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நான் அபிஷேகம் பெற்றது சரியா, அபிஷேகத்தின்படி நான் கிரியை செய்வேனா, அபிஷேகத்துக்கு படி நான் கீழ்ப்படுகிறேனா என்று ஒரு உண்மையான சத்தியத்தை இன்று உலகத்துள்ள கிறிஸ்தவர் கண்டுகொண்டார்கள் இந்த வார்த்தையின் மூலம். அதுதான் எனக்கு விருப்பம். காரணம், ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார் இல்லை என்று இல்லை. ஆனால் எப்படி அந்த அபிஷேகத்தில் அவர் நிலைத்திருக்கிறார்கள்? நான் பரிசுத்த அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு அதன்படி நடக்கிறதில்லை. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்த பரிசுத்தமான ஜீவம் இல்லை? துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வருவதற்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் தேவை, அக்கினி அபிஷேகம் தேவை. இன்று உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நான் என்று சொல்றேன். அதுதான் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசை. இன்று உலகம் முழுவதும் எங்கெங்கே கிறிஸ்த தமிழர்கள் இருக்கிறார்கள், மூல முடக்கு பின்தங்கிய கிராமங்களும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்கிக்கொள்ள வேணும் பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன, நாம் பெற்ற பரிசுத்த ஆவியான என்ன செய்ய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த ஊழியக்காரர் சொல்லி இருந்தால் அதுக்கு அதுவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தரிந்த மகனை ஆசிரியப்பதாக நாங்கள் முடிவு தேர்ந்தெடுப்போம். ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே, சுவாமி, சங்கம வானொலியின் துதி ஆராதனை செய்த நிகழ்ச்சியை நீர் என்று ஆசீர்வதித்து தந்திருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்க நன்றி. லெஸ்லி பிரதருடைய தரிசனத்தை நீ வெளிப்படுத்திருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக கோடான கோடு சோசம் சாமி. இந்த நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், பார்வை பாடிய பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வைத்து, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வைத்து, இன்று தேவ செய்து கொடுத்த ஊழியக்காரையும் சபைகளை உற்றார் உறவுகளையும் கிளச்சபைகளையும் ஆசீர்வைத்து நீர் வழிநடத்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியின் துணி உலகம் அங்கம் துணித்துக்கு செய்தி அந்த கிருபைக்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே, நீரே என்று செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்தி இருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியின் வார்த்தையை நீர் தான் கொடுத்து, அந்த பாஸ்டர் அல்ல, ஆவியானவரே நீதான் அந்த செய்தியை கொடுத்திரு சாமி. அந்த செய்திகளை கேட்கும் பொழுது நீர் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்று அந்த தன்மையை அறிந்து கொண்டோம் சுவாமி. இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ராஜா சங்கம வானொலி நிலையத்தையும் ஆசீர்வாதையும் இரவு பகலாக 24 மணி நேரம் செயல்படுகின்ற ஊழியம், ஒரு வானொலி, வார்த்தைகளின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், துதிகள், ஆராதனைகள், இளைஞர் நாட்டுக்காக ஜெபித்தல், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற சங்கம வானொலி ஆசீர்வதியும் ஐயா அநேக ஊழியக்காரர் ஆசீர்வதித்த பழுகி பெருகும் என்று சொல்லி இருந்தது சுவாமி. பெருகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் பழுகி பெருகி உலகத்திலே மூல முடுக்கல் பின்தங்க நாடுகள்லாம் துதியின் சத்தம், ஆராதனின் சத்தம், செய்தியின் சத்தம் கேட்க நீ கிருபசிய வேண்டுமாக ஜெபிப்பு. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவர் நீதான் வழி நடத்தினீர் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தினவர் நீர், வார்த்தையை கொடுத்தவர் நீர், கேட்ட பிள்ளைகளும் பரிசுத்தாவியால் நிரம்பின பிள்ளைகள் ஆண்டவர்.

0: கொண்டு தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வாசித்துக் கொண்டு வருகிறவரே, சங்கமமானொழி ஆசீர்வாதம் அநேக ஊழியக்காரர் ஆசீர்வதித்திருக்கிறார். பழகி பெருகும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார் சுவாமி. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. பசு தாவியானவரே, உமக்கு வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் ஐயா. உமது கிரிய நாங்கள் செய்கிறோம் சுவாமி. பசு ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவனுடைய தேவையற்ற வார்த்தைகள், எரிச்சல்கள், புறாமைகள், வஞ்சனை எல்லாம் அகற்றி எல்லாம் சுட்டெரித்து ஒரு முழுமையான ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் ஊழியத்தை தொடர்ந்து ஜெபிக்க துதிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாள் அந்த ஊழியக்காரோட செய்தி இந்த உலகம் போயிருக்கின்ற சுவாமி. நீ அபிஷேகத்தால் நிரப்ப போறது சுவாமி. இந்த கேட்ட பிள்ளையில் அபிஷேகத்தால் நிறந்து சுவிசேஷங்களை கூற நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பவுல் சவுலாக மாறின, சவுல் பவுலாக மாறினது போல இந்த அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் சவுலாக மாறி உலகம் அங்கம் சென்று ஆவியின் அபிஷேகத்தால், ஆவியின் அதிகாரத்தினாலே மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நீ கிருபியாய் வளர்த்த வேண்டும் ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா இதுல கலந்து கொண்ட பிள்ளைகளே ஆசீர்வதித்து, மறுவோர் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீ வளர்த்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். நாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் உங்களோட மைக் ஒன்று வருங்க. என்
1: ஆத்மாவே கத்தரே சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி மகேந்திரனையா, நன்றி. கத்தர் உங்க கூட இருப்பாராக்கா. அற்புதமாக இரவும் பகலும் செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் மகேந்திரனையா. அண்ட் சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளெஸ் யூ ஆல்.
0: ஆமென்.
2: ஆமீன் ஆமீன். அருமையாக வழிநடத்திய மகேந்திரனையா நேற்று நாள் இரவு வேளையிலும் வழி நடத்தினார், இந்த கால வேளையிலும் வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இரவு பகலாக 24 மணித்தியாலமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே நாளை கால வேளையில் இணைகின்ற பொழுதும் கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தடிகரத்திலே பாஸ்டரையும் அவர்கள் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவருக்கு சுகபல ஜீவனோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த நேர மாற்றங்கள், விதர் மாற்றங்கள் அவரை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி கத்தர் வழி நடத்துவாராக. திரும்பமாக தன்னுடைய ஊழியங்களை இலங்கையிலே செய்கின்ற பொழுதும், குடும்பத்தாரோடு இணைகின்ற பொழுதும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைந்து இன்றைய நாளில் ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிதமாக இலங்கையிலிருந்து இணைந்திருந்த ஒவ்வொரு ஊழியர்களையும், அதே வேளையில் இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கதிரகரத்திலே ஒப்புவிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டீர்கள், அந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பாக மாறும். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர். சௌர மகேந்திரன், சௌரி சுபா இளங்கோ, சௌரி டோலி, சகோதரி சுஜாதா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக வாழ்த்துக்களை கொடுக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக காலை வேளை அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
2: ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இந்த மறு ஒழிப்பிலே கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
1: செய்த துதி துதி ஆராதனை துதி பாடல்கள் தேவ வசனத்தன் யாவற்றை மாண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதுபடியானவரே அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் போக்கிலும் வரத்திலும் அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ரஞ்சனி
4: ரஞ்சினி யார் சிஸ்டர் ரஞ்சினி கொடுத்த ஜப வேண்டுகளை நீங்க நீங்க நீங்க ஜப வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களது இயேசுவின் நாமத்தின் மூலம் இதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி அந்த ஜபங்களுக்கு அப்பா நீங்க பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியர்களுக்கு ஆண்டு ஜபித்து ஊழியக்காரர் இன்னும் அதிகமாக உங்களை ரத்த கொடைகளை மறைத்து பற்றி எது தீங்கும் அவரை அணுகாத வண்ணமாக அவர்களுக்கு ஜபித்த ஜபத்துல ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற ஊழியர்காரர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோட தாழ்மையோட உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஒரு மன தாழ்மையை அவர்களும் கொடுக்கும்படியாக ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன் என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் அருந்ததிக்கான வருகிற செய்தியால் உற்சாகமாக வந்து நின்று எங்களுக்கு பயந்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அதை வானொலி மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து தந்த இந்த சங்கம நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எப்படி இதன் மூலமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாங்க சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்திகளை அப்பா உங்களோட பகிர்ந்து கொடுப்பதற்கு வந்த சிஸ்டர் அருந்ததி அவர்களே ஆசீர்வதிக்கிற அவரோட தேவையை சந்தித்து ஆண்டவரே அவரோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை நான் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா நன்றி. அமே பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்களே அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த முதல் தடவை வந்திருந்தாலும் அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த உங்களோட வார்த்தையிற்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஒருபோது உங்களை விட்டு தூரம் போகாத வண்ணமாக எப்படி அப்பா இந்த எங்களுக்கு ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பயந்து கொடுத்த பாஸ்டரே அவங்களோட ஊழியத்தையும் அவங்க கூட இருக்க எல்லா தேவைகளையும் சந்தித்து யாவரையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இன்றும் எங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அந்த பெரிதான வல்லமைக்கு நன்றி செலுத்துகிறேன். பெந்தெகோஸ்து நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்களுக்கு அந்த முழக்கத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு உங்களோட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. பாஸ்டர் ஞான பிரஸ்தா ஞான பிரகாசம் காவண்டி ஜபிக்கிற நடந்தவரே அவர்கள் செய்யற உங்களோட வாக்குத்தத்தின்படியாண்டவரே பரிசுத்தமா நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருங்க அவங்களோட போக்கிலும் இருந்து அவங்களே அண்டையத்த கோட்டைகளை மறைத்து வத்தின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. மறுபடியாம ஆண்டவரே ஜபிக்கிற அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரனையாக்க அவனும் ஜபிக்கிறேன். அவரும் ஆண்டவர் இரவு பகல் பார்க்காம எந்த நிமிடம் யார் தான் வராம இருந்தாலும் உங்களோட சமூகத்துல நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க அவர்களையும் போக்கிலையும் மறுத்திருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே அப்பா நீங்க நன்றியுள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மையுள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கிருபையும் வெள்ளனையும் அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே எல்லா விதமான தீமையிலிருந்து எங்கள் காத்துக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுகிறேன் அப்பா. பொல்லா உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவரும் எல்லாரையும் ரத்த கொட்டைகளை மறைத்தி வைத்து யாரையும் ஆசீர்வதித்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகத்து உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
0: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் டோலி. தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியில் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்த நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ சிஸ்டர் ஹெச் டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார். அவர் செய்து கொடுக்கும் போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கே தருகிற தயவு செய்து இந்த வாசம் நாளிலே வந்து கலந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா?
1: என் ஆத்மாவே கத்தரி சோஸ்திரி என் முனுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவே கத்தரி சோஸ்திரி அவர் செய்த உபகாரங்களை மறவா. ஆமென் ஆமென்.
2: வரவேற்கிறோம்.
0: அவன் வந்து ஹெச் டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்கிற நேரம் மாறி
2: வந்திருக்கிறான்.
0: அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர்கள் மாறி வந்திருக்கிறோம். கத்து
2: ஆசிரியப்பேன். அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அந்த வகையிலே சனிக்கிழமை காலையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வேளையிலே நாளை நாளில் இணையுங்கள். கத்தர் உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. இந்த நாளில் புதிதாக இணைந்த பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாட்களில் இலங்கையிலே ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தும் தேவ செய்தி எடுத்து வரக்கூடிய கத்தர் உதவி செய்தார். அதே வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் தாசனம் அவர்கள் எடுத்து வந்த செய்தி கூடவும் கத்தர் வழி நடத்தினார். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்தி கூடாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி சகோதரர் மைந்தன்னையா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சகோதரி கிரேஸ் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை நாளை திரும்பவுமாக காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இந்த சமர் நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பாதுகாப்பாக திரும்பமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக. நாளைய நாளிலே சனிக்கிழமை நடக்கிற உபவாச தேவத்திலே நெய்யுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புரித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுக்கு இரவாக இருப்பதனாலே சுகமான நித்திரையை கத்தர் தருவாராக. அதே வேளையிலே காலை வேளையில் இணைந்திருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையில் விடைபெறுகிறோம். God bless you all. Amen.
1: Amen. God bless you.
0: Amen. God bless you. God bless you. Sister Dolly. God bless you. Sister Rajya Rangaramani. God bless you. Sister Reddy Mitten. God bless you. Sister.
5: இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை தண்ணீர் இல்லாத இடம் ஆகாரம் எடுக்க முடியாது. கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று. மிகுந்த பாரம். இன்ன உணவில்லை. உடுக்கிறதுக்கு மாச்சுடை இல்லை. தண்ணீர் இல்லை. பயங்கரம். தூங்கி எழுந்து விட்டான். தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசாரிக்கிறேன். யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி. எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவரின் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார். அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். யோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. யோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல, தூர பயணம் செய்வன் நான் சொன்னேன், ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்துக் கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களா. அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரே அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பது என்று தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். என அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம். அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால் நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ சனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய ஜெபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடியம் என்ன, நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்தரம் போல அனுபவமாய் இருக்கலாம், யாரும் இல்லை, பயங்கரம்தான், மரணம் தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோபு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். ஜோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார், சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய அங்கே தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார், தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார், திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகியது, 7 வருடமும் முடிந்தாயிற்று, திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல் அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு. அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும், அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணன்றே கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமாய் இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேகா, லேயால் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள். அவள் கூச்ச பார்வையான பெண், அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை, அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும். மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார். என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும், உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய், மிகவும் அன்பு நிறைந்தவராய், எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணிய மாட்டிட்டார், அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு மற்றதெல்லாம் எனக்கண்டுவார். இப்படி பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்லுவார், இல்லை இல்லை இப்பொழுது இது என்னுடையது மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்கிற பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாபானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார், தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார். யாக்கோபு, எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரூத் மூன்றாம் அதிகாரம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூட்டுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்துக்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வாட்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வாட்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை. ரூத் 4 அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக் கொள்ளும். அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கலட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கலட்டி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவுமல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆகக் கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபல்லமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான்.
1: ஏசாயா 45 அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். வானங்களே, உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ! இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை எல்லாமில் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உமை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்ச அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள்
2: திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். முதலாம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்மை பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதன் இடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறுத்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது.

0: மரணத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனேயன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
1: Recording in progress. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு, கோபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. ஆரம்ப வசனமாக எபேசியர் 4:31 பார்ப்போம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நொடியில் தேவன் உங்களுக்கு ஒரு தூய இருதயத்தை கொடுத்தார். ஆனால் அந்த இருதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. அதனால் தான் வேதாகமம் கொலோசியர் 3:8 கூறுகிறது, கோபம் உக்கிரம் துர்க்குணம் ஆகிய இவைகள் எல்லாம் நீங்கள் விட்டொழியுங்கள் என்று. ஏனெனில் உக்கிரமும் கோபமும் துர்க்குணமும் உங்கள் தூய இருதயத்தை கரைப்படுத்திவிடும். உங்கள் நண்பரோ அல்லது வேறு யாரோ என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அன்பில் வாழ தேர்ந்தெடுங்கள். அன்பு பகையை வைத்துக் கொள்ளாது.

0: அது பொறாமைப்படாது. மற்றவர்கள் செய்த தவறுகளை நினைவில் வைத்து கொண்டு கணக்கு பார்க்காது. 1 கொரிந்தியர் 13:5. எனவே கோபம், பொறாமை, கசப்பு ஆகியவற்றை உங்கள் இருதயத்தில் இடமளிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக மனிதர்களுக்கான தேவனுடைய அன்பால் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். எளிதில் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் நீங்கள் ஒரு பரிசுத்தமான தூய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 14:30. சமாதானமுள்ள இருதயம் மாம்சத்திற்கு ஜீவன், பொறாமையோ எலும்புகளுக்கு அழுகல். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் என் இருதயத்தில் கோபத்தையோ கெட்ட உணர்வுகளையோ வைத்து கொள்ள மாட்டேன். ஏனெனில் தேவனுடைய அன்பு என் ஆவியில் இருக்கிறது. ஆகையால் நான் எல்லா நேரங்களிலும் எல்லோரிடமும் அன்பையும் தயவையும் வெளிப்படுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்று உங்கள் தந்தை இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்கள் வார்த்தையின் மூலம் எங்களை சிக்ஷித்து சரிபார்த்து எங்கள் உள்ளார்ந்த மனிதனில் நீங்கள் வெளிப்படுத்திய இந்த மாற்றத்துக்காக நன்றி இயேசுப்பா. உங்கள் வசனம் சொல்கிறது, பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின என்று. இன்று நாங்கள் புதிதான மனிதனாக மறுபடியும் எங்களை புதுப்பித்துக் கொள்கிறோம் இயேசுப்பா. எங்கள் இருதயத்துக்குள் அப்பா ஆவியானவரே, அந்த உள்ளார்ந்த மனிதனில் உங்கள் அன்பை மட்டுமே தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களில் எந்த விதமான துர்க்குணமும் எங்களில் இடத்தில் எங்கள் இருதயத்தில் இடமில்லாத வகையில் உங்கள் அன்பால், உங்கள் சமாதானத்தால், இந்த உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். யார் யாரையெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் என் அன்பு ராஜாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தந்து அவர்களை அன்புரை வழி நடத்தி காத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation today. Today is Friday, 19th of June 2026, and the topic for today is Don't Hold On to Anger. Our opening verse today is Ephesians 4:31. Let all bitterness, wrath, anger, clamor, and evil speaking be put away from you with all malice. God gave you a pure heart the moment you were born again. But it's your responsibility to keep your heart pure. That's why the Bible says, now you yourself are put off all this anger, wrath, malice, etc. in Colossians 3:8. Because wrath, anger, and malice would defile your pure heart. No matter what your friend or anyone says or does, choose to love instead. Love doesn't hold grudges, isn't jealous, and doesn't keep track of wrongs. This is 1 Corinthians 13:5. So don't allow anger, jealousy, and bitterness into your heart. Rather, fill your heart with God's love for people and learn to forgive easily. That's how to maintain a pure heart. Let's look at another scripture. Hallelujah. Proverbs 14:30 says, a sound heart is the life of the flesh, but envy the rottenness of the bones. Hallelujah. Please repeat after me. I do not keep anger or bad feelings in my heart because the love of God is in my spirit. Therefore, I express love and kindness to everyone at all times. Amen. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for instructing us through your word today, Lord. Today, everyone who is listening to this, my Lord Jesus, help us. Help us to live a life filled with love, only love. Fill us with your peace, Holy Spirit, the peace that this world cannot give, friends, men, or social media cannot give, but only the peace that comes from you, my Holy Spirit. Thank you, precious Lord, for filling us today, for we know all things are passed away, all things are become new. So today, we receive that love. Fill us, our inner man, our inner being, with only love, that there is no place for any weeds in our heart anymore. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you on Friday, on Monday. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை
1: Recording in progress.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போல பாயும்படி செய்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் சமாதானத்தை கெடுத்து போடுகிறதே என்று கண்ணீரோடும் வேதனைகளோடும் மீண்டு வர முடியாமல் நிலை தடுமாறி நிற்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் சமாதான குறைவு காணப்பட்டாலும் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினாலும் பயங்கரமான கரத்தினாலும் நீக்கி போடுகின்றார். தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 புஸ்தகம் 22 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அத்தாலியாளை குறித்து பார்ப்போமானால், தன் குமாரன் இறந்து போனதை நிமித்தம் அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணுகிறாள். இதன் பொருட்டு தேசம் சமாதானத்தை இழந்து காணப்பட்ட வேளையில் அத்தாலியாளின் அக்கிரமங்களுக்கு சரி கட்டும்படி அவளை கொன்று போட்டனர். அதன் பொருட்டு தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். நகரம் அமெரிக்கையாயிற்று என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான அத்தாலியாளை போன்று சத்ருவின் கிரியைகள் பல வழிகளில் உங்களை துக்கப்படுத்தி குழப்பங்களை கொடுத்து தானம் இல்லாமல் தேவ சமூகத்தை நாட முடியாமல் பல தடைகளை தந்து கொண்டு இருக்கின்ற அத்தாலியாளின் ஆவிகளை கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தினால் அழித்து போடுகின்றார். இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். மற்றும் அநேக தங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கின்ற இலக்குகளை அடைந்து விட வேண்டும், சாதிக்க வேண்டும், கடமைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று முயற்சி செய்கிற பிரயாசங்களில் பல தடைகள், இன்னல்கள், போராட்டங்கள் எதிர்பட்டு இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடைகளாய் காணப்படுகிறதே என்று சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிட்டு ஆத்துமாவிலே தோய்ந்து போய் பலனற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நாடின துறைமுகத்தை இன்றைக்கு அடைவீர்கள் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அதன் பொருட்டு மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றும் உறுதியளிக்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் அதட்டி கொண்டும் இறைந்து கொண்டும் சமாதானத்தை அனுதினமும் கெடுத்து கொண்டும் இருக்கிறவைகளை கர்த்தர் இன்றைக்கு அமைதல் படுத்தி எல்லாவற்றையும் உங்களுக்குள் புதுப்பிக்கின்றார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். புதிய வாழ்வை மாற்றத்தை தருகின்றார். மேலும் சத்ருவினால் எவைகளிலெல்லாம் கட்டப்பட்டு இருந்தீர்களோ அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களோடு இருந்து தம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தைகளினால் உங்களின் சூழ்நிலைகளுக்கு கட்டளை கொடுத்து அமைதலாக்கி பூரண சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. எந்த நிலைமையிலும் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11. பிரியமானவர்களே, உங்களை காயப்படுத்தின கடந்த கால அனுபவங்கள் மத்தியிலும் இன்று உங்களை நிலைத்தடுமாற செய்கின்ற நிகழ்கால சூழ்நிலைகளிலும் அடுத்து என்ன என்ற எதிர்கால பயங்கள் உங்களை பதட்டமடைய செய்யும் போதும் எந்த காலத்திற்கும் நான் போதுமானவர் என்பதை அறிந்திரு. உன்னை விட்டு நான் விலகாமல் நான் உனக்குள் இருக்கிறேன் என்று அறிந்து தைரியமாயிரு. நான் கொடுத்தவைகள் எல்லாம் சிறந்தவை என்பதை உணர்ந்து மனரம்யமாயிரு. நான் உனக்கு போதுமானதையே கொடுத்திருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டு திருப்தியாய் இருக்க வேண்டும். தேவைகள் மிகுந்த இந்த உலகத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நான் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்திருக்கிறேன் என்பதையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். ஆனாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாத போது சீக்கிரத்தில் சோர்ந்து போகின்றீர்கள். நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதை எப்படி பாக்கியமாய் கருதுகின்றீர்களோ அப்படியே உபத்திரவங்கள் சோர்வுகள் கடினமான சூழ்நிலைகள் அனைத்தையுமே சந்தோஷமாய் கடந்து செல்ல வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எல்லா சூழ்நிலையும் திருப்தியாய் இருக்க தெரிந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்திலும் வெளிப்பட வேண்டும். உங்கள் மனரம்யமான வாழ்க்கையை மற்றவர்கள் காண்கிறதன் மூலம் உங்கள் உன்னத அன்பை ருசித்திட கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: கர்த்தருக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 20 ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் வேதத்தியாளத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் உள்ள களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று இந்த வார்த்தையின் நாக்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய், ஆம், அநாதி சிநேகிதத்தினால் உன்னை சிநேகிதித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே தன்னுடைய ஜனத்தை தான் மறுபடியுமா இந்த நாட்களிலே கட்டுவிப்பேன் என்றொரு வாக்குறுதியை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கூட நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே கவலையோடு நெருக்கத்தோடு துன்பத்தோடு இந்த நாட்களிலே இருக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளே? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இழந்தவைகள் எல்லாவற்றையும் மறுபடியுமாய் உங்களுக்கு பெற்று தந்து அங்கே உங்களை மறுபடியுமாய் கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஐ வில் பில்டு யூ அப் அகெயின் அண்ட் ஐ வில் பி ரீபில்ட் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லுவதை பார்க்கிறோம். ஹீ இஸ் கோயிங் டு ரீபில்ட் யூ, அவர் உங்களை மறுபடியுமா இந்த நாட்களிலே கட்டி எழுப்ப போகிறார். வாட் எவர் சிச்சுவேஷன், உங்களுடைய நிலைப்பாடுகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே அவர் அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளே, கத்தர் உங்களுக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலும் கொடுக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்களிலே அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. இன்று பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அநாதி சிநேகிதத்தினால் அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார், ஆனாலும் அவருடைய காருண்யத்தினால் தான் நம்மை இன்றைக்கு இழுத்து இந்த நாட்களை நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயும் நம்மை கட்டுகிறவராயும் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த இடத்திலே நீ விழுந்தாயோ, எந்த இடத்திலே நீ என்ன காரியத்தை நீ இழந்து போனாயோ, தேவன் மறுபடியுமா என்னை கட்டி எழுப்பி உன்னை இந்த நாட்களிலே உன்னுடைய தலையை இந்த நாட்களிலே உயர்த்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த நாட்களிலே ஒன்றுமே இல்லாத நிலைப்பாட்டிலே இந்த நாட்களே யோபு இந்த நாட்களிலே பாருங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த வேளையிலும், ஆனால் கடைசி அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மறுபடியுமாய் யோபு எட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கட்டியெழுப்பப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் அப்படியே உங்களை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு தேவன் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களிலே கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தவர் இந்த நாட்களிலே அவர் சாதாரணவர் அல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதவார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே பயப்படாதிருங்கள், தைரியமாக இந்த நாட்களிலே விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நான் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய விடுதலை இந்த நாட்களிலே வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுமையா, இரட்டிப்பான அபிஷேகத்தை, இரட்டிப்பான இழந்து போனதை இரட்டிப்பாக அந்த நாட்களில் கொடுத்த நாட்களே ஆசீர்வாதம் தரும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற பயங்கரமான காரியத்துக்காக சூத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.

நாம் தியானிக்க போகிறோம். மனுஷய்யா, தெய்வம்யா, இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார்? மனுஷர்கள் நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான்? அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும்? மனுஷ மாதிரியே. மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது. மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய்.
அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும். என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்கூடிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார். அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான். ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது.
ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுனு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும் நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்தனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3 தீத்தனுடைய புஸ்தகம் 1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில நிக்கிறேன், என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்க

வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்.

ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் துதி ஆராதனை தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. இலங்கை இந்தியா சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஆரம்பமாகும். நீங்கள் கலந்து கொண்டு கேட்க முடியும். இன்றைய நாளை ஆரம்ப ஜபம் பிரதம் மகேந்திரன், அதனை தொடர்ந்து சிஸ்டர் மோகலாவாஸ் துதி ஆராதனை எடுப்பார், எடுத்து ஜோம் பண்ணுவார். இப்பொழுது ஆரம்ப ஜபத்தை எடுப்போமா? ஆமே, ஆமே. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திய நிகழ்ச்சியை உமது பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே நீரான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீராண்டவரே, ஆவியானவரே, உமது பிரசன்னம் ஒரு வல்லமை இடத்தை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கமா வானொலியை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொள்கிற பிள்ளைகள், மறுவழிபுற கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி எந்த நாட்டிலே எந்த கிராமத்திலே எந்த வானத்துக்குள் கேட்கிறார்களோ அவர்களுக்குள் ஒரு பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைய நாளே இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போல் சுவாமி, நீர் அற்புதம் செய்கிற தேவன், அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே கத்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. இந்த சங்கமா வானொலியின் தீக்க தரிசனத்தின்படி கத்தாவே, இந்த நடக்கிற நிகழ்ச்சியை கத்தாவே நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்க கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே ஒரு பிரசன்னம், ஆவியானவரே ஒரு வல்லமை, ஆவியானவரே ஒரு பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும் பொழுது சுவாமி, அந்த சுகந்த வாசனை பரலோக ராஜ்யத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தை அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறார்கள், உமது பொற்பாதத்திலே ஓடி வந்து தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறார் சுவாமி. கண்ணோக்கி பார்வையா, ஆவியானவரே அது பிரசனத்தால் மூடும் ஒரு ஜீவ நதி இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட வேண்டுமாக வச்சிருக்கேன் ஐயா. நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சங்கமாவிடம்தான் சுவாமி, சங்கம வானொலி. அந்த சங்கம வானொலி எங்களுக்கு இன்று நாளை ஆசீர்வதி தந்தள்ள வேண்டுமாக வச்சிருக்கிறேன். நாங்கள் துதிக்கிற பொழுதும் ஆராதிக்கிற பொழுதும் ஜபம் செய்யும் பொழுதும் ஒரு பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதிக்க குடி வந்தம் சங்கம வானொலியிலே.

கீர்த்தினாவி ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, அந்த நதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர்தான். அவர் நம்முடைய ஆவிக்குள் இருந்து ஆத்மாவையும் சரீரத்தையும் செழிக்க பண்ணுகிறார். பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நதி நமக்குள் பாய்கிறபடியால் நமக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், மன நிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. கேட்பொருமே.

0: அபிஷேக நதியினில் அவர்கள் நன்னையட்டும் பிள்ளைகள் அபிஷேக நதியினிலேயாம். தேவனுடைய பிள்ளைகளே, உபவாச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த தேவ பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்கள். அந்த நதி இன்று சங்கமா வானொலியின் மூலம் துதி உபவாச ஜீவ வேளையிலே உங்களுடைய உள்ளத்தில் நிரப்பப்படும். தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் இந்த நதி உங்களுக்குள் கொண்டு வரட்டும். வறண்டு போல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சுழித்தவங்க செய்யட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தை தரிசனமாக மாற்று. வசனம் உள்ளத்தில் ஆழத்துக்கு செல்ல கிருபசி. ஆண்டவரே, ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நதி போன்ற சமாதானம், தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்புகிறது. உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நூதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று எஸ்ஐயா 48:18 கூறுகிறது. ஆம், இன்றைய நாளே அந்த நதி இந்த சங்கமா வானொலியில் இந்த கலந்து கொண்ட புள்ளர் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவார. இன்றைய நாளே தேவனிலே வழிநடத்துகிறார். பரிசு தாவியானவர் நதியோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நடத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரங்களை நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் மேகலா வாஸ்,
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து நாமத்தை மயப்படுத்துங்கள். அதற்கு பிறகு நாங்கள் சிஸ்டர் சுபாலங்கோ அழைக்க போறோம். உங்களை ஒப்புக் கொடுக்க மகளை வழிநடத்துங்கள். ஆமே.
1: தேங்க்யூ பிரதர். சங்கமம் வானொலிக்கும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர். நாங்கள் வாங்க, நாங்கள் ஒரு விசை தேவனை ஆராதித்து அவரை துதித்து அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து துதிப்போம். வாருங்கள், நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் அப்பா. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் நீர். ஒருவராய் அற்புதம் செய்கிறவர், ஒருவராய் வானங்களை விதித்து பூமியை படைத்தவர் நீர் அல்லவோ தகப்பனே? நீர் அற்புதமான தேவனாய் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறீர். நான் உங்கள் தேவன் என்று சொன்னீரேன். எங்கள் மத்தியில உலாவி உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரேன். பயப்படாதே என்று சொல்லி கரங்களை பிடித்து வழி நடத்துகிற உன்னதமான தேவன் நீரப்பா. உண்மை அல்லாமல் இந்த பூமியில வேறொரு நாமமே கட்டளிடப்படவில்லை. இயேசு என்கிற நாமம் மாத்திரம் இந்த பூமியில கட்டளிடப்பட்டிருக்கிறது. அது பெரிய நாமம். அந்த நாமத்துக்கு, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியிலே இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாதங்கள் கல் மீது இடராமல்

பார்க்காமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துருமு என்றாலும் நடு நின்று காப்பவரே, எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷாய் உருவாக்கினரே, உருக்குலைந்த யாக்கோவினை இஷ்டவேலாய் மாற்றினரே, அக்கினி சூளையில் நின்ற

கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பினதுவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே, இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த யாக்கோபினை நீதிமானாய் மாற்றினாரே இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு எங்களை தாங்குகிற தேவாதி தேவனவர், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன பரிசுத்த தேவனவர், மகிமையின் தேவனவர், மாட்சிமை நிறைந்த தேவனவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அவரை போல் ஒரு தேவன் இல்லை, உயிரோடு இருக்கிற தேவன், உயிர்ச்செழுந்த தேவன். எங்களுக்காய் வரப்போகிறவரும் அவரே. அவரையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், அவரையே நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுடைய எல்லா ஆராதனைகளையும் அவருக்கு செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு நின்று எங்களை வெளிப்படுத்தி எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்தி ஜபிக்கும்படியாக துதிக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், அவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி துதிக்கும்படியாக எங்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உண்மை எல்லாம் எங்களுக்கு யாரும் இல்லை தகப்பனே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியுமுடைய மகிமையால் அல்லவோ நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் உண்மை துதிக்கிறது, பாடுகிறது, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறது அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அல்லவோ. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையுடைய பரிசுத்தரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா நானெதினால் விசேஷித்தவள், ராஜா நானாதித்தினம் யோசிப்பவள். தேவா நானெதினால் விசேஷித்தவள், நாதா நானாதித்தினம் யோசிப்பவள். ஏதினால், ஏதினால் மிரென்னோடு வருவதினால், ஏதினால், ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு போதும் கைவிடாத நேசர் நீர் அல்லவோ. உம்மை நாங்கள் அண்டிக் கொண்டபடியினால் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக எங்களை அழைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தாகம் கொண்ட தேவ ஜனம் பாதம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவானதினால் விசேஷித்தவள், நாதா நான் அதை தினம் யோசிப்பவள்.
தேவானே தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள்.

0: கருணையினால். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வேளை முழுவதிலும் உம்முடைய கரம் கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய அசைவாடுதல் ஆண்டவரே இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துல நீங்க இடைப்பட்டபடினாலும் பேசினபடினாலும் ஆவியானவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்குரியதாய் இருக்கிறபடினாலே கோடி கோடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்,
1: ஆமேன். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மோகலா வாஸ். இவர் வியாழக்கிழமையிலே வார்த்தையின் வெளிச்சந்த நிகழ்ச்சியை கொழும்புல இருந்து நடத்துகிறார். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் இஸ்வரூபி அழைக்க இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைப்போம். பிரைஸ் லார்ட். சிஸ்டர் சுபா இளங்கோ,
2: பிரைஸ் லார்ட். ஐயா,
1: பிரைஸ் லார்ட். சுபா இளங்கோ சங்கம வானொலியிலேயே நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஒரு சகோதரம். சரி, இந்த சங்கம வானொலியின் துது ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியில துதித்து ஆராதிக்க சமூகம் வளர்த்துக்கிறார். அவர் அன்புடன் வளர்ப்போம். அவருக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. சிஸ்டர் சுபா இளங்கோ, இன்றைய நாளில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். துதித்து ஆராதித்து பாடலை பாடி இந்த உங்க நாமத்தை மயப்படுத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நல்ல வேலைக்கு ஆகும் நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கதாவே, நீ துதிகளின் மத்தியில் வாசம் என்று துயாதி தூயவரே, எங்கள் மத்தியில உலாவிறவரே சோஸ்ரம். கத்தாவின் நீரங்கள் நடுவில் உலாவி நீரங்கள் தேவனாய் நாங்கள் உடைய சனமாயிருக்கிறதுக்கா அன்று செலுத்துறோம் ஆண்டவரே. இவ்வளவு தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபை அந்த தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். யாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லும். தூயாவியானவரே உமக்கு நன்றி சொல்லும். மத்தியில் வாசம் பண்ணுறவரே உமை சோசரிக்கிறோம். சோசரங்கே இருவர் மூவர் உடைய நாமத்தினால் ஒருமரப்படும் பொழுது அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவர் மத்தியில உலாவுறதுக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜ்ஜிய அமைக்கிற தேவன், மனதுருக்கம் உள்ளவரப்பா தகப்பனே, மாறாவை கூட மதுரமாய் மாற்றின தேவனே உமை நன்றியோடு சோசரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். மரத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புறதுக்காய் நன்றி ஆண்டவரை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம்.

இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. அப்பா தகப்பனே, நீர் கொடுக்க நாங்க வாங்கிக் கொள்கிறோம், நீ திறக்க முடிய நன்மையினால நாங்க திருப்தி ஆகிறோம். இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன அப்பா, அவை சோஸ்திரிக்கிறோம், நன்றி செலுத்தி. சமீபத்துக்கு மாத்திரமா, தூரத்துக்கு தகப்பனா, சர்வ வல்லவரே, எல்ரோயே எங்களை காண்பவரே, எபினேசரே இதுவரை உதவி செய்தவரே, உண்மானி வேறாய் நம் கூடவே இருக்கிறீரே அப்பா. ஏகோ அஷாலோம், ஏகோ அஷம்மா, ஏகோ ரூபாவே, உமை நன்றியோ நன்றியோ நன்றியோடு சோஸ்திரிக்க அகப்பனே. எங்கள் மீது நினைவாய் இருப்பவரே, எங்களை நோக்கி பார்க்கிறவர், உள்ளம் தெரிய எங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உட்கார்தலை விழுந்திருக்கிறோம் அறிந்தவரே, நடந்தாலும் படுத்திருந்தாலும் உமை சூழ்ந்திருக்கிறவரே, உமை நன்றியோடு சொத்திருக்கிறோம். உட்புறத்திலும் பிற்புறத்தில் நேரக்கு நேசத்து மது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீர் அப்பா. இவ்வளவு ஒரு ஆச்சரியமானது, இவ்வளவு ஒரு அதிசயமானது அப்பா, ஆலோசனை ஆச்சரியமான செயல மகத்துவம் உள்ளது அவனே. அங்க நீ அப்பா வேண்டிக் கொள்ள மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறையாவுடைய கிருபை, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். எங்க கிருபையால நிற்கிறோமே அப்பா, சோஸ்திரம் ஆண்டவர், சோஸ்திரம் ஆண்டவர், அன்று செலுத்துறோம். வரல் போக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும், கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வே

Aleluya, aleluya, amin. Nama pa. அந்தியோடு சுவாசிக்கிறோம் ஆண்டவர், அந்தியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்வர், ஒருவரும் சேரக்கூடாதவனில் வாசம் பண்றவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். அப்பா, இதோ மரித்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்கும் என்று சொன்ன தேவனே, உமை சுவாசிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்தும். நீர் சமீபத்துக்கு மாத்திரமா தூரத்துக்கு தகப்பன் மலைகள் விலகினால் பர்வதங்க நிலை பெயர், என் கிருபியோ உன்னை விட்டு விலகாம், என் சமாத்து உடன்படிக்கு நிலை பெயராம் இருக்கும் சொன்ன கத்தரே, உமை நஞ்சியோடு சுவாசிக்க ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறி

கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உன் கண்கள் கண்

0: dies உண்டிருக்கின்றேன், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கருவருக்கே தர விதியான வேலையை மட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆளுகசை மார்க்கோணங்களை வழி நடத்தும் பிரசன்னத்தால் மூடி மறைத்துக் கொள். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே இதுவரை துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் சுபா இளங்கோ கனடா. தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம், அதற்கு பின்பு சிஸ்டர் ஜெனட்டை அழைப்பேன், அதுக்கு பிறகு ஜெபம் செய்ய போறோம். ஜெபம் இப்பொழுது எஸ்தர் ரூபி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர் ரூபி.
2: ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா
1: பிரைஸ் லார்ட். இந்தியாவில் இருந்து மதிய நேரத்தை வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய மைக்ரோபோனை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்மைகளின் நாயகனே, இரட்சகரே, மீட்பரே, ஏக சக்கராதிபதியே, இன்பமான நேசரே, 1000 பேரை பார்க்கிலும் அழகில் சிறந்தவரே, உதடுகள் லீலி புஷ்பம் போன்றவரே, வானாதி வானங்களும் கொல்லாதவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, மகிமையினாலே கர்த்தாவே நிறைந்தவரே, மகத்துவம் உடையவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை கர்த்தாவே கரம் பிடித்தவர், எங்கள் மீது அன்பு வைத்தீரே, ஆத்ம நேசரே, மனவாளனே, 1000 பேரிலும் சிறந்தவரே கர்த்தாவே. உம்முடைய கண்களிலே அருள் பொழிகிறது என்று எழுதியிருக்கிறதையா, உம்முடைய கண்களின் அருள் கர்த்தாவே எங்கள் மேல் விழுந்திருக்கிறதே, அதற்காக நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி கர்த்தாவே. உயரத்தில் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற மகா பெரிய தேவனே, அன்பு நிறைந்தவரே கர்த்தாவே, இந்த வேளையிலே துதி ஆராதனையிலே உமக்கு துதித்து சிங்காசனத்திலே உம்மை ஏற்றுகிறோம் ஐயா கர்த்தாவே. துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கும்படி கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டினீரே. நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாள என்னை விலகவில்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையால என்னை விட்டு விலகவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன்

0: வரை நம்புவேன், இறுதி வரை நம்புவேன், இறுதி வரை. நம்பிக்கைக்கு பாத்திரரே, நம்ப தகுந்தவரே, நங்கூரமே எங்கள் வாழ்க்கையின் அச்சாரமே, அஸ்திபாரமே எங்களுடைய உயர்ந்த கண்மலையே, ரட்சண்ய கொம்பே, கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையற்ற உலகத்திலே மாபெரும் நம்பிக்கையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட கலக்கம் வந்தாலும் நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர். யாக்கோவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, இறுதி வரை உண்மை நம்புவோம், இதோ மரண பரியந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. உன் காலை தள்ளாட விடமாட்டேன் என்று சொன்னீரையா. கர்த்தாவே, எங்களை கண்ணின் மணியை போல காத்திருக்கிறீர். காட்டு புஷ்பங்களுக்கும் மேலாக எங்களை உடுத்து விக்கிறீர். கர்த்தாவே, ஆகாரங்களினாலே போஷிக்கிறவரே, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மனதிலே இடை கட்டி கொண்டிருக்கிறவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. இமை பொழுதும் எங்களை கைவிடாமல் காக்கிற நேசரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, கர்த்தாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியுமாய் வீற்றிருக்கிறவரே, கைகளிலே செங்கோலை உடையவரே, உம்முடைய வார்த்தை கர்த்தாவே வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தாவே பெண்மானை ஈனப்பண்ணும் என்று சொன்னீரே. ஒரு வார்த்தை குஷ்டரோகியை சுத்தமாக்கினதே, இன்றைக்கும் கர்த்தாவே ஒரு வார்த்தையினாலே எங்களை கர்த்தாவே நீர் தாங்கி கொண்டிருக்கிறீர். சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற தேவன், உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருத்தரையும் தாங்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. கூடார மறைவில எங்களை ஒழித்து வைத்திருக்கிறீங்கப்பா. கேடுக்கு கர்த்தாவே தப்புவித்திருக்கிறீங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை இம்மட்டுமாய் விலக்கி பாதுகாத்திருக்கிறீங்க. கல்லறை குலக்கி எங்களுடைய ஜீவனை விலக்கி மீட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே உமக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேடு வருந்தாலில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வருந்தாலில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. கர்த்தாவே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல, உயிர்த்தெழுந்தவரே, ஜீவாதிபதியே, சர்வத்தையும் கர்த்தாவே ஆண்டு கொண்டிருக்கிற சர்வாதிபதியே, இரட்சகரே கர்த்தாவே, சர்வ லோக அதிபதியே கர்த்தாவே, மரணத்திற்கும் ஜீவனுக்கும் உடைய திறவுகோள்களை கையில் உடையவரே, எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவரே கர்த்தாவே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்கள் மேலே கர்த்தாவே நீர் தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர் கர்த்தாவே. கலங்கின நேரங்களிலெல்லாம் கை தூக்கி விட்டிருக்கிறீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்தது போல, இன்னால் மட்டும் எங்களை சுமந்து கொண்டு வந்த தேவனே, தேவாதி தேவனே, கரடு முரடான பாதைகளிலே உம்முடைய கரம் நீட்டி தூக்கி இருக்கிறீரே. முள்ளுள்ள இடங்களிலே எங்களை சுமந்திருக்கிறீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. நாங்கள் அறிந்தும் அறியாத வேலைகளும் இருந்த ஆபத்திலிருந்து நேர் எங்களை காத்திருக்கிறீரே ஆண்டவரே. தூதர்கள் கொண்டு எங்களை தாங்கி இருக்கிறீரே கர்த்தாவே. மரண கண்ணிகளுக்கு எங்களை விடுவித்திருக்கிறீரே. ஒவ்வொரு நிமிஷம் தோறும் கர்த்தாவே மூச்சு விடுவதற்கு நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர். ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனே, உம்முடைய தலைமை கர்த்தாவே, தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய மகாபெரிய அன்பு, உம்முடைய ஜீவன் கர்த்தாவே எங்களு மேலே வியாபிக்க செய்கிறவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, சமாதான பிரபுவே கர்த்தாவே, இந்த உலக இரட்சகரே கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய மன கண்களிலும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் வெளிப்படுவாராக கர்த்தாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரையா. எல்லா முழங்காலும் முடங்குகிற நாமத்தை உடையவரே, நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறவரே கர்த்தாவே. எல்லாருடைய முழங்காலும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிடுவதாக, இயேசுவே ஆண்டவர் என்று இரட்சகர் என்று கர்த்தாவே மனம் திரும்பாத மக்கள் அறிக்கையிடுவார்களாக. இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறமையா, இரட்சகரை உயர்த்துகிறமையா கர்த்தாவே. நீர் உயர்ந்திருப்பீர், நீர் கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கும் போது விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். எல்லா கர்த்தாவே குருட்டாட்டங்களும் கட்டுக்கதைகளும் பாரம்பரிய எல்லா முடக்கங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும் ஐயா. மக்களை பிடித்திருக்கிற கண்ணி தெறிக்கட்டும் ஐயா. கர்த்தாவே நீர் உம்முடைய அன்பு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பு, இந்த வானொலியின் கூடாக இணைந்திருக்கிற எல்லாருடைய மனதிலும் கர்த்தாவே உம்முடைய அன்பு பிரவாகிப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே தேவ அன்பு ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆபத்து நாளின் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கர்த்தாவே இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த எபினேசரே, கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உலக கர்த்தாவே ரட்சிப்பை விரும்புகிற தேவனே, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறது. உம்முடைய சித்தம் ஒன்றே நிலைவரப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியின் மூலமாக நிலை நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமையா. எல்லா கண்களுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் உயர்ந்திருப்பாராக கர்த்தாவே. உம்மை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக பிரகாசமான மனக்கண்களை ஒவ்வொருத்தருக்கும் நீர் திறந்து விடுகிறபடியால் நன்றி கர்த்தாவே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரையா. வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள் கேட்க போகிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் தங்குவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா. இவர் சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. சகோதரி கத்திர ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம். அதற்கு முன்பு ஜபம், மூன்று ஜப குறிப்பு வந்திருக்கின்றது, அதுக்காக ஜபிக்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜானட் ஜெர்மனியில் அழைப்போம். இந்த சகோதரி கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகின்ற சகோதரி, அவர் அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட்.
2: பிரைஸ் லார்ட் அண்ணா.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் 10 நிமிடங்கள் தருகிறேன், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். சங்கீதம் 93 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் பூச்சரங்கள் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலுவான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சி மிகவும் உண்மையானவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது. நித்திய நாளாய் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, இன்றைய நாளும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்தந்தீரே நன்றி ஐயா, வெளந்தந்தீரே நன்றி ஐயா. சோத்திர பலி, சோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்

அலே சோத்திரபலி அப்பாவுக்கு துதியுங்கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமாண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், அணிந்திருக்கிறோம் உபதருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தாவியானவரே, தேவரீர் எழுந்தருளிவாரும் ஆண்டவரே. பல்லோகத்திலே ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரகாசம் ஆண்டவரே கதிர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வரவிடும் ராஜாமே ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா இருதயங்களுக்காய் ஸ்தோத்திரம். பிரகாசிக்க எழுந்து வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உத்தம ஆறுதலே எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆத்துமாக்களின் மதுரமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விருந்தாளியே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பேரின்ப இறக்கு இரசமுள்ளவரே, இளைப்பாறுறவரே உங்களை ஸ்தோத்திரம் ஐயா. உங்களிலே நாங்கள் இளைப்பாறவும் பிரகாசத்தின் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே ஸ்தோத்திரம் ஐயா. வெயிலே எங்களுக்கு குளிர்ச்சியாக்குறவரே ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் அழுகையிலே நீ தேற்ற வாழனாய் தேற்றுகிறவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்கள் குற்றங்களை நிவிர்த்தி செய்கிற எங்கள் தகப்பனே உமை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் சான்றவரே கர்த்தாவே, சுத்தம் பண்ணி எங்களை உம்முடைய சுதந்திரத்தினால் நிரப்புறவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆனந்த சத்தத்தோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பிரகாசமான விடிவெளியே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேற்ற வாழனே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய வல்லமையை கொடுத்து நடத்துறவரே உமை ஸ்தோத்திரம். ஆவியோடும் உமையோடும் சேவிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி நாங்கள் உமை துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. அரவணைத்துக்கிறவரே ஸ்தோத்திரம். நீர் இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த உபவாச நாளிலும் கர்த்தாவே நீர் ராஜரீகம் பண்றதுக்காய் உம்முடைய மகத்துவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அணிந்து கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பராக்கிரமத்தை ஆண்டவரே கட்சியாய் நாங்கள் கட்டி கொள்ள கூடியவர்களாய் நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மாலே இந்த பூச்சரங்கள் அசையாதபடி நிலவெற்றி இருக்கிறதே கர்த்தாவே. நாங்களும் உம்மிலே நிலவி இருக்கிறோமே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சிங்காசனம் உறுதியானது ஆண்டவரே, உம்முடைய சிங்காசன நிலையானது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அனாதியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன்னதத்திலே நீர் எங்களுக்கு வல்லவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ளே வாழுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் இருக்க கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே. அன்றைக்கு பேதுருவின் திறவு கோலினால் ஆண்டவரே வர்லோகத்தை கதவுகளை திறந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு கர்த்தாவே அப்பா மண்டையிலே நாங்கள் இருக்க செய்கிறவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி அப்பா உங்களை ஸ்தோத்திரி

0: இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எல்லாரோடும் கூட இருந்து பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு துதியையும் ஆண்டவரே உமக்கு மகிமையும் செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். பெரியவர் பெரியவர் பெரியவர் அப்பா, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே மாயந்திரமா நாம் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே, ஆண்டவரே லெஸ்டியானா குடும்பங்கள் ஆண்டவரே ஜபங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் கூட இருந்து கர்த்தாவே, எல்லாரையும் நீர் ஆண்டவரே இணைந்திருக்கிற யாவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து ஜெபித்த சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி கேள்விப்பதில் நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் மூன்று ஜெப உன்னதுக்காக ஜெபிக்க போறோம். அதற்கு பிறகு நாங்கள் பாஸ்டர் நிக்சன் அழைப்போம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு தேவசேதியை கடந்து செல்வோம். இன்று நாளை தேவசேதியை கொண்டு வர சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. நாங்கள் இப்பொழுது மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன, அதுக்காக ஜெபிக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுஜாதா.
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே மூன்று ஜெப குறிப்புகள் வந்திருக்கின்றன. கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு சகோதரி வயிற்று வழியாலே துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று ஜெப குறிப்பு வந்தது. அதுக்காக சங்கம வானொலியில் ஜெபித்திருந்தோம். அந்த சகோதரி நான் இப்போது துள்ளி குதிக்கிறேன், நடந்து செல்கிறேன், கர்த்தருக்கு சோத்திரம் சாட்சி சொன்னார். காரணம் கண்டுகொள்ள வேண்டும், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படியே அந்த சகோதரி சாட்சி சொன்னால் மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைய நாள் மூன்று ஜப குறிப்பு குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஜெர்மனியிலே இருந்து வந்த ஜப குறிப்பு. எஸ்டர் ஜெப கூடைக்கு வருகிற இந்திராணி அம்மாவின் கணவர் ஒரு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். அதாவது எஸ்டர் ஜெப கூடையில் வருகிற இந்திராணி அம்மாவின் கணவர் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிற, அவருக்காக பாடுபட்டு ஜெபிக்க வேண்டும் உண்டு. ரெண்டாவது கொழும்பில் இருந்து வந்த இது பாஸ்டர் ஞான பிரகாசம், இந்த சங்கம வானொலியிலே கிழமையில ரெண்டு நாளுக்கு செய்து கொடுக்கிற ஊழியக்காரர் சுயினமாயிருக்கிறார். அவருக்கு வயது 96. தயவுசெய்து பாடுபட்ட ஜெபியுங்கள். அவர் திங்கட்கிழமை செய்து இந்த வானொலியில வந்து செய்து கொடுக்க முடியும் ஜெபியுங்கள். மூன்றாவதாக இந்த முதியோர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க பிள்ளைகள் கூட போவதில்லை, வேதனையோடு வலியோடு சஞ்சலத்தோடு ஏக்கத்தோடு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முதியோருக்கு சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் உங்களோட கூட இருந்துப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இப்பொழுது சிஸ்டர் கூட ஒப்புக் கொடுக்கிற, நீங்க வழிநடத்துங்க. ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பு மிரக்க நிறைந்த என் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் சுவாமி, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்மால உருவாக்கப்பட்ட ஜீவ ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்த்து உங்களை துதிக்கவும் உங்களை ஸ்தோத்தரிக்கவும் உங்களை மகிழ்விக்கவும் தேவனே, எங்கள் ஒவ்வொருதருக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ராஜா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாலை வேளையிலும் சுவாமி தேவனே, நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய நீங்க சங்கமம் வானொலி ஊடாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருதரையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வானொலி ஊடாக எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சுமர்ந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு உம்முடைய தேவையான சுகம் பல ஞானத்தை ஒவ்வொருதற்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று கேட்கின்றேன் தகப்பனே. அன்று தகப்பனே ஜோபு சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், ஆனாலும்
1: இலங்கையில் இருந்து செய்து கொடுத்த தடப்பட்டு விட்டது, மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். காரணம் அவர் இருக்கிற இடம் கிளிநொச்சி.

0: அங்கே நெட்டுகள் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி. பிரசலா சிஸ்டர், அவர் மீண்டும் வருவார், அந்த ஜெபத்தை மீண்டும் அவர் எடுப்பார். நாங்கள் சிஸ்டர் டொலி அழைப்போம், அதுக்கு பின்பு அந்த சகோதரி அழைப்போம். பிரசலா சிஸ்டர் டொலி,
1: பேசலாடியா பேசலாம்.
0: இன்றைய நாளே துதித்து ஆராதித்து தேவனை மையப்படுத்துங்க. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமே, எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எழுதிக்கும் பொழுது அப்பா,
2: வியாதிகளை நான் அறிய மாட்டேன் சுவாமி.
0: டோலி ஒரு நிமிடம் இல்லைங்க.
1: ஆமா
0: சிஸ்டர் சொல்றேங்க.
2: ஸ்தோத்ரம். ஆனாலும் தேவனே, நீங்க அறிகிற தேவன், காண்கிற தேவன். அந்த அம்மாவை உச்சி முதல் கொண்டு உள்ளாங்கால் வரைக்கும் அவளுடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயவங்கள், எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரங்கள் உருவாக்கப்பட்டது. ஆண்டவரே உம்முடைய கரங்கள், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் அந்த தாயாரை தொடுங்க சுவாமி. அந்த தாயின் உச்சி முதற்கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. நரம்புகள் தசைகள் ஊடாக அவர்கள் கலன்களில் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கும் வியாதிகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. என் தாய்க்கு பரிபூரண சுகம் பெற்ற செய்தியை என் காதுகள் கேட்க செய்வீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன் தகப்பனே. நீர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் சுவாமி. எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். விசேஷமாக ஆண்டவரே இரண்டாவது ஜெப குறிப்பு சகோதரன் ஞான பிரகாசம் ஐயாவை உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய செய்திகளை சுமந்து வரும் இந்த தேவதாசனை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. அவருடைய சரீரத்தையும் ஆண்டவரே தொடும்படியாக கெஞ்சி கேட்கின்றேன் பிதாவே. அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. தேவனே, ஒவ்வொரு தேவதாசர்கள் கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம் என்று நீங்க சொன்னது போல, இந்த தேவதாசர்கள் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வரும் இந்த தேவதாசர்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் சுவாமி இவர்களை நிரம்பி வழிய செய்யுங்க தகப்பனே. இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்தானதாகவும் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரே நீர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியுங்க தகப்பனே. தேவனே, இந்த நேரத்திலும் சுவாமி மூன்றாவது விண்ணப்பமாக முதியோர்களுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்ய இந்த நேரத்திலும் உம்முடைய பாதத்திலே ஒப்புவிக்கின்றேன் தகப்பனே. முதியவர்கள் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் படைக்கும் போது எங்களை தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீங்கள் எங்களை தெரிந்து கொண்ட தகப்பன், உம்முடைய உள்ளங்கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் வரைந்திருக்கிற தகப்பன் தகப்பனே, எங்கள் தேவைகள், எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் கண்ணீர்கள் யாவையும் உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்து நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. பிதாவே, எங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருமில்லை. எங்கள் உள்ளத்தில் காயப்பட்ட இந்த காயங்களுக்கு ஆற்ற தேற்ற யாரும் இல்லை என்று இருட்டிலே எத்தனை எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு தன் பிள்ளைகள் உறவினர்கள் கைவிட்ட நிலைமையிலும் சுவாமி வைத்தியசாலைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் சுவாமி வசிக்கின்ற ஒவ்வொரு முதியோர்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நரை மயறு வரும் வரையும் நீர், முதிர் வயறு வரும் வரையும் சுவாமி நீர் கை விடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பரம தகப்பனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் யாவும் சுவாமி உம்முடைய தழும்புகளாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் எங்கள் சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கப்பா. எங்கள் சரீர பலவீனங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. தேவனே, இந்த செய்திகளை எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வடுக்களை நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. மனுஷரோ முகத்தை பார்க்கின்றான், ஆனால் தேவனோ அவன் இருதயத்தில் இருக்கும் எல்லாவித விசாலங்களையும் அறிகிற தேவன், ஆராய்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. பிதாவே, ஒவ்வொருதரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திற்குள் மரிப்பதை நீர் விரும்புவதில்லை சுவாமி. ஒரு பாவியாவது மனம் திரும்ப மாட்டானா என்று ஏக்கங்களோடும் தவிப்புகளோடும் எங்கள் முகத்தை நீர் பார்த்த வண்ணம் இருக்கின்றீங்க தகப்பனே. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும், எங்கள் துக்கங்களை மன்னியும். எங்களுக்கு நீர் பரம வைத்தியராகவும் எங்களுக்கு பரம தந்தையாகவும் தாயாகவும் எங்களுக்கு நீர் கூடவாக நிழலாக எங்களுக்கு கூடவாக இரும் தகப்பனே. தேவனே, எங்கள் ஒவ்வொருவருடைய நாமம் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு போதும் அதிலிருந்து எங்களை எடுத்து போடாதேங்கள். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்குகந்த பிள்ளைகளாக மிகுந்த கனிகளை கொடுத்து உம்முடைய ராஜ்யத்துக்கேற்ற பிள்ளைகளாக கட்டி எழுப்ப இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருத்தர்களையும், இந்த இணைப்பை நடாத்தும் அந்த தந்தையாரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவனே, அந்த தந்தையாரை எனக்கு இணைத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி. இன்று வரைக்கும் எனக்கு யார் என்று தெரியாவிட்டாலும் அவர் வார்த்தைகளை நம்பி ஆண்டவரே இன்றும் என்னோடு அன்போடு ஆதரவோடு சுவாமி உறவாடி கொண்டிருக்கும் இந்த தந்தைக்கு பலனையும் தைரியத்தையும் கொடும். மென்மேலும் ஆண்டவரே இதை மென்மேலும் நடாத்தி செல்லும் பலனை நீ கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசப்பா, இந்த நேரத்திலும் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த நேரம் கிடைக்காமல் எத்தனையோ பிள்ளைகள் வேதனைகளோடு இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. உங்களை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் துக்கங்களை விசாரிக்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. கடைசி முடிவு பரியந்தம் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்பொழுதும் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பம் குடும்பமாக, பிள்ளைகள் பிள்ளைகளாக எல்லாரையும் நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிச்சு சுகம்பலத்தோடு ஆண்டவரே எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருக்க இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். இதுவரை நேரமும் ஜபத்தை எடுத்தவர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் நிக்சன், அதற்கு பிறகு சிஸ்டர் கிருஷ்ணா அழைத்து தேவன் செய்து கரம் செல்ல போறோம்.
3: நன்றி, நன்றி எஸ்வே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல இருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி ஐயா. அப்பா, உங்களோட பிரசன்னத்தை நாங்க உணரக்கூடியதாக இந்த காலை நேரம். அப்பா, சீனாய் மலையில இருந்து அந்த அபிஷேகத்தை அனுப்பினவரே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவிய ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு மேல அனுப்பி இப்பொழுது உங்களோட பிரசன்னத்தை நாங்க காணக்கூடியதாக எங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால நிரப்பி இன்று வரை காத்து வந்த கிரிபேலுக்கு நன்றி. இந்த காலை நேர இந்த அபிஷேக கூட்டத்தில் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு காண்பித்து எங்களை அப்பா தொற்று எங்களை ஆசீர்வதிக்க கிரிபேலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்த கத்தரே, வாக்கு மாறாத உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுகிறீர் ஊற்றுகிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே ஆவியடும் உண்மையுடன் தொழுந்து கொள்வதற்கு மைந்திரன் ஐயா ஆண்டவரே அப்பா உங்களுடைய கிருபையினால முடிசூட்டி அப்பா, இரவும் பகலும் நேரம் பார்க்காத நேரங்களிலும் ஆண்டவரே அப்பா அவர்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த ஊழியத்தை தரிசனத்தை கொடுத்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட் அவர்களுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஊழியத்தில் அப்பா நீங்க நோக்கி அப்பா பேர் சொல்லி அழைத்த உங்களுடைய அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நன்றி சாமி ஆமேன். ஏசாயா 44:21 கூறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன் அப்பா. இன்று மற்றும் மறக்கப்படாமைக்கு இந்த ஊழியத்தை நடத்தி வர்ற கரம், உங்களோட கரம் ஒருபோதும் குறைந்து போகவில்லை, குறையப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த சகோதரன் நெஞ்சு வழியில, அந்த இந்திராணி அவருடைய கணவன் ஆண்டவரே நெஞ்சு வழியில ஆண்டவரே அப்பா என்ன முச்செடுக்க முடியாமல் இருக்கிற நிலவரத்தை எனக்கு உணரக்கூடியதா இருந்தது. மரண பள்ள தாக்கில் நான் நடந்தேன், அப்பொழுது அப்பா நீங்க என்ன தூக்கி எடுத்தீர்கள் அப்பா. மூச்சு கொடுக்கிறவர் நீரையா அப்பா. அந்த சகோதரனை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. என்ன தடையல், என்ன எந்த விதமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அப்பா அவர்களை இன்பு நாங்கள் ஜொப்பிக்கும் பொழுது உங்களோட வல்லமையை, அவர் ஹாஸ்பிட்டலையோ எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட கரத்தை நீட்டி அவரை தொட்டும்படியாக ஜபிக்கிறேன். அடுத்த கிழமை வந்து சாட்சியாக உங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த தந்த அந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி அந்த சகோதரனை எத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவரது உங்களோட தலும்புகளால் எங்களை குணமாக்கின தகப்பனே, அந்த மரணப்பள்ள தாக்கில் நின்று அந்த சகோதரர் தவிக்கும் பொழுது ஐயா ஒரு புதியொரு உயிரை கொடுத்து, புதிதான உங்களோட பரிசுத்த ஆவியை கொடுத்து அப்பா அவர்களை சுகம் படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி சாமி, நன்றி நன்றி நன்றி. அது அவர்களுக்கு ஜபிக்கும்படி சொல்லும் பொழுது அதை என் உள்ளத்தில் பட்டது என நான் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கத்தர் இப்பொழுது நான் இந்த சங்கம ஊழியத்தை எனக்கு நடந்த நாட்கள் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரம் கத்தர் எனக்கு அந்த பரிசுத்தமான உள்ளத்தை எனக்கு அனுப்பி எனக்கு உயிரை கொடுத்த தகப்பன், இப்பொழுதும் அந்த சகோதரனுக்கு உங்களோட உயிரை கொடுத்து உங்களோட வல்லமையின் மூலமாக அவரை இயேசுவின் நாமத்தின் மூலம் திருத்தலை ஆக்குறேன். இயேசுவின் நாமத்திலும் கத்தாவே, உங்களோட நாமம் இனிதான நாமம், உங்களோட நாமத்தை நாங்கள் ஆவியோடு தொழுந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். பாஸ்டர் வார்த்தையை கொடுக்க போற பாஸ்டர் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தின் மூலம் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற உங்களோட கிருபைகளுக்கான நன்றி. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேலர் மறக்காத தேவனை எங்களையும் கண்ணுமணியும் போல இன்று மட்டும் காத்து வந்த கிரிபேலுக்கு நன்றி செலுத்துறேன். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாத சூரியப்பட்டி உங்களோட வாக்குத்தத்தின்படி யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: இந்த சகோதரி நித்திய வசித்தத்தை ஒரு நிகழ்ச்சியை நடத்த சகோதரி கத்திருந்த சகோதரி ஆசிரியப்பாராக தொடர்ந்து நாங்கள் பாச நிக்ஸ் நடக்க போறோம். அதற்கு சிஸ்டர் கிருஷ்ண, அதற்கு பின் நாங்கள் செய்தியை கடந்து செல்வோம். பிரசோர் பாச நிக்சன், பிரசோர் சிஸ்டர் கிருஷ்ணா, பிரஸ்டோர் பாஸ்டர் நிக்சன் லைன்ல நிக்கிறீங்க, மைக் ஆன் பண்ணுங்க. பிரஸ்டோர் சிஸ்டர் கிறிஸ்டினா,
4: பிரைஸ் லார்ட்,
5: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட். இன்று நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலேயே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன், இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள்.
5: ஆமென். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக கன நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாங் கேப் ஆயிட்டு, என்னன்னா இந்த ரேடியோ சங்கமம் வானொலியில வந்து ரொம்ப பெரிய ஒரு லாங் கேப். ஆனாலும் கர்த்தர் இணைய வச்சதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிக்க போறோம். எல்லாருமே ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இருக்கிறதுல பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when we say thanks, அந்த வார்த்தை நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை உமக்கு நன்றின்னு சொல்லும் போது, God is going to give more gifts to us. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை, பெரிய அற்புத அதிசயங்களை, வல்லமைகளை, ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, நடக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியில கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரேப்பா நாங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். இயேசுப்பா உண்மை துதிக்க போறோம், உண்மை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவன் எங்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா காரியங்களை ஆண்டவரே நீர் அருள் செய்யும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க, எல்லாருடைய இருதயத்தை ஒருமணப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா

0: அப்பா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தவரா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் ஒரு ஒரு சின்ன இடத்துல கூட அவர் எங்கேயும் தீமை செய்கல, தீமையை பேசல, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கைகளை குறித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நன்மை செய்கிறவராக கர்த்தர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சோதரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் சரி செய்கிறார், எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நினைவில் வைத்து அதுக்கான காரியங்களை நிவர்த்தி செய்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் புறம்பே தள்ளி விடுகிற தேவன் அல்ல. இதோ இந்த குழுவில் இணைந்திருக்கிற, இந்த சங்கமம் வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு தேவ மனிதர்களையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதை எடுத்து நடத்துகிற லெஸ்லி பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஊழியம் இன்னும் பல மடங்கு பல்கி பெருக போகிறது. இதிலிருந்து அநேக ஜீவ விருட்சங்கள் உருவாக போகிறது. இதில் இருக்கக்கூடிய கனிகளை அநேகர் ருசி பார்க்க போகிறார்கள். என் தேவனுடைய வார்த்தைகள் இடைவிடாத 24 மணி நேரங்களும் இந்த ரேடியோ ஊடாக அநேக இடங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். அவருடைய வார்த்தை அது சுகமளிக்கிறதாக இருக்கிறது, அது ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கனமான ஊழியத்தை, இந்த செய்கிற பிரதரை, இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏந்தவரே அப்பா, நீர் அவர்களை நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே பெரிய ஊழியங்களை செய்ய ஒரு எழுப்புதலை உருவாக்க இந்த தேவன் கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு சின்ன சாட்சி அப்படியே சொல்றேன். என்னுடைய மனைவி இதுல இணைந்திருக்கிறாங்க. நான் இந்திய தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்தின ஒவ்வொரு விதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அநேக முறை நம்முடைய காணொலியில பிரசங்கமா பேசியிருக்கேன், சாட்சியை சொல்லியிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய காரியங்களை அவர் அறிந்தவராக எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்ணுவாங்க இந்த ஊழியத்துக்காக. அந்த ஜபத்தை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே பிரதர் கையில ஒப்பு
1: கொடுத்திருக்கேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தவிர அதற்குள் உங்களுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுங்கள்.
2: வழிநடத்த வேண்டும்படியாக கிருபையோடு நேசிக்கிறவங்க நல்ல தந்தையே, உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை துதிக்கிறேன் அப்பா. எங்களை நீங்க நடத்துகிறது உங்களுடைய கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் உங்களுடைய கிருபை. அதற்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆவியானவரே. இந்த வேர்டை உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. பல தேசங்களிலே இருந்து, பல இடங்களிலே இருந்து உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறேன் தகப்பனே. அப்பா கெட்டாவே, என்ன தேவைகளுக்காக சுவாமி ஆண்டவரே நாங்கள் இணைந்திருக்கிறோமோ ஆண்டவரே, நீங்க அறிந்த தேவன், எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற கிருபைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துதிக்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தடையில்லாதபடி இந்த ஊழியங்கள் நடக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே. உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய சுவிசேஷத்தை, உங்களுடைய அன்பை ஆண்டவரே உலகத்தின் கடைசி பரியந்தம் கொண்டு போய் சேர்க்க பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க அடுத்து பயன்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை கொண்டு வருகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அந்த அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் முறியடிக்கிறேன். தடைகளை ஆண்டவரே கொண்டு வருகிற சாத்தானின் வல்லமைகளை, பிள்ளைகளை தடுத்து போடாதபடி என் தேவன் பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மேகஸ்தம்பமாய் அவர்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தேச எல்லை எங்கிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஊழியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எந்த தேவைக்காக, எந்த முகாந்திரத்துக்காக பிள்ளைகளை நீங்க அழைத்தீங்களோ கர்த்தாவே, அந்த ஊழியங்களை ஆண்டவரே நீங்க நடத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். மாம்சம் அல்ல கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய மாம்சம் அல்ல, உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இடைப்பட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவருடைய துணையோடு தகப்பனே, நாங்கள் உலகம் எங்கிலும் ஆண்டவரே சுவிசேஷகர்களாய் கடந்து போக ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த செபத்திலே அநேகம் பிள்ளைகளை அழைத்து வாருங்க, அநேக ஊழியர்களை அழைத்து வாருங்க, அநேக சுவிசேஷர்களை அழைத்து வாருங்க. ஆண்டவரே நீங்க அழைத்து வருகிற கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே பொறுப்பா இருக்கிற இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அவருடைய அப்பா தேவைகளை தரிசனங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த தரிசனத்துக்காய் ஓடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே நீங்க கொடுக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை அப்பா பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுக்காக நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே நீங்களே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, வியாதி துன்பங்கள் வேதனைகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் எல்லாரோடும் கூட இருங்க. ஊழிய பாதையில எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. உடைய ரத்த கோட்டைக்குள்ள மட்டும் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென். இதுவரை நேரம் சிஸ்டர் கிருஷ்ணா நிக்சன் ஜெபித்தார். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின் சுவிசேஷர் வாணரியார் முடிவு ஜெபத்தை எழுப்பார் என்று இப்பொழுது நாங்கள் செய்தி கொடுப்பவரும் ஜெர்மனி, முடிவு ஜெபம் எடுப்பவரும் ஜெர்மனி. ஆமே. இன்றைய நாளே சிஸ்டர் அகலியா, இவர் ஜெர்மன் நாட்டிலே ஊழியம் செய்த சகோதரி, சகோதரி நான்கு அறிவே இப்பொழுது சங்கம வானொலியிலே புதிய ஆராதனை அபிஷேகம் செய்து கொடுக்க வந்திருக்கிறார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அவர் அழைப்போம். பிரசோ சிஸ்டர் அகலியா.
3: நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பொழுதிலும் ஆண்டவரே இந்த வார்த்தை பகுதியும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உபவாச நாட்டிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் வார்த்தையின் ஆவியானது ஆவியின் ஜீவனும் உள்ள வார்த்தை ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு இருதயங்களிலும் விழுந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைண்ட ஆவியை நீங்க பலப்படுத்தி திடப்படுத்த வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த இடத்துல நான் சுயமாக பேசாமல் உமது வார்த்தையை வைத்து போதிக்கவும் அதுக்குள்ள ஆண்டவரே உமது வெளிப்பாடுகளை கொண்டு வரவும் தேவரையே நீங்க கிருபை பாராட்ட வேணுமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே சகலவற்றும் தேவ சமத்திலே ஒப்பு கொடுத்து என்னை முது சிலுவையில் மறைத்து உங்களை மாத்திரம் ஏற்றி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன். நன்றி. இன்றைய தினத்திலும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இன்னைக்கு உபவாச நாளா இருக்கிறபடியால் இன்றைய நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பகுதி, ஒரு ஆழமான ஒரு பகுதிக்குள்ள கடந்து செல்ல போகிறேன். சோ நீதிமொழிகள் 23:15, இது வந்து ஞானத்தை குறித்த பகுதி. இன்றைய நாளில் தேவன் எங்களோடு இடைப்படுற பரிசுத்த ஆவியான எங்களோடு இடைப்படுற பகுதி தேவனின் ஞானம். ஞானம் இல்லாமல் நாங்கள் பரலோகத்துக்குரிய ஞானம் உலகத்துக்குரிய ஞானம் வாழ்க்கையில் ரெண்டு ஞானம் இருக்குது. இந்த ரெண்டு ஞானத்துல நாங்கள் பரலோகத்துக்குரிய ஞானம் என்றால் என்ன, உலகத்துக்குரிய ஞானம், இதுல இருந்து நாங்கள் பரலோகத்துக்கு கடந்து செல்ல வேணும், அந்த ஞானத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஜெயம் கொள்ள வேணும் என்று சொன்னா நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் மாற வேணும், இதில் நான் உட்பட இதுல எதை நான் என்னை சீர்படுத்தி கொள்ள வேணும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறையுமே எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். நன்றி ஸ்தோத்ரம். சோ நீதிமொழிகள் 23:15 பாத்தீங்கன்னு சொன்னா, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாகவும் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகளும் என்று இயேசு கூறுகிறார். உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகளும். நானும் நீங்களும் தேவ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ உடைவுகள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் தேவனை மாத்திரமே நாங்கள் பார்த்து ஓடி இம்மட்டுமா நானும் நீங்களும் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நானும் நீங்களும் வந்து நிற்கிறோம். சோ நாம் உலகத்துல வாழ்றதுக்கு ஞானம் தேவை. முதலாவது ரட்சிக்கப்பட்டு இருக்க வேணும் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு ஞானம் தேவை. என் கர்த்தருக்கு பயப்படுத்தலாம் ஞானம் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டு இருக்கவே ஞானம் தேவை. நம்பர் 2, பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்கு ஞானம் தேவை. 3, பரலோகத்தை சுதந்திரிக்க ஞானம் தேவை, குறிப்பிடப்பவர்களுக்காக நான் நிதானமா சொல்லிக் கொண்டு போகிறேன். ஸ்தோத்ரா. சோ பாருங்க, நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இருந்து ஞானமும் புத்தியும் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிற உங்களுக்கு தெரியும். ஆவியின் கனிகள் தாழ்மை, தாழ்மை இருந்தால் கிருபை பெருகும், ஆவியில மீட்டுமை கொண்டார் தேவன், அதை எதிர்க்கிற தேவனாயிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப உள்ளான மனிதரில் நாங்கள் தாழ்மை வந்து ஒரு மனுஷனுக்கு கிருபையை அதிகரிச்சு கொண்டே போவோம் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். அப்ப நாங்க வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதை காதால கேட்டுட்டு கையால விடாத வண்ணம், நாங்க செய்கையில் அதை கொண்டு வராத, நாங்க விட்டு விடாத வண்ணம், அதை நாங்கள் நாளுக்கு நாள் அனுதினமும் கேட்கிற வார்த்தை, என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைந்திருந்து என்னுடைய ஆத்மா வார்த்தையினால் உயிர் பெற்று என்னுடைய மறித்த பகுதிகள் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையால அது உயிர் படையும் போது அங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, வார்த்தைகளோ ஒன்று நல்ல இருதயத்துல விழுந்த விழுதுகளாக 30, 60, 100 நல்ல இருதயத்துக்கு ஏற்ற அந்த கனிகளை கொடுக்கத்தக்க இருதயமாக அது மாற்றப்படும். பாருங்க, ஆவியின் கனிகள் வந்து உள்ளான ஆவியின் கனிகள் வந்து ஒரு மனுஷனுக்கு உள்ள இருந்துதான் வாரது. ஆவியில நாங்கள் பலப்பட்டு நாங்கள் தேவ ஆவியில நிறையும் பொழுது மாமசக்கிரிகள் உடைக்கப்பட்டு நாங்கள் தேவ ஆவியில பலன் கொள்ற பாத்திரங்களாக மாறுகிறோம். தேவ ஆவியில பலன் கொள்ளும் போது அந்த ஆவியின் கனிகள் வந்து வெளியில ஆவியின் வரங்களாக அது வெளிப்படும், வரங்கள் செய்யப்படுறது வெளியில. அப்ப இது எல்லாத்துக்குமே ஆதாரம் என்னென்று சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் பயமே ஞானம். அப்ப ரெண்டு விஷயத்த சாத்தான் ரொம்ப தந்திரமானவன், நல்லா புலாய் கொள்ளுங்க, விசுவாசனும் பெரிய தந்திரம். ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தரிசன நிறைவேற அவன் விடவே மாட்டான். பெரிய ஒரு பாயிண்ட், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆக்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்கலாம், உங்களுக்கே தெரியும் எல்லா இடங்களும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தரிசன நிறைவேற அவன் விடவே மாட்டான். நம்பர் 2, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க விடவே மாட்டான். உங்களுக்கே தெரியும், எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கத்தருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் முடிவு பாருங்க, இந்த பேதுருமாறே நாங்கள் என்ன வந்தாலும் கத்தரை விட்டு மறுதளிக்க மாட்டோம்ன்ட்டு எத்தனையோ பேர் நான் காண்பட என்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆக்கு இருக்கிடமே எனக்கு தெரியல, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஊழியத்துல. சோ அப்ப இதுக்குள்ள என்ன காரணம்னா, ஞானம். தேவன் சொல்ற பலத்தினாலும் மேல பராக்கிரத்தினால தேவ ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவ ஆவிதானங்க தேவ ஞானம். நாங்கள் வந்து கிருபையினால் நானும் நீங்களும் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு கிருபையினால் சத்தியத்தின் ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு மீட்பு நாளுக்கன்று எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த முத்திரையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் ஞானத்தின் ஆவியானவர் தான் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் ஞானத்தின் ஆவியால நானும் நீங்களும் இருக்கும் போது எங்களுடைய மாமிசம் நாங்கள் அழிக்கப்பட்டாதான் ஆவியானவர் எங்களுக்குள்ளேருந்து கிரியைகளை செய்ய முடியும். மாமிசம் அழிக்கப்படாமல் ஒரு நாளும் ஆவியானவர் எங்களுக்குள்ளேருந்து கிரியைகளை செய்ய முடியாது. இதானுங்க பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு. ஆனா இது சாத்தானுக்கு தெரிஞ்சபடியாத்தான் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, சாத்தான் பேசாம இருப்பான். எப்போ ஒரு மனுஷன் அபிஷேகம் உலகத்துக்கு வெளிப்படுவதோ அன்றைக்கு அவன் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவனை நோக்கி அவன கண்கள் இருக்கும். எப்படி இவன்ட அபிஷேகத்தை நாம் திருடலாம்? ஆனா அவன் ஊழியம் செய்வினான், துதி செய்யலாம், வார்த்தை கொடுக்க எல்லாம் செய்யலாம். ஆனா அவைக்கு தெரியாது தங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இதான் உண்மை சவுல போல. ஆனா இதுல என்ன காரியம் இன்றைய நாள்ல கர்த்தர் எங்களோட இந்த உபவாச நாள்ல இருதயங்கள் ஆழங்கள்ல கர்த்தருடைய பிதாவின் சித்தம் திட்டம் அவட்ட இறுதிய ஒழிப்பேன்னு சொன்னா, என்னுடைய மகன் ஞானத்தால நிரப்பப்பட வேணும். ஞானம், ஞானம், ஞானம். ரெண்டு வகையான ஞானங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி போட்டேன், உலக பிரகாரம் ஞானம் இருக்குது, தேவன் தர்ற ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இருக்குது. வாழ்க்கையில நாங்கள் முன்னோர வேணும், நாங்க ஒரு காரியத்தை திடம்பட செய்யணும்டா எங்களுக்கு ஞானம் தேவை. நாங்க வேடத்துல போறோம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் டைம் என்றுவாங்க. அதுல இருந்து நாங்கள் இப்ப இந்த எங்களோட வேலையை வந்து நாங்கள் பெர்மனென்ட் ஆக்கணும்னு சொன்னா, நாங்கள் நல்ல வேலை செய்யறதா அவங்க பெர்மனென்ட் ஆக்குவாங்க. அப்படித்தான் படிப்பும், அப்படித்தான் கார் லைசன்ஸ். வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கு நாங்கள் முன்னேறதுக்கு. சோ எல்லாத்துக்கும் ஞானம் தேவை. ரெண்டாவது வந்து பாருங்க, உலக பிரஞானம் ரெண்டாவது வந்து ஜனங்களை விசாரிக்கிற நியாயம், ஞானம் ஜனங்களை விசாரிக்கிற ஞானம். இதுக்கு வந்து உதாரணமா சொல்லி போனா பாருங்க, 1 ராஜாக்கள் 3, 5, 7, 9 எல்லாம் இருக்கு. நீங்க வாசிக்க வேணாம், எனக்கு டைம் அரை மணித்ததுக்கும் நான் முடிக்க வேணும்ன்றபடியால் எனக்கு தந்த டைமுக்குள்ள சுருக்கமா சொல்லி கொண்டு போகிறேன். பாருங்க, அதுல அவன் சொன்ன சாலமோன் கர்த்தருடன், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்ன என்பதை வரை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா. அப்ப நாங்க ஞானத்தை தேவன் தான் ஒவ்வொரு நாளும், ஏசப்பா இந்த பிரச்சனை நான் கடந்து போக எனக்கு ஒரு காரியம் செய்யுங்க, வீடத்துல ஒரு பிரச்சனை, எனக்கு பிள்ளையெல்லாம் ஒரு பிரச்சனை, அல்லது இந்த குடும்பம் ஏதோ ஒரு நடுக்கம், ஒரு பாடுகள் வரும்பொழுது கடந்து போறதுக்கு நாங்கள் ஜேசப்பட்ட ஞானம் கேட்டு அவருக்குள்ள நாங்கள் ஜபிக்கும் பொழுது நிச்சயமா அவர் என்ன செய்வார், எங்கள் மீது தன் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த நல்ல ஒரு தகப்பனாக அவர்கள் மத்தியில இருக்கிறவர் இஸ்ரவேலின் தேவன் நம் நவியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சோ ஆனா இதே மாதிரி பாருங்க, திருப்பி ஜேசப்பா சொல்றார் சாலமோக்கு, உன் வார்த்தைக்காக நான் இதை செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லி நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். இது பரலோக ஞானம் இல்லை என்று சொன்னா பாருங்க, என்று சொன்னா 1 ராஜாக்கள் 3:1-3 பாத்தீங்கன்னு சொன்னா, ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என்று சொல்ல, அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் தூபம் காட்டினபடியா, இது ரட்சிப்பு கேட்ட ஞானம் இல்லை. சாலோமோனுக்கு கொடுத்தது வந்து ஞானமுள்ள உணர்வுள்ள ஹிருதயத்தை கொடுத்த தேவன், ஐஸ்வர்யத்தை கொடுத்த, சம்பத்தை கொடுத்த, ஜனங்களை நியாயம் விசாரத்துக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்த, ஆனால் அவனுக்கு கிடைச்சது ரட்சிப்பு கேட்ட ஞானம் இல்லை. நீதிமொழிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மோசைய பாத்தீங்க, இதுல சொன்னா யோசுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் யோசுவா மேல் தன் கைகளை மோச வைத்து வைக்கும் போது யோசுவா ஞானத்தின் ஆவியால நிரப்பப்படுறான். இஷ்டவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளை இட்டபடியே பாருங்க, யோசுவாக்கு மேல மோச கை வைக்கும் போது மோஸ் யோசுவா ஞானத்தின் ஆவியால நிரப்பப்படுறான். அவன் என்ன செய்யறான் சொன்னா, மோசைக்கு எப்படி ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களோ அதே மாதிரி யோசுவாக்கும் வந்து ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்ப ஆனா அது இன்னொரு வித்தியாசம் என்று சொன்னா, யோசுவாக்கும் சாலமோனுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், யோசுவா 1:5 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொல்ற யோசுவாவை பார்த்து, நீ வீடோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை பார்த்து கூறுக, அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும், என கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்குரிய ஞானம் என்று சொன்னா என்னென்று சொன்னா, அவன் என்ன காரியம் செய்தாலும், அவன் வேலைக்கு போனான, அவன் எந்த நாட்டுக்கு போய் வந்தான, அவன் என்ன நெருக்கம் பாடுகள் மத்தியில் அவன் வாழ்ந்தாலும், அவனுடைய கிரியைகள், அவனுக்குள்ள அபிஷேகம் வந்து நாங்கள் ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகத்தை நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவனுடைய கிரியைகள் இருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும், கனிகள் இருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்ப யோசுவாடா வந்து தேவனுடைய கரம் கூட இருந்துச்சு, அவன் போகிற இடம் பார் இடம் எல்லாம் மோசையோடு இருந்தது போல இயேசு கர்த்தரும் அவரோடு இருந்தார். அப்ப நாங்களும் என்ன சொல்லணும் என்று சொன்னா, கர்த்தர் நம்மோடு எப்பவும் இருக்க வேணும், கர்த்தர் எங்களோட எப்பவும் இருக்க வேணும் என்று சொன்னா, நாங்க ஞானத்தை காத்து கொள்ள வேணும் என்று சொன்னா, கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று நீதிமொழிகள் வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்ப பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அவரே ஞானத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்த போது, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை கிறிஸ்துவை நானும் நீங்களும் எங்களுடைய சரீரத்துல சுமந்து செல்கிற பாத்திரமாக இருக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் ஞானத்தை காக்குறதாக இருக்க வேணும். ஏசப்பா சொல்றார் பாருங்க, மத்தவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சொல்ற சீசரை பார்த்து சொல்ற, நான் உங்களை வினாவுள்ள மனிதர்களிடத்திலே நான் உங்களை அனுப்புகிறேன் ஒரு வசனம் பெறுகிறது. பாருங்க, சர்ப்ப வினா உடையம்மா சுங்கத்திலையும் பாம்பு எவ்வளவு தம்பினம் எவ்வளவு வஞ்சிக்கமன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அவங்க பாருங்க, ஒரு மனுஷனை பகை ஒரு மனுஷனாத்தான் இருப்பான், ஆனா அவனுக்குள்ள குணாதிசயம், அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்றது கண்டுபிடிக்கணும் என்று சொன்னா ஆவிக்குரிய பகுத்தறிவு வரம் தேவை. ஆவிகளை அறி, அதாவது ஆவிகளை பகுத்தறிவு வரம் இல்லாமல் நானும் நீங்களும் இந்திய நாட்கள்ல ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி விழுந்து விடுவோம். நான் சென்ற நாடு எடுக்கும் பொழுது இந்த இடத்துல எடுத்துறான், ஆவியில பலன் கொள்ளுங்கள். இன்றைக்கு அதுக்கும் பார்க்க கீழே போய் ஒரு அத்திவாரமா எடுக்கிற ஞானம் வார்த்தை ஆகிய கண்மலை மீது கட்டப்படுற பாத்திரமா நானும் நீங்களும் இருக்கிறபடியால் நாங்கள் தேவ ஆவிய நிரப்பப்பட வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஆவிய சுமந்து செல்ல நானும் நீங்களும் வேதம் சொல்லுகிறது ஞானம் வீட்டை கட்டும். கர்த்தர் வீட்டை கட்டாவிடில் கற்றவன் விருதான் தான் வேதம் சொல்லுகிறது இல்லையா கேட்கிறேன். சோ அப்ப ஞானம்தான் வீட்டை, ஞானமானது வீட்டை கட்டி அது விவேகத்தால் நிறுத்தப்படும் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்ப ஞானமும் புத்தியும் அறிவும் கத்தருக்குள்ளான் இருக்குது. அப்ப ஆவியர் எங்களுக்குள்ள இருக்கிற, அவர் எங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் புத்தி அறிவாக அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோமா, விட்டு கொடுக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் அவரை அசட்டை செய்திருக்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் குறைவு பட்டிருக்கோம் என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் வந்து ஒரு சூப்பரான ஞானம், அவன் நியாயம் விசாரிக்கிற ஞானம். ஆனா அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் தூபம் காட்டினான். சோ ஆனா யோசுவாக்கு கொடுக்கிற ஞானம் பரலோக ஞானம் இருக்குது. அவனுக்குள்ள உலக அவன் அவன் சத்தேவ ஜனங்களை யோசுவாவும் நியாயம் விசாரிக்கிறான், காலங்களுக்குள்ள கொண்டு போறான் இல்லையா கேட்கிறான். சோ தேவனுடைய கட்டளைகளை அவன் கை கொள்ற பாத்திரமாக இருக்கிறான் யோசுவா. சோ அப்ப நானும் நீங்கள் இன்றைக்கு ஊழியம் சார், நானும் நீங்களும் உலகத்துல வாழ்றபடியா நாங்க வேலைக்கு போத்தான் வேணும், எங்களுடைய அன்றாட காரியங்களை பார்க்கத்தான் வேணும். எங்களோட நாங்கள் போற இடங்கள் வேறு இடத்துக்குள்ள சர்ப்ப வினா உள்ள மனிதர்கள் இருக்கலாம். ஊழிய பாதையில ஐயோ நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு எதிராக முன்னுக்கு கொண்ட கதைச்சிட்டு பின்னு கொண்ட கதைச்சு எங்களை காலை தடக்கி விடலாம். ஜாக்கிரத ஜாக்கிரத, நம்பி நம்புற மாதிரி நடங்க, நம்பி நடக்காதேங்க. இதைத்தான் நான் சொல்றது என்று சொன்னா, இயேசு இந்த உலகத்துல நல்ல ஒருவன்டா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அவரை மாத்திரம்தான் நான் நம்புறேன். தேவனம்மா எல்லாரோடையும் நான் பழகுவேன், எல்லாரோடையும் கதைப்பேன். எனக்கு பிரச்சனையா, நான் எனக்கு துரோகம் செய்தாக்கள் கூட நான் மன்னிப்பேன். கர்த்தர் அறிவார். மதிக்கிறதே கிடையாது, அது அவருடைய நடப்பிச்சு கொண்டே வாரான். யுத்தரலுக்கு மேல் அதிகாரியாக தாவித வந்து சவுல் வைக்கிறான். பாருங்க, புத்திசாலியா இருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க, இவ்வளவு காரியம் இந்த உலக ஞானத்துக்கு கொடுக்கப்படுது. ஆனா பரலோக ஞானம் என்ன நடக்குன்னு சொன்னா, அது வந்து ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமாக தேவன் ஒரு தாவிதோட கூட இருந்தபடியாத்தான் சொல்றேன். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவிதை குறிச்சு ஏசப்பாவே சொல்ற. பாருங்க, ஜாத்ராவை 31:2 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மோசேன்னு நம் கூரன் குமாரனாக பெசலியரை குறிச்சு சொல்றான் ஏசப்பா. அவன் வினோதமான வேலைகளை யோசிச்சு செய்வான், ரத்னத்துல முத்திரையை வெட்டுவான், மரத்துல சித்திர வேலை செய்வான், சகல வேலைகளை அவன் ஜூன் நிக்கிறாங்க. ஐடில வேலை செய்யலாம், அல்ல இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பெரிய பெரிய என்ன சொல்றது பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துல ஒரு பெரிய தலைவர்களா இருக்கலாம், தலைவியா பெரிய பொசல் நீங்க இருக்கலாம் கேட்கிறேன். ஆனா அது தேவன் தருகிற ஒரு ஞானம், அது தேவன் தருகிற ஒரு ஞானம். அதுக்கு அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, அவர் சொன்ன அவர் சொல்ற என்னன்னு சொன்னா பாருங்க, த விஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று வேதம் சொல்றாரு. விஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், விஸ்டம் ஆஃப் இன்டெலிஜென்ட், அது கத்தரால வருகிறது. என்ன கத்தருடைய கண்கள் ஞானத்தை காக்குற கண்களாக இருக்குதுன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்ப பாருங்க, நானும் நீங்களும் கத்தர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலைகளை செய்தாலும் நாங்கள் கடந்து போனாலும் தேவனுடைய ஞானம் எங்களுக்கு கட்டாயம் தேவை என்று சொன்னா, நாங்கள் எங்க போனாலும், நாங்கள் வேலை இடத்துல போனாலும், எவ்வளவு உயர்ந்த படிப்புகள் படித்து எவ்வளவு ஒரு அதிகாரிகள் மத்தியில நாங்கள் வேலை செய்தாலும் கத்தருக்கு பயப்படுற பயம் எனக்கும் உங்களுக்கும் நிறையவே தேவை என்று சொல்லி இயேசப்பா எங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, அதான் என்னன்னு சொன்னா, ரட்சிப்புக்கேற்ற ஞானம் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வார்த்தையில பேசுறத நானும் நீங்களும் முடிவு பரியந்தம் ரட்சிப்பு நிலை நாங்க நிக்க வேணும், அதாவது முடிவ பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு இடையில எப்படி நாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு போய்கொண்டிருக்க இன்னும் வாழ்க்கை முடியல. அப்ப முடிவ பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா இவ்வளவு உபத்திரம் இனி வேற நாட்கள்ல வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரலாம் வராம இருக்கலாம், ஆனா இல்லைன்னு சொல்றாங்க இன்னும் அதிகமான உபத்திரம் வருமென்று தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ அப்ப இதெல்லாத்தையும் நாங்க கடந்து செல்ல வேணும்னு சொன்னா ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானம் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமா இந்த இடத்துல, அது முன்னாடி உபவாச நாட்கள்ல கத்தர் சொன்ன ஹிருதயத்தின் நினைவுகளால் வாய் பேசும். நாங்க ஒரு வார்த்தை கதைக்கும் போது அது மற்றவர்கள் ஹிருதயத்தை உடைக்குதா அல்லது அது தேய்ச்சுதா நாங்கள் கவனித்துக் கொள்ள வேணும் கேட்கிறேன். நாங்க எப்பவும் மற்றவர்களை வந்து விழ வைக்கிற மாதிரி கதைக்க கூடாது. இப்ப நான் ராவன் சொன்ன சிஸ்டர் நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன் என்று சொன்னா நாங்க சொல்லக்கூடாது, நீங்கள் எவ்வளவு பேர் செய்து விழுந்துட்டினம் சக்சஸ் இல்லாம போயிட்டுனா நீங்கள் இமேனத்துக்கு அதுல சொல்லக்கூடாங்க. ஏசப்பா நீங்க ஜபிங்க, ஜபிச்சு ஏசப்பா என்ன சொல்றாரு செய்யுங்க, ஏன்னா அது கத்தருடைய காரியம். நாங்க கத்திரட்ட சில விஷயத்தை கொடுத்தோடும் கேட்கிறேன். அப்ப முடிய பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் அறிவு என்பவர்கள் பொக்கிஷமாக அடங்கி இருக்குதுன்னு சொல்லி கொலேசியர் 2:3 சொல்றது. கிறிஸ்துவுக்குள்ள ஞானமும் பொக்கிஷமும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஞானத்தை சுமந்து செல்ல நாங்கள் எங்களுக்குள்ள அவர் இருக்கிற எங்கட சரீரமே தேவாலயமா இருக்கப்படும் போது நாங்கள் தேவ ஆவியால நாங்கள் பலப்பட்டு திடப்பட்டு நாங்களுடைய காரியமா நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்களுக்குள்ள இருந்து அவர் பேச வேணும். அதாவது சொன்னா ஞானம் உன் இருதயத்துல பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாக்கு இன்பமாக இருக்கும் போது நல் யோசனை உன்னை பாதுகாக்கும். நாங்கள் மட்டாக்களை தள்ளிவிட மாட்டோம், நிச்சயமா நல் யோசனைகளை பாதுகாக்கும், புத்தி வந்தங்களை பாதுகாக்கும். வீதமொழி தெரியும், நீதிமொழிகள் ரெண்டுல கலக்க சொல்றாங்க கேட்கிறேன். ஆனா பாருங்க, கர்த்தர் நம்பர் நம்பிக்கையா இருந்து நம் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார் என்று வேதம் சொல்றது. நீங்க நிற்கலாம் ஞானம் என்று சொன்னா படிச்சுதான் படிச்சாதான் ஞானம் வரும், நிச்சயமா இல்ல. பாருங்க, ஏசப்பா வந்து கலலியால வந்து போதிக்கும் பொழுது அவங்க பரிசே சகசோர படிக்காத ஆளே இவர் என்ன இப்படி எல்லாம் எழுத்தெல்லாம் கூட்டி இப்படிக்கெல்லாம் கதைக்கிறான்னு சொல்லி அவரை பற்றி அறிகிறாங்க கேட்கிறாங்க. இவர் படிக்காதவரால் என்ன இப்படி அறிவா கதைக்கிறார், புத்தியா ஞானம் உருவா எப்படி கதைக்கிறான்னு கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்ற, சுயமா பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்புடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறார், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லி இயேசு சொல்றான். அந்த இடத்துல கேட்கிறேன், அப்ப நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களோட சுய மகிமைக்காக நாங்கள் பேசாமல் எங்கள் அனுப்புடைய தேவ சித்தத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லவும் தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நாங்கள் எதுக்காக நாங்கள் தேவனங்களை பிரித்தெடுத்தாரோ அதை நாங்கள் ஆசையாக பற்றி கொண்டு பின்தொடர்ந்து போகவும் இந்த தேவ ஞானம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது உலக ஞானமும் தேவை, தேவ ஞானமும் தேவை, ஆனா ரட்சிப்புக்கேற்ற ஞானம் எனக்கும் உங்களுக்குள்ளுமே இருக்குமானால் அது உலக ஞானம் எங்களுக்குள்ள ஓட்டமேட்டிக்கா இருக்கும் என கத்திரங்களுக்கு சொல்லி கொடுப்பார். எங்களுக்குள்ள ஆவிகளை பகத்துட்ட வரம் இருக்காக, ஒரு ஆளை இந்த அளவோட கதைச்சிட்டு விடு, இந்த ஆளோட சேராத, பிரச்சனை கண்டாந்து யாரும் சண்டை பிடிச்சா அதுல நிக்காத, தீமையை விட்டு விலத்து, வேடன் கண்ணிகளுக்கு எங்கள் கால்களை தேவன் தூரமாக்குற தேவன் ஆகியிருக்கிறார், எந்த குழிக்குள்ள நாங்கள் விழுந்து விடாமல் அவர் எங்களுக்கு கோலும் தடியுமாக எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறார், ஆவியானவர் எங்களுக்கு அதுக்கு துணை செய்கிறார். சோ கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த தேவ ஞானத்துலதான் நாங்கள் வளர வளர தேவ ஞானம் அந்த பரத்திலிருந்து வர ஞானத்துக்குள்ள 7 விஷயம் அடங்கும் அது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்குள்ள போகையில அந்த விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற சாந்தம் இணக்கம் எல்லாம் இருக்க இருக்க இந்த தேவ ஞானம் இருக்கிற ஒரு ஆக்களுக்குள்ள கவனிச்சு பாருங்க, தேவ ஆவியால பலப்பட்டு தேவ ஞானம் இருக்கிற ஆக்கள் வந்து யார் தங்களுக்கு துரோகம் செய்யறோ அந்த மன்னிக்கிற இருதயத்தை தேவன் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். வாயில போய் போய் என்ன சொல்ற திருவிருந்துக்கு போய் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு போய் இந்த திருவிருந்து முடிஞ்சோன்னா கதைக்காம இருக்கிறதோ அல்லது மனசுக்குள்ள ஒன்று நினைச்சு கொண்டு இருக்கிறதோ கிடையாது. ஆனால் உண்மையான மெய்யான மன்னிப்பு வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அதாவது விசுவாசம் உள்ளவன் தன் ஜீவன் உள்ள கிரியைகளை வெளிப்படுத்தினார் தான் அது விசுவாசம். அது மாதிரி செத்த விசுவாசம் கிரியைகளை வெளிப்படுத்தாது. அது மாதிரி நாங்கள் ஒரு ஆளை மன்னித்தால் அந்த மன்னிப்பதின் கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேணும் கேட்கிறேன். அது மாதிரி தேவ ஞானம், தேவ ஆவியால நாங்கள் நிரப்பப்பட்ட ஞானத்தின் ஆவியால், மோசே வந்து யோசுவாக்கு கை வச்சு ஜிக்கும் போது அவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுறான். யோசிச்சு கற்பனை செய்து பாருங்க, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுறான். அதே மாதிரி செவிலியானவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு பலவிதமான வேலைகளை செய்கிறான் கேட்கிறான். அப்ப ஞானத்தின் ஆவியினால நானும் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது அது பெரிய காரியங்களை செய்யும். அதாவது எங்களுக்கு சபிக்கிறவர்களை நாங்கள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும். ஞானமுள்ள இருதயத்தை கத்தர் கொடுப்பார். அதாவது பாருங்க, சிலுவைய பாருங்க, அது செங்குத்தா இருக்கு. உங்களுக்கு தெரியும் சிலுவை செங்குத்து. அது ரெண்டு கட்டளைகளை எங்களுக்கு தருது. ஒன்று வந்து நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனசோடும் முழு ஆத்தோடும் கத்திடத்துல அன்பு கூற வேணும். ரெண்டாவது, நான் எப்படி என்ன நேசிக்கிறனோ மற்றவர்களை நேசிக்கத்தான் அந்த அந்த சிலுவை என்ற அடையாளம். இன்றைக்கு நான் அதான் தேசப்பாண்டர் ரெண்டு கட்டளை. அந்த கட்டளைகளை நானும் நீங்களும் கர்த்தருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் சிந்தையாக நானும் நீங்களும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ ஞானம் எங்களுக்கு, ஏன்னா அவர் எங்களுக்கு டீச்சர், பரிசுத்த ஆவியான எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறார், ஆலோசனையா இருக்கிறார், சர்வ ஞானியாக இருக்கிறார். என்ன சொல்றது, ஒரு பிரதான கர்த்தர் எங்களுக்கு பிரதான ஆசாரியான ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து பய நடத்தது, பலமும் இல்ல இடமும் இல்ல, வலி இதுவே என்று சொல்லி ஆவியால் எங்களுக்கு உணர்த்துற ஒரு ஆவியானவரா இருக்கிறார். சோ அவர் சர்வ ஞானியாக இருக்கிறபடியார் அவர் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே போவார். சோ அப்ப பாருங்க, நாங்கள் வந்து கத்தரிடத்தை நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் ஆவியானவர்கிட்ட ஒரு ஜெபத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பெரிய உயர்ந்த அதிகாரிகளா இருக்கலாம், நீங்க பெரிய பெரிய சபை வச்சிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் தேவ ஞானம், தேவ ஞானம் இல்லாமல் பரலோகத்துக்கு இருக்க, அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், அதான் அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் என்று சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயமும் நடுக்கமும் எங்களுக்குள்ள அன்னு தினமும் கூடிக்கொண்டே இருக்க வேணும் கேட்கிறேன். நாங்கள் 10 or 11 நாங்க வாழ முடியாது, 10 or 11 நாங்க ஊழியம் செய்ய முடியாது. போன முறை எடுத்தேன், போன மாதம் அந்த இடத்துல செய்தி எடுத்தேன், ஆவியில ஜெயம் கொள்ளுதல், ஆவியில பலம் கொள்ளுதல். அதாவது இயேசு வார்த்தையால விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயம் கொண்டது போல நானும் நீங்களும் ஜெயம் கொள்ளணும் முடிச்சு நான் போன மாதம் ஒரு செய்தி இடத்துல எடுத்தேன். அதே மாதிரி இந்திய நாளை எடுக்கிற பகுதி வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் தேவ கிருப, தேவனுடைய இரக்கம், தேவ தயவை பெற்று தேவ ஞானத்துக்குள்ள ஞானத்தின் ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேணும். அப்பத்தான் அவர் சொல்ல, இந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துக்கு போகாதுன்னு அவர் எங்களுக்குள்ள இருந்து உணர்வை தருவார். அவர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருப்பார். நாங்கள் எங்க போனாலும் அவர் எங்களுக்கு முன்னும் பின்னும் களத்தை நெருக்கி, இது அந்த களத்தை நெருக்கி அவர் எங்களோட இருக்கிறவங்களுக்கு உணர்த்து வித்து கொண்டே அவர் இருப்பார். சோ நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ள நானும் நீங்களும் பலமாக இருக்க வேணும். ரட்சிப்பிக்க ஞானம் எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றப்படுவோம் இயேசப்பா விரும்புற. பாருங்க, அதான் பவுல் சொல்றாரு என்று சொன்னா, பயத்தோடு நடுக்கத்தோடு நான் ரட்சிப்புக்காக போராடுகிறேன் என்று சொல்றார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் சபையிலக்க அவர் எழுதுறார், பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்புக்காக நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி அவர் பவுல் சொல்றார். அப்ப நானும் நீங்கள் ரட்சிப்பு வந்து அன்றைக்கு எடுத்தோன்னா உடனே வந்துடும். நாங்கள் வாழப்போற வாழ்க்கை எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ரட்சிப்பு கேட்ட ஞானமாக இருக்கும். உலகத்தில் இருக்கும் போது நாங்களுக்கு தாளந்துகள் தேவைதான், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேவைதான், நாங்கள் கௌரவமா வாழ வேணும் தான், இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ வேணும் தான், சாட்சியா வாழ வேணும் தான். ஆனால் பரலோக ஞானம் என்று ஒன்று இருந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு ஞானம் எங்களுக்கு இருந்தால், ரட்சிப்பு கேட்ட ஞானம் இருந்தால் அது சாட்சியாக மாறும். வார்த்தையின் சாட்சி மாறும், ஒரு ஜீவன் உள்ள சாட்சியாக மாறும். ஒரு ஜீவன் உள்ள ஜீவன் தான் வாழ்ந்தவன போல வாழவனும், ஜீவன் உள்ள ஒரு ஜீவனுள்ள ஜீவியமா பல பேரை மனம் திரும்ப கொண்டு வரத்தக்க ஒரு சாட்சியா அது மாறும். பாருங்க, அந்த பேதுரு மறுதளிச்சான். ஆனா பேதுருக்குள்ள பெந்தகோஸ்து நாட்கள் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்படும் போது அவனுக்குள்ள மனம் திரும்புதலுக்குரிய ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. இன்றைய நாளும் கத்துறதை அவர் அதை வாஞ்சிக்கிறார். அதாவது தன் ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் என்று இயேசப்பா விரும்புகிறார். சோ நாங்கள் முகத்தை பாவமான கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களையும் உணர்வுகளையும் இவர் ஆராய்ந்து அழிகிற தேவனாக இருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். உலகத்து ஞானம், பலோத்துக்குரிய ஞானம் என்று ரெண்டு வயதங்களை சொல்லி சொல்வார். இதுல வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கோ, பிசாசுக்கு ரொம்ப தந்திரமான அவன் என்ன பண்ண, இந்த ஞானத்தை எப்படி எங்களை விட்டு எடுக்கிறது, ஞானத்தை எப்படி எடுக்கணும் அவன் யோசிப்பான், நான் முடிக்கிறேன் கொண்டு வர போறேன். பாருங்க காரியம் என்னென்று சொன்னா, எப்ப எங்களுக்குள்ள ஆவிக்குரிய மீட்டு விதை நான் மெசேஜ் நல்லா கொடுத்தேன், நல்லா துதிச்சுனப்பா. இந்த எந்த குரூப்ல 50 பேர் வந்தாங்க, சாட்டி போச்சுது போச்சுது. நாங்க உடனே சரி அட்டிதான் அட்டிதான் எங்களுக்கு ஏறண்டு சொன்னா, ஆவிக்குரிய பெருமை மீட்டுமை. தேசனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆவிக்குரிய மீட்டுமை. கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, இது எதுவும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாலே எங்கள்கிட்ட ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம், ஞானம் இல்லையன்றது அந்த அர்த்தம். ஆனா இன்றைக்கு பாருங்க, ஆனா இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் விசுவாசிகள் எத்தனையோ காரியங்களுக்காக அவங்க அழுகுறாங்க, புலம்புறாங்க, எங்களை கவனிப்பார் இல்லையே, எங்களுக்கு ஆதரிப்பார் இல்லையே, எங்களை வார்த்தையால அடிக்கிறாங்களே என்று சொல்லி எவ்வளவு பேர் புலம்புறாங்க. ஆனா நான் சொல்ற ஒன்றுதான், குழர் குழருக்கு வழி காட்ட முடியாது. சோ கத்தருக்கு பயப்புற பயம் நடுக்கம் ஒரு மனிதனுக்குள்ள வர வேணும்னு சொன்னா, ஒரு ஆழமான சிந்தனை ஒரு மனுஷனுக்கு தேவை. என்ன இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை, இது ஒரு கூடு. நாங்கள் கத்தர் எங்களுக்கு ஒரு மண்ணை போட்டு இந்த சரீரத்தை தந்திருக்கிறார், ஆவி கத்தர்கிட்ட போயிடும், ஆவி நாங்க மறைச்சோடனே போயிடும், ஆத்மா நியாய தீர்ப்புக்காகவே கடைசியில இருக்கும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு போனா ஒன்று எரிப்பாங்க அல்லது தாப்பாங்க. அதுக்கு பிறகு இது நான் செய்தது, இத சொல்லி என்னங்க பெரிய யோசனை கேட்கிறேன். அப்ப கத்தர் விரும்புற ஒன்றுதான் ஆவிக்கு மட்டுமே. கத்த எப்போ ஒரு மனுஷன் ஆவிலே மீட்டுமே கொண்டான தேவனால தள்ளப்ப, உங்களுக்கு தெரியும் இதுல இசைக்கியால் 28:11 உங்களுக்கு தெரியும். சாத்தான் அவன் அபிஷேக் செய்யப்பட்ட ஒரு கேரூப்பா இருக்கிறான் இல்லையா, அவன் கத்தரால தள்ளவிடப்படுற ஒரு பாத்திரம், அவனுக்கு மீட்டுமே வருகிறது. சோ தள்ளவிடப்பான் ஜாக்கிரத ஊழியன் செய்ற நான் நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் சொல்லல, இந்த வார்த்தையை நான் உட்கொள்றேன், நான் நிக்கிறேன்னு சொல்லி நான் விழுந்து விட கூடாது எந்த இடத்திலும். அதனால நான் என்ன நானே அறிந்து ஆராய்ந்து நான் சோதித்து பார்க்கிறேன், வார்த்தை ஒவ்வொன்றை உணவா என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின அரண்மனை அரண் என்று சொல்றேன் இல்லையா, என்னுடைய மகிமைக்காக கட்டப்பட்ட ஒரு அரண் சொல்லிக்கு அங்க வானத்திலும் சத்தம் கேட்குது. வானத்திலும் சத்தம் கேட்கும் போது அங்க அவன் தள்ளிவிடப்படுறான், என்ன மனசுல தள்ளிவிடப்படுறான், மிருகங்களோட சேர்ந்து திரிகிறான், புள்ளத்துன்னு எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்க. கத்தர் எவ்வளவு ஒரு அன்பானவராக இருக்கிறார், மனதுருக்கமாக இருக்கிறார், உதவி செய்யறார், ஆலோசனை எல்லாம் செய்யறார். ஆனா அவர் எவ்வளவு மட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா, ரிச்சர் உள்ள தேவனாக இருக்கிறார், பச்சிக்கிற அக்கினியான தேவனாக இருக்கிறார். பாருங்க மூச்சு பாப்பமா கேட்கிறேன். அப்ப சாத்தா என்ன சொன்னார், எப்படியாவது எங்களுக்கு ஒரு மட்டாக்குள்ளுக்குள்ள எரிச்சலை கொண்டு போட வேணும், ஒரு மட்டாக்குள்ளுக்குள்ள கொண்டு ஒரு பொறாமைய போட வேணும், இன்றைக்கு நல்லா செய்துட்டா என்று சொல்லி அவருக்குள்ள என்ன தட்பு காய்ச்சி எலும்புருக்கென்று வேதம் சொல்லுகிறது கேட்கிறான். சோ நல்லா செய்துட்ட ஒரு பெருமையை கொண்டு அவன் எப்படியாவது எங்களை போட்டு இந்த பரலோகத்துக்குள்ள நாங்கள் போகக்கூடாது, அல்லது எங்களோட தரிசனத்தை எனக்கு தன் தரிசனத்தை நான் வெளி விலத்தணும்னு சொல்லி அவன் போராடுவான். ஆனா இதுல நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேணும், எங்களுக்குள்ள மன வேட்டுமை வேண்டாமே, எங்களுக்கு மன வேட்டுமை வேணாம். நாங்க இன்றைக்கு இருக்கிறோம் கேட்கிறேன், நாளைக்கு இருப்போமோ தெரியாது, ஏசப்பாக்கு தான் தெரியும் எல்லாமே, காலங்கள் அவர் கரத்து நிகழப்பட்டு கொண்டு வேதம் சொல்லுகிறது. சோ நாங்க கத்திரத்தை கொடுத்துருவோம், தேவன் தந்த ஆவி, அவர் தந்த ஆத்மா, அவர் கொடுத்த சரீரம், இதுல நான் இந்த சொத்துக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. சோ நாங்க வாழும் வரைக்கும் தேவாவை தந்த அன்பு பரிசுத்தான ரகுதத்தின் அன்பு எனக்குள்ள உங்களுக்குள்ள நிரம்ப நிரம்ப ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாங்க தேவ சாயலாக மாற்றப்படுவோம், தேவனுடைய ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படும், அனுத்தினவன் நாங்கள் ஞானத்துக்காக ஜெபி

0: ஆவியில் வரங்கள் எங்களுக்கு என்று வெளிப்படவும் தேவன் கிருபை செய்வாராக. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்று கிடைத்த வார்த்தை போதியும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, மனசுடைய வழிகள் ஆண்டவரே எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானதாக இருக்கும். ஆனால் கர்த்தரோ, நீரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர், ஆவிகளை நிறுத்து பார்களாக இருக்கிறீர். எங்கள் செய்கைகளை நாங்கள் கர்த்தருக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பொழுது எங்கள் யோசனைகள் உறுதிப்படுத்தப்படும் என்று எழுதியிருக்கிற படி ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ அப்பா, உமது இருதயத்தின்படி வாழ, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு வாழ, தேவ ஆவியால பலம் கொண்டு திடமனதாக இருந்து காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே, எங்களுடைய தரிசனத்தை நாங்கள் ஜெயங்கொண்டு ஆண்டவரே வாழ ஆண்டவரே அப்பா, நாங்கள் அப்பா எந்த இடத்தில் நாங்கள் தோற்றி விடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய தரிசனத்தை நாங்கள் ஜெயிக்கவும் ஆண்டவரே, எங்களை கிருபை பாராட்ட வேணுமாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. இந்த வார்த்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த வாய்ப்பை தந்த மகேந்திரன் பிரதர் லேசி ஐயாவுக்கு நன்றி சொல்லி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன். தேங்க்யூ பிரதர்.
1: ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் அகலிகா ஜோர்மனே. ஞானம் என்ற தலைப்பிலே அறிவான உலகத்தை கொடுத்தார். பரலோக ஞானம், உலக ஞானம், ஜனங்களை விசாரிக்கும் ஞானம், யோசுவா கொடுத்த ஞானம், தாவீது எடுத்த ஞானம், அதாவது தேவனுடைய ஞானம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னார். கடைசி என்று சொன்னார், பிசாசு ஞானத்தை எடுக்க முயற்சிக்கிறாங்க. பிசாசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள் ஞானத்துக்குள்ளே, தேவ பிள்ளைகள் மற்றவருடைய ஞானத்தை அழிக்க திட்டம் போடுறாங்க. கடைசி என்ன நடக்குது? ரெண்டு பேரும் ஞானம் பறந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் கவனமாக இருந்து இந்த ஞானம் என்றால் என்ன என்பதை தெளிவாக சொன்னால் மிகவும் ஆசுவாக இருந்தது. கர்த்தர் அந்த மகளை அபரிதமாக ஆசுவைப்பாராக. இந்த சகோதரி ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகின்றார். ஜெபக்கூட்டத்திலே கிட்டத்தட்ட 30 தெய்வ புள்ளிகள் கலந்து ஜெபிக்கிறார்கள். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போகிறோம். பாஸ்டர் சுவிசை வாழையா இன்றைய நாளை செய்தி எப்படி, அதை பற்றி சில விளக்கங்களை கொடுத்து முடிவு ஜெபத்தை எடுங்க.
2: ஆமீன். ஆமீன். நன்றி. இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இன்றைய நாளும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நாள் ஆண்டவரே, அருமையான வார்த்தைகளை கேட்கும்படியாக நீங்கள் தந்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த வார்த்தையை கொடுத்த அன்பு சகோதரியை நீங்கள் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, ஞானத்தை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, யாக்கோவு சொல்லுகிறார், ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வழியில் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுக்கிறவருமாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இப்படியாக அந்த நாட்களை பெற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே இந்த உலகத்தினுடைய இச்சை காரியங்களுக்கும் இன்னும் வருகிற சில நெருக்கலான சூழ்நிலைக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் இந்த நாட்களை கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஞானமாய் நடக்க, ஏமாந்து போகாதபடி ஞானமாய் செயல்பட நீ அந்த கிருபையை கொடுக்கும்படியாக சொல்கிறேன். தானியேல் ஆண்டவரே கர்த்தாவை பாபிலோனிலே இருந்தாலும் ஆண்டவரே ஞானமாக செயல்பட்டார். ஞானமாக அந்த இடத்திலே ஆண்டவரே காரியங்களை செய்தது நிமித்தம் ஆண்டவரே அந்த இடத்திலே இருந்து அந்த ராஜாவால் இந்த நாட்களை தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களே அங்கே நடக்கக்கூடியதாக இந்த நாட்கள் இருந்தது ஆண்டவரே. இந்த நாளும் புரஜாதிகள் மத்தியிலே நாங்கள் சென்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவ ஞானம் எங்களுக்கு இல்லை இந்த நாட்களே விளங்க வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஞானத்திலே நடக்கும்படியாக இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிறவர் மட்டுமல்ல, இந்த அலைகளூடாக மறுவழப்பிலே வார்த்தைகளை கேட்கிற வேளையிலும் ஆண்டவரே அவர்களையும் இந்த நாட்களை ஞானத்தினால் நிரப்பி நீர் வழிநடத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் இந்த இணைப்பிலை நடத்துகிற அன்பு சோதர் லெசியா அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அதே வேளையிலே ஆண்டவரே இந்த இணைப்பில் நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரம் ஐயாவையும் இன்னுமா ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை செய்ய இருந்த கிருபையை கொடுக்கும்படியாக என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், தேவ செய்த தாசர் அனுகிற தேவன் அபரிதமாக ஆசிரியப்பாங்க.
3: அருமையான வார்த்தைகளை கூடாக தேவ ஊழியர் சிஸ்டர் அகல்யா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வாஞ்சியோடு ஞானம்

0: ஞானத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று அருமையாக எடுத்து வந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வடிவு நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்திய சௌரமாயந்திரன் ஐயா அவர்களுக்கும், அதே வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்த ஒவ்வொருவருக்கும், அதே வேளையில் இன்றைய நாளிலே புதிதாக புது தம்பதிகள் பாஸ்டர் நிக்சன் சகோதரி கிறிஸ்டின் அவர்கள் இணைந்தார்கள். அவர் எங்களோடு பல காலம் ஊழியம் செய்கிறார், ஆனால் இடைக்கிட வருவார் போய்விடுவார், ஆனால் அவர் ஒரு ஊழியத்தை செய்ய ஆயத்தமாகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு குடும்பமாக கர்த்தர் இணைத்திருக்கிறார், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடன் நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்திருக்கிறார் சகோ ஊழியர் சுசர் எட்வின் வானரவள், ஜெபம் தேசத்திலிருந்து துதி ஆராதனையோடு வழி நடத்திய சகோதரி மேகலா வாஸ் அவர்கள், சகோதரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி சுயாத்தா அவர்கள் கிள்ளச்சியிலிருந்தும். அதிகால வேளையில் நான் இந்த ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுற போதே வந்து விட்டார்கள். நான் கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஸ்டூடியோவில் இருந்தேன், 8 மணிக்கு ஆரம்பமானது, ஆனால் 6 மணிக்கே அவர்கள் ஆயத்தமாக வந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி ஆராதனை நடத்திய சகோதரி சுபா இளங்கோ அவரையும், அதே வேளையில் செய்து எடுத்து வந்த சகோதரி அகல்யா அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதமாகி தந்து கொண்டிருக்கிறார். பலர் கேட்கக்கூடியதாக இணையக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாளை நாளிலே திரும்பமாக இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். காலை வேளையிலே கர்த்தர் தாமே அதையும் அவற்றையும் ஆசீர்வதித்து தருவாராக. நடத்துகிற சௌரமாயந்தனையாக்கு திரும்பமாக நன்றி கூறிக்கொண்டு அதிகால வேளையிலே இணைந்த சௌரி டோலி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை நாளிலே இணைகின்ற மற்றவர்கள் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். அப்படியாக சூயினமாக பலர் இருக்கிறார்கள், அவர்கள் இணைய முடியவில்லை, அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். என்னுடைய மகனுடைய இன்றைய நாளிலே 18வது அனிவர்சரி, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்து வராங்க. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த நாடுகளிலிருந்து, அதாவது கனடாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திரும்பமாக கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகேந்திரனையா நிறைவு ஜெபங்களை எடுத்து வாருங்கள். என் ஆத்மாவை சொல்லி நிறைவு கொண்டு வாருங்கள். ஆமே
1: எல்லோருமே ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் கூட மைக் ஓன் பண்ணுங்கள். தயவு செய்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் மட்டுமாக இந்த நிகழ்ச்சி ஆசிரியர் தந்துக்கள், அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி என் ஆத்மாவே சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ண சிஸ்டர் மேகலா, சரி எல்லோரும் சொல்லுவோம்.
0: ஆமீன். எல்லா நாடுகளிலும் எங்கெங்கிருந்து எங்களை எல்லாம் ரட்சித்து ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் சனிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த அபிஷேக ஆராதனையில் இணைந்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இவற்றை மறு உழைப்பில் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவராக. நாங்கள் இந்த காரியங்களை கன்வெர்ட் பண்ணி யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் எக்ஸிலும் போடுவோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஜபித்து கொள்ளுங்கள். நாளை காலை வழியில் இதே வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வழியில் நாங்கள் மறு உழைப்பிலே செல்ல இருக்கிறோம். மறு உழைப்போடு இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன் ஆமீன்.
1: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: நன்றி இந்த பெந்தைக்கோஸ்து நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்களுக்கு அந்த முழக்கத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு உங்களோட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. பாஸ்டர் ஞான பிரஸ்தா ஞான பிரகாசம் காவணி ஜபிக்கிற நடந்தவரே அவர்கள் செய்கிறார் உங்களோட வாக்கு தத்தன்படியானவரே பரிசுத்தமா நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துற. அவங்க கூட இருங்க அவங்களோட போக்கிலும் இருந்து அவங்களை அந்த இடத்த கோட்டைகளை மறைத்து வச்சின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. மறுபடியா மாண்டவரே அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரன் ஐயாக்கு அவனு ஜெபிக்கிறேன். அவர்களும் அவர் மாண்டவர் இரவு பகல் பார்க்காம எந்த நிமிடம் யார் தான் வராம இருந்தாலும் உங்களோட சமூகத்துல நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அவர்களின் போக்கிலும் மறுத்திருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பயந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே அப்பா நீங்க நன்றியுள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களை சித்தத்தின்படி நடப்பதற்கு அதிகமாக உங்களோட கிருபையும் வெள்ளனையும் அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே எல்லா விதமான தீமையிலிருந்து எங்கள் காத்துக்கிற கிருபைகளுக்கு நன்றி செய்கிறேன் அப்பா. பொல்லா உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்தின்படி யாவரையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரையும் ஆசீர்வதித்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகித்து உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் டோலி. தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ ஹெச் டேவிட் இந்தியா செய்து கொடுக்க அவர் செய்து கொடுக்கும் போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கு தருகிற தயவு செய்து இந்த உபாசன ஜெப நாளிலே வந்து கலந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி ஆத்மாவை சொல்லுவோம் எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா
2: என் ஆத்மாவே கத்தரை என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே
3: வேளையிலும் வரவேற்கிறோம்.
1: அவன் வந்து ஹெச்சி டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்கிறான் நேரம் மாறி வந்திருக்கு. அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர்கள் மாறி வந்திருக்கிறோம் கத்திர
3: ஆசிரியப்பேன். அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அந்த வகையிலே சனிக்கிழமை காலையில வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வேளையில நாளை நாளில் இணையங்கள் கத்திரங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார்கள். இந்த நாளில் புதிதாக இணைந்த சைமன் ஸ்டான்லி அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாட்களில் இலங்கையில ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தும் செய்தி எடுத்து வரக்கூடிய கத்திர உதவி செய்தார். அதே வேளையில் ஆசிரியம் அவர்கள் எடுத்து வந்த செய்தி கூடவும் கத்திர வழி நடத்தினார். அதே வேளையிலே சௌதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்தி கூடாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கத்தர்தாமை வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி டோலி சௌரமய இணைந்தையா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சௌரி கிரேஸ் சௌரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்தில் ஒப்புக்கிறோம். நாளை நாளை திரும்பமாக காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையில இந்த சமர் நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பாதுகாப்பாக திரும்பமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வார்.

0: நாள் நல்ல நாளாக கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையில் நம்முடைய விரும்புகிறோம். God bless you all. Amen.
1: Amen. God bless you.
0: Amen.
2: God bless you, brother. God bless you, Sister Dolly. God bless you, Sister Radhe Alangaramani. God bless you, Sister Reddy Mitten. God bless you, Sister.
3: இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை, தண்ணீர் இல்லாத இடம், ஆகாரம் எடுக்க முடியாது, கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று, மிகுந்த பாரம், இன்ன உணவில்லை, உடக்கு உடுக்கிறதுக்கு மாச்சுடை இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கரம், தூங்கி எழுந்து விட்டான், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசாரிக்கிறேன், யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிவிடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி, எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூன்று கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கு கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார், அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். ஜோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. ஜோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல தூர பயணம் செய்வன், நான் சொன்னேன், ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்துக் கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரே அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பது என்று தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம், அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால் நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய சபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடயம் என்ன? நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்தரம் போல அனுபவமாய் இருக்கலாம், யாரும் இல்லை, பயங்கரம் தான், மரணம் தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு தந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோப்பு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவன், நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து, தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். ஜோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார். சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய அங்கே தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார். தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார். திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகியது, 7 வருடமும் முடிந்தாயிற்று. திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு. அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும். அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணன்றே கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமா இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேயாள் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள். அவள் கூச்ச பார்வையான பெண். அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை. அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும். மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார். என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும் உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய் மிகவும் அன்பு நிறைந்தவராய் எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணியை மாட்டிட்டார். அங்கே பத்து முறை சம்பளம் மாற்றப்பட்டது, பத்து முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு மற்றதெல்லாம் எனக்குண்டுவார். இப்படி பல தடவை பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்வார், இல்லை இல்லை இப்பொழுது இது என்னுடையது மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி பத்து தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்கிற பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாவானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார், தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார், யாக்கோப்பு எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ரூத் மூன்றாம் அதிகாரம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்துக்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்துக்கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வாட்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வாட்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை. ரூத் 4 அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக் கொள்ளும். அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவுமல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான்.
1: ஏசாயா 45 அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். வானங்களே, உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது. பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ! இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை எல்லாமில் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்ச அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள்
2: திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். முதலாம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்மை பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போசலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதன் இடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறுத்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவான்.

0: உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
1: Recording in progress. குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு, கோபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. ஆரம்ப வசனமாக எபேசியர் 4:31 பார்ப்போம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நொடியில் தேவன் உங்களுக்கு ஒரு தூய இருதயத்தை கொடுத்தார். ஆனால் அந்த இருதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. அதனால் தான் வேதாகமம் கொலோசியர் 3:8 கூறுகிறது, கோபம் உக்கிரம் துர்க்குணம் ஆகிய இவைகள் எல்லாம் நீங்கள் விட்டொழியுங்கள் என்று. ஏனெனில் உக்கிரமும் கோபமும் துர்க்குணமும் உங்கள் தூய இருதயத்தை கறைப்படுத்திவிடும். உங்கள் நண்பரோ அல்லது வேறு யாரோ என்ன சொன்னாலும்

0: என்ன செய்தாலும் அன்பில் வாழ தேர்ந்தெடுங்கள். அன்பு பகையை வைத்துக் கொள்ளாது, அது பொறாமைப்படாது. மற்றவர்கள் செய்த தவறுகளை நினைவில் வைத்துக் கொண்டு கணக்கு பார்க்காது. 1 கொரிந்தியர் 13:5. எனவே கோபம், பொறாமை, கசப்பு ஆகியவற்றை உங்கள் இருதயத்தில் இடமளிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக மனிதர்களுக்கான தேவனுடைய அன்பால் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். எளிதில் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் நீங்கள் ஒரு பரிசுத்தமான தூய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 14:30. சமாதானமுள்ள இருதயம் மாம்சத்திற்கு ஜீவன், பொறாமையோ எலும்புகளுக்கு அழுகல். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் என் இருதயத்தில் கோபத்தையோ கெட்ட உணர்வுகளையோ வைத்து கொள்ள மாட்டேன். ஏனெனில் தேவனுடைய அன்பு என் ஆவியில் இருக்கிறது. ஆகையால் நான் எல்லா நேரங்களிலும் எல்லோரிடமும் அன்பையும் தயவையும் வெளிப்படுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்று உங்கள் தந்தை இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்கள் வார்த்தையின் மூலம் எங்களை சிக்ஷித்து சரிபார்த்து எங்கள் உள்ளார்ந்த மனிதனில் நீங்கள் ஏற்படுத்திய இந்த மாற்றத்துக்காக நன்றி இயேசுப்பா. உங்கள் வசனம் சொல்கிறது, பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின என்று. இன்று நாங்கள் புதிதான மனிதனாக மறுபடியும் எங்களை புதுப்பித்துக் கொள்கிறோம் இயேசுப்பா. எங்கள் இருதயத்துக்குள் அப்பா ஆவியானவரே, அந்த உள்ளார்ந்த மனிதனில் உங்கள் அன்பை மட்டுமே தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களில் எந்த விதமான துர்க்குணமும் எங்களில் இடத்தில் எங்கள் இருதயத்தில் இடமில்லாத வகையில் உங்கள் அன்பால், உங்கள் சமாதானத்தால், இந்த உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். யார் யாரையெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் என் அன்பு ராஜாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தந்து அவர்களை அன்பரை வழி நடத்தி காத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation today. Today is Friday, 19th of June 2026, and the topic for today is Don't Hold On to Anger. Our opening verse today is Ephesians 4:31. Let all bitterness, wrath, anger, clamor, and evil speaking be put away from you with all malice. God gave you a pure heart the moment you were born again. But it's your responsibility to keep your heart pure. That's why the Bible says, now you yourself are put off all this anger, wrath, malice, etc. in Colossians 3:8. Because wrath, anger, and malice would defile your pure heart. No matter what your friend or anyone says or does, choose to love instead. Love doesn't hold grudges, isn't jealous, and doesn't keep track of wrongs. This is 1 Corinthians 13:5. So don't allow anger, jealousy, and bitterness into your heart. Rather, fill your heart with God's love for people and learn to forgive easily. That's how to maintain a pure heart. Let's look at another scripture. Hallelujah. Proverbs 14 verse 30 says, a sound heart is the life of the flesh, but envy the rottenness of the bones. Hallelujah. Please repeat after me. I do not keep anger or bad feelings in my heart, because the love of God is in my spirit. Therefore, I express love and kindness to everyone at all times. Amen. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for instructing us through your word today, Lord. Today, everyone who is listening to this, my Lord Jesus, help us. Help us to live a life filled with love, only love. Fill us with your peace, Holy Spirit, the peace that this world cannot give, friends, men, or social media cannot give, but only the peace that comes from you, my Holy Spirit. Thank you, precious Lord, for filling us today, for we know all things are passed away, all things are become new. So today, we receive that love. Fill us, our inner man, our inner being, with only love, that there is no place for any weeds in our heart anymore. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you on Friday, on Monday. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று
1: வெள்ளிக்கிழமை பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படி செய்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் சமாதானத்தை கெடுத்து போடுகிறதே என்று கண்ணீரோடும் வேதனைகளோடும் மீண்டு வர முடியாமல் நிலை தடுமாறி நிற்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் சமாதான குறைவு காணப்பட்டாலும் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினாலும் பயங்கரமான கரத்தினாலும் நீக்கி போடுகின்றார். தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 புஸ்தகம் 22 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அத்தாலியாளை குறித்து பார்ப்போமானால், தன் குமாரன் இறந்து போனதை நிமித்தம் அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணுகிறாள். இதன் பொருட்டு தேசம் சமாதானத்தை இழந்து காணப்பட்ட வேளையில் அத்தாலியாளின் அக்கிரமங்களுக்கு சரி கட்டும்படி அவளை கொன்று போட்டனர். அதன் பொருட்டு தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். நகரம் அமெரிக்கையாயிற்று என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான அத்தாலியாளை போன்று சத்ருவின் கிரியைகள் பல வழிகளில் உங்களை துக்கப்படுத்தி குழப்பங்களை கொடுத்து தானம் இல்லாமல் தெய்வ சமூகத்தை நாட முடியாமல் பல தடைகளை தந்து கொண்டு இருக்கின்ற அத்தாலியாளின் ஆவிகளை, கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தினால் அழித்து போடுகின்றார். இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். மற்றும் அநேக தங்களுக்கென்று முன்குறித்து வைத்திருக்கின்ற இலக்குகளை அடைந்து விட வேண்டும், சாதிக்க வேண்டும், கடமைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று முயற்சி செய்கிற பிரயாசங்களில் பல தடைகள், இன்னல்கள், போராட்டங்கள் எதிர்பட்டு இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடைகளாய் காணப்படுகிறதே என்று சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிட்டு ஆத்மாவிலே தோய்ந்து போய் பலனற்று இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நாடின துறைமுகத்தை இன்றைக்கு அடைவீர்கள் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அதன் பொருட்டு மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றும் உறுதி அளிக்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் அதட்டி கொண்டும் இறைந்து கொண்டும் சமாதானத்தை அனுதினமும் கெடுத்து கொண்டும் இருக்கிறவைகளை கர்த்தர் இன்றைக்கு அமைதல் படுத்தி எல்லாவற்றையும் உங்களுக்குள் புதுப்பிக்கின்றார். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். புதிய வாழ்வை மாற்றத்தை தருகின்றார். மேலும் சத்ருவினால் எவைகளிலெல்லாம் கட்டப்பட்டு இருந்தீர்களோ அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய்கொண்டு இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களோடு இருந்து தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தைகளினால் உங்களின் சூழ்நிலைகளுக்கு கட்டளை கொடுத்து அமைதலாக்கி பூரண சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எந்த நிலைமையிலும் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். பிலிப்பியர் 4:11. பிரியமானவர்களே, உங்களை காயப்படுத்தின கடந்த கால அனுபவங்கள் மத்தியிலும் இன்று உங்களை நிலைத்தடுமாற செய்கின்ற நிகழ்கால சூழ்நிலைகளிலும் அடுத்து என்ன என்ற எதிர்கால பயங்கள் உங்களை பதட்டமடைய செய்யும் போதும் எந்த காலத்திற்கும் நான் போதுமானவர் என்பதை அறிந்திரு. உன்னை விட்டு நான் விலகாமல் நான் உனக்குள் இருக்கிறேன் என்று அறிந்து தைரியமாயிரு. நான் கொடுத்தவைகள் எல்லாம் சிறந்தவை என்பதை உணர்ந்து மனரம்யமாயிரு. நான் உனக்கு போதுமானதையே கொடுத்திருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டு திருப்தியாய் இருக்க வேண்டும். தேவைகள் மிகுந்த இந்த உலகத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நான் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்திருக்கிறேன் என்பதையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். ஆனாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாத போது சீக்கிரத்தில் சோர்ந்து போகின்றீர்கள். நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதை எப்படி பாக்கியமாய் கருதுகின்றீர்களோ அப்படியே உபத்திரவங்கள் சோர்வுகள் கடினமான சூழ்நிலைகள் அனைத்தையுமே சந்தோஷமாய் கடந்து செல்ல வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எல்லா சூழ்நிலையும் திருப்தியாய் இருக்க தெரிந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கின்றீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்திலும் வெளிப்பட வேண்டும். உங்கள் மனரம்யமான வாழ்க்கையை மற்றவர்கள் காண்கிறதன் மூலம் உங்கள் உன்னத அன்பை ருசித்திட கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: கர்த்தருக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்கு திட்டத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் 20 ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் வேதத்தியாளத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் உள்ள களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வெளிப்பாட்டை இந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய், ஆம் அநாதி சிநேகிதத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார். இந்த நாட்களே தன்னுடைய ஜனத்தை தான் மறுபடியுமா இந்த நாட்களே கட்டுவிப்பேன் என்றொரு வாக்குறுதியை இந்த நாட்களே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கூட நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே கவலையோடு நெருக்கத்தோடு துன்பத்தோடு இந்த நாட்களிலே இருக்கிறீங்களா அன்பு பிள்ளைகளே? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இழந்தவைகள் எல்லாவற்றையும் மறுபடியுமாய் உங்களுக்கு பெற்று தந்து அங்கே உங்களை மறுபடியுமாய் கட்டுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஐ வில் பில்டு you up again and I will be rebuild, rebuild என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். He is going to rebuild you. அவர் உங்களை மறுபடியுமா இந்த நாட்களில் கட்டி எழுப்ப போகிறார். Whatever situation, உங்களுடைய நிலைப்பாடுகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் அவர் அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலும் கொடுக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்களிலே அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. இன்று பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அநாதி சிநேகிதத்தினால் அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார், ஆனாலும் அவருடைய காருணியத்தினால் தான் நம்மை இன்றைக்கு இழுத்து இந்த நாட்களை நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயும் நம்மை கட்டுகிறவராயும் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்திலே நீ விழுந்தாயோ, எந்த இடத்திலே நீ என்ன காரியத்தை நீ இழந்து போனாயோ, தேவன் மறுபடியுமா என்னை கட்டி எழுப்பி உன்னை இந்த நாட்களில் உன்னுடைய தலையை இந்த நாட்களில் உயர்த்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பக்தனாகிய யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த நாட்களே ஒன்றுமே இல்லாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களே யோபு இந்த நாட்களே பாருங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த வேளையிலும், ஆனால் கடைசி அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது மறுபடியுமாய் யோபு வெட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கட்டியெழுப்பப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் அப்படியே உங்களை வெட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு தேவன் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களை கட்டியெழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தவர் இந்த நாட்களில் அவர் சாதாரணவர் அல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதவார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களில் அவராலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே பயப்படாதிருங்கள், தைரியமாக இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த நாட்களில் கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நான் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய விடுதலை இந்த நாட்களில் வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுமையா, இரட்டிப்பான அபிஷேகத்தை, இரட்டிப்பான இழந்து போனதை இரட்டிப்பாக அந்த நாட்களில் கொடுத்த நாட்களே ஆசீர்வாதம் தரும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற பயங்கரமான காரியத்துக்காக சூத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.

நாம் தியானிக்க போகிறோம். மனுஷயர், தேவியார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய்,
அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும். என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது.
ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லனா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில நிக்கிறேன், என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கையது, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம் செக்ஸ் ஃபீலிங் அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8வது அதிகாரம் 1வது வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசம்

முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்தில் எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்.

ஆமீன் ஆமீன் ஆமீன். சங்கம வானொலியின் துதி தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. இலங்கை இந்தியா சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஆரம்பமாகும். நீங்க கலந்து கொண்டு கேட்க முடியும். இன்றைய நாளை ஆரம்ப ஜபம் பிரதம் மகேந்திரன், அதனை தொடர்ந்து சிஸ்டர் மோகலாவாஸ் துதி ஆராதனை எடுப்பா, எடுத்து ஜோம் பண்ணுவா. இப்பொழுது ஆரம்ப ஜபத்தை எடுப்போமா? ஆமே ஆமே ஆமே. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திய நிகழ்ச்சியை உமது பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே நீரான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீராண்டவரே, ஆவியானவரே, உமது பிரசன்னம் ஒரு வல்லமை இடத்தை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கமா வானொலியை நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொள்கிற பிள்ளைகள், மறுவழிப்பு கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த நிகழ்ச்சி எந்த நாட்டிலே எந்த கிராமத்திலே எந்த வானத்துக்குள் கேட்கிறார்களோ அவர்களுக்குள் ஒரு பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைய நாளே இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கப்படும் சுவாமி. நீ அற்புதம் செய்கிற தேவன், அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீ அப்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி. இந்த சங்கமா வானொலியின் தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தாவே, இந்த நடக்கிற நிகழ்ச்சியை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்க கிருபைக்கான நன்றி. ஆவியானவரே ஒரு பிரசன்னம், ஆவியானவரே ஒரு வல்லமை, ஆவியானவரே ஒரு பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் துதித்து ஆராதித்து பாடும் பொழுது சுவாமி, அந்த சுகந்த வாசனை பரலோக ராஜ்யத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தை அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறார்கள், உமது பொற்பாதத்திலே ஓடி வந்து தாழ்ந்து கொடுக்க வந்திருக்கிறார் சுவாமி. கண்ணோக்கி பார்வையா, ஆவியானவரே அது பிரசனத்தால் மூடும் ஒரு ஜீவ நதி இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட வேண்டுமாக வச்சிருக்கிறேன் ஐயா. நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சங்கமாவிடம்தான் சாமி, சங்கம வானொலி. அந்த சங்கம வானொலி எங்களுக்கு இன்றைய நாளை ஆசீர்வதி தந்தள்ள வேண்டுமாக வச்சிருக்கிறேன். நாங்கள் துதிக்கிற பொழுதும் ஆராதிக்கிற பொழுதும் ஜபம் செய்யும் பொழுதும் ஒரு பிரசன்னம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்யற கிருபைக்கா

ஆக்கியத்தினாவி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த நதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நதி அவர்தான். அவர் நம்முடைய ஆவிக்குள் இருந்து ஆத்மாவையும் சரீரத்தையும் செழிக்கப்படுகிறார். பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நதி நமக்குள் பாய்கிறபடியால் நமக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், மன நிறைவு, செழிப்பெல்லாம் நமக்குள் வருகிறது. கேட்பொருமையிலும்

0: அபிஷேக நதியினிலேயாம் தேவனுடைய பிள்ளைகளே, உபவாச நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த தேவ பிள்ளைகளே, அந்த தேவ நதியை நோக்கி பாருங்கள். அந்த நதி இன்று சங்கம வானொலியின் மூலம் துதி உபவாச ஜீவ வேளையிலே உங்களுடைய உள்ளத்தில் நிரப்பப்படும். தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் இந்த நதி உங்களுக்கு கொண்டு வரட்டும். பரண்டு போய் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சொல்த்தங்க செய்யட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தை தரிசனமாக மாற்று. வசனம் உள்ளத்தில் ஆழத்துக்கு செல்ல கிருபை செய். ஆண்டவரே, ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நதி போன்ற சமாதானம், தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்புகிறது. உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நூதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று எஸ்ஐயா 48:18 கூறுகிறது. ஆம், இன்றைய நாளில் அந்த நதி இந்த சங்கமா வானொலியில் இந்த கலந்து கொண்ட புள்ளர் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவார. இன்றைய நாளில் தேவனிடம் வழிநடத்துகிறார். பரிசு தாவியானவர் நதியோடு சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நடத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை தொடக்குவதன் முடியும் வரை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம். சிஸ்டர் மேகலா வாஸ், இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து நாமத்தை மயப்படுத்துங்கள். அதற்கு பிறகு நாங்கள் சிஸ்டர் சுபாலங்கு அழைக்க போறோம். உங்களை ஒப்புக் கொடுக்க மகளை வழிநடத்துங்கள். ஆமே.
1: தேங்க்யூ பிரதர். சங்கமம் வானொலிக்கும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர். நாங்கள் வாங்க, நாங்கள் ஒரு விசை தேவனை ஆராதித்து அவரை துதித்து அவரின் மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து துதிப்போம். வாருங்கள், நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் அப்பா. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் நீர். ஒருவராய் அற்புதம் செய்கிறவர், ஒருவராய் வானங்களை விழித்து பூமியை படைத்தவர் நீர் அல்லவோ தகப்பனே? நீர் அற்புதமான தேவனாய் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறீர். நான் உங்கள் தேவன் என்று சொன்னீரேன். எங்கள் மத்தியில உலாவி எங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரேன். பயப்படாதே என்று சொல்லி கரங்களை பிடித்து வழி நடத்துகிற உன்னதமான தேவன் நீரப்பா. உண்மை அல்லாமல் இந்த பூமியில வேறொரு நாமமே கட்டளிடப்படவில்லை. இயேசு என்கிற நாமம் மாத்திரம் இந்த பூமியில கட்டளிடப்பட்டிருக்கிறது. அது பெரிய நாமம். அந்த நாமத்துக்கு, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியிலே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துருமோ என்றாலும்

என்றாலும் நடு நின்று காப்பவரே, எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா உருவாக்கி நிறே உருக்குலைந்த யாக்கோபென்னை இஷ்டவேலாய் மாற்றினிறே. அக்கினி சூளையில் நின்ற போதும் என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே, இயேசு என்னை அழைத்தாரே,

ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பினது அவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த யாக்கோபினை நீதிமானாய் மாற்றினாரே இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாதங்கள் கல்லில் இடராது பிடிக்கு. எங்களை தாங்குகிற தேவாதி தேவனவர், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன பரிசுத்த தேவனவர், மகிமையின் தேவனவர், மாட்சிமை நிறைந்த தேவனவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. உயிரோடு இருக்கிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், எங்களுக்காய் வரப்போகிறவரும் அவரே. அவரையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரையே நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுடைய எல்லா ஆராதனைகளையும் அவருக்கு செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு நீங்கள் எங்களை பலப்படுத்தி எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்தி ஜபிக்கும்படியாக துதிக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். அவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி துதிக்கும்படியாக எங்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உண்மையல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை தகப்பனே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியுமுடைய மகிமையால் அல்லவோ நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் உண்மை துதிக்கிறது, பாடுகிறது, உம்முடைய நாமத்தில் பிரஸ்தாவப்படுத்துகிறது அப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அல்லவோ. ஹல்லேலூயா. நன்றியோட சோத்தரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய பரிசுத்தரே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா நானெதினால் விசேஷித்தவள், ராஜா நானாதினம் யோசிப்பவள். தேவா நானெதினால் விசேஷித்தவள், நாதா நானாதினம் யோசிப்பவள். எதினால், எதினால்.

மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் நின்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் நின்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நானே தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒருபோதும் கைவிடாத நேசர் நீர் அல்லவோ. உண்மை நாங்கள் அண்டி கொண்டபடினால் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக எங்களை அழைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தாகம் கொண்ட தேவஜனம் பாதம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவானதினால் விசேஷித்தவள், நாதா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நானே தினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோ

0: கூறினாள். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வேளை முழுவதிலும் உம்முடைய கரம் கூட இருந்தபடி நாளே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய அசைவாடுதல் ஆண்டவரே இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துல நீங்க இடைப்பட்டபடினாலும் பேசினபடினாலும் ஆவியானவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்குரியதாய் இருக்கிறபடினாலே கோடி கோடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே
1: ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மோகலா வாஸ். இவர் வியாழக்கிழமையிலே வார்த்தையின் வெளிச்சந்த நிகழ்ச்சியை கொழும்புல இருந்து நடத்துகிறார். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் இஸ்வர் ரூபி அழைக்க இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைப்போம். பிரைஸ்லோ சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ்லோ சுபா இளங்கோ. சங்கம வானொலியிலேயே நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஒரு சகோதரி. இந்த சங்கம வானொலியின் துது ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதித்து ஆராதிக்க சமூகம் வளர்த்துக்கிறார். அவர் அன்புடன் வளர்ப்போம். அவருக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. சிஸ்டர் சுபாலங்கோ, இன்றைய நாள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். துதித்து ஆராதித்து பாடலை பாடி உங்களுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். ஆமேன்
2: ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நல்ல வேலைக்கு ஆகுமே நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கதாவே நீ துதிகளின் மத்தியில் வாசம் என்ற துயாதி தூயவரே, எங்கள் மத்தியில உலாவிறவரே சோஸ்திரம். கதாவின் நீரங்கள் நடுவில் உலாவி நீரங்கள் தேவனாய் நாங்கள் உடைய சனமாய் இருக்கிறதுக்கா அன்று செலுத்துறோம் ஆண்டவரே. இவ்வளவு தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபை அந்த தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். யாவே உமக்கு நன்றி சொல்லுறோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லும். தூயாவியானவரே உமக்கு நன்றி சொல்லும். துயலின் மத்தியில் வாசம் பண்ணுறவரே உமை சோசரிக்கிறோம். சோசரிங்க இருவர் மூவர் உடைய நாம ஒருமனப்படும் பொழுது அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னவர் மத்தியில உலாவுறதுக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத, நீர் மகிமை ராஜ்ய அமைக்கிற தேவர், மனதுருக்கம் உள்ளவர் அப்பா. தகப்பனே மாதாவி கூட மதுரமாய் மாற்றின தேவனே உமை நன்றியோடு சோசரிக்கிறோம். அப்பா தகப்பனே உடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். படத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு அன்றையோடு சுவாசரிக்கிறோம், அன்றையோடு சுவாசரிக்கிறோம். பதறத்து

வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. அப்பா தகப்பனே, நீ கொடுக்க நாங்க வாங்கிக் கொள்கிறோம், நீ திறக்கமுடைய நன்மையினால நாங்க திருப்தி ஆகிறோம். இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன அப்பா, அவை சோசரிக்கிறோம், நன்றி செலுத்தி. சமீபத்துக்கு மாத்திரமா, தூரத்துக்கு இந்த அப்பனா சர்வ வல்லவரே, எல்லோ எங்களை காண்பவரே, வினேசரே இதுவரை உதவி செய்தவரே, உண்மானி வேறாய் நம் கூடவே இருக்கிறீரே அப்பா. ஏகோ அஷாலோம், ஏகோ அஷம்மா, ஏகோ ரூபாவே, உமை நன்றியோ நன்றியோ நன்றியோடு சோசரிக்க அகப்பனே. எங்கள் மீது நினைவா இருப்பவரே, எங்களை நோக்கி பார்க்கிறவர், உள்ளம் தெரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உட்கார்தலை விழுந்திருக்கலையும் அறிந்தவரே, நடந்தாலும் படுத்திருந்தாலும் உமை சூழ்ந்திருக்கிறவரே, உமை நன்றியோடு சொத்தரிக்கிற உட்புறத்திலும் பிற்புறத்தை நேரக்கு நேசத்தும் அது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீர் அப்பா. அவ்வளவு ஒரு ஆச்சரியமானது, அவ்வளவு ஒரு அதிசயமானது அப்பா, ஆலோசனை ஆச்சரியமான செயல மகத்துவம் உள்ளது. அங்க நீ எப்போதும் விட அப்பா வேண்டிக் கொள்ள மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறையா முடக்க கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர், எங்க கிருபையால நிற்கிறோமே அப்பா. சோஸ்திரம் ஆண்டவர், சோஸ்திரம் ஆண்டவர், அன்று செலுத்துறோம் ஆண்டவர். வரல் போக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர்

Aleluya, aleluya, amin. Nama apa? அந்தியோடு சுவாசிக்கிறோம் ஆண்டவர், அந்தியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஒருவேளை அவை பெரிய அதிசயங்கள் செய், ஒருவேளை சேரக்கூடாத வழியில வாசம் பண்றவர், ஒருவேளை சாவாமை உள்ளவர். அப்பா, இதுவோ மறித்த சதாகாலம் உயிரோடு இருக்கும் என்று சொன்ன தேவனே, உமை சுவாசிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்தும். நீ சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கு தகப்பன் மலைகள் விலகினார், பர்வதங்கள் நிலைப்பேன், என் கிருபியோ உன்னை விட்டு விலகாம், என் சமாத்து உடன்படிக்கு நிலை நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்த

அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ ராஜா, ராஜா, ராஜா.

0: It's a decent, decent one that I can dream. None of my rhythm, none of my rhythm, and I need a ring that I can dream. In me, and I need a ring that I can dream. A power, my country, country, country, a lot to the Allah, Kanamula, Mahima, Mukher, Velkater, with Yana, William, but a character of Puvikro, I guess, say, Mark, putting a valinet to my person at all, Moody, my reticle. Yes, Sumina, Matropo. நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே இதுவரை துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் சுபா இளங்கோ கனடா. தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம், அதற்கு பின்பு சிஸ்டர் ஜெனட்டை அழைப்பேன், அதுக்கு பிறகு ஜெபம் செய்ய போறோம். ஜெபம் இப்பொழுது எஸ்தர் ரூபி அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர் ரூபி.
2: ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா
1: பிரைஸ் லார்ட். இந்தியாவில இருந்து மதிய நேரத்தை வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தரப்பட கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது என்னுடைய மைக்ரோபோனை உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்மைகளின் நாயகனே, இரட்சகரே, மீட்பரே, ஏக சக்கராதிபதியே, இன்பமான நேசரே, ஆயிரம் பேரை பார்க்கிலும் அழகில் சிறந்தவரே, உதடுகள் லீலி புஷ்பம் போன்றவரே, வானாதி வானங்களும் கொல்லாதவரே, வானமுமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, மகிமையினாலே கர்த்தாவே நிறைந்தவரே, மகத்துவம் உடையவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை கர்த்தாவே கரம் பிடித்தவர், எங்கள் மீது அன்பு வைத்தீரே, ஆத்ம நேசரே, மனவாளனே, ஆயிரம் பேரிலும் சிறந்தவரே கர்த்தாவே. உம்முடைய கண்களிலே அருள் பொழிகிறது என்று எழுதியிருக்கிறதையா, உம்முடைய கண்களின் அருள் கர்த்தாவே எங்கள் மேல் விழுந்திருக்கிறதே, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி கர்த்தாவே. உயரத்தில் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற மகாபெரிய தேவனே, அன்பு நிறைந்தவரே கர்த்தாவே, இந்த வேளையிலே துதி ஆராதனையிலே உமக்கு துதித்து சிங்காசனத்திலே உம்மை ஏற்றுகிறோம் ஐயா கர்த்தாவே. துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கும்படி கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டினேரே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏதும் இல்லை கவலை இல்லை, துணையாள என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாள என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
3: நம்பிக்கைக்கு பாத்திரரே, நம்ப தகுந்தவரே, நங்கூரமே, எங்கள் வாழ்க்கையின் அச்சாரமே, அஸ்திபாரமே, எங்களுடைய உயர்ந்த கண்மலையே, இரட்சண்ய கொம்பே கர்த்தாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையற்ற உலகத்திலே மாபெரும் நம்பிக்கையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட கலக்கம் வந்தாலும் நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர். யாக்கோவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா கர்த்தாவே. இறுதி வரை உண்மை நம்புவோம், இதோ மரண பரியந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னேரே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. உன் காலை தள்ளாட விடமாட்டேன் என்று சொன்னீரையா கர்த்தாவே. எங்களை கண்ணின் மணியை போல காத்திருக்கிறீர், காட்டு புஷ்பங்களுக்கு மேலாக எங்களை உடுத்து விக்கிறீர் கர்த்தாவே. ஆகாரங்களினாலே போஷிக்கிறவரே, சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் மனதிலே இடை கட்டி கொண்டிருக்கிறவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. இமை பொழுதும் எங்களை கைவிடாமல் காக்கிற நேசரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, கர்த்தாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியுமாய் வீற்றிருக்கிறவரே, கைகளிலே செங்கோலை உடையவரே, உம்முடைய வார்த்தை கர்த்தாவே வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் கர்த்தாவே, பெண்மானை ஈனப்பண்ணும் என்று சொன்னரே, ஒரு வார்த்தை குஷ்டரோகியை சுத்தமாக்கினதே, இன்றைக்கும் கர்த்தாவே ஒரு வார்த்தையினாலே எங்களை கர்த்தாவே நீர் தாங்கிக் கொண்டிருக்கிறீர். சர்வத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிற தேவன், உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருத்தரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. கூடார மறைவில் எங்களை ஒழித்து வைத்திருக்கிறீங்கப்பா. கேடுக்கு கர்த்தாவே தப்புவித்திருக்கிறீங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை இம்மட்டுமாய் விலக்கி பாதுகாத்திருக்கிறீங்க. கல்லறை குலக்கி எங்களுடைய ஜீவனை விலக்கி மீட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே உமக்கு கோடான கோடி கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒழித்து வைத்திடுவார். கண்மலை மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லை. கர்த்தாவே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல, உயிர்த்தெழுந்தவரே, ஜீவாதிபதியே, சர்வத்தையும் கர்த்தாவே ஆண்டு கொண்டிருக்கிற சர்வாதிபதியே, இரட்சகரே கர்த்தாவே, சர்வலோக அதிபதியே கர்த்தாவே, மரணத்திற்கும் ஜீவனுக்கும் உடைய திறவுகோள்களை கையில் உடையவரே, எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவரே கர்த்தாவே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே, எங்கள் மேலே கர்த்தாவே நீர் தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர் கர்த்தாவே. கலங்கிற நேரங்களில் எல்லாம் கை தூக்கி விட்டு இருக்கிறீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்தது போல, இன்னால் மட்டும் எங்களை சுமந்து கொண்டு வந்த தேவனே, தேவாதி தேவனே, கரடு முரடான பாதைகளிலே உம்முடைய கரம் நீட்டி தூக்கி இருக்கிறீரே, முள்ளுள்ள இடங்களிலே எங்களை சுமந்திருக்கிறீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி. நாங்கள் அறிந்தும் அறியாத வேலைகளும் இருந்த ஆபத்திலிருந்து நேரங்களை காத்திருக்கிறீரே ஆண்டவரே. தூதர்கள் கொண்டு எங்களை தாங்கி இருக்கிறீரே கர்த்தாவே. மரண கண்ணிகளுக்கு எங்களை விடுவித்திருக்கிறீரே. ஒவ்வொரு நிமிஷம் தோறும் கர்த்தாவே மூச்சு விடுவதற்கு நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர். ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனே, உம்முடைய தலை கர்த்தாவே தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய மகாபெரிய அன்பு, உம்முடைய ஜீவன் கர்த்தாவே எங்களு மேலே வியாபிக்க செய்கிறவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, சமாதான பிரபுவே கர்த்தாவே, இந்த உலக இரட்சகரே கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய மன கண்களிலும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் வெளிப்படுவாராக கர்த்தாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரையா. எல்லா முழங்காலும் முடங்குகிற நாமத்தை உடையவரே, நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறவரே கர்த்தாவே, எல்லாருடைய முழங்காலும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக முழங்கால் படியிடுவதாக, இயேசுவே ஆண்டவர் என்று இரட்சகர் என்று கர்த்தாவே மனம் திரும்பாத மக்கள் அறிக்கையிடுவார்களாக. இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறமையா, இரட்சகரை உயர்த்துகிறமையா கர்த்தாவே, நீர் உயர்ந்திருப்பீர். நீர் கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கும் போது விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும். எல்லா கர்த்தாவே குருட்டாட்டங்களும் கட்டுக்கதைகளும் பாரம்பரிய எல்லா முடக்கங்களும் ஒன்றுமில்லாமல் போகும் ஐயா. மக்களை பிடித்திருக்கிற கண்ணி தெரிக்கட்டும் ஐயா. கர்த்தாவே நீர் உம்முடைய அன்பு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பு, இந்த வானொலியின் கூடாக இணைந்திருக்கிற எல்லாருடைய மனதிலும் கர்த்தாவே உம்முடைய அன்பு பிரவாகிப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே தேவ அன்பு ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா.

0: கர்த்தாவே, இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த எபினேசரே, கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உலக கர்த்தாவே ரட்சிப்பை விரும்புகிற தேவனே, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உம்முடைய சித்தமா இருக்கிறது. உம்முடைய சித்தம் ஒன்றே நிலைவரப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியின் மூலமாக நிலை நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமையா. எல்லா கண்களுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் உயர்ந்திருப்பாராக. கர்த்தாவே உம்மை எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக பிரகாசமான மனக்கண்களை ஒவ்வொருத்தருக்கும் நீர் திறந்து விடுகிறபடியால் நன்றி. கர்த்தாவே குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரையா. வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள் கேட்க போகிற எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் தங்குவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா. இவர் சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிற சகோதரி. சகோதரி கத்தர் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜெனட்டை அழைக்க போறோம். அதற்கு முன்பு ஜபம், மூன்று ஜப குறிப்பு வந்திருக்கின்றது, அதுக்காக ஜபிக்க போறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனியில் அழைப்போம். இந்த சகோதரி கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துகின்ற சகோதரி, அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
2: பிரைஸ் லார்ட் அண்ணா.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் 10 நிமிடங்கள் தருகிறேன், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். சங்கீதம் 93 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் பூச்சரங்கள் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலுவான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சி மிகவும் உண்மையானவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது. நித்திய நாளாய் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, இன்றைய நாளும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்தந்தீரே நன்றி ஐயா, பலந்தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும்.

பலி சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமாண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். மதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். அணிந்திருக்கிறோம் உபதருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தாவியானவரே, தேவரீர் எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. பல்லோகத்திலே ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரகாசம் ஆண்டவரே கதிர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வரவிடும் ராஜாமே. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா இருதயங்களுக்காய் ஸ்தோத்திரம். பிரகாசிக்க எழுந்து வருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதலே எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆத்து மக்களின் மதுரமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விருந்தாளியே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பேரின்ப இறக்க இரசமுள்ளவரே, இளைப்பாடுறவரே உங்களை ஸ்தோத்திரம் ஐயா. உங்களிலே நாங்கள் இளைப்பாறவும் பிரகாசத்தின் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே. ஸ்தோத்திரம் ஐயா. வெயிலே எங்களுக்கு குளிர்ச்சியாக்குறவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஆளுகையிலே நீ தேற்ற வாழனாய் தேற்று நிவித்தி செய்கிறவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆனந்த சத்தத்தோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பிரகாசமான விடிவெளியே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேற்ற வாழனே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய வல்லமையை கொடுத்து நடத்துறவரே உமை ஸ்தோத்திரம். ஆவியோடும் உமையோடும் சேவிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி நாங்கள் உமை துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. அரவணைத்துக்கிறவரே ஸ்தோத்திரம். நீர் இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த உபவாச நாளிலும் கர்த்தாவே நீர் ராஜரீகம் பண்றதுக்காய் உம்முடைய மகத்துவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அணிந்து கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பராக்கிரமத்தை ஆண்டவரே கட்சியாய் நாங்கள் கட்டி கொள்ள கூடியவர்களாய் நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மாலே இந்த பூச்சரங்கள் அசையாதபடி நிலவெற்றி இருக்கிறதே கர்த்தாவே. நாங்களும் உம்மிலே நிலவி ிருக்கிறோமே கத்தாவே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் ஐயா. உம்முடைய சிங்காசனம் உறுதியானது ஆண்டவரே, உங்களுடைய சிங்காசன நிலையானது கத்தாவே. நீர் எங்களுக்கு அனாதியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் தகப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன்னதத்திலே நீர் எங்களுக்கு வல்லவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ளே வாழுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் இருக்க கத்தாவே ஆண்டவரே.

0: அபிஷேகம் பண்ணுகிறீர் கர்த்தாவே. உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய் கர்த்தாவே. அப்பா உம்முடைய பிரகாரங்களை நாங்கள் செழித்திருக்க செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். எங்கள் பிதாவா, எங்கள் குமாரனா, எங்கள் பசுத்தாவியா, எங்கள் மத்தியில நீ கூட இருந்து வழி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரமையா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, எல்லாரோடும் கூட இருந்து பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு துதியையும் ஆண்டவரே உமக்கு மகிமையும் செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர் அப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஆண்டவரே மாயந்திரமன் அவை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே லெஸ்டி அண்ணா குடும்பங்கள் ஆண்டவரே ஜபங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீ கூட இருந்து கர்த்தாவே எல்லாரையும் நீர் ஆண்டவரே இணைந்திருக்கிற யாவரையும் உடைய கரத்திலே ஒப்பிவிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிக்கன மகிமையும் உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து ஜெபித்து சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி கேள்விப்பதில் நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி ஆமேன். தொடர்ந்து நாங்கள் மூன்று ஜெப உண்ணத்துக்காக ஜெபிக்க போறோம். அதற்கு பிறகு நாங்கள் பாச நிக்சன் அழைப்போம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு தேவசேதியை கடந்து செல்வோம். இன்று நாளை தேவசேதியை கொண்டு வர சிஸ்டர் அகலியா ஜெர்மனி. நாங்கள் இப்பொழுது மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன, அதுக்காக ஜெபிக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுஜாதா.
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே மூன்று ஜெப குறிப்புகள் வந்திருக்கின்றன. கடந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சகோதரி வயிற்று வழியாலே துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று ஜெப குறிப்பு வந்தது. அதுக்காக சங்கம வானொலியில் ஜெபித்திருந்தோம். அந்த சகோதரி நான் இப்போது துள்ளி குதிக்கிறேன் நடந்து செல்கிறேன் கர்த்தருக்கு சோத்திரம் சாட்சி
2: சொன்னார்.
1: காரணம் கண்டுகொள்ள வேண்டும், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படியே அந்த சகோதரி சாட்சி சொன்னா மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைய நாளில் மூன்று ஜெப குறிப்பு குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஜெர்மனியிலே இருந்து வந்த ஜெப குறிப்பு. எஸ்டர் ஜெப கூடைக்கு வருகிற இந்திராணி அம்மாவின் கணவர் ஒரு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில மூச்சு விட முடியாமல் இருக்கிறார். அதாவது எஸ்டர் ஜெப கூடையில் வருகிற இந்திராணி அம்மாவின் கணவர் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிற அவருக்காக பாடுபட்டு ஜெபிக்க வேண்டும் உண்டு. இரண்டாவது கொழும்பில் இருந்து வந்த இது பாச ஞான பிரகாசம். இந்த சங்கம வானொலியிலே கிழமையில ரெண்டு நாளுக்கு செய்து கொடுக்கிற ஊழியக்காரர் சுயினமா இருக்கிறார். அவருக்கு வயது 96. தயவுசெய்து பாடுபட்ட ஜெபியுங்கள். அவர் திங்கட்கிழமை செய்து இந்த வானொலியில வந்து செய்து கொடுக்க முடியும் ஜெபியுங்கள். மூன்றாவதாக இந்த முதியோர்கள் ஆஸ்பத்திரியில இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க பிள்ளைகள் கூட போவதில்லை, வேதனையோடு வலியோடு சஞ்சலத்தோடு ஏக்கத்தோடு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முதியோருக்கு ஒரு சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்களும் உங்களோட கூட இருந்துப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இப்பொழுது சிஸ்டர் கூட ஒப்புக்கொடுக்கிற நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அன்பு மிரக்க நிறைந்த என் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளையிலும் இந்த மாலை வேளையிலும் சுவாமி எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்மால உருவாக்கப்பட்ட ஜீவ ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்த்து உங்களை துதிக்கவும் உங்களை ஸ்தோத்தரிக்கவும் உங்களை மகிழ்விக்கவும் தேவனே எங்கள் ஒவ்வொருதருக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ராஜா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த மாலை வேளையிலும் சுவாமி தேவனே நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய நீங்க சங்கமம் வானொலி ஊடாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருதரையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வானொலி ஊடாக எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சுமர்ந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு உம்முடைய தேவையான சுகம் பல ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்கின்றேன் தகப்பனே. அன்று தகப்பனே ஜோபு சிநேகிதர்களுக்காக

0: மகனாக வேண்டுதல் செய்தான். ஆனாலும்
1: இலங்கையில் இருந்து செய்து கொடுத்தேன், தடப்பட்டு விட்டது, மீண்டும் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். காரணம், அவர் இருக்கிற இடம் கிளிநொச்சி, அங்கே நெட்டுகள் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி. அவர் மீண்டும் வருவார், அந்த ஜெபத்தை மீண்டும் அவர் வேறெடுப்பார். நாங்கள் சிஸ்டர் டொலி அழைப்போம், அதுக்கு பின்பு அந்த சகோதரி அழைப்போம். பிரஸ்வாஸ் சிஸ்டர் டொலி. இன்றைய நாளே துதித்து ஆராதித்து தேவனை மாயப்படுத்துங்க. ஆமென்.
2: ஆமேன், ஆமே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமே, எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எழுதிக்கொள்ளுங்கப்பா.
0: வியாதிகளை நான் அறிய மாட்டேன் சுவாமி.
1: டாலி, ஒரு நிமிஷம் இல்லீங்க.
2: ஆமா
1: சிஸ்டர், சொல்றேங்க.
0: ஸ்தோத்ரம். ஆனாலும் தேவனே, நீங்க அறிகிற தேவன், காண்கிற தேவன், அந்த அம்மாவை உச்சி முதல் கொண்டு உள்ளாங்கால் வரைக்கும் அவளுடைய சரீரத்துல உள்ள எல்லா அவயவங்கள், எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆணிப்பட்ட கரங்கள் உருவாக்கப்பட்டது. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் அந்த தாயாரை தொடுங்க சுவாமி. அந்த தாயின் உச்சி முதற் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, நரம்புகள் தசைகள் ஊடாக அவர்கள் கலன்களில் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கும் வியாதிகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. என் தாய்க்கு பரிபூரண சுகம் பெற்ற செய்தியை என் காதுகள் கேட்க செய்வீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன் தகப்பனே. நீர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் சுவாமி. எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். விசேஷமாக ஆண்டவரே, இரண்டாவது ஜெப குறிப்பு சகோதரன் ஞான பிரகாசம் ஐயாவை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய செய்திகளை சுமந்து வரும் இந்த தேவதாசனை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. அவருடைய சரீரத்தையும் ஆண்டவரே தொடும்படியாக கெஞ்சி கேட்கின்றேன் பிதாவே. அவருடைய சரீரத்துல உள்ள எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. தேவனே, ஒவ்வொரு தேவதாசர்கள் கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம் என்று நீங்க சொன்னது போல, இந்த தேவதாசர்கள் உம்முடைய வார்த்தைகளை சுமந்து வரும் இந்த தேவதாசர்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் சுவாமி இவர்களை நிரம்பி வழிய செய்யுங்க தகப்பனே. இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்தானதாகவும் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரே நீர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியுங்க தகப்பனே. தேவனே, இந்த நேரத்திலும் சுவாமி மூன்றாவது விண்ணப்பமாக முதியோர்களுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்ய இந்த நேரத்திலும் உம்முடைய பாதத்திலே ஒப்புவிக்கின்றேன் தகப்பனே. முதியவர்கள் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் படைக்கும் போது எங்களை தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீங்கள் எங்களை தெரிந்து கொண்ட தகப்பன், உம்முடைய உள்ளங்கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் வரைந்திருக்கிற தகப்பன் தகப்பனே, எங்கள் தேவைகள், எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் கண்ணீர்கள் யாவையும் உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்து நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. பிதாவே, எங்களுக்கு ஆதரவு கொடுத்த யாருமில்லை. எங்கள் உள்ளத்தில் காயப்பட்ட இந்த காயங்களுக்கு ஆற்ற தேற்ற யாரும் இல்லை என்று இருட்டிலே எத்தனை எத்தனை பெற்றோர்கள் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு தன் பிள்ளைகள் உறவினர்கள் கைவிட்ட நிலைமையிலும் சுவாமி, வைத்தியசாலைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் சுவாமி வசிக்கின்ற ஒவ்வொரு முதியோர்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நரை மயறு வரும் வரையும் நீர், முதிர் வயறு வரும் வரையும் சுவாமி நீர் கை விடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பரம தகப்பனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் யாவும் சுவாமி உம்முடைய தழும்புகளாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் எங்கள் சரீரத்தை தூய்மைப்படுத்துங்கப்பா, எங்கள் சரீர பலவீனங்களை தூய்மைப்படுத்துங்கப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திரி சுவிகாரத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. தேவனே, இந்த செய்திகளை எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வடுக்களை நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. மனுஷரோ முகத்தை பார்க்கின்றான், ஆனால் தேவனோ அவன் இருதயத்தில் இருக்கும் எல்லாவித விசாலங்களையும் அறிகிற தேவன், ஆராய்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. பிதாவே, ஒவ்வொருதரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்திற்குள் மரிப்பதை நீர் விரும்புவதில்லை சுவாமி. ஒரு பாவியாவது மனம் திரும்ப மாட்டானா என்று ஏக்கங்களோடும் தவிப்புகளோடும் எங்கள் முகத்தை நீர் பார்த்த வண்ணம் இருக்கின்றீங்க தகப்பனே. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும், எங்கள் துக்கங்களை மன்னியும். எங்களுக்கு நீர் பரம வைத்தியராகவும் எங்களுக்கு பரம தந்தையாகவும் தாயாகவும் எங்களுக்கு நீர் கூடவாக நிழலாக எங்களுக்கு கூடவாக இரும் தகப்பனே. தேவனே, எங்கள் ஒவ்வொருவருடைய நாமம் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு போதும் அதிலிருந்து எங்களை எடுத்து போடாதேங்கள். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்குகந்த பிள்ளைகளாக மிகுந்த கனிகளை கொடுத்து உம்முடைய ராட்சியத்துக்கேற்ற பிள்ளைகளாக கட்டி எழுப்ப இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருத்தர்களையும் இந்த இணைப்பை நடாத்தும் அந்த தந்தையாரை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவனே, அந்த தந்தையாரை எனக்கு இணைத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா, நன்றி. இன்று வரைக்கும் எனக்கு யாரென்று தெரியாவிட்டாலும் அவர் வார்த்தைகளை நம்பி ஆண்டவரே இன்றும் என்னோடு அன்போடு ஆதரவோடு சுவாமி உறவாடி கொண்டிருக்கும் இந்த தந்தைக்கு பலனையும் தைரியத்தையும் கொடும். மென்மேலும் ஆண்டவரே இதை மென்மேலும் நடாத்தி செல்லும் பலனை நீ கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசப்பா, இந்த நேரத்திலும் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த நேரம் கிடைக்காமல் எத்தனையோ பிள்ளைகள் வேதனைகளோடு இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. உங்களை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் துக்கங்களை விசாரிக்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. கடைசி முடிவு பரியந்தம் நாங்கள் ஒவ்வொருதரும் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்பொழுதும் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்க எங்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பம் குடும்பமாக, பிள்ளைகள் பிள்ளைகளாக எல்லாரையும் நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிச்சு சுகம்பலத்தோடு ஆண்டவரே எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருக்க இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்தவர் ஸ்ரீ சாந்தராஜா சுஜாதா ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் நிக்சன், அதற்கு பிறகு சிஸ்டர் கிருஷ்ணா அழைத்து தேவ செய்து கரம் செல்ல போறோம்.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல இருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி ஐயா. அப்பா, உங்களோட பிரசன்னத்தை நாங்க உணரக்கூடியதாக இந்த காலை நேரம். அப்பா, சீனாய் மலையில இருந்து அந்த அபிஷேகத்தை அனுப்பினவரே, இப்பொழுது மங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவிய ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு மேல அனுப்பி இப்பொழுது உங்களோட பிரசன்னத்தை நாங்க காணக்கூடியதாக எங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா நேற்று மன்று மாறாதவரே, இன்று மாண்டவரே, உங்களுடைய அன்பினால நிறுத்தி இன்று வரை காத்து வந்த கிரிபேலுக்கு நன்றி. இந்த காலை நேர இந்த அபிஷேக கூட்டத்தில் ஆண்டவரே, உங்களோட அபிஷேகத்தை எங்களுக்கு காண்பித்து எங்களை அப்பா தொற்று எங்களை ஆசீர்வதிக்கிற கிரிபேலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்த கத்தரே, வாக்கு மாறாத உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுகிறீர் ஊற்றுகிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே ஆவியுடன் உண்மையுடன் தொழுந்து கொள்வதற்கு மைந்திரன் ஐயா ஆண்டவரே அப்பா உங்களோட கிருபையினால முடிசூட்டி அப்பா இரவும் பகலும் நேரம் பார்க்காத நேரங்களிலும் ஆண்டவரே அப்பா அவர்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த ஊழியத்தை தரிசனத்தை கொடுத்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஊழியத்துல அப்பா நீங்க நோக்கி அப்பா பேர் சொல்லி அழைத்த உங்களுடைய அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நன்றி சாமி ஆமேன். ஏசாயா 44:21 கூறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென் அப்பா. இன்று மற்றும் மறக்கப்படாமைக்கு இந்த ஊழியத்தை நடத்தி வர்ற கரம் உங்களோட கரம் ஒருபோதும் குறைந்து போகவில்லை, குறையப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. இப்பொழுது ஆண்டவரே அந்த சகோதரன் நெஞ்சு வழியில, அந்த இந்திராணி அவருடைய கணவன் ஆண்டவரே நெஞ்சு வழியில ஆண்டவரே அப்பா என்ன முச்சடிக்க முடியாமல் இருக்கிற நிலவரத்தை எனக்கு உணரக்கூடியதா இருந்தது. மரண பள்ள தாக்கில் நான் நடந்தேன். அப்பொழுது அப்பா நீங்க என்ன தூக்கி எடுத்தீர அப்பா. மூச்சு கொடுக்கிறவர் நீரையா அப்பா. அந்த சகோதரனை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. என்ன தடைகள் என்ன எந்த விதமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அப்பா அவர்களை இன்பு நாங்கள் ஜொப்பிக்கும் பொழுது உங்களோட வல்லமையை அவர் ஹாஸ்பிட்டலையோ எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட கரத்தை நீட்டி அவரை தொட்டும்படியாக ஜபிக்கிறேன். அடுத்த கிழமை வந்து சாட்சியாக உங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்த தந்த அந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி அந்த சகோதரனை எத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவரது உங்களோட தலும்புகளால் எங்களை குணமாக்கின தகப்பனே, அந்த மரணப்பள்ள தாக்கில் நின்று அந்த சகோதரர் தவிக்கும் பொழுது ஐயா ஒரு புதியொரு உயிரை கொடுத்து புதிதான உங்களோட பரிசுத்த ஆவியை கொடுத்து அப்பா அவர்களை சுகம் படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி சாமி நன்றி நன்றி நன்றி. அது அவர்களுக்கு ஜபிக்கும்படி சொல்லும் பொழுது அது என் உள்ளத்தில் பட்டது என நான் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கத்தர் இப்பொழுது நானே இந்த சங்கம ஊழியத்தை எனக்கு நடந்த நாட்கள் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரம் கத்தர் எனக்கு அந்த பரிசுத்தமான உள்ளத்தை எனக்கு அனுப்பி எனக்கு உயிரை கொடுத்த தகப்பன் இப்பொழுதும் அந்த சகோதரனுக்கு உங்களோட உயிரை கொடுத்து உங்களோட வல்லமையின் மூலமாக அவரை இயேசுவின் நாமத்தின் மூலம் திருத்தலை ஆக்குறேன். இயேசுவின் நாமத்திலும் கத்தாவே உங்களோட நாமம் இனிதான நாமம். உங்களோட நாமத்தை நாங்கள் ஆவியோடு முயலும் தொழுந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரரையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். பாஸ்டர் வார்த்தையை கொடுக்கும் போற பாஸ்டர் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தின் மூலம் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற உங்களோட கிருபைகளுக்கான நன்றி. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட நாமம் மட்டுமே நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: நித்திய வசித்தத்தை ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி கத்திருந்த சகோதரி ஆசிரியப்பாராக தொடர்ந்து நாங்கள் பாச நிக்ஸ்தான் நினைக்க போறோம். அதற்கு சிஸ்டர் கிருஷ்ணா, அதற்கு பின் நாங்கள் செய்தி கடந்து செல்வோம். பிரஸ்டோர் பாச நிக்சன் பிரஸ்டோர் சிஸ்டர் கிறிஸ்டினா சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலேயே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன், இப்ப நீங்கள் தொடர்ந்து நடத்துங்களா.
3: அப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கன நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாங் கேப் ஆயிட்டு என்னன்னா இந்த ரேடியோ சங்கமம் வானொலியில வந்து ரொம்ப பெரிய ஒரு லாங் கேப். ஆனாலும் கர்த்தர் இணை வச்சதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிக்க போறோம். எல்லாருமே ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இருக்கிறதுல பெரிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when we say thanks, அந்த வார்த்தை நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லும் போது, God is going to give more gifts to us. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை, பெரிய அற்புத அதிசயங்களை, வல்லமைகளை, ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது, நடக்க முடியாதுன்னு நினைக்கிற நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியில கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரேப்பா நாங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம், இயேசுப்பா உம்மை துதிக்க போறோம், உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவன் எங்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா காரியங்களை ஆண்டவரே நீர் அருள் செய்யும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க, எல்லாருடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா

0: அப்பா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவரா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் ஒரு ஒரு சின்ன இடத்துல கூட அவர் எங்கேயும் தீமை செய்யல, தீமையை பேசல, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கைகளை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நன்மை செய்கிறவராக கர்த்தர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் சரி செய்கிறார், எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நினைவில் வைத்து அதுக்கான காரியங்களை நிவர்த்தி செய்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் புறம்பே தள்ளி விடுகிற தேவன் அல்ல. இதோ இந்த குழுவில் இணைந்திருக்கிற, இந்த சங்கமம் வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு தேவ மனிதர்களையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதை எடுத்து நடத்துகிற லெஸ்லி பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஊழியம் பல மடங்கு பல்கி பெருக போகிறது. இதில் இருந்து அநேக ஜீவ விருட்சங்கள் உருவாக போகிறது. இதில் இருக்கக்கூடிய கனிகளை அநேகர் ருசி பார்க்க போகிறார்கள். என் தேவனுடைய வார்த்தைகள் இடைவிடாத 24 மணி நேரங்களும் இந்த ரேடியோ ஊடாக அநேக இடங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். அவருடைய வார்த்தை அது சுகமளிக்கிறதாக இருக்கிறது, அது ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை, இந்த செய்கிற பிரதரை, இந்த குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏந்தவரே அப்பா, நீர் அவர்களை நடத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே பெரிய ஊழியங்களை செய்ய, ஒரு எழுப்புதலை உருவாக்க இந்த தேவன் கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு சின்ன சாட்சி அப்படியே சொல்றேன். என்னுடைய மனைவி இதுல இணைந்திருக்கிறாங்க. நான் இந்திய தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆகிறது. ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்தின ஒவ்வொரு விதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அநேக முறை நம்முடைய காணொலியில பிரசங்கமா பேசியிருக்கேன், சாட்சியை சொல்லியிருக்கேன். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய காரியங்களை அவர் அறிந்தவராக எனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க ஒரு சின்ன ஒரு ஜபம் பண்ணுவாங்க இந்த ஊழியத்துக்காக. அந்த ஜபத்தை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே பிரதர் கையில ஒப்பு
1: கொடுத்துருக்கேன். முதல் தடவையாக கடந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தவிர அதற்குள் உங்களுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்க. கோஹே,
2: நாங்கள் எல்லாரும் தவுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரங்களை வழிநடத்த வேண்டும்படியாக, தவுடைய ஆவியான ஒருவரை எங்களுக்குள்ளாக அசைவாட வேண்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டுமே எங்களுக்குள்ளே கிரியை செய்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியாக, கிருபையோடங்களை நேசிக்கிறவங்க நல்ல தந்தையே, உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை துதிக்கிறேன் அப்பா. எங்களை நீங்க நடத்துகிறது உங்களுடைய கிருபை, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அதிருப்பதும் உங்களுடைய கிருபை, அதற்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவரே இந்த வேர்டை உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பல தேசங்களிலே இருந்து, பல இடங்களிலே இருந்து உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறேன் தகப்பனே. அப்பா கெட்டாவே, என்ன தேவைகளுக்காக சுவாமி ஆண்டவரே நாங்கள் இணைந்திருக்கிறோமோ ஆண்டவரே, நீங்க அறிந்த தேவன், எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிற கிருபைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தடையில்லாதபடி இந்த ஊழியங்கள் நடக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே. உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கலைகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய சுவிசேஷத்தை, உங்களுடைய அன்பை ஆண்டவரே உலகத்தின் கடைசி பரியந்தம் கொண்டு போய் சேர்க்க பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். தடைகளை கொண்டு வருகிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அந்த அதிகாரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் முறியடிக்கிறேன். தடைகளை ஆண்டவரே கொண்டு வருகிற சாத்தானின் வல்லமைகளை பிள்ளைகளை தடுத்து போடாதபடி என் தேவன் பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மேகஸ்தம்பமாய் அவர்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். தேச எல்லை எங்கிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஊழியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எந்த தேவைக்காக எந்த முகாந்திரத்துக்காக பிள்ளைகளை நீங்க அழைத்தீங்களோ கர்த்தாவே, அந்த ஊழியங்களை ஆண்டவரே நீங்க நடத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். மாம்சம் அல்ல கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய மாம்சம் அல்ல, உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இடைபட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவருடைய துணையோடு தகப்பனே, நாங்கள் உலகம் எங்கிலும் ஆண்டவரே சுவிசேஷகர்களாய் கடந்து போக ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த செபத்திலே அநேகம் பிள்ளைகளை அழைத்து வாருங்க, அநேக ஊழியர்களை அழைத்து வாருங்க, அநேக சுவிசேஷர்களை அழைத்து வாருங்க. ஆண்டவரே நீங்க அழைத்து வருகிற கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே பொறுப்பா இருக்கிற இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அவருடைய அப்பா தேவைகளை தரிசனங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, நீங்க கொடுத்த தரிசனத்துக்காய் ஓடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே நீங்க கொடுக்கிற தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அப்பா பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே நடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுக்காக நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே நீங்களே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, வியாதி துன்பங்கள் வேதனைகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் எல்லாரோடும் கூட இருங்க. ஊழிய பாதையில எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. உடைய ரத்த கோட்டைக்குள்ள மட்டும் எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென். இதுவரை நேரம் சிஸ்டர் கிருஷ்ணா நிக்சன் ஜெபித்தார். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின் சுவிசேஷர் வாணரியா முடிவு ஜெபத்தை எழுப்பா என்று இப்பொழுது நாங்கள் செய்தி கொடுப்பவர் ஜெர்மனி, முடிவு ஜோம் எடுப்பவரும் ஜெர்மனி. ஆமே இன்றைய நாள் சிஸ்டர் அகலியா, இவர் ஜெர்மன் நாட்டிலே ஊழியம் செய்வது சகோதரி, சகோதரி நான்காருமே இப்பொழுது சங்கம வானொலியிலே புதிய ஆராதனை அபிஷேக தேர்வு செய்து கொடுக்க வந்திருக்கிறார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அவர் அழைப்போம். பிரசோ சிஸ்டர் அகலியா. ஜெர்மனிலே 2:30 அதிமான குரலே வந்திருக்கிறேன். இப்போது ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், செய்தியை தொடருங்க.
3: ஆமே. நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பொழுதிலும் ஆண்டவரே இந்த வார்த்தை பகுதி உங்களுடைய தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உபவாச நாட்டிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் வார்த்தையின் ஆவியான முதல் ஆவியின் ஜீவனம் உள்ள வார்த்தை ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு இருதயங்களிலும் விழுந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளை ஆவியை நீங்க பலப்படுத்தி திடப்படுத்த வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நான் சுயமாக பேசாமல் உமது வார்த்தையை வைத்து போதிக்கவும் அதுக்குள்ள ஆண்டவரே வெளிப்பாடுகளை கொண்டு வரவும் தேவரையே நீங்க கிருபை பாராட்ட வேணுமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே சகலவற்றை முதல் சமத்திலே ஒப்பு கொடுத்து என்னை முதல் சிலுவையில் மறைத்து உங்களை மாத்திரமே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன். நன்றி. இன்றைய தினத்திலும் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இன்னைக்கு உபவாச நாளா இருக்கிறபடியா இந்த நாள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பகுதி, ஒரு ஆழமான ஒரு பகுதிக்குள்ள கடந்து செல்ல போகிறேன். சோ நீதிமொழிகள் 23:15 இது வந்து ஞானத்தை குறித்த பகுதி. இன்றைய நாள்ல தேவன் எங்களோடு இடைப்படுற பரிசுத்த ஆவியான எங்களோடு இடைப்படுற பகுதி தேவனின் ஞானம். ஞானம் இல்லாம நாங்கள் பரலோகத்துக்குரிய ஞானம் உலகத்துக்குரிய ஞானம் வாழ்க்கையில ரெண்டு ஞானம் இருக்குது. இந்த ரெண்டு ஞானத்துல நாங்கள் பரலோகத்துக்குரிய ஞானம் என்றால் என்ன, உலகத்துக்குரிய ஞானம், இதுல இருந்து நாங்கள் பரலோகத்துக்கு கடந்து செல்ல வேணும், அந்த ஞானத்துல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஜெயம் கொள்ள வேணும் என்று சொன்னா நாங்கள் எப்படிப்பட்டவளாக நாங்கள் மாற வேணும், இதில் நான் உட்பட இதுல நான் உட்பட இதில் எதை நான் என்னை சீர்படுத்திக் கொள்ள வேணும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறையுமே எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். நன்றி ஸ்தோத்திரம். சோ நீதிமொழிகள் 23:15 பாத்தீங்கன்னு சொன்னா, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாகவும் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் என்று இயேசு கூறுகிறார். உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகளும். நானும் நீங்களும் தேவ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ உடைவுகள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் தேவனை மாத்திரமே நாங்கள் பார்த்து ஓடி இம்மட்டுமா நானும் நீங்களும் வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நானும் நீங்களும் வந்து நிற்கிறோம். சோ நாம் உலகத்துல வாழ்றதுக்கு ஞானம் தேவை. முதலாவது ரட்சிக்கப்பட்டு இருக்க வேணும் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு ஞானம் தேவை. என் கர்த்தருக்கு பயப்படுத்தலாம் ஞானம் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டு இருக்கவே ஞானம் தேவை. நம்பர் 2, பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்கு ஞானம் தேவை. 3, பரலோகத்தை சுதந்திரிக்க ஞானம் தேவை. குறிப்பிடப்பவர்களுக்காக நான் நிதானமா சொல்லிக் கொண்டு போகிறேன். ஸ்தோத்ரா. சோ பாருங்க, நீதிமொழிகள் 2:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இருந்து ஞானமும் புத்தியும் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிற உங்களுக்கு தெரியும். ஆவியின் கனிகள் தாழ்மை. தாழ்மை இருந்தால் கிருபை பெருகும். ஆவியில மீட்டுமை கொண்டார் தேவன், அதை எதிர்க்கிற தேவனாயிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப உள்ளான மனிதரில் நாங்கள் தாழ்மை வந்து ஒரு மனுஷனுக்கு கிருபையை அதிகரிச்சு கொண்டே போவோம். ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், அப்ப நாங்க வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதை காதால கேட்டுட்டு கையால விடாத வண்ணம், நாங்க செய்கையில் அதை கொண்டு வராத, நாங்க விட்டு விடாத வண்ணம், அதை நாங்கள் நாளுக்கு நாள் அனுதினமும் கேட்கிற வார்த்தை. என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைந்திருந்து என்னுடைய ஆத்மா வார்த்தையினால் உயிர் பெற்று என்னுடைய மறுத்த பகுதிகள் கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமையால அது உயிர் படையும் போது அங்க என்ன நடக்கும் சொன்னா, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல இருதயத்துல விழுந்த விழுதுகளாக 30, 60, 100 நல்ல இருதயத்துக்கு ஏற்ற அந்த கனிகளை கொடுக்கத்தக்க இருதயமாக அது மாற்றப்படும். பாருங்க, ஆவியின் கனிகள் வந்து உள்ளான ஆவியின் கனிகள் வந்து ஒரு மனுஷனுக்கு உள்ள இருந்துதான் வாரது. ஆவியில நாங்கள் பலப்பட்டு நாங்கள் தேவ ஆவியில நிறையும் பொழுது மாம்சக்கிரிகள் உடைக்கப்பட்டு நாங்கள் தேவ ஆவியில பலன் கொள்ற பாத்திரங்களாக மாறுகிறோம். தேவ ஆவியில பலன் கொள்ளும் போது அந்த ஆவியின் கனிகள் வந்து வெளியில ஆவியின் வரங்களாக அது வெளிப்படும். வரங்கள் செயல்படுறது வெளியில. அப்ப இது எல்லாத்துக்குமே ஆதாரம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் பயமே ஞானம். அப்ப ரெண்டு விஷயத்த சாத்தான் ரொம்ப தந்திரமானவன், நல்லா புலகி கொள்ளுங்க. விசுவாசம் பெரிய தந்திரம். ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தரிசன நிறைவேற அவன் விடவே மாட்டான். பெரிய ஒரு பாயிண்ட், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆக்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்கலாம், உங்களுக்கே தெரியும் எல்லா இடங்களும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தரிசன நிறைவேற அவன் விடவே மாட்டான். நம்பர் 2, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க விடவே மாட்டான். உங்களுக்கே தெரியும், எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கர்த்தருக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் முடிவு பாருங்க, பேதுருமாறே நாங்கள் என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு மறுதளிக்க மாட்டோம் என்று எத்தனையோ பேர் நான் காண்பட என்னுடைய வாழ்க்கையில காண்டிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆக்கள் இருக்க இடமே எனக்கு தெரியல, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஊழியத்துல. சோ அப்ப இதுக்குள்ள என்ன காரணம்னா, ஞானம். தேவன் சொல்ற பலத்தினாலும் மேல பராக்கிரத்தினால தேவ ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவ ஆவிதானங்க தேவ ஞானம். நாங்கள் வந்து கிருபையினால் நானும் நீங்களும் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு கிருபையினால் சத்தியத்தின் ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு மீட்பு நாளுக்கன்று எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த முத்திரையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் போது அவர் ஞானத்தின் ஆவியானவர் தான் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் ஞானத்தின் ஆவியால நானும் நீங்களும் இருக்கும் போது எங்களுடைய மாமிசம் நாங்கள் அழிக்கப்பட்டாதான் ஆவியானவர் எங்களுக்குள்ளேருந்து கிரியைகளை செய்ய முடியும். மாமிசம் அழிக்கப்படாமல் ஒரு நாளும் ஆவியானவர் எங்களுக்குள்ளேருந்து கிரியைகளை செய்ய முடியாது. இதானுங்க பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு. ஆனா இது சாத்தானுக்கு தெரிஞ்சபடியாத்தான் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க, சாத்தான் பேசாம இருப்பான். எப்போ ஒரு மனுஷன் அபிஷேகம் உலகத்துக்கு வெளிப்படுவதோ அன்றைக்கு அவன் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவனை நோக்கி அவன கண்கள் இருக்கும். எப்படி இவன் அபிஷேகத்தை நாம் திருடலாம்? ஆனா அவன் ஊழியம் செய்வினான், துதி செய்யலாம், வார்த்தை கொடுக்க எல்லாம் செய்யலாம். ஆனா அவைக்கு தெரியாது தங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இதான் உண்மை சவுல போல. ஆனா இதுல என்ன காரியம் இன்றைய நாள்ல கர்த்தர் எங்களோட இந்த உபவாச நாள்ல இருதயங்கள ஆழங்கள்ல கர்த்தருடைய பிதாவின் சித்தம் திட்டம் அவட்ட இறுதிய ஒழிப்பேன் சொன்னா, என்னுடைய மகன் ஞானத்தால நிரப்பப்பட வேணும். ஞானம், ஞானம், ஞானம். ரெண்டு வகையான ஞானங்கள் உங்களுக்கு தின சொல்லி போட்டேன். உலக பிரகாரம் ஞானம் இருக்குது, தேவன் தர்ற ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இருக்குது. வாழ்க்கையில நாங்கள் முன்னோர வேணும், நாங்க ஒரு காரியத்தை திடம்பட செய்யணும்னா எங்களுக்கு ஞானம் தேவை. நாங்க வேறு இடத்துல போறோம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் டைம் வாங்க, அதுல இருந்து நாங்கள் இப்ப இந்த எங்களோட வேலையை வந்து நாங்க பெர்மனென்ட் ஆக்கணும்னு சொன்னா நாங்க நல்ல வேலை செய்யறது அவங்க பெர்மனென்ட் ஆக்குவாங்க. அப்படித்தான் படிப்பும், அப்படித்தான் கார் லைசன்ஸ். வாழ்க்கையில எத்தனையோ விதமான காரியங்களுக்கு நாங்கள் முன்னேறதுக்கு. சோ எல்லாத்துக்கும் ஞானம் தேவை. ரெண்டாவது வந்து பாருங்க, உலக பிரஞானம் ரெண்டாவது வந்து ஜனங்களை விசாரிக்கிற நியாயம், ஞானம் ஜனங்களை விசாரிக்கிற ஞானம். இதுக்கு வந்து உதாரணமா சொல்லி போனா பாருங்க, ஒன்று ராஜாக்கள் 3, 5, 7, 9 எல்லாம் இருக்கு. நீங்க வாசிக்க வேணா, எனக்கு டைம் அரமணத்ததுக்கும் நான் முடிக்க வேணும்ன்றபடியா எனக்கு தந்த டைமுக்குள்ள சுருக்கமா சொல்லி கொண்டு போகிறேன் பாருங்க. அதுல அவன் சொன்ன சாலமோன் கர்த்தருடன், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்ன என்பதை வரை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா. அப்ப நாங்க ஞானத்தை தேவன்ட்டா ஒவ்வொரு நாளும், ஏசப்பா இந்த பிரச்சனை நான் கடந்து போக எனக்கு ஒரு காரியம் செய்யுங்க, வேறிடத்துல ஒரு பிரச்சனை, எனக்கு பிள்ளையெல்லாம் ஒரு பிரச்சனை, அல்லது இந்த குடும்பம் ஏதோ ஒரு நறுக்கம், ஒரு பாடுகள் வரும்பொழுது கடந்து போறதுக்கு நாங்க ஜேசப்பட்ட ஞானம் கேட்டு அவருக்குள்ள நாங்கள் ஜபிக்கும் பொழுது நிச்சயமா அவர் என்ன செய்வார், எங்கள் மீது தன் கண்ணை வைத்து அவருங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவருங்களை கரம் பிடித்து வழிநடத்த நல்ல ஒரு தகப்பனாக அவருங்கள் மத்தியில இருக்கிறவர் இஷ்டவேலன் தேவன் நம் நவி உலாவிக்கொண்டு இருக்கிறார். சோ ஆனா இதே மாதிரி பாருங்க, திருப்பி ஜேசப்பா சொல்றார் சாலமோக்கு, உன் வார்த்தைக்காக நான் இதை செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லி நியாயம் விசாரிக்கிற ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். இது பரலோக ஞானம் இல்லை என்று சொன்னா பாருங்க, என்று சொன்னா ஒன்று ராஜாக்கள் மூன்று ஒன்று மூணுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என்று சொல்ல, அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் தூபம் காட்டினபடியா இது ரட்சிப்பு கேட்ட ஞானம் இல்லை. சாலோமோனுக்கு கொடுத்தது வந்து ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்த தேவன், ஐஸ்வர்யத்தை கொடுத்த, சம்பத்தை கொடுத்த, ஜனங்களை நியாயம் விசாரத்துக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அவனுக்கு கிடைச்சது ரட்சிப்பு கேட்ட ஞானம் இல்லை. நீதிமொழிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மோசைய பாத்தீங்க, இதுல இஷ்டவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளை இட்டபடியே பாருங்க, யோசுவாக்கு மேல மோசை கை வைக்கும் போது யோசுவா ஞானத்தின் ஆவியால நிரப்பப்படுறான். அவன் என்ன செய்யறான் சொன்னா, மோசைக்கு எப்படி ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களோ அதே மாதிரி யோசுவாக்கும் வந்து ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்ப ஆனா அது என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னா, யோசுவாக்கும் சாலமோனுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், யோசுவா 1:5 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்ற யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை பார்த்து கூறு, அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்குரிய ஞானம் என்று சொன்னா என்னன்னு சொன்னா, அவன் என்ன காரியம் செய்தாலும், அவன் வேலைக்கு போனான, அவன் எந்த நாட்டுக்கு போய் வந்தான, அவன் என்ன நெருக்கம் பாடுகள் மத்தியில் அவன் பாய்ந்தாலும், அவனுடைய கிரியைகள் அவனுக்குள்ள அபிஷேகம் வந்து நாங்க ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகத்தை நாங்க பார்க்க முடியாது, ஆனா அவனுடைய கிரியைகள் இருந்து நாங்க உணர்ந்து கொள்ள முடியும், கனிகள் இருந்து நாங்க உணர்ந்து கொள்ள முடியும். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்ப யோசுவாடா வந்து தேவனுடைய கரம் கூட இருந்துச்சு, அவன் போகிற இடம் பார் இடம் எல்லாம் மோசையோடு இருந்தது போல இயேசு கர்த்தரும் அவரோடு இருந்தார். அப்ப நாங்களும் என்ன செய்யணும் என்று சொன்னா, கர்த்தர் நம்மோடு எப்பவும் இருக்க வேணும், கர்த்தர் எங்களோட எப்பவும் இருக்க வேணும் என்று சொன்னா நாங்க ஞானத்தை காத்து கொள்ள வேணும் என்று சொன்னா, கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும் என்று நீதிமொழிகள் வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்ப பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அவரே ஞானத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்த போது, நாங்க ஜீவனுள்ள தேவனை கிறிஸ்துவை நானும் நீங்களும் எங்களுடைய சரீரத்துல சுமந்து செல்கிற பாத்திரமாக இருக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் ஞானத்தை காக்குறதாக இருக்க வேணும். யேசப்பா சொல்றார் பாருங்க, மத்தவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்ற சீசரை பார்த்து சொல்ற, நான் உங்களை வினாவுள்ள மனிதர்களிடத்திலே நான் உங்களை அனுப்புகிறேன் ஒரு வசனம் பெறுகிறது பாருங்க. சர்ப்ப ஆவிக்குரிய பகுத்தறிவு வரம் தேவை. ஆவிகளை அறிய, அதாவது ஆவிகளை பகுத்தறிவு வரம் இல்லாமல் நானும் நீங்களும் இந்திய நாட்கள்ல ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி விழுந்து விடுவோம். நான் சென்ற நாடு எடுக்கும் போது இந்த இடத்துல எடுத்தான், ஆவியில பலன் கொள்ளுங்கள். இன்றைக்கு அதுக்கும் பார்க்க கீழே ஒரு அத்திவாரமா எடுக்கிற ஞானம் வார்த்தை ஆகிய கண்மலை மீது கட்டப்படுற பாத்திரமா நானும் நீங்களும் இருக்கிறபடியால் நாங்கள் தேவ ஆவிய நிரப்பப்பட வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ ஆவிய சுமந்து செல்ல நானும் நீங்களும் வேதம் சொல்லுகிறது, ஞானம் வீட்டை கட்டும். கர்த்தர் வீட்டை கட்டாவிடில் கற்றவன் விருதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா கேட்கிறேன். சோ அப்ப ஞானம் தான் வீட்டை, ஞானமானது வீட்டை கட்டி அது விவேகத்தால் நிறுத்தப்படும் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. அப்ப ஞானமும் புத்தியும் அறிவும் கத்தருக்குள்ளான் இருக்குது. அப்ப ஆவியர் எங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், ஞானம் புத்தி அறிவாக அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோமா, விட்டு கொடுக்கிறோமா? இந்த இடத்துல நாங்கள் அவர் அசட்ட செய்திருக்கிறோம், எந்த இடத்துல நாங்கள் குறைவு பட்டிருக்கோம் என்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, சாலோமோனுக்கு கொடுத்த ஞானம் வந்து ஒரு சூப்பரான ஞானம், அவன் நியாயம் விசாரிக்கிற ஞானம். ஆனா அவன் அந்நிய தேவர்களுக்கு அவன் தூபம் காட்டினான். சோ ஆனா யோசுவாக்கு கொடுக்கிற ஞானம் பரலோக ஞானம் இருக்குது. அவனுக்குள்ள உலக அவன் அவன் சத்தேவ ஜனங்களை யோசுவாவும் நியாயம் விசாரிக்கிறான், காணலுக்குள்ள கொண்டு போறான் இல்லையா கேட்கிறான். சோ தேவனுடைய கட்டளைகளை அவன் கை கொள்ற பாத்திரமாக இருக்கிறான் யோசுவா. சோ அப்ப நானும் நீங்கள் இன்றைக்கு ஊழியம் சார், நானும் நீங்களும் உலகத்துல வாழ்றபடியா நாங்க வேலைக்கு போத்தான் வேணும். எங்களுடைய அன்றாட காரியங்களை பார்க்கத்தான் வேணும். எங்களோட நாங்கள் போற இடங்கள் வேலிடத்துக்குள்ள சர்ப்ப வினா உள்ள மனிதர்கள் இருக்கலாம். ஊழிய பாதையில ஐயோ நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு எதிராக முன்னுக்கு கொண்ட கதைச்சிட்டு பின்னு கொண்ட கதைச்சு எங்களை காலை தடக்கி விடலாம். ஜாக்கிரத ஜாக்கிரத, நம்பி நம்புற மாதிரி நடங்க, நம்பி நடக்காதேங்க. இதைத்தான் நான் சொல்றது என்று சொன்னா, இயேசு இந்த கந்த இந்த உலகத்தை நல்ல ஒருவன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை மாத்திரம்தான் நான் நம்புறேன். தேவனம்மா எல்லாரோடையும் நான் பழகுவேன், எல்லாரோடையும் கதைப்பேன். எனக்கு பிரச்சனை என்னான், எனக்கு துரோகம் செய்தாக்கள் கூட நான் மன்னிப்பேன். கத்தர் அறிவார். மதிக்கிறதே கிடையாது. அது அது அவருடைய எல்லாத்துக்கும் போய் அவன் புத்தியா காரியத்தை நடப்பிச்சு கொண்டே வாரான். சோ அதால என்ன சொல்றார், யுத்தர்களுக்கு மேல் அதிகாரியாக தாவித வந்து சவுல் வைக்கிறான். பாருங்க, புத்திசாலியா இருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க, இவ்வளவு காரியம் இந்த உலக ஞானத்துக்கு கொடுக்கப்படுது. ஆனா பரலோக ஞானம் என்னன்னு சொன்னா, அது வந்து ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமாக தேவன் ஒரு தாவிதோட கூட இருந்தபடியாத்தான் சொல்றேன். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவிதை குறிச்சு ஏசப்பாவே சொல்ற. பாருங்க, ஜாத்ராவை 31:2 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மோசேன நம் கூரன் குமாரனாக பெசலியரை குறிச்சு சொல்றான் ஏசப்பா. அவன் வினோதமான வேலைகளை யோசிச்சு செய்வான், ரத்னத்துல முத்திரையை வெட்டுவான், மரத்துல சித்திர வேலை செய்வான். சகல வேலைகளை அவன் நீங்கள நிக்கிறார்கள், ஐடில வேலை செய்யலாம், நல்ல இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பெரிய பெரிய என்ன சொல்றது, பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துல ஒரு பெரிய தலைவர்களா இருக்கலாம், தலைவிய பெரிய பொசல் நீங்க இருக்கலாம் கேட்கிறேன். ஆனா அது தேவன் தருகிற ஒரு ஞானம், அது தேவன் தருகிற ஒரு ஞானம். அதுக்கு அவர் என்ன சொல்றான்னு சொன்னார், பாருங்க, The wisdom of administration என்று வேதம் சொல்றாரு. Wisdom of administration, wisdom of இன்டெலிஜென்ட், அது கத்தரால வருகிறது. என்ன, கத்தருடைய கண்கள் ஞானத்தை காக்குற கண்களாக இருக்குதுன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்ப பாருங்க, நானும் நீங்களும் கத்தர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலைகளை செய்தாலும் நாங்கள் கடந்து போனாலும் தேவனுடைய ஞானம் எங்களுக்கு கட்டாயம் தேவை என்று சொன்னா, நாங்கள் எங்க போனாலும், நாங்கள் வேலையிடத்துல போனாலும், எவ்வளவு உயர்ந்த படிப்புகள் படித்து எவ்வளவு ஒரு அதிகாரிகள் மத்தியில நாங்கள் வேலை செய்தாலும் கத்தருக்கு பயப்படுற பயம் எனக்கும் உங்களுக்கும் நிறையவே தேவை என்று சொல்லி இயேசப்பா எங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, அதான் என்னன்னு சொன்னா, ரட்சிப்பு கேட்ட ஞானம் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வார்த்தையில பேசுறத நானும் நீங்களும் முடிவு பரியந்தம் ரட்சிப்பு நிலை நாங்க நிக்க வேணும், அதாவது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு இடையே நாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கேன்னு உங்களுக்கு வாழ்க்கை முடியல. அப்ப முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா இவ்வளவு உபத்திரம் இனி வேற நாட்கள்ல வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரலாம் வராம இருக்கலாம், ஆனா எல்லாரும் சொல்றாங்க இன்னும் அதிகமான உபத்திரம் வரும் தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ அப்ப இதெல்லாத்தையும் நாங்க கடந்து செல்ல வேணும்னு சொன்னா ரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானம் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமா இந்த இடத்துல அது முன்னாடி உபவாச நாட்கள்ல கத்தர் சொன்ன ஹிருதயத்தை நினைவுகளால் வாய் பேசும். நாங்க ஒரு வார்த்தை கதைக்கும் போது அது மற்றவர்கள் ஹிருதயத்தை உடைக்குதா அல்லது அது தேய்ச்சுதா நாங்கள் கவனித்துக் கொள்ள வேணும் கேட்கிறேன். நாங்க எப்பவும் மற்றவர்களை வந்து விழா வைக்கிற மாதிரி கதைக்க கூடாது. இப்ப நான் அவன் சொன்ன சிஸ்டர் நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன் என்று சொன்னா நாங்க சொல்லக்கூடாது நீங்கள் எவ்வளவு பேர் செய்து விழுந்துட்டினம் சக்சஸ் இல்லாம போயிடுச்சுனா நீங்களும் எனக்கு அதுல சொல்லக்கூடாங்க. ஏசப்ப நீங்க ஜபிங்க, ஜபிச்சு ஏசப்பா என்ன சொல்றாரு செய்யுங்க. ஏன்னா அது கத்தருடைய காரியம், நாங்க கத்தரிட்ட சில விஷயத்த கொடுத்தோடும் கேட்கிறேன். அப்ப முடிய பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் அறிவு என்பவர்கள் பொக்கிஷமாக அடங்கி இருக்குதுன்னு சொல்லி கொலேசியர் 2:3 சொல்றது. கிறிஸ்துவுக்குள்ள ஞானமும் பொக்கிஷமும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ஞானத்தை சுமந்து செல்ல நாங்கள் எங்களுக்குள்ள அவர் இருக்கிற எங்கட சரீரமே தேவாலயமா இருக்கப்படும் போது நாங்கள் தேவ ஆவியால நாங்கள் பலப்பட்டு திடப்பட்டு நாங்களுடைய காரியமா நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்களுக்குள்ள இருந்து அவர் பேச வேணும். அதாவது சொன்னா ஞானம் உன் இருதயத்துல பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாக்கு இன்பமாக இருக்கும் போது நல் யோசனை உன்னை பாதுகாக்கும். நாங்கள் மட்டாக்குல தள்ளிவிட மாட்டோம், நிச்சயமா நல் யோசனை எங்களை பாதுகாக்கும், புத்தி வந்த எங்களை பாதுகாக்கும். வேதமொழி தெரியும், நீதிமொழிகள் ரெண்டுல கலக்க சொல்றாங்க கேட்கிறேன். ஆனா பாருங்க கர்த்தர் நம்பர் நம்பிக்கையா இருந்து நம் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார் என்று வேதம் சொல்றது. நீங்க நிக்கலாம் ஞானம் என்று சொன்னா படிச்சுதான் படிச்சாதான் ஞானம் வரும், நிச்சயமா இல்ல. பாருங்க ஏசப்பா வந்து கலலியால வந்து போதிக்கும் பொழுது அங்க பரிசேய சகோதரர் படிக்காத ஆளே இவர் என்ன இப்படி எல்லாம் எழுத்தெல்லாம் கூட்டி இப்படிக்கெல்லாம் கதைக்கிறான்னு சொல்லி அவரை பற்றி அறிகிறாங்க கேட்கிறாங்க. இவர் படிக்காதவரால் என்ன இப்படி அறிவா கதைக்கிறார், புத்தியா ஞானம் உருவா எப்படி கதைக்கிறான்னு கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்ற சுயமா பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்புடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறார், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லி இயேசு சொல்றான். அந்த இடத்துல கேட்கிறேன், அப்ப நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் பயத்தோடு நடுக்கத்தோடும் எங்களோட சுய மகிமைக்காக நாங்கள் பேசாமல் எங்கள் அனுப்புடைய தேவ சித்தத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லவும் தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நாங்கள் எதுக்காக நாங்கள் தேவனங்களை பிரித்தெடுத்தாரோ அதை நாங்கள் ஆசையாக பற்றி கொண்டு பின்தொடர்ந்து போகவும் இந்த தேவ ஞானம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது உலக ஞானமும் தேவை, தேவ ஞானமும் தேவை, ஆனா ரட்சிப்புக்கேற்ற ஞானம் எனக்கும் உங்களுக்குள்ளுமே இருக்குமானால் அது உலக ஞானம் எங்களுக்குள்ள ஓட்டமச்சிக்கா இருக்கும். என்ன கத்திரங்களுக்கு சொல்லி கொடுப்பார், எங்களுக்குள்ள ஆவிகளை பகுத்துட்ட வரம் இருக்காக, ஒரு ஆளை இந்த அளவோட கதைச்சிட்டு விடு, இந்த ஆளோட சேராத, பிரச்சனை கண்டாந்து சண்டை பிடிச்ச அதுல நிக்காத, தீமையை விட்டு விலத்து, வேடன் கண்ணிகளுக்கு எங்கள் கால்களை தேவன் தூரமாக்குற தேவனாக இருக்கிறார், எந்த குழிக்குள்ள நாங்கள் விழுந்து விடாமல் அவர் எங்களுக்கு கோலும் தடியுமாக எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் இருக்கிறார், ஆவியானவர்களுக்கு அதுக்கு துணை செய்கிறார். சோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த தேவ ஞானத்துலதான் நாங்கள் வளர வளர தேவ ஞானம் அந்த பரத்திலிருந்து வர ஞானத்துக்குள்ள 7 விஷயம் அடங்கும் அது உங்களுக்கு தெரியும். நான் அதுக்குள்ள போகையில அந்த விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற சாந்தம் இணக்கம் எல்லாம் இருக்க இருக்க இந்த தேவ ஞானம் இருக்கிற ஒரு ஆட்களுக்குள்ள கவனிச்சு பாருங்க, தேவ ஆவியால பலப்பட்டு தேவ ஞானம் இருக்கிற ஆட்கள் வந்து யார் தங்களுக்கு துரோகம் சாரும் இந்த மன்னிக்கிற இருதயத்தை தேவன் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். வாயிலா போய் என்ன சொல்ற திருவிருந்துக்கு போய் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டு இப்ப இந்த திருவிருந்து முடிஞ்சோன்னா கதைக்காம இருக்கிறதோ அல்லது மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சு கொண்டு இருக்கிறதோ கிடையாது. ஆனால் உண்மையான மெய்யான மன்னிப்பு வேதம் சொல்லுகிறது நாங்கள் அதாவது விசுவாசம் உள்ளவன் தன் ஜீவன் உள்ள கிரியைகளை வெளிப்படுத்தினார்த்தான் அது விசுவாசம். அது மாதிரி செத்த விசுவாசம் கிரியைகளை வெளிப்படுத்தாது. அது மாதிரி நாங்கள் ஒரு ஆளை மன்னித்தால் அந்த மன்னிப்பதின் கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேணும் கேட்கிறேன். அது மாதிரி தேவ ஞானம் தேவ ஆவியால நாங்கள் நிரப்பப்பட்டா ஞானத்தின் ஆவியால் மோசே வந்து யோசுவாக்கு கை வச்சு ஜிக்கும் போது அவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுறான். யோசிச்சு கற்பனை செய்து பாருங்க, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்படுறான். அதே மாதிரி செபிலியானவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு பலவிகமான வேலைகளை செய்கிறான் கேக்குறான். அப்ப ஞானத்தின் ஆவியினால நானும் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது அது பெரிய காரியங்களை செய்யும். அதாவது எங்களுக்கு சபிக்கிறவர்களை நாங்கள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும். ஞானமுள்ள இருதயத்தை கத்தர் கொடுப்பார். அதாவது பாருங்க, சிலுவைய பாருங்க, அது செங்குத்தா இருக்கு. உங்களுக்கு தெரியும் சிலுவை செங்குத்து. அது ரெண்டு கட்டளைகளை எனக்கு தருது. ஒன்று வந்து நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனசோடும் முழு ஆத்தோடும் கத்தரிடத்துல அன்பு கூறவனும். ரெண்டாவது, நான் எப்படி என்ன நேசிக்கிறனோ மற்றவர்களை நேசிக்கத்தான் அந்த சிலுவைன்ற அடையாளம். இன்னைக்கு நான் தான் தேசப்பாண்டர் ரெண்டு கட்டளை. அந்த கட்டளைகளை நானும் நீங்களும் கத்தருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் சிந்தையாக நானும் நீங்களும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ ஞானம் எங்களுக்கு, ஏன்னா அவர் எங்களுக்கு டீச்சர், பரிசுத்த ஆவியான எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறார், ஆலோசனையா இருக்கிறார், சர்வ ஞானியாக இருக்கிறார். என்ன சொல்றது, ஒரு பிரதான கத்தர் எங்களுக்கு பிரதான ஆசாரியான ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து பயன்படுத்தது. பலமும் இல்ல இடமும் இல்ல, வழி இதுவே என்று சொல்லி ஆவியால் எங்களுக்கு உணர் ஒரு ஆவியானவரா இருக்கிறார். சோ அவர் சர்வ ஞானியாக இருக்கிறபடியார் அவர் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே போவார். சோ அப்ப பாருங்க, நாங்கள் வந்து கத்தரிடத்த நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கணும். நாங்கள் ஆவியானவர்கிட்ட ஒரு ஜெபத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பெரிய உயர்ந்த அதிகாரிகளா இருக்கலாம், நீங்க பெரிய பெரிய சபை வச்சிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் தேவ ஞானம், தேவ ஞானம் இல்லாமல் பரலோகத்துக்கு இருக்க, அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் என்று சொன்னா கத்தருக்கு பயப்படுற பயமும் நடுக்கமும் எங்களுக்குள்ள அண்ணு தினமும் கூடிக்கொண்டே இருக்க வேணும் கேக்குறேன். நாங்கள் 10 to 11 நாங்க வாழ முடியாது, 10 to 11 நாங்க ஊழியம் செய்ய முடியாது. போன முறை எடுத்தேன், போன மாதம் அந்த இடத்துல செய்தி எடுத்தேன், ஆவியில ஜெயம் கொள்ளுதல், ஆவியில பலம் கொள்ளுதல். அதாவது இயேசு வார்த்தையால விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயம் கொண்டது போல நானும் நீங்கள் ஜெயம் கொள்ளணும் முடிச்சு நான் போன மாதம் ஒரு செய்தி இடத்துல எடுத்தேன். அதே மாதிரி இன்றைய நாளை எடுக்கிற பகுதி வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவ தயவை பெற்று தேவ ஞானத்துக்குள்ள ஞானத்தின் ஆவியான எங்களை வழிநடத்த வேணும். அப்பத்தான் அவர் சொல்ல, இந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துக்கு போகாதுன்னு அவர் எங்களுக்குள்ள இருந்து உணர்வை தருவார். அவர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருப்பார். நாங்கள் எங்க போனாலும் அவர் எங்களுக்கு முன்னும் பின்னும் களத்தை நெருக்கி, இது அந்த களத்தை நெருக்கி அவர் எங்களோட இருக்கிறதைங்களுக்கு உணர்த்து வித்து கொண்டே அவர் இருப்பார். சோ நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ள நானும் நீங்களும் பலமாக இருக்கவனும் அச்சுப்பிக்க ஞானம் எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றப்படுவோம் இயேசப்பா விரும்புறார். பாருங்க, அதான் பவுல் சொல்றாரு, பயத்தோடு நடுக்கத்தோடு நான் அச்சுப்புக்காக போராடுகிறேன் என்று சொல்றார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் சபையிலக்கவர் எழுதுறார், பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்புக்காக நான் வேண்டுகிறேன் சொல்லி அவர் பவுல் சொல்றார். அப்ப நானும் நீங்கள் ரட்சிப்பு வந்து அன்றைக்கு எடுத்தோன்னா உடனே வந்துடுவாது. நாங்கள் வாழப்போற வாழ்க்கை எவ்வளவு காலமும் நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ரட்சிப்பு கேட்ட ஞானமாக இருக்கோம். உலகத்தில் இருக்கும் போது நாங்களுக்கு தாளந்துகள் தேவைதான், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேவைதான், நாங்கள் கௌரவமா வாழ வேணும் தான், இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் ஆவிக்குறை கிறிஸ்துவ வாழ வேணும் தான், சாட்சியா வாழ வேணும் தான். ஆனால் பரலோக ஞானம் என்று ஒன்று இருந்து தேவனுக்கேற்ற ஒரு ஞானம் எங்களுக்கு இருந்தால், ரட்சிப்பு கேட்ட ஞானம் இருந்தால் அது சாட்சியாக மாறும், வார்த்தையின் சாட்சி மாறும், ஒரு ஜீவன் உள்ள சாட்சியாக மாறும். ஒரு ஜீவன் உள்ள ஜீவன் தான் வாழ்ந்தவனா போல வாழவனும், ஜீவன் உள்ள ஒரு ஜீவனுள்ள ஜீவியமா பல பேரை மனம் திரும்பவர்களை கொண்டு வரத்தக்க ஒரு சாட்சியா அது மாறும். பாருங்க, அந்த பேதுரு மறுதளிச்சான். ஆனா பேதுருக்குள்ள பெந்தகோஸ்து நாட்களில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்படும் போது அவனுக்குள்ள மனம் திரும்புதலுக்குரிய ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. இன்றைய நாளும் கத்துறதை அவர் அதை வாஞ்சிக்கிறார். அதாவது தன் ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் என்று இயேசப்பா விரும்புகிறார். சோ நாங்கள் முகத்தை பார்ப்போம், ஆனா கத்தரோ இருதயத்தின் ஆழங்களையும் உணர்வுகளையும் அவர் ஆராய்ந்து அழிகிற தேவனாக இருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு ஞானத்தை பெற்று சொல்லிருக்கிறேன், உலகத்து ஞானம் பலத்துக்குரிய ஞானம் என்று ரெண்டு வயதங்களும் சொல்லிக்கொள்வார். இதுல வடிவா கேட்டுக்கொள்ளுங்கோ, பிசாசுக்கு ரொம்ப தந்திரமான அவன் என்ன பண்ண, இந்த ஞானத்தை எப்படி எங்களை விட்டு எடுக்கிறது, ஞானத்தை எப்படி எடுக்கணும் அவன் யோசிப்பான். நான் முடிக்கிறேன், கொண்டு வர போறேன். பாருங்க, காரியம் என்னென்று சொன்னா, எப்ப எங்களுக்குள்ள ஆவிக்குரிய மீட்டு நான் மெசேஜ் நல்லா கொடுத்தேன், நல்லா துதிச்சுனப்பா. இந்த எந்த குரூப்ல 50 பேர் வந்தாங்க, சாட்டி போச்சுது. போச்சு. நாங்க உடனே சரி அட்டிதான் அட்டிதான் எங்களுக்கு ஏதாண்டு சொன்னா ஆவிக்குரிய பெருமை மீட்டுமை. தேசனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆவிக்குரிய மீட்டுமை. கோபம் எரிச்சல் முறுமுறுப்பு இது எதுவும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாலே எங்களுக்கு ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஞானம் இல்லையன்றதான் அர்த்தம். ஆனா இன்றைக்கு பாருங்க, ஆனா இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் விசுவாசிகள் எத்தனையோ காரியங்களுக்காக அவங்க அழுகுறாங்க புலம்புறாங்க. எங்களை கவனிப்பார் இல்லையே, எங்களை காதரிப்பார் இல்லையே, எங்களை வார்த்தையால அடிக்கிறாங்களே என்று சொல்லி அவ்வளவு பேர் புலம்புறாங்க. ஆனா நான் சொல்ற ஒன்றுதான், குடர் குடருக்கு வழி காட்ட முடியாது. சோ கத்தருக்கு பயப்படுற பயம் நடுக்கம் ஒரு மனிதனுக்குள்ள வர வேணும்னு சொன்னா ஒரு ஆழமான சிந்தனை ஒரு மனுஷனுக்கு தேவை. என்ன இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் இல்லை, இது ஒரு கூடு. நாங்கள் கத்தர் எங்களுக்கு ஒரு மண்ணை போட்டு இந்த சரீரத்தை தந்திருக்கிற ஆவி கத்தர்கிட்ட போயிடும். ஆவி நாங்க மறைச்சோடனே போயிடும். ஆத்மா நியாய தீர்ப்புக்காகவே கடைசியில இருக்கும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு போனா அவங்க எரிப்பாங்க அல்லது தாப்பாங்க. அதுக்கு பிறகு இது நான் செய்தது இத சொல்லி என்னங்கோ பிரியோசனம் கேட்கிறேன். அப்ப கத்தர் விரும்புற ஒன்றுதான் ஆவிக்கு மட்டுமே. கத்தர் இப்போ ஒரு மனுஷன் ஆவிலே மீட்டுமே கொண்டான தேவனால தள்ளப்ப உங்களுக்கு தெரியும். இதுல இசைக்கியல் 28:11 உங்களுக்கு தெரியும். சாத்தான் அவன் அபிஷேக் செய்யப்பட்ட ஒரு கேரூப்பா இருக்கிறான் இல்லையா, அவன் கத்தரால தள்ளவிடப்படுற பாத்திரன் அவனுக்கு மீட்டுமே வருகிறது. சோ தள்ளிவிடப்பான் ஜாக்கிரத ஊழியன் செய்ற நான் நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் சொல்லல முடிஞ்ச பார்த்தை நான் உட்கொள்றேன். நான் நிக்கிறேன்னு சொல்லி நான் விழுந்து விட கூடாது எந்த இடத்திலும். அதனால நான் என்ன நானே அறிந்து ஆராய்ந்து நான் சோதித்து பார்க்கிறேன். பார்த்தி ஒவ்வொன்றையும் உணவா என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின அரண்மனை அரண் என்று சொல்றேன் இல்லையா, என்னுடைய மகிமைக்காக கட்டப்பட்ட ஒரு அரண் சொல்லிக்கு அங்க வானத்திலும் சத்தம் கேட்குது. வானத்திலும் சத்தம் கேட்கும் போது அங்க அவன் தள்ளிவிடப்படுறான். என்ன மனசிலிருந்து தள்ளிவிடப்படுறான், மிருகங்களோட சேர்ந்து திரிகிறான். புள்ளத்துன்னு எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்க. கத்தர் எவ்வளவு ஒரு அன்பானவராக இருக்கிறார், மனதுருக்கமான இருக்கிறார், உதவி செய்யறார், ஆலோசனை எல்லாம் செய்யறார். ஆனா அவர் எவ்வளவு மட்ட பக்கம் பாத்தீங்கன்னா ரிச்சருள்ள தேவனாக இருக்கிறார், பச்சிக்கிற அக்கினியான தேவனாக இருக்கிறார். பாருங்க மூச்சு பாப்பமா கேட்கிறேன். அப்ப சாத்தா என்ன சார், எப்படியாவது எங்களுக்கு ஒரு மட்டாக்களுக்குள்ள எரிச்சல கொண்டு போட வேணும், ஒரு மட்டாக்களுக்குள்ள கொண்டு ஒரு பொறாமைய போட வேணும், இன்னைக்கு நல்லா செய்துட்டா என்று சொல்லி அவளுக்குள்ள என்ன தற்புகழ்ச்சி எலும்புருக்கென்று வேதம் சொல்லுகிறது கேட்கிறேன். சோ நல்லா செய்துட்ட ஒரு பெருமையை கொண்டு அவன் எப்படியாவது எங்களை போட்டு இந்த பரலோகத்துக்குள்ள நாங்க போகக்கூடாது அல்லது எங்களோட தரிசனத்தை எனக்கு தன் தரிசனத்தை நான் வெளி விளத்தணும்னு சொல்லி அவன் போராடுவான். ஆனா இதுல நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேணும். எங்களுக்குள்ள மனமேட்டுமை வேண்டாமே, எங்களுக்கு மன வேட்டுமை வேணும். நாங்க இன்றைக்கு இருக்கிறோம் கேட்கிறேன், நாளைக்கு இருப்போமோ தெரியாது, ஏசப்பாக்கு தான் தெரியும் எல்லாமே. காலங்கள் அவர் கரத்து நிகழப்பட்டு கொண்டு வேதம் சொல்லுகிறது. சோ நாங்க கத்திரத்தை கொடுத்துருவோம். தேவன் தந்த ஆவி, அவர் தந்த ஆத்மா, அவர்

0: சம்பூர்ணம் இல்லாத இருக்கிற நாங்கள் தேவன தேவ ஞானம் ரட்சிப்பு கேட்ட ஞானத்துக்கு நாங்கள் தேவனத்தை நாங்கள் விண்ணப்பம் செய்வோம். இந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் இல்லது. வெடத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால் சலவன் கூடும் என்ற தேவ பார்த்தேன்படி தேவ ஞானம் எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் வந்து கேட்கிறோம். அவர் எங்களோட ஞானத்தின் ஆவியானது எங்களுக்கு ஒவ்வொருவரும் ஊற்றப்பட்டு நாங்கள் இன்னும் இன்னும் இன்னும் நாங்கள் ஆவியில கனி கொடுக்கும் ஆவியில் வரங்கள் எங்களுக்கு வந்து வெளிப்படவும் தேவன் கிருபை செய்வாராக. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருத்த வார்த்தை போதியும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா மனசோடைய வழிகள் ஆண்டவரே எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானதாக இருக்கும். ஆனா கர்த்தரோ நீரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர், ஆவிகளை நிறுத்து பார்களாக இருக்கிறீர். எங்கள் செய்கைகளை நாங்கள் கர்த்தருக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பொழுது எங்கள் யோசனைகள் உறுதிப்படுத்தப்படும் என்று எழுதியிருக்கிறது படி ஆண்டவரே எங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ, அப்பா உமது இருதயத்தின்படி வாழ, ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு வாழ, தேவ ஆவியால பலம் கொண்டு திடமனதாக இருந்து காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே. எங்களுடைய தரிசனத்தை நாங்கள் ஜெயம் கொண்டு ஆண்டவரே வாழ ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா எந்த இடத்தில் நாங்கள் தோற்றி விடாதபடி ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்தை நாங்கள் ஜெயிக்கவும் ஆண்டவரே எங்களை கிருபை பாராட்ட வேணுமாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வார்த்தை மது கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த வாய்ப்பை தந்த மகேந்திரன் பிரதர் லேசி ஐயாவுக்கு நன்றி சொல்லி அவர்களை வாழ்த்தி ஆசி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ பிரதர்.
1: ஆமேன். இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்தவர் சிஸ்டர் அகலிகா ஜோர்மனே. ஞானம் என்ற தலைப்பிலே அறிவான உலகத்தை கொடுத்தார். பரலோக ஞானம், உலக ஞானம், ஜனங்களை விசாரிக்கும் ஞானம், யோசுவா கொடுத்த ஞானம், தாவீது எடுத்த ஞானம், அதாவது தேவனுடைய ஞானம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னார். கடைசி என்று சொன்னார், பிசாசு ஞானத்தை எடுக்க முயற்சிக்கிறாங்க. பிசாசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள் ஞானத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் மற்றவருடைய ஞானத்தை அளிக்க திட்டம் போடுறாங்க. கடைசி என்ன நடக்குது? ரெண்டு பேரும் ஞானம் பறந்துவோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் கவனமா இருந்து இந்த ஞானம் என்றால் என்ன என்பதை தெளிவாக சொன்னால் மிகவும் ஆசுவாத்தது. கத்தர் அந்த மகளை அபரிதமாக ஆசுவைப்பாராக. இந்த சகோதரி ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகின்றார். ஜெபக்கூட்டத்திலே கிட்டத்தட்ட 30 தேவ புள்ளிகள் கலந்து ஜெபிக்கிறார்கள். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தில் எடுக்க போறோம். சுவிசை வாழையா
2: ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆள் மாண்டவரே, அருமையான வார்த்தைகளை கேட்கும்படியாக நீங்கள் தந்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. அந்த வார்த்தையை கொடுத்த அன்பு சகோதரியை நீங்கள் ஆசீர்வதி தரும்படியாக சொபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, ஞானத்தை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே யாக்கோவு சொல்லுகிறார், ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வழியில் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுக்கிறவருமாயிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் நாங்கள் கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இப்படியாக அந்த நாட்களை பெற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே இந்த உலகத்தினுடைய இச்சை காரியங்களுக்கும் இன்னும் வருகிற சில நெருக்கலான சூழ்நிலைக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் இந்த நாட்களில் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு ஆண்டவரே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஞானமாய் நடக்க, ஏமாந்து போகாதபடி ஞானமாய் செயல்பட நீ அந்த கிருபையை கொடுக்கும்படியாக சொல்கிறேன். தானியேல் ஆண்டவரே கர்த்தாவே பாபிலோனிலே இருந்தாலும் ஆண்டவரே ஞானமாக செயல்பட்டார். ஞானமாக அந்த இடத்திலே ஆண்டவரே காரியங்களை செய்தது நிமித்தம் ஆண்டவரே அந்த இடத்திலே இருந்து அந்த ராஜாவால் இந்த நாட்களை தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களே அங்கே நடக்கக்கூடியதாக இந்த நாட்கள் இருந்தது ஆண்டவரே. இந்த நாளும் புரஜாதிகள் மத்தியிலே நாங்கள் சென்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவ ஞானம் எங்களுக்கு இல்லை இந்த நாட்களிலே விளங்க வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஞானத்திலே நடக்கும்படியாக இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிறவர் மட்டுமல்ல இந்த அலைகளூடாக மறுவழப்பிலே வார்த்தைகளை கேட்கிற வேளையிலும் ஆண்டவரே அவர்களையும் இந்த நாட்களை ஞானத்தினால் நிரப்பினர் வழிநடத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் இந்த இணைப்பிலை நடத்துகிற அன்பு சோர் லெசியாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அதே வேளையிலே ஆண்டவரே இந்த இணைப்பில் நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரம் ஐயாவையும் இன்னுமா ஞானத்தினால் நிரப்பிய ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை செய்ய நேர்ந்த கிருபை கொடுக்கும்படியாக என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள்,

0: தாசர் அனுகிற தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராங்க.
1: அருமையான வார்த்தைகளுக்கூடாக தேவ ஊழியர் சிஸ்டர் அகல்யா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வாஞ்சியோடு ஞானத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று அருமையாக எடுத்து வந்தார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த வடிவு நடத்துவாராக. அதிகால வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்திய சௌரம் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அதே வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்த ஒவ்வொருவருக்கும் அதே வேளையில் இன்றைய நாளில் புதிதாக புது தம்பதிகள் பாஸ்டர் நிக்சன் சகோதரி கிறிஸ்டின் அவர்கள் இணைந்தார்கள். அவர் எங்களோடு பல காலம் ஊழியம் செய்கிறார், ஆனால் இடைக்கிட வருவார் போய்விடுவார். ஆனால் அவர் ஒரு ஊழியத்தை செய்ய ஆயத்தமாகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்கு குடும்பமாக கத்தர் இணைத்திருக்கிறார், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடன் நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்திருக்கிறார் ஊழியர் சுசர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து. துதி ஆராதனையோடு வழி நடத்திய சகோதரி மேகலா வாஸ் அவர்கள், சகோதரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சகோதரி சுயாத்தா அவர்கள் கிள்ளச்சியிலிருந்தும். அதிகால வேளையில் நான் இந்த ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுற போதே வந்து விட்டார்கள். நான் கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஸ்டூடியோவில் இருந்தேன். 8 மணிக்கு ஆரம்பமானது, ஆனால் 6 மணிக்கே அவர்கள் ஆயத்தமாக வந்திருந்தார்கள். அதற்கு ஸ்தோத்திரம். துதி ஆராதனை நடத்திய சகோதரி சுபா இளங்கோ அவரையும் அதே வேளையிலே செய்தி எடுத்து வந்த சகோதரி அகல்யா அவர்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதமாகி தந்து கொண்டிருக்கிறார். பலர் கேட்கக்கூடியதாக இணையக்கூடியதாக கத்தர் உதவி செய்திருக்கிறார். நாளை நாளிலே திரும்பமாக இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். கால வேளையிலே கத்தர் தாமே அதையும் அவற்றையும் ஆசீர்வதித்து தருவாராக. நடத்துகிற சௌரம் மாய்ந்தனையாக்கு திரும்பமாக நன்றி கூறிக்கொண்டு அதிகால வேளையிலே இணைந்த சௌரி டோலி அவர்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை நாளிலே இணைகின்ற மற்றவர்கள் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். அப்படியாக சுயினமாக பலர் இருக்கிறார்கள், அவர்கள் இணைய முடியவில்லை. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். என்னுடைய மகனுடைய இன்றைய நாளிலே 18வது அனிவர்சரி, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்திரதாமை வழிநடத்து வராங்க. கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த நாடுகளிலிருந்து, அதாவது கனடாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திரும்பமாக கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகேந்திரனையா நிறைவு ஜெபங்களை எடுத்து வாருங்கள். என் ஆத்மாவை சொல்லி நிறைவு கொண்டு வாருங்கள். ஆமே
0: எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோம். எல்லோரும் கூட மைக் ஓன் பண்ணுங்கள். தயவு செய்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். கத்தர் மட்டுமாக இந்த நிகழ்ச்சி ஆசிரியர் தந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி என் ஆத்மாவே சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ண சிஸ்டர் மேகலா சாரி எல்லோரும் சொல்லுவோம்.
2: சகல உபகாரங்களை மறவாதே.
3: ஆமென்
2: ஆமென்.
1: ஆமீன். எல்லா நாடுகளிலும் எங்கெங்கிருந்து எங்களை எல்லாம் ரட்சித்து ஆசீர்வதித்த கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வழியிலே திரும்பமாக சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம்
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் சனிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த அபிஷேக ஆராதனையில் இணைந்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இவற்றை மறு உழைப்பில் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவராக. நாங்கள் இந்த காரியங்களை கன்வெர்ட் பண்ணி யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் எக்ஸிலும் போடுவோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஜபித்துக் கொள்ளுங்கள். நாளை காலை வழியில் இதே வழியில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வழியில் நாங்கள் மறு உழைப்பில் இருக்கிறோம்.
1: நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35:3 யாக்கோபு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில் மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார். என் தேவனின் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவனினை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப் போகிறேன். ஏன் தெரியுமா? அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் வந்து நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார். நீங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடு மனைவிகளோடும் பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு வருகிறான், எதிர்த்து வருகிறான், கொலை செய்யும் ஆவேசத்தோடு வருகிறார். யாக்கோப்பு பிந்தி தனித்து போராடி தேவனோடு ஜெபித்தார். சூழ்நிலை முற்றிலும் மாறினது. எந்த அண்ணா கொல்லும்படி கோபத்தோடு வந்தாரோ அதே அண்ணா அனைத்து முத்தமிட்டார். ஒரு ஜெபிக்கிற மனிதன், ஒரு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேறு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட்டால் அந்த முறையாலும் எந்த வல்லமையினாலும் எந்த அதிகாரத்தினாலும் எந்த கோபக்காரனாலும் எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ தொடவோ நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பல ஆதார வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதனால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, ஜோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் வெட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரனாகிய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அவர் சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவர் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகின்றது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என்னை என் பிதாக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்திலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனோடு இருக்கிறவருடைய, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களுடைய பிதாக்கள் செய்யாததை ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய், மனம் சோர்ந்து போய், வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்களுடைய அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். பிரைஸ் காட். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் இந்த மறுமலர்ச்சியை, மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர். ஆனால் மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள். இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாய் இருக்கிறவர்கள் பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடு கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் அமைதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. இந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர் இப்ப சொல்றார், ஆண்டவரே என்னை ஆசை மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம், என் வாழ்வு அவர்களை பார்க்கலும் மேன்மையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் பன்னிரண்டு பேரும் பன்னிரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஷ்டவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் திருப்பியாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோபு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான்வேலே நீ உத்தமன், நீ கபடற்றவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்களை என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக் கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும். பின்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே மெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை வழி கொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதிப்பே நம் வாழ்வின் சொந்தமாக இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது. அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேகையை கெடுக்கும்படி, பின் வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய்? என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலா இருக்கிற பொழுது கேட்டவள், நீர் யார்? நீர் யார் கடவுள்? நான் ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இப்பொழுது என்னோட்டு பேசுகிற இந்த தெய்வம் யார்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழி கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை வருவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு முகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, நீங்கள் கடந்து நீ செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீ ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாழும் என்று சொல்லி யாராய் இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இதோ நான் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலிக்கு ஊடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீச உள்ளங்களை உன் கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியா இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டுவரே இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே ஆழப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இன்ப நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு, ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவியும். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
2: நன்றி பாஸ்டர் சுப்ரதலனன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம். ஆபிரகாம் வாக்குத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபை நாளை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை வேதாமரியில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து அதுக்கு அதற்கு நான் சொல்வேன். அருமையான செய்தி, இந்த செய்தி மறுபடிய போகும்போது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆறா நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்து நான் சொல்வேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே. இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்த சுகிருதால் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபசர் அராலியில் இருக்க
3: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Master. Thank you, dear Lord.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கரா பீமுக்கு போகிற மேடு ஏசாயா 30 அதிகாரம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் தானாபதிகள் ஆனோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்புவிடாமல் உடையும்படி புயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறு அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிற கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார், வேகும்படி அக்னியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக் கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்து.

நாட்களை நம்ம நினைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கத்திரலாமே நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரை கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரலாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரலாமை வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம், சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 12 அதிகாரம் என்று நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஷல் ரேடியோ கூட 24 மணித்தியாலம் நேரடி ஒளிபரப்பாகவும் மறு ஒழிப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கு

0: இருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து அமைதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வழியிலே அவர்களுக்கும் தங்குதடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக ஜெபிப்போம். நாங்கள் இந்த வழியிலும் எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். 8 மணி வரையும் அந்த வழியிலே துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அவரை குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இவ்வளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்புவிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரேசுடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: இந்த நாளிலே கூட எபிரேயர் 3 அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளை கூட கடந்து செல்ல போறோம். ஹலிலூயா. எபிரேயர் 3 வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது, அதாவது தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு ஹாலேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவன் எங்கள் சூழ்நிலைகளிலே கிரியை செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹாலேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீங்கள், அதுக்காக நன்றி, ஹாலேலூயா, அப்படி நீங்க சொல்லுகின்ற வழியிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹாலேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட காலை வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியிலே வந்தது. ஹாலேலூயா. இந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹாலேலூயா. கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே.

என்னையே குணமாக்கினீர். இந்த பாடலை பெர்க்மேன்ஸ் ஐயா சங்கீதம் 30 அடிப்படையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. என் தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளா இருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹாலேலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவாரம் கொண்டு வரலாம். நிந்தரைகள், அவமானங்கள், வெட்கங்கள். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவிலே உறவுக்கு காரியங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்தனை காரியங்களாயிருந்தாலும் அது உள்காயங்கள். ஹாலேலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பிளவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். அப்படின்னால ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹாலேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹாலேலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல்

கட்டினதுக்கு பிற்பாடு கிரகப்பிரவேசம் வைப்பார்கள். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம், அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அன்புடைய அவன் எத்தனை பாதைகளுக்கு கூட கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். அல்லேலூயா. நெகேமியா தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும் என்று அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். ஹலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் அற்பமா இருக்கலாம், ஹலேலூயா, ஆனா முடிவு சம்பூர்ணம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை அண்டிக் கொள்ளுகிற ஜனங்கள் எல்லோருக்கும் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஹலேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லையேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹலேலூயா. என்னுடைய இளம் வயதிலே நீ தேவனை நான் அறிந்து கொண்டேன். ஹலேலூயா. நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே நான் தேவனை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இத்தனை வயசாகிவிட்டது. இத்தனை வயது காலத்திலே கண்களில் வழிந்த கண்ணீர்கள். ஹலேலூயா. எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே, ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹாலேலூயா. ஆனபடியத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், அங்கே தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவர் எங்களுடைய மாம்ச கண்களினால் காணவில்லை, காணவில்லை என்பதற்காக அவர் இல்லாமல் இல்லை. ஹலேலூயா. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா. மோசேக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹலேலூயா. சொல்லுகிறார்ன்னு சொல்லுகிறார். ஹலேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார். வாயத்திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லினா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய இருதயத்திலே திருப்ப திருப்ப திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிற விளையில்தான் அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்கள் படிக்கிற காலங்களில் என்ன செய்யறோம், படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா, அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகின்ற வழியில அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் படித்து படித்து அதை இருதயத்திலே ஏத்துகிறோம். ஹாலேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய உள்ளது. ஹாலேலூயா.

கர்த்தாவே, என் சத்துருக்கள் ஆண்ட என்னை மேற்கொள்ளாதபடி, என்னை மகள விட்டாமல் ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உண்மை போற்றுகிறேன். ஹாலேலூயா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் ஹாலேலூயா சந்தோஷப்படாதபடி என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீர்க்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து

உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்து காலத்தில் உண்மை நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து, எங்களுக்கு தைரியம் தந்து, உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே, என் அன்பு நேசரே, உம்முடைய அன்பே நிருதயத்துல ஊற்றினீரே, அதற்காக சூத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவர்னாலே தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. எசப்பா நீங்க நல்லவரப்பா ராஜா ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே தேவனே, நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம்? நீரே எங்களுடைய நம்பிக்கை அப்பா, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை. ஹாலேலூயா.

ஆண்டவரே முக்கு சூத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையா ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகி கர்த்தாவே, சகோதரர்கள் நடுவிலே நான் உண்மை துதிக்கிறேன், என் சபை நடுவிலே உண்மை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறது, துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரின் நாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே முக்கு சூத்திரம் ஐயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே, தேவனே அப்பா பிதாவே ராஜா, திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே முக்கு சூத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.

சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர், பிளத்தால் இடை கட்டினீர், மான்கால்

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஐயா ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். ஆண்டவரே, நீங்கள் அசட்டை பண்ண பண்றதீங்க, நாங்கள் அதை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன் உண்மையில வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வியாதிகளினால், ஆண்டவரே வருத்தங்களினால், ஆண்டவரே துன்பப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா அவர்களை, அவர்கள் ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே, சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஐயா. ஆண்டவரே, சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அடங்கி போகிறது. ஆண்டவரே தேவனே, மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. கடல் அலைகளை பார்த்து இம்மட்டும் வராதே, மிஞ்சாதே என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, அதே போல ஐயா ராஜா சுகர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. ஆண்டவரே தேவனே, பொருளாதார சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் களஞ்சியங்கள் பேங்க் அக்கௌண்டுகள் நிரம்புவதாக ராஜா. ஆண்டவரே, கற்பத்தின் கரிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக. வானத்தின் ஆண்டவரே மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா. பொக்கிச சாலைகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கடன் வாங்காத இருதயம் ஐயா, கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா மே துதிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகி போறது ஐயா ராஜா. மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, அகன்று போறது ஐயா ராஜா. தேவனே மக்கள் சோத்திரம், நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா. உந்தன் பாதத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவே.

கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே. வாய் திறந்து பாடுங்கள். கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே, என்னை கை

എന്നെ ഗുണമാക്കി നേർ ഹല്ലേലൂയ എന്ന് പിള്ളകളെ നമ്മുടെ സമൂഹത്തിൽ ഒപ്പടയ്ക്കും അയ്യാ. അന്നാളാണ്ടവരെ അപ്പ പ്രക്കാത പിള്ളകളെ നമ്മുടെ കരത്തിലെ അർപ്പണിത്താളയ്യാ, നമ്മുടെ സമൂഹത്തിലെ അർപ്പണിത്താളയ്യാ. ആണ്ടവരേവനെ നിങ്ങൾക്ക് നീങ്ങ കൊടുത്തിരിക്കുന്ന പിള്ളകൾ இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஐயா பாழாய் போன இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து எங்களுக்கு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு நேரிடாத ஐயா, வாதி ஆண்டவர்களுடைய கூடாரங்களை அணுகாதப்பா ராஜா. ஆண்டவரே அவர்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் ஐயா. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கரங்களினால் ஏந்தி கொள்வார்கள் அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே அப்பா பிதாவே, சிறு வயது முதல் நீரே எங்களுடைய நோக்கமும் ஆண்டவரே நீரே எங்கள் தேவனும் சொல்லி அறிக்கையிடுகிறோம் தகப்பரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், இம்மட்டும் எங்களை அழைத்து வந்த தேவனே. அந்நிய தேசமா இருந்தாலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாம் மட்டுமல்ல ராஜா, நீங்கள் எங்களையும் எங்கள் இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுத்த ஐயா உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவ்வளவு பெரிய சாக்கியம் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய மற்றவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை அப்பா, ஆனா எங்கள் கண்களை திறந்து விட்டீரே ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா, உமக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா உரபகார் குருவா, ஹாலேலூயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹாலேலூயா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஹாலேலூயா, எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் அவர்தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வீழையிலே எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை அடைந்தார்கள், எப்படியெல்லாம் அண்டிக்கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆகார பார்க்கின்ற வீழையில அவள் புறஜாதி அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கூட தன்னுடைய இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி பார்த்தாள் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஹல்லேலூயா கர்த்தர் நோக்கி பாருங்கள். கர்த்தர் நோக்கி பார்க்கிற முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. ஹல்லேலூயா, நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்களை தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், ஆறு இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், துதி துதி துதி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஆண்டவரே எங்களுக்கு உரியதெல்லாம் உமக்கு உரியதப்பா, நீர் எங்களுடையவர் நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், நீர் தந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், திருச்சபை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சொந்தங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா. என்னை காண்பவரே தினம் கா

சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஹாலேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவ மார்கழங்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவரே தேவனே, இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரின் நீர் அறியாமல் இருப்பிரோ தகப்பனே. தான் எங்களை இருதயத்துக்குள்ளே இருக்கிறீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எஸ் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எங்கள் ஐயா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே.

முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஹாலேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டு காலங்களில் நீரே எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே, துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. கானாவூர் கல்யாணத்தில் ஐயா தண்ணீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே, தேவனே, குஷ்டரோகிகளை ஆண்டு சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே, தொட்டீர் ஐயா ராஜா. வாலிபன் எழுந்தானப்பா ராஜா. ஆண்டவரே, நான்கு நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தா சொன்னாள் ஐயா. ஹாலேலூயா, நார்மே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லையப்பா. லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திரப்பா. என் தகப்பனே, நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே, மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நின்று நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித்திருந்த ஆண்டவரப்பா, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா? உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே சிந்திப்போம், நினைப்போம் ஐயா ராஜா? ஆண்டவரே, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா? அப்பா பிதாவே, அப்பா தகப்பனி, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா. ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேவனே, பயப்படாதிருங்கள். ஹாலேலூயா என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசுவாசித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா. என்ன ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா, சகல உபத்திரவங்களில் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா. என் தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா, ஒரு கைய கொடும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எழுந்திருக்க பிலம் கொடும் ஆண்டவரே. எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற வறுமைகள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறுவதாக ராஜா. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே? அப்பா, கொலை வெறியின் ஆவிகள் ஐயா. ஆண்டவரே, மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே, மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா ஐயா. ஆண்டவரே, நீர் கைகண்டி கொண்டு இருப்பீரோ தகப்பனே. ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா. பொல்லாதவர்கள் மேலுடைய கரத்தை வையும் ஐயா. சவுலின் மேலுடைய கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அவர்கள் மேலுடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. தேசத்து ஜனங்கள் சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா தேவனே, தகப்பனே ராஜா, சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா. அவர்களை நீர் விடுதலையாக்கும் ஐயா. நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. என் தகப்பனே.

0: பாத்திரமையா ஆண்டவரே, இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா, இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா. தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளையும் சிந்தனைகளையும் மாற்றும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியா நம்முடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராக தேவனே அப்பா ஆண்டவரே பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருடைய சேனைகளையும் சத்ருடைய காரியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூமியில எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா ஆண்டவராகிய தேவனே ராஜா. ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே பகைகள் மறந்து போற காரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆசீர்வாதமாக மாறுபடி செவிக்கிறோம் ஐயா. அந்நிய தேவர்களை ஆண்டவர் கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவர் இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா. அதை விட ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவீது ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா. சாலமோன் கட்டினான் ஐயா ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுடைய சரித்திரங்கள் மாற வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. தீமையான எண்ணங்கள், தீமையான ஓட்டங்கள், அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம். நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவனமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா ஆண்டவரே தேவனே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். மறைவானவைகளை நமக்கு தெரியுமப்பா ராஜா, மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் பொறுப்படும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே நம்முடைய கரத்தில கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீ இடைப்பட வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவர். பொருளாதார மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கத்திரண்டை ஜபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு வழிநடத்தி, வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களை கத்திரெல்லாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்திரத்தை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும், செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கத்திரெல்லாமே அந்த வார்த்தைகள் கூட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடனும் பேசி ரட்சிப்புக்களே வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளெஸ் யூ அம்மா. ஆமென்.

0: வித வார்த்தைகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்களையும் சபையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கற்று அவை கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தரங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
1: வானொலியின்.
0: இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையிலேயே வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் முடிந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:04 இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்கள் கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாளுக்காக கர்த்தர் தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று Romans 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து இப்ரேயர் 12வது அதிகாரம், இவற்றை நாங்கள் நேற்று பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ சங்கமம் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கர்த்தர்தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜெபங்களுக்காக அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். அண்டன் தாசனை அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரன் டொனால்டோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களில் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார், அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்தர்தாமே தங்கிடுது தங்கு தடை என்று எண்ணிய கத்தர் உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரேசலோடமா
2: அவரோடும் கூட இருப்பாராக. சங்கமம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. நாளிலே வாலி வழிவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர்தாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் யோபு 12:8 பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும், கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலேதான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்தாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர் தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர்தாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியலுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதியை காண்பிக்க கூடியதாய் உபதேசிக்க கூடியதாய் கர்த்தர்தாமே நடத்த வேண்டும் என்று சொல்லி சபைகள்ல மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு, ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்று உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்தில உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள் தங்களுடைய தவறான வழிகள் பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்தவரே அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்தில மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை சபைகளில மக்கள் இடையிலே காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து போட்டு சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக ஒவ்வொரு இருதயங்களோடு நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு, ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவின் விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயும் ஒவ்வொரு பிரசிடென்டோட நீர் இடைப்படும்படியாக உடைய கரம் இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக சபைகள் மாதிரியாக காணப்பட, ஆண்டவரே நியாய தீர்ப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே, சபையில ஆராதனை செய்கிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக, இந்த உலகம் ஒரு பரலோக ராஜ்யமாக ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்ப இந்த கொஸ்தேன் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று, அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலையும் வீசும்படியாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை புத்தியை அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரை அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பு பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி தவறுகள் ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துகிற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிசருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம் புத்தி அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடைய உம்முடைய கார்களை உம்மை போல மாற்றும்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை போன்ற காரியங்களும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டு சபையோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
3: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அவர்கள் மாறுதியா இருக்க கற்றதாமே அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமே, ஆமே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தின்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கறவங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை நோய்களையும் குணமாக்குறதா இன்று நேரம் அப்பா, இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களை உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க பரிசுத்தரா நீங்க பரிசுத்தரா இருக்கிறப்ப நாங்களும் பரிசுத்தமாயிருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மட்டுமில்ல அவர்களோட பெற்றோர்களை காவணி வருகிற அப்பா, அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறேன் சொல்லி போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற இந்த மக்களுக்காணி வருகிற ஆண்டவரே அப்பா, உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவரே அப்பா, வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவரே, நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தள்ளி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாம அழிந்து போயிருக்கிற மக்களுக்குல இந்த வாலிபருக்குள்ள ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கருத்தினால் அவர்களை வழி நடத்த வல்ல உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியானவரே இந்த காலை நேரம் அப்ப அவங்க வாக்கு தத்துவத்தின்படி உங்களோட ஆவியை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் உங்களுக்கென்று உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்காண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே உங்கள் திரு ரத்தத்தினால் அவர்கள் எங்களை கழுவி உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்மா பாரம் உள்ளவர்களாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தப்ப நீங்க மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தின்படி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம் என்று கூறி ஆண்டவரே, நாங்கள் ஜபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்களை கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்கள் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரமான லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுது நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்திலையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக, உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனை யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசியோடு எப்படி பேசுகிறீர்களோ அதன்படி ஆண்டவரே வழி தப்பி போற மக்களுக்காண்டி இவர்கள் இந்த திறந்து கொடுத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க மறைவாக இருந்து அப்பா அந்த உங்களோட நிழலில் இருந்து அப்பா நீங்க அவங்களை வழி நடத்தி இந்த அநேகமான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் நியோமி பாஸ்டர் காணி வருகிறேன் ஆண்டவரே. அவர்களை உங்களை கிருபையினால முட்டி சுட்டும்படியா ஜபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டும் கணவன் பிள்ளைகளுக்கு காலி மனுகிறேன். மகன் தூரத்துல இருந்தார், அவருடைய தேவையை சந்தித்து உங்கள் நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜபிக்கிறேன். மகள் ஆண்டவரே இந்த உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக இன்னும் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. வரப்போற யாவரும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைக்கிறேன் நன்றி செலுத்துறேன். ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவங்க தேவையிலையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அன்னிகருக்கு நாங்களும் சாட்சியாயிருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமை உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதாக கிருபியை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவேன்.
2: ஆமென் ஆமென்
4: ஆமென் ஆமென் ஆமென்.
2: தங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்
4: ஆமென் ஆமென். God bless you sister.
2: ஆமென் ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா பிரதர் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலையும் தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்ய வேணும் என சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவரா இருக்கிறது எங்களுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கணும். ஆண்டவரே நசரேனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பிசாசின் பந்தமேல் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இருக்கிறவர. இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர. எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமாய் இருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனே அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதமின் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக கர்த்தாவே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவை தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கிட்டி கேட்கிறவர்களாகவும் உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுக செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மேல வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கை கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக தேவனும் சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்லை, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு மற்ற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று செவிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிணைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உலகத்தின் ஆட்சிக்கு பின்பாக உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேதியடித்து பாதுகாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் தேவனை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே மதுபானங்கள் புகைத்தல்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் எங்கம் எத்தனையோ எத்தனை பிடிகளுக்குனாலே தகப்பனே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராங்கன்னு செவிக்கிறேன் ஐயா. அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மனக்கண்களை கொடுப்பீராக அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து

0: இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்கள், ஆண்டவரே அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையிலே கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுத்தும் ஐயா. வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுதலையாக்கப்படுத்தும் ஜெபிக்கிறோம் ஐயா. பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியும் இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கர்த்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்தில் இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காயும் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஜபங்களுக்காக, கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உமை துதிக்கிறோம். எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று எண்ணம் அநேகரை தேவரண்டையில் இழுக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணன் உமை சோதரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டவரே வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனெட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உமை சோதரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக, தியாகங்களுக்காக ஆண்டவரே தேவ வைராக்கியங்களுக்காக உமை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவங்க ஆண்டவரே எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செவிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே பாதைகளை செவைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செவிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழிதிலே நடவுங்களுக்கு சத்தம் எண்ணம் உண்டாகட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல உங்களுடைய சமூகத்துல செவிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உமை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக உமை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பட்சபாதம் என்று இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காக உமை சோதரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்கி வீராக தாங்கி வருகிறீங்க. எண்ணம் தப்பு வைப்பீங்க, எண்ணம் நடத்துங்க ஆண்டவரே. எண்ணம் வைராக்கியமா உங்களுடைய வசனத்துல நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்.
0: ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார்.
1: ஆமேன் ஆமேன். நாங்க வினோ வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
2: பிரைஸ் லார்ட் அக்கா.
1: நீங்க யுத்த நாடுகளிலே இருக்கிறவர்கள், வாலிப ஜோதிகள், யுத்தத்திலே நிற்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
2: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துகிற தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்று வீணாய் விதாய் போகாதபடியின் தேவனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா தகப்பினே கர்த்தாவே, உங்களுடைய பாவங்கள் அப்பா, உங்களுடைய முழுதல்கள் எல்லாவற்றையும் உருவிசை மன்னிங்க தகப்பனி. கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கூடான கூடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகள் எந்தெந்த மனிதர்களின் காதுகளை கேட்கிறதோ தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள் எத்தனையோ எத்தனையோ பெற்றோர் பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள் தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கட்டாவே இருதயங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் அப்பா எத்தனையோ குற்றமான எண்ணங்கள் பொறாமைகள் ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே எப்படி கோவிக்க போடுமோ அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கத்தாவே அவர்களின் நேரங்களை செலவழித்தன் தகப்பனே. அப்பா மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள் இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்படாதபடிக்கு எந்தவனே அவர்கள் இதயத்தை சுத்திகரித்து என்னாண்டவரே சதையான இதயத்தை கொடுங்காண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இதயத்தை குழந்தைகளை அப்பா நீங்கள் தந்த கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே. கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாத ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து வந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே பெரியவர்களாகி ஆண்டவரே எத்தனை வேதனைகள் எத்தனை அலக்களிப்புகள் அப்பா சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டிக் கொண்டு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தேவனே. கர்த்தாவே இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனே நோக்கி கூப்பிட தேவ நீரே ஒருவர் அடைக்கலமா இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கர்த்தாவே நாங்கள் அப்பா மடிந்தால் நாங்கள் அப்பா கண்ணை மூடினால் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவர. ஓ கர்த்தாவே கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ பேச்சு எத்தனையோ எத்தனையோ வெறுப்புகள் தேவனே கர்த்தாவே இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே. இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்துருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்துருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தவித்து போகாதபடி அப்பா நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளை போல இருக்க தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே ஆம் தேவனே மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே ஆம் தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும் நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே இவர்கள் மத்தியிலே ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே கர்த்தாவே இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கர்த்தாவே உம்மை அறியாமல் மடிந்து போகிறதை நாங்கள் வேதனை படுகிறோம் ஆண்டவரே உம்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே தேவனே ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே

0: நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பனாண்டவரே, கர்த்தாவே அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் சுத்தம் பண்ண வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, நீதிக்காக ஆண்டவரே அப்பா, நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே அப்பா. இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே, நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, மல்கையா 4:2 சொன்னது போல நீ உங்கள் மேல் நீதியின் சூரிய நுதிக்கும், அந்த செட்டுகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவரே கர்த்தாவே அப்பா. நீதி தவறி ஒவ்வொருவரும் நடக்காதபடி அப்பா தகப்பனே, உம்முடைய சிட்டைகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கவும் அவர்கள் ஆரோக்கியமாய் இருக்கவும் என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே அப்பா கர்த்தாவே, இந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள், இனி வாருங்க, இனி வருங்காலங்களில் ஆண்டவரே அப்பா யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரு தெருவாக யுத்தம் பண்ண என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்துடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் அருகிலேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும், சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள், என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு, நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் ஆசீர்வதித்து, நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போதும் எங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டு ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சகோதரி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டு ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்துருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்துருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதலால வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே, மூடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்ருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்ருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில், வருகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதுளால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, பெற்றோர்கள் ஜெபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்ருவானவன் யாரில் கை வைக்க வேணும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளில் சத்ருவானவன் கை போடாதபடி தகப்பனே, உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடிமறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. ஈரொருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை எல்லா அமலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபக்கட்டி நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
0: ஆமேன்.
1: நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க

0: இலங்காவில் இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூத வஸ்திலும் இந்த கொலைகள் கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த மக்கள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
1: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தேவனே, அங்க தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே, அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க இயேசு ராஜா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன். தேவனே, இந்த வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. என் தேவனே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, முகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. தேவனே, இவளை விடுதலை செய்யுங்க. ஆவியானவர்கள் சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலை ஆக்கும். தேவனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே, இந்த தேசத்தின் வான மண்டலங்கள்ல இந்த கிரிக சேர பொல்லாத ஆவியல் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். திருடையும் கொல்லையும் அழிக்கே மற்ற ஆவியல் இந்த தேசத்தை விட்டு, மக்களை விட்டு, இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, எல்லா அடிமத்தின ஆவியலும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே, அடிமத்தின ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, விடுதலை செய்யுங்க அப்பா ஆபிதாபி, இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. ஆவியான கிரிய செய்யற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உடைய பரிசு திறத்தை தெளிக்கிறேன்ப்பா ஆபிதாபி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா ஆபிதா. ஓ, கட்டுண்ட பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக, சிறைப்பட்டுக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, நொறுங்கின்ற இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை காயங்கட்டுங்களப்பா ஆபிதாபி. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, பிரகாசமுள்ள மனக்கங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே, புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியும் கொண்டு சொன்ன தேவனே அப்பா, இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு, இலங்கை தேசத்தில் உள்ள வாழ்வ பிள்ளைகளுக்கு உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே, கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. தேவனே, தற்கொலையின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே, தேவனே, இந்த போதை வசுகளை கடத்துகிற மக்களை நீங்கள் முற்றச் செய்யுங்கப்பா. அக்கினி மதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா ஆபிதாவே. போதை வசுகள் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களே நீங்கள் அக்கினி மதலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா இந்த தேசத்தை. தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை முற்றச் செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா ஆபிதாவே. ஓ, நன்றி என் தேவனே, சோசம் அப்பா ஆபிதா. பரிசுத்த ஆவியானவரே, குடும்பங்களப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா பிதாவே. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே, தேவனே, அங்குள்ள வாலிப பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமையின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ, நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா, நன்றி அப்பா அபிதாவி. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா அபிதாவி. ஓ, நன்றி என் தேவனே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாய் தேவனே செய்ய போற்காய், நன்றி என் தேவனே. இலங்கை தேசத்துடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பலிகளை என் தேவனே ஒரு விசை மன்னியுங்கப்பா. என் தேவனே மன்னியுங்கப்பா பிதாவி. எல்லா விக்கிரக கிரிகள் தேவனே பிதாவி எல்லாம் எல்லாம் சிதறண்டு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே புறப்படுங்கள் அப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. எங்களுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகமிசுங்க தேவனே. ஆவியானவரே விடுதலை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்கப்பா பிதா. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா. உம்முடைய வேத வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி இவளை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோசனம் தேவனே, முதக்கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேனப்பா, பொறுப்படுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே, நன்றி அப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பதற்காய் நன்றி இயேசு ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் உமது பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. இந்த ஊழியத்தை நடத்துற பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே ஊழியத்தில் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்தியுங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கப்பா, கணவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும். தேவனே பரிசுத்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா. வழிபாடுகளை கொடுங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க ஆவியானவரே. இதிலே இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்திரத்துகளே மூடிக்கொள்ளுங்களப்பா. எல்லா தீங்குக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா நோய் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா இந்த குடும்பங்களை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
0: அமேன், அமேன். உங்கள் ஜபாலை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
0: நாங்கள் கடாசியிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல பத்தி விருத்தியும் நல்ல தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் வளரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமாண்டவரே, ஸ்தோத்திரமா. பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க போற இயேசப்பாவின் பாதத்திலே வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் தந்த கற்பத்தின் கனிகள், நீர் தந்த சந்ததிகள் அப்பா. உன் சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அருமையானதும் ஆமென்றும் ஆமையேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று அதை நாங்கள் சுடர்களை போல பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து பிசாசின் பிடியிலிருந்து மாமிசத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே விடுவித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ரட்சிப்பின் ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனியும் சந்ததியுமாய் வளர்ந்து வருகிற ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே இயேசப்பா புற ஜாதியாராகிய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என் இயேசுதாமையே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான சகல இடரல்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவரே சகல காரியங்களையும் அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஆலயங்களுக்கு சென்று இடரலா இருக்கிற பிள்ளைகளையும் காண்கிறீங்கள் அப்பா. ஆனாலும் பொறுமையோடு செல்லுகிற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், தாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே, நீர் சத்திய தேவனாகிய தேற்றவாளனாக உலாவுகிற எங்கள் மகா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயத்தில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன் சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உமால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கர்த்தாவே யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளிலே ஏழை நாடுகளிலே கிராமங்களிலே பட்டணங்களிலே நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள் தேவைகளை நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவில்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள், அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே, யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும் கவலைகளை துக்கங்களை வேதனை நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலூன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக பணிவிட நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள் இடுக்கண்கள் விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கட்டாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உமக்கன்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா அப்பா. தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான எல்லா யோர்தான்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்கள் அப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்கள் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளை போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையீனமாய் விட்டபடியினாலே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இவர்களுடைய பரம்பரை கர்த்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கர்த்தாவே கொள்ளையிடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே. ஏசப்பா, ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்து இரக்கத்தர் கிருபை செய்யுங்கப்பா, பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே தேவனே நீர் நடத்த வல்லவரப்பா. ஆண்டவரே புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்து கொள்ளவும் உம்முடைய அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும். என் தெய்வமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கர்த்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போறார்கள் அப்பா, அழிந்து போறார்கள் அப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல. என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கர்த்தாவே இயேசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம், தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கர்த்தாவே கண்களிலே ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய ரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாரமுடையவராக இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடத்துகிறார்கள் அப்பா, நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஒரு நாள் கர்த்தாவே ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே சிறையிலே வாடுகிறார்களே ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை கணக்கி பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சலையிலே ஆண்டவரே அறியமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இயேசப்பா இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜபிப்ப இருப்பார்கள், யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா? இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அநியாயமாக நரகாத வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நிறைவாய் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு உம்மிடத்திலே வந்தவர் ஒருபோதும் பின்னிட்டதும் இல்லை, பின்வாங்கினதும் இல்லை ராஜா, பின்னடைய வைத்ததும் இல்லை அப்பா. கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா, அந்த மேலாக்குகிற தேவனிடத்திலே ராஜா இந்த பிள்ளைகள் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே எரிகோ நிக்கிறது, யோர்தான் நிக்கிறது அப்பா. தேவனே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்னிட்டு ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு செவ்வையான பாதையை காண்பிக்கும்படியா இச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஒருவரே இதை நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா, அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கிவிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கூடாக வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும். இயேசுப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே நீர் இயேசு கிறிஸ்துவப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவப்பா. ஆண்டவரே ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் அவ்வளவு வித்தியாசம் உண்டென்று நீங்கள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே இஸ்ரவேலாக ஆண்டவரே தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை ராஜா ஒரு யாக்கோவின் சந்ததியாக, இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவையும் ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாது ஏசப்பா, நீ செய்து முடிக்க வல்லவராக படியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே. தேவனே நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது ஏசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரே சிதறடிக்க வைக்கிறான் ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக, அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மை உள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக, ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. போதும் ஆண்டவரே இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிரவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கத்தாவே எப்பொழுதும் சுட்டி திரியுங்கள் ராஜாதி ராஜாவாக, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தையும் ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் சுவைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள் கண் தெரியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே, எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே, தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாசா வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். தங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி கலாசிலன். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலவிலன் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்றைய நாள் தொடக்கத்தை இந்த முடிவர ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக. உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவே நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே தமிழின வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஈரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகள் அப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகள் அப்பா, இந்த ஐந்து கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கர்த்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளவீனப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, சிறைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, எத்தனையோ விதத்துல கர்த்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கர்த்தாவே, இவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கி கர்த்தாவே அவர்களை உம்முடைய கர்த்தாவே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமமா மனைவி பிள்ளைகள் சொந்ததிக்காய் ஸ்தோத்திருக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமுக்காய் ஸ்தோத்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவிலேஷியனா குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபக்தி ஓடு அவர்கள் வாழ கர்த்தாவே நீர் கிருப செய்ய, நீர் இருக்கிறீர் நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் வழி நடத்தும் அந்த சங்கமான ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியே பொறுப்பெறும் கர்த்தாவே. இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
3: அத்தோடு அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோரையும் கதர் காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தடி நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கத்தடி கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. ஆமேன்.

உடனே வழி நடத்துவாராக. கதிரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களாக இணைந்து எங்களுடன் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர்தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தர்

கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே போய்ப்போம். நாங்கள் ஒரு சில பாடலோடு நினைவோமா? அமீன்.

ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு பாருங்கள், புறப்பட்டு போய்

மூன்று மனிதர்கள் சீடர்களுக்கு கட்டிக் கொடுத்த அத்தனையையும் இன்றைக்கு நாங்கள் மூன்று நாங்கள் கட்டிக் கொடுக்கும்படியாக எங்களுக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள்,

சுத்தமான பிரச்சனைகள் காணப்படும். இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் அந்தவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை புறப்படுகிற நாங்களும் அப்படியான அற்புதங்களை செய்யும்படியாகத்தான் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நாங்கள் முதலாவதாக எங்களுடைய தேவன் எசாயா 6 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது,

தருகிறார். பாருங்கள், இந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இந்த பவுல், எல்லாரும் அவர்களும் பாருங்கள், எல்லாரும் வாசிக்கும் பொழுது ஒன்று குறைந்த 2 அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சகோதரரே

நிறைவேற்றினார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அல்லாமல் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்கள் இருந்தேன். ஆரம்பத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான் படித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் அந்த ஊழியங்களை செய்வார்.

வாசம் செய்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிற அவருடைய பெலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பெலத்தை மனிதர்கள் பெற்றுக் கொண்டு விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 வசனத்தில் அந்த மெய்யான உயிருள்ளத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். இயேசுவை போல இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீமை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை நாங்கள் போக்கஸ் பண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாடும் பொழுது அவரை போல எங்களை மாற்றுகிற தேவன்.

பாருங்கள், ஜாபரை பவரை நாங்கள் அமளிக்காவிட்டால் எப்படி விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிப்பதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவரை விசுவ

இந்த மூதாதையர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வறுமை உள்ளவர்கள், மதங்களில வாழ்ந்தவர்கள் அந்த வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஏன்? தேவனுடைய ஞானம் இல்லை அந்த தேசங்களிலே. பாருங்கள்

அவன் ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் சிலுவையில மடிக்கும் பொழுது யூத ராஜா என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், அவன் மறு

விசுவாசிகளாக வஞ்சிக்கப்பட்ட மனமாக, கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களாக, சில மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பேசுவார்கள். பாருங்கள், இப்படி அக்குட்டி பழக்கத்தில் பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள், அதுதான் நன்மையாக அவர்கள்

நம்முடைய இதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அவர்கள் நன்மை செய்கிறவராக மத்தேயு 4:23 வசனத்திலே அவர் நன்மை செய்கிறவராக

0: அல்லது இந்த கடைசி காலத்தில் இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், சோசியலிசம் முடியாத ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை உச்சப்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உச்சத்தில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஒவ்வொருவரை நிரம்புவீராக, ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியர்களாக, உம்முடைய விதையை விதைக்கிறவர்களாக, அந்த வார்த்தையை விதைத்து அறுவடையை நீர் ஆக்களை அறுவடையை தூதர்களை அனுப்பும் பொழுது இந்த விதைகள் மூலமாக சங்கமம் நித்திய வெளிச்சம் ரேடியோ ஊடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாக மாற, தங்கள் பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க கிருபை செய்வீராக. நிரம்படி செய்கிறதற்காக நன்றி, அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முடப்படுகிறதற்காக நன்றி. துத்தி கன மகிமை ஒன்றான மெத்துவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் லட்சுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களை பிறகு தேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது விதைக்கிற காலம் எல்லவோ அருமையான பாட்டையும் பாடினீர்கள் பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதைகளும் நீங்க பாடுற, நாங்க பாடுற பாட்டுகளிலும் எவ்வளவோ கருத்துள்ளது. என்ற அவரோட வார்த்தையில ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுத்தார்கள். கொடுத்தாலும் அந்த வார்த்தை அவரோட பரிசுத்தமான ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவைகள் எங்களுக்குள்ள இருந்தா தான் நாங்கள் மனு

0: ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பு குடும்பத்தின் மூலமாகவும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமீன் பாஸ்டர், நன்றி.
1: ஆமீன்,
0: God bless you பாஸ்டர். ஆமீன், அருமையான வார்த்தை. அவரோட வார்த்தை இல்ல, இவ்வளவோ ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் அதை ஒவ்வொரு நிமிடமும் கேட்கும் பொழுது அதுல உயிர் உள்ளது. அப்படியா இந்த ரெண்டு கவரத்தை மட்டும் பாடிட்டு நான் முடிக்கிறேன்.

0: பிஃபோர் மீ, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களோட சமூகத்தை ஒவ்வொருவரும் உணரக்கூடியதாக உங்களோட பிரசனத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு மட்டுமே அந்த இடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அதன்படி கத்தர் எங்களை ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்தி அவரையும் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி ஐயா.
1: நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நிச்சயமற்ற நிகழ்ச்சிகள் மிக மிக ஆச்சரியமாக தேவன் வழிநடத்தினார். ஆரம்ப ஜெபங்கள் துதி ஆராதனை எடுத்து

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதும் அன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்த்தித்தான். அப்போது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
2: சேலா.
1: இதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்னியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
2: சேலா.
1: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
3: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
4: Recording in progress.
5: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோகையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் பாயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
2: 16 ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயன் ஆகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்மாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் இவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன்னறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிட்டு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்துக் கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
2: பரிசுத்தராமதற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலையரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அதாவது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சுட்டேன்னா என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதய ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டம் அப்படின்னா என்னங்க? உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைனா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வு நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா நிலையில்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு ஆவி சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோடு இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஆமென். நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றது. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். அல்லது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேணும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு
3: என்ன செய்யணும் அப்படின்னா தெய்வப்பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே இந்த நாள்ல எங்க கூட பேசியிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் அப்பா. அதை சுத்திங்க, இதை புதுப்பீங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இது கேட்கிறேன், கேட்க போக்குற பிள்ளைகள் ஆசீர்வதி. கிறிஸ்துஸ் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
4: Recording stopped.

ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் முடிந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு ஊடாக, வேத வாசிப்புகள் ஊடாக வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கைப் பேமிஸ்ட் ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்நாளிலே இடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள். கதர் வழி நடத்துவாராக. கத்தடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம்.

அன்பளிப்பு நன்றி செலுத்துவோம். இத்தனை கருத்திலே ஒப்புக்கிறோம். அவரை சுபாக்காக, சுபா இளங்கோக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால அவர் நேற்றைய நாளிலும் முந்தைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை. கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவுன இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தருங்களுக்குள்ளே ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழிநடத்துவார்களே. போய்ப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்து மார்க்கு 15-16. இவற்றை நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம் நாளைய நாளுக்கான அதிகாரங்களை. அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த

அது விளங்காது தெரியாது. ஆனால் அவர்கள் வெற்றி கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கூடாக கிரியை செய்யும். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாயிருப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பது எப்படி என்று தெரியாது. ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்துடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலேயே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு சோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களுக்கு கொட்டுண்டது. அதை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும். சாஃப்டாக இருக்கும் இது ஐஸ். ஆமேன், ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே பாஸ்டர் ஆண்ட்ரன் தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சௌரன் சௌரி தயா அவர்கள் பவனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்துக் கொள்ளுங்கள். பேக்ரவுண்ட்லே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே வேறு சத்தங்கள் வருகிறது. அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின் பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம்.

0: பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை புரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது. அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக, எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்கிறது விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்புவிப்போம். ப்ளீஸ் சொல்லட்டமா?
1: ப்ளீஸ் சொல்லட்டமா.
0: ஆமீன். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னாண்டு நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அருங்கள் அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 விலை உயர்ந்த

இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி பன்றண்டு கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலகி அந்த கற்களை சுமக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதனுடைய ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன்மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை. அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்து தான் நாங்கள் எங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால்

பார்க்கும்போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும் அந்த நேசத்தின் ஒரு

0: இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்களிலே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா பாருங்கள். தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். அந்த அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை

உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்த வீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையினால உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நேரத்தில் நிரம்புவார்களாக. எங்களுக்கு கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு அபிஷேகம் போதாது. உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி

ஆண்டவரே, இந்த ஜெபிப்பு செல்ற புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்காக, அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா? அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பெலத்தோடு, சுகத்தோடு உம்முடைய

0: Amen.
1: Amen. எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் எல்லாருக்குள்ளும் தன்னுடைய மகிமையை அனுப்ப உங்கள் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு வழி நடத்தி அங்கீகரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவருக்கு செலுத்திக் கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.
0: Amen. God bless you, sister. God bless you, everybody.
1: Amen. Amen. நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேவன் அநீதிக்கு தேவன் இல்லை, நீதி

செழிப்பா வாழ்வதற்கு, அவங்க உள்ள மக்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்ப

உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம் இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்டும் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க, புட் ஆல் அ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹிம் அப்பா.

0: ஜபங்களை கேட்டு பதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உடல் நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன் மூலம்
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: தேசங்களிலே அங்கு குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கர்த்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மன்னிப்புகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே.

எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழி நடத்துகிறவரே, இதோ தொடர்ந்து எங்களை வழி நடத்தி கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க

நீரானவர் அவர்களை வழித்திருப்பபடியாய் சொல்லிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே, நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்கப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மாறுபடி

அவனை ஆண்டுகிற வழிநடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டுகிற அதெல்லாம் நிர்மூலம்.

ஆண்டுகளாய் மாற்றப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சபையிலே சேர்ந்து ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே, அப்பா ஒரு ஆண்டவரை

ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படித்து தியானிக்கவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாய் சபிக்கிறோம் பாப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை நீ திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையாய் இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிதாய் ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் எல்லா ஆண்டவரை வழிநடத்த முடியாது அப்படியே.

ஆசீர்வதிங்க மகனை ஆண்டவரே, நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவே அப்பா சாத்தான் மலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கர்த்தர் நீரே இவர்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜெபத்தை

0: செயல்படுகிற தேவனாக கர்த்த நீராண்டவர் இதற்கு நல்ல விடைகளை தந்த ஆண்டவர நல்ல காரியங்களை செய்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் பப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
1: ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
1: நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடைய குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெவமண்ணுங்கள். அவர் சுவயினமாய் இருக்கிறார்கள். அந்த சுகத்தின் சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த மாத்திய அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.

செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தின முது கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சூத்திரம் தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே கொள்ளை நோய்கள் அப்பா மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இப்பா அந்த எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் என்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்கும்படியா அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பெடுங்க ராஜா. வேதனையில் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் குணமடைய மது கிருபைனாலே நீர் அவர்களே ஆசிர்வதிங்கே முதானி பாய்ந்த கரமாண்டவரே தழும்புள்ள கருத்தை நீர் அந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீ ஜெப் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் மக்கு சூத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதியஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியா இருந்து அப்பா சூத்ர ராஜா பரம வைத்தியனா இருந்து கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உங்களுக்கு கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுறுவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்ய கூட ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜெபிக்கிறப்பா. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்காய் ஜெபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தேவன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சன் தலை முதல் உள்ளன் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவரே கால்களை எல்லாம் மான் கால்கள் போல் ஆக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே கழுகு போல சட்டைகளை அடைத்து அடித்து உயர எழுமி

0: தேவன் அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். அதே வேலையிலே இயேசப்பா, இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமும் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய், சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனால் வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம் தேவதாசனை இன்னும் எடுத்து அதிக அதிகமாய் நீ பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீ கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீ அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவராகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவனையும், மகனையும், மகளையும் ஒப்பு கொடுக்கிறாப்பா. பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கினி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியா கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிங்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பெருக செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதிப்பட்டிருந்தால் நம்முடைய ஆணிப்பா இந்த கரத்தினாலே தொட்டு அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியும் ஒரு கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்படுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்க சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்வீராங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தம் சிந்திர நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய, மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, அதிகாலையிலிருந்து இம்மட்ட நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தேன். ஆனால் விழுந்தன் அப்பா ஒரு சாட்சி ஆண்டவரை. நான் விழுந்தும் அப்பா சின்ன ஒரு சிறு காய கிறு காயத்தோடப்பா என்ன எபத்து

ஊழியத்துக்கு சென்று வரும்போது அப்பா தகப்பனை நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய், நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, யுத்தத்தில் ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தை பைபிளை அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்க அப்பா. தந்தைய ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து

வார்த்தைகளை அனுப்பியப்பா, நீங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்கப்பா, நிறைய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிச்சு நிறைய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே, நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக

வயல்வெளியவர்கள் எந்தக்கு செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தை திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. தந்தையே நீங்க வானொலியை பொறுப்படுங்கப்பா. தந்தையை வானொலியை பொறுப்படுத்தி தகப்பனை இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருப செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருப செய்யுங்கப்பா. மதம் மாற்றமல்ல, இது மன

உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா அவர்களை இப்பா அமர்ந்திருக்க தகப்பனை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபித்துட்டு போறவர்களையும் ஜெபிக்க வந்திருக்கிற இனி ஜெபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்துருவும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பாவை உயர்த்தினாங்க.

0: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோர் வினோ, நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆண்டவரே, மகாபிறக்கும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்து எங்களை ஆண்டவரே சுகம் தந்து எங்களை ஆண்டவரே பாதுகாத்து எங்களை ஆண்டவரே இம்மட்டுமாக நடத்துகிறே இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவர் கர்த்தாவே ஆவியானவரை இம்மட்டமாக நடத்தி நீங்களே அப்பா இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் தகப்பனே கத்தாவே இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர் இந்த சங்கம வானொலி நூடாக தகப்பனே இந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர் அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ஆவியானவரே கத்தாவே இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்கள் ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களை உமக்கு நன்றி. ஆண்டவர் கர்த்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கத்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களை நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கத்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் அனாதைகள் புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கத்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே திக்கத்தவர்களாக விதவிகளாக அப்பா ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கத்தாவே ஏழை எளிய மக்களை

நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே, உம்முடைய சாயலாக

உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த வேளை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த மக்களும் ஆண்டவரே

விட்டு விலகாதபடி உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடி கேட்டவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக, அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி எந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே மூடுங்க ஆண்டவரே, உம்முடைய

விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே திக்கெட்டு போய் இருக்கிற பிள்ளைகள் என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து என்றவனே.

போகாதபடி, அவன் வெற்றி கொடி பிடிக்காதபடி என்று அவனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்.

கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழ போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து அவனின் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களை தேவனே நீங்கள் அடித்து அப்பா நீங்கள் எங்களை அடித்து புடம் விட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற

நூடாக இன்னும் இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனே ரட்சிக்கப்பட கிருபைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியோடு கூட இருந்த ஆண்டவரே, ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்களா ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இதை போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளில் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீங்கள் அனைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே. கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமே சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரிக்கு நல்ல

0: தடைகள் தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நேற்று இன்றும் என்றும் மாறாதவரேயா. மகன கோட்டி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகுமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. மீனோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளில் இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேணும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேணும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள், ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஜபத்திலே வழி நடத்துங்கள். சிசிலியா அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
2: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்கள்.

கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கின்றவனே பிதாவே, ஒவ்வொரு தேச தலைவர்கள் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, இந்தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இருந்து கிரிய செய்கிற உங்களுக்கு எதிராக கிரிய செய்கிற பொல்லாத ஆவியல அப்பா பிதாவே, வான மண்டலங்கள் என்று கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக, பிசாசாருடைய திடத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இவனே இவள் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியல் பாகால் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இந்தவனை பிதா இயேசுவின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, அந்த கிறிஸ்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இந்தவனே ஓ வலிசப்பதுடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே, இந்தவனே நன்றி அப்பா பிதா, இதோ சட்டங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சாத்தாருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் சொன்ன தேவன் அப்பா பிதாவே, ஒன்று உங்களை சேதப்படுத்தான் சொன்ன தேவனே நன்றி ராஜாவே, அப்பா உலகத்திலே இருப்பாலும் உங்களுக்குள்ளே இருப்பால் பெரியவன் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லையான் சொன்ன தேவனே நன்றி.

தேவனே உம்முடைய தேவனே பிதாவே, உம்முடைய பக்தர்களை உம்மை தள்ளி, உம்முடைய பக்தர்களை தள்ளி இயேசு ராஜாவே, தாங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விடுவதாக. சங்கீதம் ரெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே. என்றவனே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போனாலும் இயேசு ராஜாவே, ரெண்டு நாளாகவும் 20:22 சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி, நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராட்சியம் இந்த தேச பங்கம் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக இயேசு ராஜாவே. ராஜாதி ராஜனே, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாவே, உம்முடைய உம்முடைய நீதிய சரிக்கட்டும் வேலை வந்ததுக்காக நன்றி அப்பா. யுத்தம் செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக, வழக்காளர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக, நீதி செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக, எவரே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. எவனே பொல்லாத பிசாலே கிரிகளை விட்டு வெளியேறுவதாக, இருதயங்கள் சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உம்முடைய கல்லான இருதயத்தை அறிந்தவனே, சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. எவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதவன் இந்த தேச தலைவர் அதிகாரிகள், எவனே இவளை மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே. என்றவன் ஓ உம்முடைய அக்கிரியை போல வந்து சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா. ஓ தேவன் எல்லா அசுத்தங்களை சுட்டறிப்பினாவினாலே சுட்டறியுங்கப்பா பிதாவே. தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனே நீங்கள் ஏற்படுத்தின தேசத்தில அதிகாரிகள் அப்பா, தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே சுவஸ்தம் ஐயா, தேவனே சுவஸ்தம் ஐயா. இதை அனே தேவனே பூமியில் கண்கள் எல்லாம் இதை காணப்போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. தேவனே வெளிப்படாத மரபொழியும் அல்ல அப்பா பிதாவே. தேவனே அறியப்படாத ரகசியங்களும் இல்லையே ராஜாவே. எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜாவே. தேவனே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்தை அப்பா, பாகால் வழக்கங்கள், பிள்ளைகளை பலி கொடுப்பது, தகலைக்குவது, சகல கிரியம், காலானிய தேசத்திலே கிரிய கொள்ளாத ஆவியல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியாக பேசுவன் நாமத்தான். பரிசுத்த ரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் தெளிக்கிறேன். பாகால் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இயேசுவின் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இஸ்ரவேல் தேசத்தின் வான மண்டலங்கள் அந்த கிரியா செய்வன் சொல்லாத ஆவியிலே சேவைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவாராக. எவனே உம்முடைய பரிசுத்த ரத்தம் அப்பா பிதாவே, சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக, சுதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா தேவன எல்லா கோட்டுகள் பிசாசின் கோட்டுகள் இஸ்ரேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, அண்ட கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக, மானோர் பூதனத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் நாமத்து முன்பாக முடங்குவதாக. எந்த உதவிதாவே இஸ்ரேல் மக்களுடைய முழங்கால் யாவும் நாமத்து முன்பாக முடங்குவதாக, இஸ்ரேல் தேசம் பரிசுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சலிக்கிறோம்பா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும், பலத்தினாலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகின்றதை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக, தேச வசைக்கப்படுவதாக, முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனே பவுல் சொல்லுவார் ரோமர் 10:1, இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்று தேவனே. அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களே செய்ய போவதற்காக நன்றி, கடைசி நாட்களே செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி அந்தவனே. அக்கிரியை போனுங்கள் ஐயா, உம்முடைய சுட்டறிப்பினாவின் சுட்டறியின் அசுத்தங்களை, தேசங்களை நடக்கிற சகல காரியம், தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டறிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஒரு பக்கப்பற சந்தரணியும் நன்றியாவியானவர் கோடுவையா உடைய அக்கிரியை புதிய இல்லத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. தேச மதத்தும் முழங்காக முழங்குவதாக. சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானு தேவன், சாத்தானுடைய சகல கிரியரை உங்களுடைய காலம் கிளே நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீர்கள் அப்பா பிதாவே. 45:11 நீங்கள் கட்டுகிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறப்போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மூட விருந்து நீங்கள் சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. 6 பார்க்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவர். யோவான்

நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள், அதற்கு மேலான கிரியைகளை செய்வீங்கள் அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள் எபேசியர் ஆவிலே சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிலே சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் என்று தேவனே உங்களுடைய பிள்ளைகளை அக்கிரி ஜுவலாய் மாற்றி வையாதவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, அதிலிருந்து வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் அப்பா பிதாவே அக்னியாய் கலந்து செல்வதாக உங்களுடைய நாமவந்தே மயப்படுவதாக நீங்கள் பெருகோம் ஐயா. அடியன் சிறுகோம், ஒவ்வொரு பிள்ளையரும் சிறுகோம் ஐயா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே, போதும் ஐயா உங்களுடைய அக்னியை வைராக்கிய வாஞ்சே விடுங்கப்பா. ஒரு முடிய பிள்ளைகளுக்கும் அவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தேனே பட்டணத்திலே தேவனே பிதாவே தமிழ் சென்ற போதப்பா எவனை விக்கிரங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாலே அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாளில் இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரியை செய்ய யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பா பிதா. உச்சமையா உடைய ஆவி ஓ நன்றி ராஜாவே, நீங்கள் அக்கினிய இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாக, உங்களுடைய அக்கினி இறங்குவதாக, உங்களுடைய வைராக்கியம் இறங்குவதாக, அக்கினி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றியை எடுத்து பயன்படுத்துங்கள் ஐயா உங்களுடைய ஊழியத்துக்கு பலப்படுத்துங்க.

0: கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நோயை சுவப்படுத்தான் சுற்றி திருந்தாண்டு. அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எவனே நோயை சுவப்படுத்த பிசாசுகளை திரத்த நன்மை செய்யதவனை கிருப செய்யுங்கப்பா பிதா. நன்றி அந்தவனே சோசனம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரி. பொறுப்படுங்களப்பா தேவனே. இந்த சிசிலியா தாயாரை பொறுப்படுங்க தேவனே. பிதாவை இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா. நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவரப்பா. எசாயா 57:15 சொன்னது போல் நொறுங்கின்ற இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலாம். அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பல் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறீங்களா ஐயா இயேசு ராஜா. தேவனே புறப்படும் அப்பா பிதா. தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகலகிரிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்க. யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா. தேவனே பரிசுத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே. தேவனே ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவை. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லையா சொன்னீங்கப்பா பிதாவை. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பார்க்கணுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சொத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க. ஒரே இதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா. கணவன் மனைவியும் அல்பம் சூழலும் சிசிலியா சிஸ்டரும் ஒருவனப்பட்டு கூடும் பொழுதப்பா ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் சுற்றுவான் சொன்னீங்களப்பா. அதே போல உங்களை வல்லமை இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே சர்வத்திலே வல்லமை இறங்குவதாக சகலரையும் வெளியேறுவதாக விசுவாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக பரிசுத்தாலே கழுவுங்க. ஒவ்வொரு உறுப்புகள் நலம்போல் எலும்போல் தசைநாள கட்ட குழாயம் உள்ளுறுப்பழங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்னி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாபி. நன்றி அப்பா பிதாபி. நன்றி பரிசுத்தாபியானவரு. பொறுப்படுங்கள் ஐயா என் தேவனே பிதாவி. ஓ பரிசுத்தாவியானவரே என் தேவனே அப்பா. ஏ மிஸ் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவி. தேவனே இந்த மாதிரி பரிபூர்ண சுவத்தை கொடுங்கள் அப்பா. உம்முடைய ஊழியக்காருடைய தேவனே ஜபங்களை கேட்டு தேவனே நீங்கள் பல் கொடுக்கிறவன் அப்பா பிதாவி. உம்முடைய ஊழியக்காருடைய நோயை சுவப்படுத்துற தேவன் அப்பா பிதாவி. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கொடுக்கப்பட்டு போவதில்லையா அப்பா பிதாவி. தேவனே நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி ஜமாலே சுவப்படுத்துங்க. உடைய தலும்பனாலே குடமாண்ட வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா பிதா. தேவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜா. நோய்க்கு காலமற்ற சகலகிரிகளே மன்னியுங்க. தேவனே புதிய இதயத்தை புதிய ஆவியை கொடுங்க, புதிய சரீரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைநார் ஓ தேவனே ஓ உள்ள உறுப்பழங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செயல்படுவதாக இருந்தவரே. உம்முடைய நாமம் மகப்படுவதாக. நீங்களே அற்புதம் செய்யறதவனப்பா. உங்களுடைய வார்த்தை வறுமையா திரும்பாது தேவனே. சோசனம் குடும்பத்தை ரச்சி ஓ அக்கி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா இந்தவன். ஓ அது சீக்கிரத்து மகள் திரும்பமாய் வந்து ரேடியோல இடையே தேவனே கிருபா செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசனம். வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணுவோம், வேறு யாருக்கும் ப்ரே பண்ணுவோம் சொன்னீங்க சிஸ்டர். ஊழியத்தின் மூலமா செய்ய போற்காய். நன்றி அப்பா. சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்தீங்களப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேலையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எவரே 11:33 சொல்றப்பா உங்க விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தவன் ராஜா. தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே. உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா. வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவை. தேசங்களை அசைக்கவளாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதா. எவ்வளவு ஆசீர்வதியும் அப்பா குடும்பத்தை ஆசீர்வதி மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்றவனை பிதா. அதே போல் ஜனசிஸ்டரை பொறுப்படுங்க அப்பா. கணவனை பொறுப்படும் பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. ஆசீர்வாதங்களை யாத்திரிஞ்சுவாலையா மாட்டீங்க. எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியால நிரப்புங்க. தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா. தேவனே தானியல் தீர்மானம் எடுத்தார் ஐயா இயேசு ராஜாவே. தானியல் உண்மையா இருந்தார பாப்பிதாவே. அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமா இருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் எவனேந்த சிஸ்டர்ஸ் குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களை ஓ கவனை ஜெயமாய் மாற்றுகிறப்பா பிதாவி. ஓ நன்றி ராஜாவு. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கத்தனால் வரும் சொன்ன தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக ராஜா. ஓ நன்றி ராஜாவு. நன்றி உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர் நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கிரிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவே கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திரைச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள்

சிந்தப்படுகிற இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.

ஜெபங்களை ஒவ்வொன்றை மேரெடுக்கிறோம் தேவனே. இயேசப்பா கர்த்தர்தாமே ஆண்டவரே, இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் இயேசப்பா. இந்த நாட்களிலே ராஜா, இந்த 40 நாள் உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா.

கர்த்தாவே, எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே, ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று

சொல்றதே ராஜா. ஆனால் ஆண்டவரே, இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே, இது ஒரு பரம்பரையாக இல்லையப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே, நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜர் பரலோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா, தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம். கர்த்தாவே, வீணான முரண்பாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே, நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்ப.

ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கத்தாவே பயிரே வேலியை மேயிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீதி நியாயம் விசாரிக்கிறவங்க சிங்காசனத்தில் இருக்கிறவங்க தகப்பனே இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி, வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி, சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள் இந்த சாபங்கள் இந்த விக்கிரக கோயில்கள் விக்கிரக தோப்பு கற்கால்கள் என்னுடைய ஆராதனைகள்

மூலமாக நீர் எத்தனை ஆறு ஏழு காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்து இந்த தேசத்துக்கு வரும்படியாக, சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டுகளை கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவை எடுத்து போட அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை

கர்த்தாவே, ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள் பாவிக்கப்பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா, நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூணலானவைகளை சுவையாக்கவும், கரடு முரடானவைகளை

0: கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நித்திய தியாவே, நித்திய கண்மலையே, எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தான் அப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. சோப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீ செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள், மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தும் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே.
1: நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் கூட இருந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா வந்து உயர்வித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து அவைக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கமா வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொலி

பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்க கடலெடுக்கிறோம் தகப்பனே. அக்கா பிள்ளைய வச்சு இந்த உள்ளங்கால் வரை மூடி கணுக்க நரம்புகள் இலும்புகள் தசையாவிலும் பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்க

நிச்சயமிக்கிறோம் ஆண்டவரே. நீ பொறுப்பேறும் கத்தாவே ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் கத்தாவே. ஒவ்வொரு காய் நீர் மனதுருகும்படிக்கு நான் நிச்சயமிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் தொடக்கத்தை முடிவரை எங்களோட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நிச்சயமிக்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.

சுயினமாக இருக்கிற சகோதரி என்ன பெயர் மறந்து அவருக்காக ஜெபித்தீர்கள். கதர்தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. துன்பமாக இந்த ஊழியங்களை செய்ய இன்றைய நாளில் தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கதடி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கதர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள். ஒரு கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சௌரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார்னு சொல்லியிருக்கிறார்கள். சௌரி எம்இ புஷ்பராஜா சுவீனமாக இருக்கிறார். அடுத்த வாரத்தில் இணைவார் விசுவாசிக்கிறோம். கதை

எல்லாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறைகிறார். தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலை கத்திரங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு

கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், நீங்கள் கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும்

மருத்துவர்கள், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள், இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் எபித்து

0: நம்ம கடவுள் பண்றது இருக்கிறோம். ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர், நானும் மெர்சினா வேலைக்கு போனோம். அப்போ வருகின்ற வேலையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ அதெல்லாத்தையும் வாங்கினது வைக்கப்பட்டது. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான் என்னுடைய குடும்பத்தேவைகளுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அப்படியே அவர் என்ன செய்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போலங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே, நீங்க வாய திறந்து சொல்லுகின்ற வேளையிலே, ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரேயர் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. அப்ப நீங்க வார்த்தை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த சத்தியத்தை விட்டார்ந்தால் எங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. இப்போ எனக்கு புத்தகம் வர தொடங்கினு சொல்லிட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களே. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. ஆனபடி நான் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம் தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகாசரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. ஆனபடினா அன்புள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போது. என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன். ஹலேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளா இருக்கிறாள். அதேபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனா இருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை. ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா, வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண்ணோக்கி பார்க்காமல் இருப்பீரோ. ஹலேலூயா. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ இருதயத்தை திறந்து பாரும் ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான். ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படி வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை, அவர் தான் எனக்கு. ஹலேலூயா. அவர் என்னுடைய சரீரத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்மாவுக்கு மணவாளர். ஹலேலூயா. ஆத்மாவின் நாயகர். ஹலேலூயா. ஆத்மாவை தேற்றுகிறார். அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்மாவை தேற்றி. ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி. வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேலூயா. ஆத்மாவுக்குள்ள போய் ஆத்மா என்ன செய்யும்? நித்திரை உள்ள விடாது. ஆத்மா வேதனைப்படுத்தும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ ஆத்மாவை அவர் தேற்றுகிற. ஹலேலூயா. பில்லுகள் கட்ட முடியாமல் இருக்கிறா எல்லாத்தையும் ஆண்டு. மனுஷரால உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே. எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற. ஹலேலூயா. ஹலேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துகிற. ஹலேலூயா. ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹலேலூயா. அதுபடி அவரே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே. சங்கீதம் 121:2. ஹலேலூயா. அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி. சங்கீதம் 121:2. ஹலேலூயா. என்னவா சிறந்த சங்கீதம்?
1: 121:2.
0: வானத்தையும்
1: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
0: ஆமென். ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல. ஹலேலூயா. வாயால வாசிச்சு அதை இறுதியத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹலேலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. வில்லுகளை கட்ட உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது. ஹலேலூயா. என் சரீரத்துக்கு உதவி ஒத்தாசை வருகிறது. ஹலேலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும். ஹலேலூயா. நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீங்கள். ஹலேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹலேலூயா. ஜீவனுள்ள தேசத்திலே நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஜூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை. 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹலேலூயா. ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலில் எண்ணிக்க உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? உபதேசித்தேன். ஹலேலூயா. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டால் என்ன செய்ய வேணும்? மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் என்னுடைய ஆதாரம்.

வானத்தையும் பூமியை உண்டாக்கின. அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹல்லேலூயா. வானத்தை பார்க்க அந்த அண்ட சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹல்லேலூயா. எனக்கு சிலவுல ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள். இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீங்களோ தெரியல. எந்த இடத்துக்கு போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும் அது ஊர்ல போய் பார்த்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. இயற்கைய பார்த்திருப்பார். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்த, சூரியனை எப்படி படைத்த, சந்திரனை எப்படி படைத்த, எப்படி அந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹல்லேலூயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹல்லேலூயா. எப்படி சுடர்களை படைத்தார். ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டித்த, அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹல்லேலூயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹல்லேலூயா. அதை நான் வெளிப்படுத்துவது.

பறந்து போன்னு சொல்லுகிறீர்கள். ஹாலே லூய. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹாலே லூய. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷோர்ட்கட்ல போவது அது கோலத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹலே லூய. சத்ருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹலே லூய. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க வேணும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலே லூய. அங்கே அன்றைய எபிசிய வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை, வசனம் உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹாலே லூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்களில் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும், தலைவ நடக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனா வசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹாலே லூயா.

பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினான். என்ன அவனுக்கு தெரியும்? என்ன கத்திரங்களை காக்கிறவர், கத்திரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹாலேலூயா, அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹாலேலூயா, தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹாலேலூயா. ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கத்தருன்னு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர், எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும். ஹாலேலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹாலேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவன் வார்த்தையை சொல்லுங்கள். ஹாலேலூயா. அங்கே அவர் உன் ஆத்மாவை காத்தார், கத்தர் உன் தூக்கையும் உன் தரத்தை மிதுமுதற்கொண்டு என்றொன்றைக்கும் காப்பார். மறுபடியும் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செவிங்கள், விசேஷமாக இந்த தேசத்து

0: ஹலேலூயா. நீங்க ஜெபிக்க தொடங்கல உங்கள சுருக்கம் சுருக்கமாக ஜெபிங்க.
1: பிள்ளைகள் குடும்பங்கள் தகப்பனே அப்பா இன்னுமா கண்டுபிற சகோதரி கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், கத்தாவே அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே சகோதரி போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை நாம் தயாரித்துக் கொண்டு அது வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க அதை தாண்டி வர அது கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்க கண்கள் மேல கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே நாங்க என்ன செய்வது எதை பேசுவது எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாத ஆண்டவரை பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கப்ப நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை நாங்க எருக பிடிச்சு கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனங்கள் நல்லா நன்மை கிருபை மாத்திரம் இந்த தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிய பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அதாவது எல்லா சபைகளும் வாலிய பிள்ளைகள் நரம்பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றும் நீங்கி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவன வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல கதாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாத படிக்கு கத்துடைய சமூகத்தில இருந்து ஆராதிக்க எல்லா காரியமும் ஆண்டவரை உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் இருந்து ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறு கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க ஜீவனில நல்ல பிள்ளை.

புருஷப்பிரிங்கிற ராஜாவுக்கா நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே அவர் செல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். ஆண்டவரே அவருடைய உடம்பு பிக்கப்பட்டதுனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: ஊடாக வழிநடத்தப்பட கத்தர்தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி அன்சன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3rd வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், வேலையாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen.
1: Amen. Amen. தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103rd சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்குடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கர்த்தர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்துருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்து எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன், நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன், நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மானு வேளன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத இந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்துருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றியாண்டவரே, பரிசுத்தமான உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நீரங்களை வைத்திருக்கிறபடியால், பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆட்சி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கழிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே, உம்மை நன்றியோடு

சரீரங்கள் இணையாளனாய் இருப்பதற்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் உள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உமை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். என் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரி

நீர் ஜீவன் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழிக்கப்பட்ட தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் ஈந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர் இருப்ப

தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீர் என்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீர் என்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீர் என்று